நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக வருடம் 1948 சிராவண மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தின் நேரம் 5:56:25. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரலோசை. மக்கள் மீதீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொல்கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். கேட்டது குரலோசை. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். காரைக்கால், திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வி சி திவ்யஸ்ரீ. 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:05 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிலிப்ஸின், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாளர், சீரான உறவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் அருண், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சரி. 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:05 சிந்தனை அரங்கம், மௌனத்தின் பலமும் பலவீனமும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வி சி திவ்யஸ்ரீ. 12:55 பன்னிசை நாத என தொடங்கும் பாடல், பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோட்டிச்சேரி என்ஜிஆர் வேதாச்சலம் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் எல்எஸ்சி. 4:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஊரும் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலிலிருந்து நேரலையாக உலா வரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிலிப்ஸின் ஊரும் உறவும், 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை வண்டார்குழல் என தொடங்கும் பாடல், பாடியவர் டி ஆர் நாராயண போது அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது, வழங்கவிருக்கிறார் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபராஜனன் மருத்துவமனை நலமாய்வாழ, சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கமளிக்கவிருக்கிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு, அரியலூர் மாவட்டம் ஆண்டிவடம் ஆர் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் திருச்சி நீ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் மின் சொல் அமது, வழங்குவோர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம், 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள், இனி தொடரவிருக்கிறது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து, தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: In Jharkhand, following a 24-day protest by JPSC and JSSC aspirants, the state government has cancelled the 2024 JSSC CGL examination and all competitive examinations conducted by the TDPL agency. Chief Minister Hemant Sorin announced the decision last evening after chairing a special cabinet meeting. The state government has also ordered a comprehensive probe into recruitment examinations conducted by the Jharkhand Public Service Commission or JPSC and the Jharkhand Staff Selection Commission or JSSC.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு வரனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோட்சம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் நான்காம் பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நேர்வழியில் செல், அறம்

0: அறியாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டைக் கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம் இப்போது மேலோங்கிவிட்டது போலும். நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது வீட்டுக்கடன் வாகனக் கடன்களுக்கு வட்டி குறைகிறது என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில் புது புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும்போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப்போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக்கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும் இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று குழந்தைத்தனமாக நம்பிவிடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது, யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லிக்கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சிறுவர் பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேரப்பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கி கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும், வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும், கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடுகள் வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்யவிடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நீர்கள் எணி கேட்கலாம். ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. அழகாய் புலரும் ஆனந்த காலையில் ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரியின் அருள் பெற பாடியிருக்கிறார் எல்.ஆர். ஈஸ்வரி.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். இன்று காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும், மாலை 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
3: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
7: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ONGC நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
5: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
9: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
10: உழவர்களுக்கு
11: பூங்கொடி, பூங்கொடி எதுக்குதான் நின்னுட்டு இருக்குது? காதுல வாங்காத மாதிரி நிக்குதே. பூங்கொடி ஒன்னதான்.
12: அக்கா நீங்க பேசாதீங்க அக்கா.
11: ஏன், என்னாச்சு, நான் என்ன பண்ணின?
12: ஏங்கா, உங்ககிட்ட வீட்டுல ஒரே எலி பிரச்சனைன்னு சொன்னேன். எலிய பத்தின மத்த விவரம் எல்லாத்தையும் சொன்னீங்க. எப்படி கட்டுப்படுத்தணும்னு கேட்டேன், வந்து சொல்றேன்னு சொன்னீங்க, இப்பதான் வரீங்க.
11: பூங்கொடி தப்பா நினைச்சுக்காதம்மா, வயல்ல கொஞ்சம் வேலையா போயிடுச்சு, நானும் வரணும்னு தான் நினைப்பேன், முடியாம போயிட்டு அதுக்காக அக்கா கிட்ட பேசாம நிப்பியா?
12: கோமா இருந்தா மட்டும் அப்படியே நீங்க உருகி பேசுவீங்க அக்கா.
11: சரி சரி விடு, இப்ப என்ன, எலிய கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே?
12: அதேதான்.
11: சில அருமையான எலி கட்டுப்பாடு விஷயம் சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ.
12: சொல்லுங்க சொல்லுங்க.
11: எலி வலை எங்க இருக்குதோ அதை பார்த்து அங்க மிளகு, திப்பிலி இதெல்லாம் சேர்த்து போட்டு புகை மூட்டம் போட்டோம்னு வச்சுக்கோ, வலைக்குள்ள இருக்கிற எலி காணாம போயிடும். அப்புறம் இன்னொரு வழி சொல்றேன் கேளு. வீட்டை சுத்திதான் நெய்வேலி காட்டாமணி அத்தனை கிடக்குல்ல?
12: ஆமா கிடக்கு.
11: அந்த செடியோட விதைகளை கொஞ்சம் எடுத்து நல்லா இடிச்சு 2-3 லிட்டர் தண்ணியில நல்லா கொதிக்க விட்டு, கொதிச்ச தண்ணிய வடிகட்டி சோள விதை இருக்கு பத்தியா?
12: எங்க, சோள விதைய வீட்டுல வச்சிருந்தா எலிதான் தூக்கிட்டு போயிடுது, கடையில தான் வாங்கணும்.
11: இப்ப

0: நீ சொல்ற மாதிரி சோள விதைய கடையில வாங்கி கொஞ்சம் வேக வச்சு அந்த சாரோட போட்டு கலந்து எலி நடமாட்டம் உள்ள இடத்துல வச்சோன்னு வச்சுக்கோ, அந்த சோள விதை எலிங்களுக்கு ஆகவே ஆகாது. அது மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி இன்னொரு வேலையும் செய்யலாம்.
1: என்ன வேலை சொல்லுங்கக்கா?
0: இந்த பருத்தி பஞ்சு இருக்குல்ல பூங்கொடி,
1: நம்ம வீட்டில தான் பருத்தி போட்டிருக்கோமே, இருக்குக்கா?
0: அது கொஞ்சம் எடுத்து திரி திரியா திருவி வெள்ளைப்பாகுல நினைச்சி எலி நடமாடுற இடத்துல போட்டோம்னு வையே, அதை தின்ற எலிக்கு அது பிரச்சனையாகி அது மூலமாகவும் எலிகளை கட்டுப்படுத்தலாம்.
1: சரிக்கா, இதை நம்ம வீட்டில் செஞ்சிடறோம். நம்ம வீட்டு வயலையும் விட்டு வைக்கலையேக்கா, அதுல இந்த எலியை எப்படி கட்டுப்படுத்துறது?
0: அதுக்கும் வழி இருக்கே, ஒன்றும் இல்லை, இந்த மோட்டார் சைக்கிள் எல்லாம் பயன்படுத்துறாங்க பாரு, ஆயிலு அதான் பொங்குடி, வேஸ்ட் ஆயிலு.
1: ஆ, சரி.
0: அதை ஒரு 3 லிட்டர் வாங்கி வயல் பாசன தண்ணியில கலந்து விட்டா எலிங்க அந்த பக்கமே வராது.
1: ஏங்க்கா, இந்த எலிங்க பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானேக்கா, அதுங்களை துன்புறுத்தாம விரட்டுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்காக்கா?
0: பொங்குடிக்கு என்ன ஒரு நல்ல மனசு.

0: ஆ சரி.
1: அதை ஒரு 3 லிட்டர் வாங்கி வயல் பாசன தண்ணியில கலந்து விட்டா எலிங்க அந்த பக்கமே வராது.
0: ஏங்கா, இந்த எலிங்க பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானக்கா, அதுங்களை துன்புறுத்தாம விரட்டுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்காக்கா?
1: பொங்குடிக்கு என்ன ஒரு நல்ல மனசு, அதுக்கும் வழி இருக்கு. பொங்குடி சொல்றேன் கேளு. கொஞ்சம் சாணத்தை எடுத்து அதுல மண்ணெண்ணெய் அதுல கொஞ்சம் நல்லா கலந்து சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி அந்த உருண்டைய நிழல்ல நல்லா உலர்த்தி ஒரு 3/4 காஞ்ச உருண்டைகளை எலி வர போற இடத்துல எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோ. அந்த உருண்டையிலேருந்து வர்ற வாடை பிடிக்காம எலிங்க எல்லாம் அடுத்தடுத்த இடத்த நோக்கி ஓடி போயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பொங்குடி.
0: அத முதல்ல சொல்லுங்கக்கா.
1: வயலை பொறுத்த அளவுக்கு எலியோட வரத்தை குறைக்கணும்னு நம்ம விரும்பினோம்னா முதல்ல வரப்போட அகலத்தை கண்டிப்பா குறைச்சாகணும். அப்பத்தான் எலிகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி வயல்ல களை அதிகம் அண்டாம, வரப்பு ஓரத்துலயும் அதிக பயிர்கள்லாம் இல்லாம களத்து மெட்டுலையும் ஓரங்களை சுத்தமா வச்சுக்கிறது மூலமா இந்த எலிகளை நல்லாவே கட்டுப்படுத்தலாம்.
0: பரவாயில்லையே ரேவதியக்கா, என்னதான் உங்ககிட்ட நான் கோபமா பேசினாலும் அதெல்லாம் மனசுல பெருசா வச்சுக்காம எலிய கட்டுப்படுத்துறதுக்கு பல வழிய சொல்லிருக்கீங்க.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: உழவந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். கைவலி, கால்வலி, இடுப்பு வலி,
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம். ஸ்டீல் அலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்டீல் அலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
6: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: விடங்கலூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ்.
7: சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
8: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாழ்க்கையை வளமாக்க நலமாக்க என்ன செய்யணும், நல்வழியில நம்ம செல்லணும், அப்படி முடியுமா? ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட நம்முடைய ஒரு அழகான பாட்டு, என்னது ஒரு பலமா சுழண்டடிக்கிற ஒரு சூறாவளியை பார்த்திருக்கிறோம். அந்த சூறாவளி என்ன பண்ணும், மரங்களை முறிக்கும், கூரைகளை எல்லாம் பறக்க விட்டுரும், கண்ணில் பட்டதையெல்லாம் தூக்கி செல்லும். ஒரு உறுதியான கல் தூண், அதை அசைக்க முடியுமா? முடியாது. அதே நேரத்தில் ஒரு சின்ன துரும்பை எவ்வளவு தூரம் வேணாலும் தூக்கிட்டு போயிடும். இதை வச்சுக்கிட்டு நன்னறி ஒரு பாட்டு சொல்லுதுங்க. ஒரு பலமான சூறாவளி வீசுது, அங்கே ஒரு சின்ன கல் தூண் இருக்குது, பக்கத்தில் நிறைய துரும்பெல்லாம் கிடக்குது. சூறாவளியால் எது பாதிக்கப்படும்? கல் தூண் உறுதியாக நிற்குது, ஆண்டாண்டு காலமாக நிற்குது, ஆனால் சூறாவளி அதை அசைக்கவே முடியல. ஆனால் கீழே கிடக்கிற ஒரு சின்ன துரும்பு இருக்குல்ல, அது அப்படியே வைக்கோல் துரும்பு, அதை அப்படியே தூக்கிட்டே போயிடுதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நம்ம வாழ்க்கையை புரிய வைக்கிறாங்க. என்னது, பொய்ப்புலன்கள் 5 புள்ளியேற்பால் அன்றியே மெய்ப்புலவர் தம்பால் விளையாவாம், தும்பினி சுழன்றும் கல்தூனை சூறாவளி போய் சுழற்றும் சிறுபுன் துரும்புங்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற கண், காது, மூக்கு, செவின் இருக்கு இல்லையா, இந்த 5 புலன்களும் நம் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி கண்மூடித்தனமா நம்ம ஓடணும்னா நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிருங்கிறாங்க. இந்த 5 புலன்களோட கவர்ச்சி தான் மன உறுதி குறைந்தவர்களை எளிதில் இழுத்து சிட்டுரும். ஆனா அறிவாளும் ஒழுக்கத்தால் செம்மைப்படுத்தப்பட்டு உண்மையை உணர்ந்தவர்களால அந்த 5 புலன்கள் எதையும் செய்ய முடியாது. எப்படி சூறாவளி கல் தூணை ஒன்றும் செய்ய முடியாதோ, அதுபோல உறுதி கொண்ட மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அழகான காட்சி, ஒரு இனிமையான ஓசை, ஒரு சுவையான உணவு, ஒரு நல்ல புகழ் பொருள், இதெல்லாம் மனித மனத்தை அப்படி ஈர்க்கும், அது எளிதில் இழுத்துட்டு போயிடும். ஆனா அறிவாலும் ஒழுக்கத்தாலும் தன்னை பண்படுத்தி கொண்டவர்களை அதால அசைக்கவே முடியாது. எப்படி சூறாவளி கல் தூணை அசைக்க முடியாது போல வாழ்க்கையில பல சோதனைகள் வரும், ஆசைகள் வரும், ஆத்திரம் வரும், பேராசை வரும், பொறாமை வரும், இதெல்லாமே நம்ம மனசை சுத்தக்கூடிய சூறாவளிங்க. இதை நம்ம என்ன செய்யணும், இதை தூக்கி விட்டுட்டு போயிடணுமா? ஆமாங்க, இதை விடணும்னா நம்ம மனசு உறுதியா இருக்கணுங்கிறாங்க. எந்த சோதனையாலையும் நம்ம அசைக்க முடியாது. அந்த உறுதி எப்படி கிடைக்கும்? நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது, நல்லவரோட நட்பு.

0: சொல்றது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி. நம் முன்னோர்கள் புலன்களை அடக்குபவனை உண்மையான வெற்றியாளர் சொல்றாங்க. துரும்ப போல சூழ்நிலைகளால் அலைக்கழிக்கப்படாம கல் தோணை போல நெறியில் உறுதியாக நிற்போம். அப்போது எந்த புயலும் வந்தாலும் நம் வாழ்க்கையை அசைக்க முடியாதுங்க. புலன்களை வெல்லும் மனமே மெய்ஞானத்தின் அடித்தளம். துரும்பை போல அல்ல, கல் தூணை போல நிற்பவரை ஆசைகள் அசைக்க முடியாது. நல்ல சிந்தனையோட நன்றி, வணக்கம்.
1: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமெக்ஸ்.
2: நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று காலை 9 மணிக்கு உலாவர் அவருக்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தரவிருக்கிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று பிற்பகல் 2:05 உலாவரவிருக்கும் லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோட்டிச்சேரி எம்ஜிஆர் வேதாச்சலம் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. இன்று மாலை உலாவரவிருக்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலில் இருந்து நேரலையாக உலாவர கேட்கலாம். இன்றிரவு 7:30 உலாவரவிருக்கும் கிசான் வாணியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஆர் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 க்கான வானிலை செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசுத் துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தி

0: உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொதுத் தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுக

0: மாநிலத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் இருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
2: மாசம் இந்த ஈடிபில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
3: இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
2: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in
1: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ ஸ்டுடியோவின் துளிர்க்கிறது பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால்.

0: ரோட் கும்பகோணம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தல நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு காட்டுல சின்ன என்ற குட்டி முயல் இருந்துச்சான். அதுக்கு பழம்னா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் மரத்து மேல உச்சி கிளையில ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் தொங்குதா கவனிச்சுதான். ஆனா முயலால அவ்வளோ உயரத்துக்கு போய் பறிக்க முடியலையா. அதனால பக்கத்துல இருந்த ஒரு பெரிய யானை கிட்ட உதவி கேட்டுச்சான். அந்த யானை அந்த உதவியை ஏத்துக்கிட்டு தன்னோட தும்பிக்கையால மாம்பழத்தை பறிச்சு முயல் கிட்ட கொடுத்துச்சான். குட்டி முயலான சின்னு தனியா சாப்பிடாம அந்த மாம்பழத்தை பாதியா பிளந்து யானைக்கும் மகிழ்ச்சியா அதை வாங்கி சாப்பிட்டுச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாமும் பகிர்ந்தளிப்பதே நல்ல பழக்கம் என்று. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: குருவி கீச்சிரும், காகம் கரையும், வானப்பாடி பாரும், கோழி கொக்கரிக்கும், எழுது எக்கால இடும், தேனி ரெங்காரும், கிளி பேசும், நரி ஊளை இடும், சிங்கம் கச்சிக்கும், குதிரை கணிக்கும், கூகை குளரும், புலி உறும்பும், கரை கத்தும், நாய் குறைக்கும், குயில் கூவும், வாத்து கத்தும், சேவல் கூவும், அணில் கீச்சிரும், பசு கதரும், வண்டு உளரும், புறா குலுகும், பாம்பு சீரும், பூனை சீரும்.
2: சரிங்க பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் குடும்ப சார்பாக வாழ்த்துக்க.
3: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: துளிர்த்தது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கிய கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்டு மகிழலாம்.
7: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருடம் வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
8: அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
9: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம் காரைக்கால்.
1: வணக்கம் நேயர்களே. அதிகாலை வானில் வெளிச்சம் கண்டேன், அழகான வானத்தில் பறவைகள் பறக்க கண்டேன், அன்பான நண்பர்கள் உள்ளத்தில் நல்ல நட்பு கொண்டு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பென்ற வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் இருப்பினும் நான் கண்ட அன்பின் அர்த்தம்

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: மௌனம் என்ற வார்த்தையின் அர்த்தம் தெரியாதவள் தான் நான். ஆனால் இன்று மௌனமாய் நிற்கிறேன் உன் முன்னால் காதல் சொல்ல தெரியாமல்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson Styles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: காதல் நெஞ்சங்களில் ஆசை ராகங்கள் கீதம் இசைக்கிறதோ

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க PSR டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: தன் கல்யாண கனவுகளை எண்ணி காத்திருக்கும் ஒரு பாவையின் வரிகள் இதோ.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.

0: பிஎஸ்ஆர் டைம்ஸ் அண்ட் கிரானைட் அம்மாள் சத்திரம் காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: நீங்களே நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 7:25 தகவல் நேரம் வரவிருப்பதை தொடர்ந்து 7:30 காலை பொழுதை கலகலப்பாக்க வருகிறது காலை காம்போ. இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருக்கிறது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின் போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார்.

0: போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கருள் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து, கடந்த 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014 ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம்பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிம்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி,

0: மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாயக்கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3 நாச்சியார்கோவில் வசனமாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25:30.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காட்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சனம்.

0: வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
3: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில்
5: உங்கள்
3: கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்,
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமா உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலா எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணியிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சு அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்து தான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள, அவங்களாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்களாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும். அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம், கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம்தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம்தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடைய அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது, ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லோரும் சன்னியாசியாக போயிடுங்கோ

0: அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்திங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்வாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை இன்று மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஓடும் கடிகாரத்தை விட வேகமாக ஓட துணிந்தால் வெற்றி நம் நிழலாகும். ஓடும் கடிகாரத்தை விட வேகமாக ஓட துணிந்தால் வெற்றி நம் நிழலாகும் என்ற இந்த நற்காலையின் நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். வான வீதியில் ஓடி விளையாடும் வெண்மேகங்கள், அடிவானம் வெளுத்த ஆதவனின் வெண்கதிர்கள், நரையில்லா கடலில் கரைமோதி விளையாடும் அலைகள், பசுமை புற்களில் பாய் விரித்த பனித்துளிகள், பட்டண சிறகசைத்து சட்டன பறந்து

பறவைகள் இசை தமிழில் அரிங்காரம் இசைக்கும் இனிய வண்டுகள் இயற்கையின் ரகசியத்தில் எல்லையில்லா விசித்திரமாய் வியப்பாய் விடிந்த காலை பொழுதில் களிப்பாய் இணையும் காலை காம்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இயற்கையின் அதிசயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு, இயற்கையாய் இணையும் இந்த இசையும் பிடிச்சிருக்கு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 கனிவான காலை பொழுதை கலகலப்பாக்கி கொண்டிருக்கிறது காலை காம்போ.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: இன்று 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நிர்வாக காரணங்களால் எதிர்வரும் 20/8/2026 வியாழக்கிழமை அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். காரைக்கால் சார்பு கோட்ட நீதிபதி அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காரைக்கால் பகுதியில் தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை கடை நடத்த உரிமம் பெற விரும்புவோர் அதற்கான விண்ணப்ப படிவங்களை ஃபார்ம் AE5 ஆன்லைன் மூலம் https://swscollectorate.py.gov.in என்ற இணையதளத்தில் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை விண்ணப்பித்து வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எக்காரணத்தை கொண்டும் தேதி நீட்டிக்கப்படாது என அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தாலும் தகுதியுடைய விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பட்டாசு கடை உரிமம் வழங்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது. இதமான காலை பொழுதில் இனிதாய் இணைத்திருக்கிறது

காலை காம்பு. ஈன்றோரின் ஆசையும் சான்றோரின் அன்பும் எல்லோரின் ஆதரவில் இசையும் இணைந்தால் எப்போதும் வெற்றிதான்.

100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, விவசாயிகள் சொந்த நிலத்தில் நெல்லடிக்கும் களம் அமைத்து பயன்பெறுவதற்கு வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தானியங்களை பிரித்தெடுத்தும் தேவையான ஈரப்பதன் நிலைக்கு கொண்டு வருவதை உறுதி செய்ய அறுவடைக்கு பிந்தைய முக்கியமான செயல்பாடுகளாக தானியம் பிரித்தலும் உலர்த்தலுமாக உள்ளன. சில இடங்களில் சமூக தானியம் பிரிக்கும் களங்கள் இருந்தாலும் அவை அறுவடை காலங்களில் பெரும்பாலும் போதுமானதாக இருப்பதில்லை. இதனால் காத்திருப்பு நேரம் அதிகரிக்கிறது. தொலைதூர பகுதிகளில் உள்ள விவசாயிகள் உலர்த்துவதற்கும் தானியம் பிரிப்பதற்கும் அவ்வப்போது பொது சாலையை பயன்படுத்துகின்றனர். இது தானிய இழப்பை ஏற்படுத்துவதோடு தானியத்தின் தரத்தையும் பாதிக்கிறது. எனவே சமூக உட்கட்டமை

0: சார்ந்திருப்பதை குறைக்கவும், போக்குவரத்து தொடர்பான தானிய இழப்புகளை தடுக்கவும், தனிப்பட்ட விவசாயிகள் தங்களது சொந்த நிலத்திலே நெல்லடிக்கும் களம் அமைத்து வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மானியத் தொகை பெற்று பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களது சொந்த நிலத்தில் நெல்லடிக்கும் களம் அமைத்துக் கொண்டு அதற்கான மொத்த செலவில் 50 விழுக்காடு அல்லது மானிய உச்சவரம்பிற்குட்பட்டு ரூபாய் 280,000 இரண்டில் எது குறைவோ அத்தொகையினை பின்னேற்பு மானியமாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பெற்று பயனடையலாம். இந்த திட்டத்தின் கீழ் சொந்தமாக நிலம் வைத்துள்ள அனைத்து விவசாயிகளும் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களது விண்ணப்பத்தினை அருகில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை உட்கோட்ட அலுவலகங்களில் திருவாரூர் மன்னார்குடி நேரில் சமர்ப்பித்தும், உதவி செயற்பொறியாளர் திருவாரூர் 944-331-7559, உதவி செயற்பொறியாளர் மன்னார்குடி வேளாண்மை பொறியியல் அலுவலகம் மன்னார்குடி 93456-17265, செயற்பொறியாளர் திருவாரூர் 463-662-93636 ஆகிய வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
0: இனிக்கும் இசை வசந்தமாய் இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ தொடர்கிறது. சேவை செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் பெருந்தோட்டம் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் இன்று காலை முதல் கால புறநாகுதி பெருமாள் உற்சவர்கள் திருமஞ்சனம். திருத்துறைப்பூண்டி பங்கு கோவில் 10 வானவந்த மகாதேவி புனித ஆரோக்கிய மாத ஆலய ஆண்டு பெருவிழாவில் இன்றிரவு நவநாள் ஜபம் திருப்பலி. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் போலகம் அருள்மிகு கணபதி அருள்மிகு காளியம்மன் அருள்மிகு பாலமுருகன் ஆலய வருடாந்திர திருவிழாவில் இன்று காலை அபிஷேக ஆராதனை, சந்தன காப்பு அலங்காரம், இரவு மகா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் வீதியுலா. கேட்டது சேவை செய்திகள். இது காலை காம்போ. காலையில் இதழ் விரித்த முல்லைப்பூ, இது காலை காம்போவின் இசைப்பூ.

0: இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை கம்பு. நேர்களை, நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காலை காம்பு நிகழ்ச்சியினை அடுத்து 8 மணிக்கு வரவிருக்கிறது விளம்பரதார நிகழ்ச்சி. அதனை அடுத்து 8:05 உங்கள் மனம் விரும்பிய பாட்டு வரவிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி கிரிஜா பிரச்சிக்கனி. திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: பெண் கல்வியை மேம்படுத்தவும், பெண் சிசு கொலையை ஒழிக்கவும், ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை கட்டுப்படுத்தவும், சிறு குடும்ப முறையை ஊக்குவிக்கவும் 1992 தொடங்கப்பட்ட சீரிய திட்டம் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பெண் குழந்தை மட்டுமல்ல பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது அந்த பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய்க்கான வைப்பு தொகை ரசீதும், 2 பெண் குழந்தைகள் மட்டுமே உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது 2 பெண் குழந்தைகளுக்கும் தலா 25,000 ரூபாய் வீதம் வைப்பு தொகை ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதிர்வடையும் போது இந்த தொகையினை வட்டியுடன் பெற்று பயன்பெறலாம். திருவாரூர் மாவட்டத்தில் வைப்பு தொகை ரசீதுகள் பெற்று 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் 4வது தேதி வரை முதிர்வு தொகை பெறாதவர்களுக்காக திருவாரூர், கொரடாச்சேரி, மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர், வளங்கைமான், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நன்னிலம், குடவாசல் ஆகிய 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் மகளிர் ஊர் நல அலுவலர்களிடம் அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை அணுகும் போது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வைப்பு தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல், வங்கிக் கணக்கு முன் அட்டை நகல், ரசீதிலும் வங்கிக் கணக்கிலும் ஒரே பெயராக இருத்தல் வேண்டும். பெயரில் சிறு மாற்றங்கள் இருப்பின் நோட்டரி பப்ளிக் சான்றும், முழு பெயர் மாற்றம் இருப்பின் அரசின் அரசிதழ் நகலுடன் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா August 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இதம் தரும் இனிய காலை பொழுதில் இதுவரை வசமாக்கி இணைத்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்பு. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை இன்று வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
6: கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
8: நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு எது தேவை, நமக்கு எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த உணரக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கணும். அதாவது ஒரு வகுப்பு நடக்குது, அந்த வகுப்புக்கு யாரோ நண்பர் கூப்பிடுறாரு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நமக்கு தேவையா தேவையில்லையா? ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இட் இஸ் ஃபார் மீ இட் இஸ் நாட் ஃபார் மீ. அப்ப இது நமக்கு தேவை அப்படின்னா அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அந்த வகுப்பை கவனிக்கலாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வந்துடலாம். சில சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல போய் சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப அது அவங்களுக்கு தேவையா தேவையில்லையா? தேவையில்லாதவங்களை கொண்டாந்து அந்த ஆர்கனைசேஷன்ல சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் ஆர்கனைசேஷன் விட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு சைவ பாடசாலை, அங்க வந்து ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு, மீதி மாணவர்கள்லாம் உட்காந்து அவர்கிட்ட பாடம் கத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு பொருளை திருடிட்டான். திருடினோடனே அவனை கையும் கிளமா பிடிச்சிட்டானுங்க மீதி மாணவர்கள்லாம். நேராக கொண்டாந்து அந்த ஆசிரியர்கிட்ட நிறுத்துறானுங்க. அந்த ஆசிரியர் கேட்கிறாரு, என்னப்பா திருடுனியா?

0: ஆமா திருடுனேன். ஏன் செஞ்ச? திருடுறது குற்றம்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னு அவன் சொல்றான், நான் தெரியாம செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கறான். சோ நீ மன்னிச்சிருன்னு சொல்றதால மட்டும் நான் விட மாட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு உறுதி எனக்கு கொடுக்கணும்னு சொன்னேன், இனிமேல் நிச்சயமா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் உறுதி கொடுக்குறான். அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, அவரை மன்னிச்சிட்டு அந்த பையனை வந்து கிளாஸ் அட்டம்னு சொல்லிட்டாரு. திரும்பி ஒரு வாரம் ஆச்சு, திரும்பி அந்த பையனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடசாலையில ஒரு பொருளை திருடிட்டான். இப்பயும் வந்து அந்த பசங்க பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சோன்னு ஆசிரியர் கொண்டாந்து நிறுத்துறானுங்க. நிறுத்தினோடனே, உனக்கு திருடுறது குற்றம்னு தெரியாதா, எவ்வளவு முறை சொன்னாலும் உனக்கு புரியாதா அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்ப வந்து மீதி மாணவர்கள்லாம் சொல்றாங்க, அவன் இதுக்கு முன்னாடி ஒரு முறை தப்பு பண்ணா, அப்ப மன்னிப்பு கேட்டான், ரெண்டாவது முறையும் அவன் தப்பு பண்ணிருக்கான். அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு அந்த பையனை வெளியில அனுப்புங்க, இல்லாட்டி நாங்களாம் வெளியில போயிடுறோம், நாங்க இங்க படிக்கல, அவன் திருடிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு அந்த ஆசிரியர், நீங்க வெளில போறதா இருந்தா நீங்க போகலாம், அந்த பையன் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோட எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா ஆசிரியர் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வந்து அழகா சொன்னாரு, திருடுறது தப்புனுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, அப்ப அந்த பையனுக்கு இன்னும் புரியல, அப்ப இவனுக்கு நிறைய போதிக்க வேண்டியது இருக்கு, அவனுக்கு அந்த பொறுப்புணர்வை நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மத்த மாணவர்கள் எல்லாரும் ஆசிரியர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, இல்ல இல்ல நாங்க எல்லாம் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை திருத்துறதுக்கு என்ன செய்யலாம், அவனுக்கு வந்து அந்த திருடுறதால என்ன நஷ்டம், அதனால வந்து அவனுக்கு என்ன கெட்ட பேர் வருது, எல்லாத்தையும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவனை ஒரு நல்ல மனிதராக மாத்துறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவை உள்ளவங்களுக்கு தான் இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம். தேவையில்லாத விஷயங்களில் போய் நம்ம டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதோ, தேவையில்லாத விஷயங்களில் போய் நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதோ அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய லாஸ் ஆகும். அப்போ இது நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்க. தேவை உள்ளவங்களுக்கு சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. தேவை உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதால அவங்களுடைய தேவையை பூர்த்தி அடையுது, அதனால அவங்களுக்கு ஒரு பயனும் கிடைக்குது. தேவையில்லாத மனிதர்களுக்கு போய் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்களேன், ஒன்றும் வேணாம், ஒரு நல்ல ஒரு ஐ கேம்ப் நடத்துகிறாங்க, அந்த ஐ கேம்ப்ல வந்து கஷ்டப்படுறவங்க அவங்கெல்லாம் வந்து பயனடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை இருக்கு வந்து பயனடைகிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதே கேம்ப்ல நல்ல வசதியா இருக்கிறவங்க அவங்க ஒரு பிரைவேட்ல போய் டாக்டர் பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதியா இருக்கிறவங்க வந்து பயனடைஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்க இருந்து ரெண்டு குறை சொல்லிட்டு தான் போவாங்களே தவிர அவங்க வந்து உங்களை பாராட்ட மாட்டாங்க. அப்ப யாருக்கு தேவை இருக்கோ அந்த தேவை உள்ளவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடியதால நம்மளும் மகிழ்ச்சி அடைகிறோம், அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால வந்து தேவையை உணர்ந்து தேவை உள்ளவங்களுக்கு நம்ம பாடத்தை சொல்லி கொடுத்தோம்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், அவங்களும் நல்லா இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 8:40 நிமிடம்.

0: நேயர்களே, கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள், இனி கேட்கலாம் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதி. நீ உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் கோட்டுச்சேரி.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல

0: பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இசையோடு இணைவோம். இது துள்ளிவரும் பாட்டு மனதை அள்ளும். இதை கேட்டு அமங்க வழக்கமல்ல துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு ஒரு போஸ்டர் கொடுத்துருக்குறோம். முகநூல் பக்கத்துலேயும் வாட்ஸ்அப் சேனல்லையும், அதாவது ஆகாஷ்வாணி காரைக்கால் எஃப்எம் என்ற வாட்ஸ்அப் சேனல்லையும், காரைக்கால் பண்பலை என்ற தமிழில் டைப் என்ற முகநூல் பக்கத்துலேயும் உங்களுக்காக வழக்கம் போல் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, 2026 சுதந்திர தின உரையில் நமது பாரத பிரதமர் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக முன்வைத்த 7 அம்ச வளர்ச்சி பாதையின் பெயர் என்ன, அதற்கான விடை என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்டில் கொடுத்துட்டே இருங்க. ஒரு 8:50 அந்த டைமில் அவங்க யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு படிப்போம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர், முதல் நேயர், எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கிறாங்க. யார் அப்படி அவங்களை நம்ம சந்திப்போம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுலமி ராஜம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கம்மா.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க?
2: எனக்கு சீதாராமன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு கொடுங்க. எல்லா பாட்டும் நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு பாட்டு கொடுங்க.
1: அதனால அடிக்கடி இதே படத்துல இருந்து பாட்டு கேக்குறீங்களோ? இந்த நாள் கூட அந்த பாட்டு கேட்டீங்க இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா.
1: ஓகே, அன்னைக்கு வந்து ஹே சீதா பாட்டு கேட்டீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து உரையும் தீயில் பாட்டு கொடுப்போமா?
2: கொடுங்க.

0: கேட்கு. ஜெயஹிந்த் சார்,
1: மேரேஜ் நடந்து முடிஞ்சுன்னு சொல்றாங்க, யார்ட்டி சொல்ல மாட்டியா?
0: எனக்கு கூட தெரியாது சார்.
1: விஸ்ராம் ஆபீசர், பொண்ணு பேரு
0: சீதாமலக்ஷ்மி.

அன்புள்ள ராம், உங்களைப் போலவே உங்கள் காஷ்மீர் உறைந்து விட்டது. என்னைப் போலவே என் தோட்டம் வாடிவிட்டது. எந்த செடியும் பூக்கவில்லை, அதனால் பட்டாம்பூச்சிகளுக்கு வேலையில்லை. நீங்கள் வரும்போது தோட்டாக்களுக்கு பதிலாக என் தோட்டத்திற்கு பட்டாம்பூச்சி கொண்டு வருவீர்களா? வண்ணங்களுக்கு ஏங்கும் சீதா மகாலட்சுமி.

0: அன்புள்ளாராம், நேற்று வீட்டுக்கு வந்த விருந்தினர் ஒருவர் நாம் முதன் முதலில் எப்படி சந்தித்தோம் என்று கேட்டார். குருக்ஷேத்திரத்தில் ராவண வதம், யுத்த பூமியில் சீதையின் சுயம்வரம் என்றே புரிந்தது போல் சிரித்து தலை சொறிந்தார்.
1: அதன் உண்மையான பொருள் நம்மை தவிர யாருக்கும் தெரியாதுதானே?
2: குருக்ஷேத்திரத்தில் ராவண வதம், யுத்த பூமியில் சீதையின் சுயம்வரமா?
0: ஒரு கனா கண்டேன். உங்களுக்கு 60-70 வயது இருக்கும். அப்போது கூட என்னை சுற்றி சுற்றி சீதா சீதா என்று அழைத்து ஏதோ கேட்க பார்த்தீர்கள். கனவு கலைந்த போது தலையணையதான் இருந்தது. அதற்கு ஒரு செல்ல குத்து வைத்தேன். பிரிந்தும் பிரியாமல் சீதா மகாலட்சுமி.
3: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா மல்சிதா ஃபார்மாஸ் விடங்குளூர் என்னை

0: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: இன்சொல் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நெடி துழைக்கக்கூடியது பூமக்ஸ். நாளை காலை 6:55 கரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கும் பசும் தளிர்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: கரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் நிகழ்ச்சியுடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: நிகழ்ச்சியுடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை கரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதும் கவிராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நதேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுருங்கும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி. காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் தொழில் மாற்ற நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் லைன்ல இருக்கா இல்ல, அடுத்த ஒரு நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம். வணக்கம். புஷ்பவனமுத்து, நலமா இருக்கும் முத்து. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க? பைரவ படத்துல இருந்து. கண்டிப்பா பாடல் வரும், நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. நன்றி.
6: மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: 1 லிட்டர் நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் ME பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், MTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் NAC, A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆமாங்க, வழக்கம் போல முகநூல் பக்கத்தில் உங்களுக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு கேள்வி, உங்களுக்காக ஒரு கேள்வி. வழக்கம் போல 2026 சுதந்திர தின உரையில் நமது பாரத பிரதமர் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக முன்வைத்த 7 அம்ச வளர்ச்சி பாதையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 65 நேர்கள், அதாவது நிகழ்ச்சி ஆரம்பித்து ஒரு 10 நிமிடங்கள் தான் ஆகுது, இந்த 65 நேர்கள் வந்து கமெண்டில் கொடுத்துருக்கீங்க, சரியான விடையை தான் கொடுத்துருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து தாமதமாக வர நேயர்கள் உங்களுடைய பதிலில் கமெண்டில் கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்கள் ஒரு 8:50 அந்த டைமில் நாங்கள் படிக்கிறோம் யாரெல்லாம் சரியான விட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் வந்தாங்க இல்லையா, புஷ்பவன முத்து ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு. என்ன பாட்டுனாக்க, பைரவா படத்துலேருந்து நில்லாயோ அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு. அந்த பாட்டை அவருக்காக கொடுப்போம்.

0: அபிபெருச்சை நேரம் காலை 8:20. அபிபெருச்சை ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிபெருச்சை அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள். அபிபெருச்சை பிடித்த பாட்டுக்காக நாம் அணிந்திருக்கின்றோம் காரைக்கால் வானொலியின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
0: நேயர்களே, மௌனத்தின் பலமும் பலவீனமும் இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக
4: பிஎஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு அனுபவம் அற்புதம் புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோட்டுச்சேரி NGR வேதாச்சலம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை.
6: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 to 10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் தெளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஆணையம் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம். எங்க போன் வச்சுட்டு பக்கத்துல போயிட்டீங்களா? வியாபாரம் பார்க்க போயிட்டீங்களா? ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்க நம்ம. ஒரு ஒரு ஒருத்தன் ஒரு வியாபாரத்தை பாத்துட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க? பேரலம் செந்தில்கண்ணன். சொல்லுங்க.
7: பேரலம் செந்தில்கண்ணன். நன்றி மேடம். அது இட்லி கதை என்ற படத்துல வந்து இன்ஜாமி தந்தானி.
0: இன்ஜாமி தந்தானி பாட்டுகளுக்காக வருது. நன்றி நன்றி நன்றி
7: நன்றி.

0: காரைக்கால் கோட்டுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேயர்கள் என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டு கொடுப்போம். யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் ராசாப்பையன் சாவடியிலிருந்து டைலர் குமார் பேசுறேன் மேடம்.
0: நீடாமங்கலம் ராசாப்பையன் சாவடி குமார்.
1: குமார்
0: சொல்லுங்க. குமார் ஐயாவுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அழகிய தமிழ் மாநிலம்
0: உன்னால் முடியும் தோழா. பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி.
1: நன்றி.

0: காரைக்கால் கோட்டுச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் கோட்டுச்சேரி காரைக்கால்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் காலை 8:31. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம்புக்கும் நந்தவனம். மிக குறைந்த சாதாரத்தில் தங்க நகைகள் வாங்கிட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ்.

மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களே, துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்கான இன்றைய பொது அறிவு வினா 2026 சுதந்திர தின உரையில் நமது பாரத பிரதமர் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக முன்வைத்த 7 அம்ச வளர்ச்சி பாதையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்ட அந்த கேள்விக்கான பதில நீங்க முகநூல் பக்கத்துல கமெண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் ஒரு 79 நேயர்கள் வந்து கமெண்ட்ல கொடுத்துருக்கீங்க, சரியான விடை கொடுத்துருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் காத்திருந்து யாராலாம் சரியான விடை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் வந்திருக்கிறாங்க, பாட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் திருச்சேரி சாரணம் பேசுறேன்.
1: திருச்சேரி சாரநாதன், நலமா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க?
2: புஷ்பா 2ல இருந்து புஷ்பராஜன் ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் ஒளியே
1: போகும். புஷ்பராஜ்,
2: நன்றி நன்றி.
1: ஃப்ளவர் இல்ல, ஃபயர் உங்களுக்காக. நன்றி.
3: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா.

0: வரவும் ரெண்டு.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேரில் துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதற்கான பதிலை சொல்லிட்டோம். அடுத்தது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு ஒரு கேள்வி கேட்பாங்களே, அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கீங்க தானே. அதுக்கு அன்பழகன் ஒரு கேள்வி உங்களுக்காக கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அதிக நேரம் கைபேசி பயன்படுத்தினால் உங்கள் வீட்டில் சத்தம் போடும் முதல் ஆள் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கொடுத்துருக்காரு. அதற்காக காத்திருங்க, இன்னும் நாங்கள் வந்து போஸ்டர் கொடுக்கல. அந்த போஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அன்பழகனும் நானும் சேர்ந்து யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்க? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: மானாம்பேட்டை காளிதாஸ்.
3: மானாம்பேட்டை காளிதாஸ், என்ன காலையில தூக்கமா?
4: நன்றி.

0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையம் அடுத்த நேர் வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேட்க வந்தீங்க? அதாவது பேசுறது உங்களுக்கு இனிமையா இருக்கு இல்லையா? முருகன். என்ன ஊர்? என்ன ஊர் முருகன் நீங்க?
1: பூந்தோட்டம் முருகன்.
0: பூந்தோட்டம் முருகன். பூந்தோட்டமா? சரி சொல்லுங்க. அச்சுச்சோ பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா? என்ன அரண்மனை ஃபோர்ல இருந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக பாட்டு வரும், நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. நன்றி. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் கோட்டச்சேரி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் காலை 8:45. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர். பிடித்த பாட்டுக்காக நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் வானொலியின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை இன்று வரை மட்டுமே. காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக பூந்தோட்டம் முருகன் ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு. அரண்மனை 4 இருந்து அச்சச்சோ பாட்டு கேட்டிருந்தாரு இல்லையா, அவருக்காக பாட்டு கொடுப்போம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
5: தங்க மளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் துளிவரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும் நேயர் நிறைவான பாட்டு கேட்க வந்திருக்கும். நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம் வணக்கம், ரேடியோ பக்கத்துல நிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வாங்களே ப்ளீஸ்.
9: ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க யார் வந்திருக்கீங்க?
9: தலைஞாயிறு ஜெகதீஷ்.
8: தலைஞாயிறு ஜெகதீஷ், சொல்லுங்க ஜெகதீஷ்க்கு என்ன பாட்டு?
9: வேதாளம் படத்துல இருந்து உயிர் நதி பாட்டு.
8: வேதாளம் படத்துல இருந்து உயிர், நம்ம பேசுறது ரேடியோல கேக்குதா அப்படின்னு ரேடியோ கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உயிர் நதி பாட்டு உங்களுக்காக வரும், நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. நம்ம படிக்க ஆரம்பிக்கலாங்களா? ஆமாங்க, இது வரைக்கும் ஒரு 96 நேயர்கள் கமெண்ட்ல கொடுத்துருக்கீங்க. யாராரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். யாராரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதற்கான விடை என்ன அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை இல்லையா? ஆமாங்க, அதுக்கு வந்து சக்தியின் சப்ததாரா என்பது சரியான விடை. அதாவது உற்பத்தி திறன், விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல், தொழில்நுட்பம், கதிசக்தி, பாதுகாப்பு திறன், பசுமை மற்றும் நீல பொருளாதாரம், இந்தியாவின் மின்சக்தி, இதெல்லாம் சேர்ந்த இந்த 7 அம்சங்கள் தான் வந்து 2026 August 15 அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது 80th சுதந்திர தின உரையில் சக்தியின் சப்ததாரா என்ற 7 அம்ச வளர்ச்சி பாதையை முன்வைத்துள்ளார். இதற்கான சரியான விடை வந்து எல்லாருமே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் சரியான விடை சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். அள்ளிநகர மகாதேவன் சொல்லியிருக்கீங்க, ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து சொல்லியிருக்கீங்க, பண்ணைப்புறம் மணிகண்டன் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கீங்க, கடலூர் துறைமுகம் சுரேய சரியான விடை சொல்லியிருக்கீங்க, செந்தில்நாதன் கும்பகோணத்திலிருந்து, திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான் சரியான விட சொல்லியிருக்கீங்க, சந்தியா நல்லான்சாவடி, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சரியான விட சொல்லியிருக்கிறாங்க, விளக்கமாக சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டி நம்ம ரமேஷும் சரி வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. அடுத்தது நாகராஜன் மேட்டுப்பாளையத்திலிருந்து, ஐயாவடி அசோக் ராஜ், பூந்தோட்டம் கார்த்திகேயன், சிவபுரி சோமசுந்தரம், குளஞ்சியப்பன் மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து சொல்லியிருக்கீங்க, பிரதாபராமபுரம் பிரியா அனலியா சொல்லியிருக்கீங்க, சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அடுத்தது ஆக்கூர் செல்லராஜா, கோமல் சரவணன், ஸ்ரேயாஸ்ரீ திரிபுவனத்திலேருந்து சொல்லியிருக்கீங்க, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, மதுரை சண்முகசுந்தரம், நந்தினி சுரேஷ் என்ன ஒரு திரிபுவனத்திலேருந்து சொல்லியிருக்கீங்க, அடுத்தது

மேட்டுப்பாளையம் ரவிசரன் என்று சொல்லியிருக்கீங்க. அடுத்து இல்லை வணக்கம் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பேரலம் சந்தோஷ்குமார் சொல்லியிருக்கிறாரு. சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலன்னு சொல்லியிருக்கிறாரு. மோகன சபரிநாதன் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. சக்தியின் சப்ததாரன் சொல்லியிருக்கிறாங்க. பூவம் குபேர் சரியான விட சொல்லியிருக்கீங்க. அடுத்தது பூவம் நிலா சொல்லியிருக்கீங்க. ஒரே ஐடியிலேருந்து மூணு பேரை தனித்தனியாக அனுப்பியிருக்கீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுத்தது சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டத்துலேருந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்தது ஜக்பர் சாத்திக் நாகூர்லேருந்து சரியான விட சொல்லியிருக்காங்க. அதை நான் விக்சித் பாரத் 2047 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சரியான விட சொல்லியிருக்கீங்க. காரைக்கால் தலத்தரு பத்மாவதி ஸ்ரீதர், அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், தியாகராஜன் மங்கைநல்லூர்ன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமலர் கோயில் மடப்புறம் வேல்முருகன், நிரவி கஜேந்திரன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், காரைக்கால் பிரகாஷ், அன்னப்பன்பேட்டை ஜோதி, மேலகோடுதுறை சேப்பி விஜயராகவன், காலாச்சேரி மணிமாறன், எர்வாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், அதம்பார் கலைச்செல்வி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, கொடிக்கால்பாளையம் ஜான் ஹஜான் நஜிமுத்தீன், நச்சுப்பிள்ளை நிறவிலேருந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்தது செந்தில் முருகன் விளக்கப்பாடி, செல்வக்குமார் புதுத்துறை, அதாவது காரைக்கால் புதுத்துறையிலேருந்து சொல்லியிருக்கீங்க. பன்னீர்செல்வம் மருதூர்லேருந்து சொல்லியிருக்கீங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், மேலவாஞ்சூர் சம்சுத்தீன், மல்லியம் ரவி, கோவிலவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து, நன்னிலம் நாகை குமரன், அடுத்தது செந்தில்கண்ணன் பேரளத்துலேருந்து சொல்லியிருக்கீங்க. கோவில்பட்டி உதயகுமார் சரியான விட சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீலங்காலேருந்து குமுதா குட் மார்னிங் மட்டும் சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமோகன் எர்வாஞ்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க. அரியலூர் விரதுரி சொல்லியிருக்காங்க. திருபுவனம் சத்யபாமா, வேளங்குடி குணசுந்தரி, புலுவாப்பாளையம் ஆனந்த முருகன், காரைக்கால் ஸ்ரீதர், நிமேலி நந்தகுமார், கும்பகோணம் குமரன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், கைலாஷ் முருகன் இஞ்சிக்குடியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நன்னிலம் அம்பலவாணன், சிவபுரி கீர்த்திராஜன் சொல்லியிருக்கிறாங்க. கைலாசபுரத்துலேருந்து ரவி சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. தலைஞாயிறு கம்பர், அடுத்தது நாகை பாபு, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், தேவனூர் ஜோதிலட்சுமி, பைத்தவரன்காடு வருதன் மருத வடுகநாதன் சொல்லியிருக்காங்க. டிஆர்பட்டின் நளினிசங்கர் சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து முகமது ஜலீல், கனகசுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ரவி பாப்பா கோவிலேருந்து சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பாரத் சென்னை சப்ததாரன் சரியான இடம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வளத்தாமங்கலம் சம்பந்தம் சொல்லியிருக்கிறாங்க. கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. நானிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. அமுதா சேகர் மேமாத்தூர்லேருந்து வணக்கம்ட்டு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஆனந்தம் செல்வம் சொல்லியிருக்கிறாங்க. நாச்சியார் கோயிலேருந்து ஞானசேகரன் சரியான இடம் சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் கரும்பாயிரம் கோட்டுச்சேரியிலேருந்து சரியான விட சொல்லியிருக்கிறாங்க. நாகூர்லேருந்து அனௌன்ஸ் ராஜ், அடுத்து நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், பருவாச்சேரி பிரியா கண்ணன், சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சேப்பி விஜயராகவன் மீண்டும் கமெண்ட்டில் கொடுத்துருக்கிறாரு. முடிந்த அளவுக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். 97 இன்னும் ஒருத்தர் புதுசாக யாரோ அனுப்பியிருக்கீங்க. அந்த புதியதாக வந்த நம்பர் யார் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் பார்ப்போம், முடிந்தளவு பார்ப்போம். இல்லை சரி, முடிந்த வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைவான ஒரு நேயர் வந்து தலைஞாயிறுலேருந்து ஜெகதீஷ் ஒரு பாட்டு கேட்டிருந்தார் இல்லையா, வேதாளம் படத்துலேருந்து எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். உயிர் நதி பாட்டு கேட்டிருந்தார். அவருக்காக இந்த பாட்டு கொடுப்போம். சரேனை விட சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். தொடர்ந்து அணைந்திருங்கள் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க. கரைக்கல் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது துள்ளி வரும் பாட்டு.

0: நாகப்பட்டினம்
1: பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
11: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC. மிக குறைந்த விலையில், மனம் நிறைந்த தரத்தில்
10: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நீங்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
2: ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
6: அடுத்தா தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் செல்லிசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
8: இந்த புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள், புற்றுநோய் வரும் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்திய அளவுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. 2025 புதுசாக வந்த புற்றுநோய்களின் எண்ணிக்கை வந்து 15

0: 170,000 பேருக்கு புதிய புற்றுநோய் நோயாளிகள் சேர்ந்திருக்காங்க. அதாவது 9 பேரில் ஒருத்தங்களுக்கு புற்றுநோய் வருது. பெரும்பான்மையான புற்றுநோய் பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் இதுதான் வருது. பெண்களுக்கு பார்த்தா கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய். இந்த மாதிரி புற்றுநோய்களுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு, அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டு. வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவுகளுடைய அளவு தான் ரொம்ப அதிகமாக போச்சு. பெரும்பாலும் எல்லா குடும்பங்கள்லேயும் வார இறுதி நாட்களில் சமையல் கட்டு பக்கம் போகிறதே கிடையாது, எல்லாருமே வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்றது டின்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட் இதுதான் சாப்பிட்றோம். அதில் போடுற ப்ரிசர்வேட்டிவ்ஸு, கலரிங் ஏஜென்ட்டு இது எல்லாமே புற்றுநோயை உருவாக்கும் தன்மை கொண்டது அப்படின்றது தன்மை கொண்டது தான். அப்புறம் ரீசைக்கிள்டு ஆயில், ஆயில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஹீட் பண்ணுற ஆயிலில் அதோட தன்மை கெட்டுப்போய் அதனால வந்து நமக்கு பல புற்றுநோய்கள் வருது. சாதாரணமாக வடை பஜ்ஜி இதெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா அதை ஒரு நாள் பயன்படுத்துவோம், அடுத்த நாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றதுக்கு தான் பயன்படுத்துவோம், திரும்ப திரும்ப ஹீட் பண்ண மாட்டோம். ஆனால் வெளியில் கடைகளில் விற்கிற இடங்களில் அதையே தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறாங்க, அதனால் அந்த எண்ணெயோட தன்மை கெட்டு போயிடுது, அதனால் பல நோய்கள் நமக்கு வருது. அதில் ஒன்று புற்றுநோய். அப்புறம் டீப் ஃப்ரைடா ஃபுட் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப வறுத்த உணவுகள், அதனால் நமக்கு புற்றுநோய் வருது. அதிக உப்புகள், அதிக மசாலா கலந்த பொருட்கள் இதெல்லாமும் புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாக இருக்குது. ரீஃபைன்டு சுகர், ரீஃபைன் கார்போஹைட்ரேட்டு இது எல்லாமும் நமக்கு புற்றுநோய் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயுமே இவ்வளோ பேக்கேஜ்டு ஃபுட்லாம் கிடைக்கிறதே கிடையாது. அங்கங்கே எங்கேயாவது ஒரு சின்ன பெட்டிக்கடை இருக்கும், அங்கே போய் ஏதாவது வாங்குவோம் சாப்பிடுவோம் அப்படி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போனோம்னா அங்கே வந்து ஒரு 25 கடை இருக்குது. அதில் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக நிறைய தொங்க விட்டுருக்காங்க. இது எல்லாமே நம்ம குழந்தைங்களோட கவனத்தை வந்து ஈர்க்குது, அதை சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்றதுனால இவங்களுக்கு அந்த சுவை பிடிச்சி போயிடுறதுனால மற்ற வீட்டில் செய்கிற உணவுகளோட சுவை பிடிக்கிறது கிடையாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற உணவை பாதுகாக்கிறதுக்காக உள்ள கெமிக்கல், கலர்ஸு, சுவையூட்டிகள் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக செல்களில் சேர்ந்துகிட்டே வந்து அதுதான் நம்ம புற்றுநோய்க்கு காரணமாக போயிடுது. எப்போவாவது சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு இயற்கையாகவே அதை வந்து வெளியேற்றிடும். நம்ம உடம்பு அதை வந்து வெளியேற்றதுக்கான, நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான தன்மை வந்து நம்ம உடம்புல இருக்குது, அதுக்கு வந்து ஈஸியாக அது போயிடும். ஆனால் இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம் இல்லை மாதத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் ஒன்றும் கெடுதல் பெருசாக வராது. ஆனால் தினமும் இதையே சாப்பிடும்போது, வாரத்தில் 4 நாள் 5 நாள் இதை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கெமிக்கல் நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்ம செல்களை கரெக்டாக செயல்படாமல் வச்சு அதனால் அந்த செல்களோட கோளாறுகள் வந்து அதில் டிஎன்ஏ சேஞ்சஸ் வந்து அதுலேருந்து புற்றுநோய்கள் வருது. ஸோ அந்த மாதிரி புற்றுநோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா பேக்கேஜ்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இது எதையும் சாப்பிடக்கூடாது. பெரும்பாலும் நம்ம வீட்லேயே செஞ்சு நம்மளாக சாப்பிட்ற உணவுகள் தான் பாதுகாப்பானது. நம்மளோட சோம்பேறித்தனம் தான் இந்த மாதிரி நோய்கள் வரதுக்கான காரணம். ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் மாதிரி பழங்கள் காய்கறிகளால் செஞ்ச சிற்றுண்டிகளை வந்து கொடுத்து பழக்கப்படுத்தணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பேசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: செவிதேடும் இசையாளரில் ஒழிப்பதெல்லாம் தேநீர் கவி பாடும் காரை பண்பலை 100.3 பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: எல்லாரும் விரும்பும்படி உண்மையான தள்ளுபடி சேவிங் பண்ணும்படி
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பிஎஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் நாம் இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில நம்முடைய காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் ஒரு வினாவை விடுத்திருக்கிறோம். நீங்கள் அதிக நேரம் கைபேசி பயன்படுத்தினால் உங்க வீட்டில் சத்தம் போடும் முதல் ஆள் யார்? நீங்க அதிக நேரம் கைபேசி பயன்படுத்தினால் உங்க வீட்டில் சத்தம் போடுற முதல் ஆள் யார்? இந்த கேள்வியை தான் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதாகையின் மூலமாக உங்களுக்காக விடுத்திருக்கிறோம். இதற்கான பின்னூட்டங்களை நீங்கள் காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் வந்து உங்கள் பின்னூட்டத்தை இடலாம். அதை படிப்பதற்காக காரைக்கால் பண்பலையினுடைய ஒளிபரப்பு கூடத்தில் அந்த முனையிலிருந்து கிரிஜா புரட்சிக்கணி, இந்த முனையிலிருந்து நான் உங்கள் காமேஸ்வரம் என்கேன் பழகன்.

0: எங்கும் கைபேசி, எதிலும் கைபேசி, எப்பொழுதும் கைபேசி அப்படிங்கிற மாதிரி இயல்பாக வந்து இல்லத்தில் அது கணவனோ மனைவியோ குழந்தைகளோ அல்லது தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தவங்க எப்பயாவது கைபேசியை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதில் நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேன். அதனால் கைபேசியை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது
1: இல்லை இல்லை நீங்கள் ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க.
0: ஆமாம்,
1: யார் சத்தம் போடும் முதல் ஆள்? நம்மளே யூஸ் பண்ணும்போது நம்மளே சத்தம் போடுறது
0: இல்லை. நம்ம அதுதான் இப்போ நம்ம அது மாதிரி கைபேசியை பயன்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம இல்லத்திலேருந்து யாராவது ஒருத்த எப்பாரு இதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்படைந்த விரக்தி
1: அடைந்த,
0: யார் உங்க வீட்டில் அந்த மாதிரி கைபேசி பயன்படுத்தினா கத்து அதாவது கத்துற முதல் ஆள் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை
1: என்கிட்ட கேட்கல,
0: உங்ககிட்ட தான் கேட்போம். இப்ப நேயர்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வருவோம். நீங்க எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு கைபேசி பயன்படுத்துவீங்க?
1: தெரியல, அது எப்போ போர் அடிக்குதோ அவ்வளோ பார்க்க
0: வேண்டியதுதான். போர் அடிக்கும் போதெல்லாம் கைபேசி தான் துணை, கைபேசியே துணை அப்படிங்கிற
1: பாட்டு கேட்டு தானே இருப்போம்.
0: முன்னாடியெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டு சாமியே துணைன்னு எழுதுனது போக இப்போ கைபேசியே துணை அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. சரி, முதல் பின்னூட்டம் யார்கிட்ட இருக்காங்க?
1: ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கில் இருந்து. என் மனைவி தான், எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருந்தீங்கன்னா எங்கள் கூட யார் பேசுறது என்று மனைவியும் மகளும் சத்தம் விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: என் மனசில் உள்ள பாரமே தீர்ந்து போச்சுங்கிற மாதிரி இருக்கு.
1: நம்ம மட்டும் வாங்கல, எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க
0: அர்த்தம். அடுத்தது ரேணுகா தேவி சுவாமிநாதன், அவங்க அவங்க அடையாளத்திலேருந்து வந்திருக்குது, ஆனால் எந்த பின்னூட்டமும் அவங்க இடலை. அடுத்து அண்ணப்பன்பேட்டை ஜோதி, என் கணவர் தான் முதல்ல சத்தம் போடுவாங்க, எந்த நேரம் வாரு செல்ல பார்த்துக்கிட்டே இருக்காத, கண்ணு கெட்டு போயும் கழுத்து

0: வரப்போதுன்னு கத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதுல கூட ஒரு அக்கறைய பாருங்க. மயிலாடுதுற இறைவதி நகர் அஞ்சு ரூபா வச்சிருந்தாரு. எங்க பையன் சத்தம் போடுவார், நானும் அளவோடு போனை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கோமல் சரவண ஒத்த வரியில சத்தமே போடாம முடிச்சிருக்காரு. என் மனைவிதான்,
1: அதிகமா பேசக்கூடாது.
0: ஆமா,
1: வாங்கணும் இல்லையா?
0: அது இல்ல, இத வந்து அப்படியே அவர் தட்டச்சு பண்றதே ரொம்ப சுருக்கமா தட்டச்சு பண்ணிட்டு வேறதுக்கு
1: மூழ்கிருப்பாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க சார், நான் செல்போனை பயன்படுத்துறது வெளியில தான். இப்ப நீங்கள் வானொலியில் செல்போன் அதிகமாக பயன்படுத்துகிறாள் என்று சொன்னால்தான் தெரியும். வீட்டில் இருக்கும்போது பேச மட்டும்தான் பயன்படுத்துவேன். இதெல்லாம் தொழில் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க.
0: பரவாயில்லையே. அடுத்தது வளத்தான் பட்டினம் இளையராஜா வினோதம், அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, காரை பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமைன்னு மட்டும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து நாகை பாபு, எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க, காரணம் என் பணி முழுவதும் மொபைல் மூலமே நடக்கிறது. இருப்பினும் எனது பணியின் போது வேறு மொபைலில் யாராவது சத்தமாக பேசினால் சத்தம் போடுவது சத்தியமாக நானாக இருக்கும்.
1: பஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன், வேற யாரும் என் மனைவிதான், என்ன எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க என்று சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: வேலமுடி குணசுந்தரி செல்வனாது, எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது? எங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார், என்ன பண்றது, வீட்டுக்காரர் போயிட்டாரே, எவ்வளவு சொன்னாலும் அவர் சொல்ற பதிலு இந்த வர்றேன் அப்படின்ட்டு முடிச்சிடலாமா.
1: நச்சுப்பிள்ளை நிறைவிலிருந்து, இரு அதிக நேரம் கைபேசி பயன்படுத்தினால் எனது வாழ்க்கை துணைவியார் பேசுவார். அவங்க மனைவி சத்தம் போடுவாங்க போல.
0: அடுத்தது வந்து நாகூர் யூசுப் மாலின், வேற யாரு நம்ம துணைவியார் தான், அதுவும் நல்லதுன்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்க.
1: ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, என்னுடைய மனைவி தாங்க, ரெண்டு நேரமும் கைபேசியை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா, வீட்டில் கொஞ்சம் வேலையை என்னோடு சேர்ந்து பார்க்கலாமா என்று சத்தம் போடுவார்கள். அப்போது என் முகத்தில் லேசான சிரிப்பு வரும். வேறு வழி என்ன பண்ணுறது, வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஓசூர் கோக்மா, அவரு வேறு யார், நான் தான் அப்படின்னு சொல்ல விருப்பம், ஆனால் இல்லை அப்படின்னு.
1: செல்போன் வீட்டில் அதிக அளவில் பயன்படுத்துவது குறைவு தான், இருந்தாலும் திட்டுவாங்க, அதாவது செல்போன் வீட்டில் அதிக அளவு பயன்படுத்துவது குறைவு தான் அப்படின்னு அங்கே ஒரு இக்கு வச்சிருக்காரு பாருங்க. இருந்தாலும் திட்டு வாங்கி தான் ஆக வேண்டும், யாரிடம் என்று தான் கேட்குறீங்க. திருமணம் முடிந்தால் உரிமையாக திட்டுவது மனைவி தான், வீட்டுக்கு வந்தால் நாளைக்கு என்ன செய்யணும் என்று சிந்திக்கிறது இல்லை, ஃபோனையே கட்டிக்கிட்டு இருக்கிறது என்று திட்டுவாங்க. இதுக்கு என்ன வழின்னு பார்த்தேன், அவங்களுக்கு ஃபேஸ்புக் ஓப்பன்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன், இப்போ திட்டுவதே
0: இது நல்ல யோசனையாக இருக்குல்ல.
1: ஆமால,
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா, அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா, நாகூர் அலோன்சராஜ், கைபேசியில் அதிக நேரம் பேசி கொண்டிருந்தால் என் மனைவியை தான் கோபப்படுவார்கள், அதற்கு நான் அவர்கள் கோபத்தை குறைப்பதற்கு தொலைக்காட்சியில் சீரியலை வைத்து விடுவேன், அவர்கள் சீரியலை பார்ப்பார்கள், நான் கைபேசியில் உரையாடி கொண்டிருப்பேன், பிரச்சனை கொஞ்சம் ஆரம்பிடும் அப்படின்னு
1: வீக்னஸ் வாத்து பண்றாங்க.
0: ஆமா,
1: கும்பகோணம் செந்தில்நாதன், வேறு சார் மனைவி தான், ஏன்னா வீட்டில் இருக்கிறது நாங்கள் ரெண்டே பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலி 100.3 காரைக்கால் வானொலியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நமது காரைக்கால் பண்பலியில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ் செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
5: வெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் என் சொல் அமுது
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
10: சதங்க மாளிகையில் வைர திருவிடா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
11: தங்க மாளிகை காரைக்கால்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: அன்பளி வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். நீங்கள் கைபேசியை அதிகமாக பயன்படுத்தும் போது இல்லத்தில் இருக்கிறதுல யார் முதல் ஆளாக சத்தம் போடுவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அந்த வகையில் எல்லாருமே வந்து ஆண்கள் முழுக்க மனைவி தான் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தடுத்து
1: என்ன தெரியுது, ஆண்கள் தான் அதிகமா கைபேசி பயன்படுத்துறாங்க.
0: இல்ல போக போக கால்வாசிக்கு அதனால அவசரப்படலாம் முடிவெடுக்க முடியாது.
1: நீடாமங்கலம் காலச்சேரி மணிமாறன், நான் தான் என்ன நானே திட்டிக் கொள்வேன், ஏனென்றால் நான் பெங்களூரில் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்த பின்னூட்டத்தை யார் இட்டிருக்காங்க அப்படின்னு
1: ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. எனக்கு அது போல சத்தம் போட ஆளே இல்லை, நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க, நான் அதிக நேரம் மலைபேசி செலவிட மாட்டேன், இருந்தாலும் என் மனைவி அதிக நேரம் உபயோகிக்காதீர்கள் என்று கண்களை அது கண்களை பாதிக்கும் என்று அன்பாய் கூறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து மயிலாடுதுறை ஆனந்த், யாரு அம்மா தான் என்னடா இவ்வளோ நேரம் போலே பேசிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போடுவாங்க அப்படின்னு
1: இருக்காங்க. ஆமாம், தேவனூர் ஜோதிலட்சுமி, நான் கைபேசியை அதிகம் பயன்படுத்தும் போது சத்தம் போடும் முதல் நாள் யார் தெரியுமா, வேறு யார், என் நவீன கைபேசி தான். என் கண்ணை அதிகம் குத்துகிறாய், உன் நேரத்தை என்னிடம் அதிகம் இழைக்கிறாய், அது உன் உடல்நலத்துக்கும் மனநலத்துக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதை உணர்ந்து கொள்வாயாக. என் கண்ணீரை துடைக்க வேண்டுமானால் நீ என்னை அளவோடு பயன்படுத்த வேண்டும். இப்படி தினமும் என் கைபேசி எனக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அங்க ஒரு கோணத்துல வேணா கேட்டா இங்க ஒரு கோணத்துல பதில் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விடயம்தான். அடுத்தது வந்து நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு முடிச்சிருக்காரு.
1: திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ராகுல் காந்தி ராஜா, நானும் சரி என்னுடைய பிள்ளைகளும் சரி அதிகம் கைபேசி பார்த்தால் போதும் போதும், எப்ப பார்த்தாலும் போன் தான் என்று முதலில் சத்தம் போடுவது என்னுடைய மனைவிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து அதிக நேரம் கைபேசி பேசினால் என் மனைவிக்கு கோபம் வந்துடும், அதிக நேரம் கைபேசி பேசுவது உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு அறிவுரை கூறுவாங்க, ஏத்துக்குவேன் அப்படின்றாங்க. நாகூர் முகமது ஜலீல்,
1: பரவாச்சரி பிரியாக்கன் சொல்லியிருக்காங்க, கைபேசியில் அதிக நேரம் பேசிக்கொண்டிருந்தால் என் கணவர் தான் கோபப்படுவார், என்னை அலுவலகம் அனுப்பிவிட்டு நீ பேசிக்கொண்டிருந்தால் என்ன என்று திட்டுவார், இரண்டு காது எதற்கு இருக்கிறது, இந்த பக்கம் வாங்கி அந்த காது வழியா விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இதுல வந்து என்ன தெரியுது, என்ன தெரியுது, பயன்படுத்துறாங்கன்னு
1: சொல்றதை கேட்க மாட்டாங்கன்னு தெரியுது.
0: அடுத்தது பாருங்க, மணக்குடி சத்யா, என் கணவர் தான் மிகவும் கோபத்தோட கத்துவாங்க அப்படின்னு இருக்காங்க.
1: வந்துட்டீங்க பாத்தீங்களா, பாருங்க டி மடப்புறம் வேல்முருகன், நாம் கைபேசி அதிகம் பயன்படுத்துவதில்லை, நமது எஃப்எம்க்கு பயன்படுத்துவேன், ரேடியோ கூடவே இருக்கீங்களா என்று முதலில் சத்தம் போடுவது மனைவி தான், அதாவது ரேடியோ தான் அதிகம் பயன்படுத்துவது போல.
0: அடுத்து நிரவி கஜேந்திரன்,
1: மனைவி
0: மனைவி அப்படின்னு முடிச்சிட்டார்.
1: அடுத்து திட்டச்சேரி அஜிலின், வேற யாருங்க, எங்க பாட்டனார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இப்பதான் முதன்முறையா முதல் தலைமுறைக்கு வந்திருக்காங்க. அடுத்து வளத்தமங்கலம் சம்பந்தம், என் பெற்றோர்கள் முதலில் சத்தம் போடுவாங்க, எந்த நேரம் பாரு செல்ல பார்த்துக்கிட்டே இருக்காத கண்ணு கட்டு போயிருவோம் அப்படின்னு, இன்றைய தினம் பாதி வேலை கைபேசியில் தான் முடிகிறது என்று சமாதானம் செய்து பயன்படுத்தி வருகிறேன் அந்த ரகசியத்தையும் சொல்லிட்டு. ஒருவேளை வீட்டுல வானொலி கேட்டுட்டு இருந்து நம்ம சொன்னது காதல் வாங்கியிருந்தாங்கன்னா பின் விளைவுகளுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாது அப்படின்னு
1: சொல்லிடணும். ரமேஷ், வேற யாரு, என் மனைவி வேம்புதான், கடையில இருந்து வீட்டுக்கு வந்தா வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்க மாட்டீங்களா, செல்லையே பாத்துட்டு இருக்கீங்க என்று என் மனைவி வேம்பு உள்ள இருந்து சவுண்ட் விட்டுவாங்க பாருங்க.
0: என்ன தைரியம் பார்த்தீங்களா, எல்லாரும் மனைவின்னு முடிச்சுட்டாங்க, ஒரு மட்டும் பேரோட சொல்லி இருக்காருமா, எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது நன்னிலம் சுப்பிரமணியன், பசங்க அதிக நேரம் போன பாத்துக்கிட்டே இருக்கும்போது நானும் என் மனைவியும் சத்தம் போடுவது வழக்கமான ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: மேலவஞ்சூர் ஃபாத்திமா, என் மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:30.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேத்தியும். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும். இன்று ஆகஸ்ட் 18 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. வாழ்க்கையின் கடினமான சவால்களையோ நிச்சயமற்ற விளைவுகளையோ எதிர்கொள்ளும் போது மனிதனின் விடாமுயற்சி, மன உறுதி, தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கான துணிச்சலை கையாளும் விதமாக தன்னம்பிக்கை தரும் நாளாக இன்று வேர்ல்டு நெவர் கிவ் அப் டே, உலக ஒருபோதும் கைவிடாதீர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
3: அடுத்த நிகழ்வு, பெண்ணியத்திற்காக பாடுபட்ட சமூக சீர்திருத்தவாதியும் தென்னகத்தின் முதல் பெண் பட்டதாரியும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான சகோதரி ஆர் எஸ் சுப்புலட்சுமி அவரின் பிறந்த நாள் இன்று.
0: வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு பிழை காரணமாக, அதாவது ராட்க்ளிஃப் லைன் வரைந்த எல்லை வரைபடத்தில் ஏற்பட்ட தவறுகளால் ஆகஸ்ட் மாதம் 1947 ஆண்டு மேற்கு வங்காளத்தின் மால்டா, நாடியா என்ற மாவட்டங்களின் சில பகுதிகள் தொடக்கத்தில் தற்போதைய பங்களாதேஷ் நாட்டில் இருந்தன, அதாவது கிழக்கு பாகிஸ்தானில் இருந்தன. அவசர முறையீடுகள், எதிர்ப்புகளுக்கு பிறகு திருத்தங்கள் செய்யப்பட்டு இறுதியாக ஆகஸ்ட் 18 இன்றைய நாளில்தான் இந்திய கொடி ஏற்றப்பட்டது. இதனால் மேற்கு வங்காளத்தின் மால்டா, நாடியா ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் 3 நாள் கழித்து இன்றுதான் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.

0: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளரும் ஐக்கிய நாடுகள் அவையின் முதல் பெண் தலைவரும், இந்திய விடுதலைக்கு பின் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இந்திய தூதராக பணியாற்றியவரும், ஜவஹர்லால் நேருவின் சகோதரியுமான விஜயலட்சுமி பண்டிட் அவரின் பிறந்த நாள் என்று 1900 பிறந்தவர்.
1: பிரெஞ்சு வானியலாளர் பியர் ஜான்சன் சூரிய கிரகணத்தை ஆராயும் போது ஹீலியம் என்ற தனிமம் இருப்பதாக 1868 இன்றைய நாளில்தான் கண்டுபிடித்தார்.
0: இந்தியாவின் தலை சிறந்த மருத்துவரும், இந்திய விடுதலை செயற்பாட்டாளரும், சமூக சீர்திருத்தவாதியுமான டி எஸ் சவுந்தரம் அவரின் பிறந்த நாள் இன்று. காந்தியடிகளுடன் சேர்ந்து விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்ட இவர் தொடங்கிய காந்தி கிராம அறக்கட்டளை 1976 காந்தி கிராம பல்கலைக்கழகமாக மாறியது. இவரது சேவைக்காக 1962 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது.
1: தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்ற மொழிபெயர்ப்பாளரும், தமிழில் சைவம் சைவ சித்தாந்தம் குறித்தும் பல நூல்களை எழுதியவரும், சேக்கிழார் அடிப்பொடி என்னும் சிறப்பு பட்டத்தை பெற்றவருமான தில்லை நடராஜன் ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாள் இன்று.
0: 1928 சென்னை மியூசிக் அகாடமி தொடங்கப்பட்ட நாள் இன்று. 1927 சென்னையில் நடந்த இந்திய இசை மாநாட்டில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 12 உறுப்பினர்களாக கொண்ட வல்லுநர் குழுவோடு 1928 இதே நாளில் இக்கலைமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது.
1: தமிழகத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளரும், வரலாற்று புதினங்கள், குற்றக்கதைகள், கட்டுரைகள், வேடிக்கை நாடகங்கள், மொழிபெயர்ப்புகள் என பல பாணிகளில் எழுதி மக்கள் மனங்களை வென்ற ராயப்பேட்டை கிருஷ்ணமாச்சாரி ரங்கராஜன் என்று இயற்பெயர் கொண்ட ராக்கி ரங்கராஜன் அவர்களின் நினைவு நாள் என்று.
0: மராட்டிய பேரரசின் பேஷ்வா மற்றும் மராட்டிய பேரரசர் பேஷ்வா பாஜிராஜ் பாஜிராவ் அவரின் பிறந்த நாள் இன்று. 1700 பிறந்தவர். நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்விட்ச் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்விட்ச் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:35. தொடர்கிறது
0: பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா. சில நேயர்கள் பேராகிராஃப் பேராகிராஃபா சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட அனுபவங்களை இல்லையா. இன்னைக்கு என்னன்னாக்க, அதிகமா
1: கைபேசி பயன்படுத்தும்
0: போது உங்க வீட்டுல யாரு முதல்ல சத்தம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. நான் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நாகூர் ஜக்பர் சாத்திக் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது பயத்தவரங்காடு ஆரம் படுகநாதர். என்னங்க இப்படி ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டுவிட்டீங்க. எல்லா வீட்லயும் தொண தொணன்னு பேசி செல்போனை தொடாம பண்றது மனைவி தானே. மனைவி சொல்லி மந்திரம்னு ஆஃப் பண்ணி போட்டு வீட்டு வேலையை பாக்குறோம். எஃப்எம்மும் கேட்க முடியல, பாட்டும் கேட்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன்.
0: வருத்தப்பட்டிருக்காரா?
1: ஆமா, ஏன்னா கைபேசியிலேயே பாட்டு கேட்டிருக்கோம்.
0: கொஞ்ச நேரத்துல அவருக்கு என்ன ஆக போதுன்னு யாருக்கு தெரியும்.
1: ஆமா,
0: சோமசுந்தரம் சிவபுரியில இருந்து. நான் தான் வீட்டுல உள்ளவங்க அதிகம் பயன்படுத்துவார்கள் அப்படின்னு இவர் தான் சத்தம் போடுவார் போல.
1: அடுத்தது பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அனுப்பியிருக்காங்க. வேற யாருங்க, வேற யாரு திட்டுவா? என் மனைவிதான் கட்டுமையா திட்டுவாங்க. திட்டு வாங்கிட்டு அப்படியே நழுவி போய் வயல் பக்கம் போறது மாதிரி உரிமையோட போவாங்க. போயிருவேன், உரிமையோட தான் திட்டுவாங்க.
0: அந்த வயலுக்கு போகும்போதும் போன் எடுத்துதான் போவாங்க.
1: ஆமா, அதுதான் இங்க வீட்டுல இருந்து பார்த்தா சத்தம் போடுவாங்க அப்படின்னு.
0: பெருவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், கைபேசியிலே இருக்கிறேன் என்று யாரும் என்னை சொல்ல மாட்டார்கள், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கைபேசி பயன்படுத்துவதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காரைக்கால் நளினி, எங்க வீட்டுல எங்க அம்மாவும் நான் வேலை செய்யும் இடத்தில் எனது ஓனர் அம்மாவும் போனை வச்சுட்டு வேலை செய்யறியா இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் கேட்க மாட்டேன், நான் வானொலியில் பேசணும் இல்லை பேசுகிற வரைக்கும் டைப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு.
0: நாகை சிக்கல் சரண்யாசரோணன், எங்கள் அம்மா யாரிடமும் அதிகம் நேரம் விட மாட்டாங்க, கண்டிப்புடன் கலந்த அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நாகை சிக்கல் சரண்யா அதை படிச்சிட்டீங்க. அடுத்தது யாருன்னா கிருஷ்ணமூர்த்தி குத்தாலத்துலேருந்து. வேற யாராக இருக்க முடியும், என் மனைவி தான். செல்ல பிடிங்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி தெரியாத இடத்துல வச்சுட்டு போயிருவாங்களா,
0: கண்டுபிடிக்கிறது கஷ்டமாச்சே.
1: ஆமா,
0: தமிழ்ல அரசூர், அரசூர்ல இருந்து தமிழ். வேற யாரு, எங்க அம்மா தான், ஆனா நான் அந்த காதுல வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சிவபுரி கீர்த்தி.

0: ராஜன், நான் அதிகம் பார்க்க மாட்டேன், என் மகனும் மகளும் பார்ப்பாங்க, நான் தான் அவங்கள சத்தம் போடுவேன் அப்படின்னு இருக்காரு.
1: திட்டச்சேரி ஆனந்த செல்வம், வேற யாரு, எங்க பூமாதேவி அக்கா அலைபேசி பிடுங்கி வைத்த பிறகுதான் சாப்பாடே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து செங்குந்தபுரம் மாதவன், வேற யாரும் இல்லைங்க, என் மனைவி தாங்க அப்படின்னு முடிச்சிருக்காரு.
1: என் மனைவி தான் மேடம், பாத்திரம் கழுவி ஊத்துறதை விட ரொம்ப கேவலமா கழுவி கழுவி ஊத்துவாங்க. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பதிலாக காரைக்கால் மண்வெளி 100.3 கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணு.
0: அடுத்து காரைக்கால் புதுத்துறை

0: அதிகம் பயன்படுத்துவேன். அப்புறம் பண்பலைக்கு கமெண்ட் போடணும்ல, அதிகமா போடணும்ல சார் அப்படின்னு இருக்காரு.
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன், பண்பலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அப்ப போன் அடிச்சு பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் பிஸியா இருந்தா எப்படி அப்படின்னு மனைவி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து மல்லியம் ரவி, போனை எடுத்தாலும் ஒரே பிரச்சனைய மனைவி தாங்க, எப்படியோ பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் ஒத்துழைப்பா இருக்கு, மத்தபடி கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு.
1: பில்லூர் சதா கௌதமன், வேற யாருங்க, என் மனைவி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கடிந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நாள் வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் சலுகை இன்று வரை மட்டுமே. நேர்களுக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் மூலம் கணிந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் உலம் கணிந்த நாள் வாழ்த்துக்கள்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசைனியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இல்லத்தில் அதிகமாக கைபேசி பயன்படுத்தினா யார் முதல்ல உங்க வீட்டில் சத்தம் போடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டு இருக்காங்க. அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க? தேவைக்கு செல் பேசுவது எனது வாடிக்கையாகும், வழக்கத்தை மீறும் போது கொஞ்சம் வீட்டுல வேடிக்கையாகும்
3: அப்படின்னு. அடுத்தது நீங்களே படிச்சிருக்கீங்களா?
0: அடுத்து தேத்தாக்குடி தெற்கில் இருந்து அருள் வாசகன், நான் தொலைபேசி அதிக நேரம் பயன்படுத்துவது கிடையாது, பிள்ளைகள் தொலைபேசி அதிக நேரம் பயன்படுத்துவது தெரிந்தால் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் என்று கூறி நான் அவர்களை கண்டிப்பேன்.
3: அடுத்தது நந்தினி சுரேஷ் திருப்பவனத்தில இருந்து, என் மாமியார் தான் என்ன திட்டுவாங்க, கண்ணு கெட்டு போகும் அப்படின்னு திட்டுவாங்களாம். நல்ல மாமியாரா இருக்காங்க.
0: ஆமா, அதம்பார் கலைச்செல்வி அது வந்து அக்கறையோட திட்டுறதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம பொறுப்பு இல்லை. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் அவங்க அனுப்பியிருக்காங்க. நான் அதிகம் காரைப்பன் செய்தி அனுப்புவதுதான் பிடிப்பதற்கு செல்போன் பயன்படுத்துவேன், வேறு எதற்கும் அதிகம் பயன்படுத்த மாட்டேன், வீட்டுல சத்தம் போட மாட்டாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
3: என் கணவர் தான் பத்மாதி ஸ்ரீதர் காரைக்கால் தளத்திலிருந்து சொல்லியிருக்காங்க.
0: அது உங்க இனமா இருப்பாங்க போல, ஏன்னா கணவர் மீது குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கணும். அடுத்து திட்டச்சேரி நிஷான் கலீம், அதிக நேரம் பேசியதில்லை சார் அப்படின்னு மொத்தமா
3: யாரும் திட்டுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், எங்க வீட்டுல என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, போன் அதிகமா பயன்படுத்த மாட்டேன், என்னுடைய மகன் போன் பார்ப்பதற்கு தான் சத்தம் போடுவேன், இவங்கதான் சத்தம் பண்ணுவாங்களா, கண் கெட்டு போயிடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நன்னில மம்பளவான், செல்போன் பார்த்து கொண்டே இருந்தால் வேற யாருங்க, என் மனைவி தான், என்ன எப்ப பார்த்தாலும் செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அப்படின்னு சத்தம் போடுவாங்க.
3: அலக்குடி ஏஞ்சல்ஸ் தான் அப்படி அனுப்பியிருக்காங்களா? எங்கல்ஸ், எங்கல்ஸ்னு ஒரு பேரு, என்னை நான் மட்டும்தாங்க திட்டமாட்டேன், மீதி எல்லாரும் என்ன திட்டுவாங்க. ஓ, அப்பனா அந்த அளவுக்கு அதிகமா செல்போன் பயன்படுத்துறாங்க, எல்லாரும் திட்டுறாங்களா?
0: ஆமா. கச்சமங்கலம் ராஜேஷ், எனது தாத்தா என்னை திட்டுவார் அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
3: இதெல்லாம் ஊர் பேர்லாம் புது நேரெல்லாம் வந்திருக்காங்க இல்லையா. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், நான் அதிகம் உபயோகிக்க மாட்டேன், என் கணவரை நான் தான் சத்தம் போடுவேன், எப்ப பாரு போன் தானா என்று.
0: நெமேலி அந்தகுமார், வேற யாரா இருக்க முடியும், எங்க வீட்டுல எங்க அம்மா தான் அப்படின்னு நெமேலி நந்தகுமார் அனுப்பியிருக்கார்.
3: திருபுவன லட்சுமி ரவி, யாரும் என் கணவர் தான், கைபேசி பார்த்தா கண்ணு கெடுதல் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து எங்க வீட்டுல நான் தான் சொல்வேன், வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டுன்னு கத்துனா கூட காதல் விடாது என் கணவருக்கு அப்படின்னு மேமாத்தூர் அமுதா சேகர் அனுப்பியிருக்காங்க.
3: கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள், என்ன அதிகம் சத்தம் போடும் நம்பர் என் மனைவி அன்புடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பேரளம் சந்தோஷ்குமார் அனுப்பியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சியாகவும் மிகவும் அருமையாக இருக்கும், எங்கள் வீட்டில் கைபேசி பின்படுத்தினா வேற யாரு, அம்மா தான், அவங்க நமக்கு எப்பவும் நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு.
3: திருமணம் ஆனவர்களுக்கும் மனைவி, திருமணம் ஆகாதவர்களுக்கு அம்மா. பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், நான் அதிக நேரம் கைபேசி பார்ப்பேன், இதற்கு எங்க வீட்டுல முதல் நாளா என் மீது அக்கறை கொண்ட என் மனைவி பாமா தான், என் மேல அக்கறை கொண்ட அக்கறை தான், கண்ணு கெட்டுவிடன்னு சொல்லுவாங்க, நானும் முடிந்தவரை செல்போன் பயன்படுத்துவதை நிறுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் ஸ்ரீதர், வேற யார் வீட்டுல இருக்கும் துணைவி யார் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
3: என்னுடைய மனசாட்சி தான், திருமணஸ்தானம் வீரசுந்தரி, சேம் பிளட் நீங்க கேட்டீங்களா அதே.
0: ராமேஸ்வரம் செல்வி அறிவழகன், நான் அதிகம் பயன்படுத்த மாட்டேன், என் குழந்தைகள் கணவர் அதிகம் பயன்படுத்துவார்கள், நான் தான் அவங்களை திட்டுவேன், என் பொழுதுபோக்கு காரை வானொலி கேட்டுக்கொண்டே வேலைகளை பார்ப்பதுதான், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
3: நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், எல்லோர் கையிலும் செல்போன் உள்ளது, யாரை யாரை கேட்பது, நிதர்சனமான உண்மை இல்லையா.
0: டிஆர்பட்டினம் நளினி சங்கர், நான் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்தினால் எனது மகன் தான் முதலில் வந்து ஏனம்மா இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க.
3: அடுத்தது செல்வி தெத்திலிருந்து, என்ன சத்தம் போடுவாங்களா, ஒரே திட்டு தான், நான் அமைதியா இருப்பேன், அவருக்கு வெளியில போன பிறகுதான் மொபைல் எடுக்கிறது, பில்டிங் ஸ்டாக் பட் பேஸ்மெண்ட்.

நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று மாலை 4 மணிக்கு உலாவரவிருக்கும் ஊரும் நிகழ்ச்சியானது கங்கைகொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்திலிருந்து நேரலையாக உலாவர கேட்கலாம்.

0: வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த், என் மனைவிதான் அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
0: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியம், எனக்கு மனைவிதான் போனையே நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி பிடிச்சி ஊத்தக்கூடாதா அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, வேலை பார்த்து கொடுங்க மனைவிக்கு.
1: அடுத்து வந்து கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார்ல இருந்து, மன்னார்குடி வாட்டார்ல இருந்து, வேற யாரு, என் கணவர் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: என் மனைவி தாங்க அப்படின்னு சர்வராஜன் பட்டி தினா ரமேஷ் சொல்லியிருக்காரு.
1: அடுத்தது கைலாசபுரத்திலிருந்து ரவி, செல்போன் அதிகமாக பேசிக் பண்றதா முதலில் சத்தம் போடுறது என் மனைவி தான் சார் அப்படின்னு இருக்காங்க.
0: வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் சாமரச்செல்வி, அதிக நேரம் பயன்படுத்தினால் எங்கள் வீட்டில் என் கணவர் மாமா தான் நீண்ட நேரம் செல்போன் பார்த்தாலும் கண்ணு என்னத்துக்காகும் என்று சொல்வார்கள். இரவு நேரத்தில் பார்த்தா கால நேரத்தை எந்திரிச்சு தம்பிக்கு சமைச்சு கொடுக்கணும், நேரத்தில் தூங்கு அப்படின்னு சத்தம் பண்ணுவாங்களாம்.
1: கண்ணாரப்பாளையம் சுகுமார் ராஜேந்திரன், எங்க அப்பா தான் திட்டிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு அப்பா இப்பதான் அப்பாவை பத்தி சொல்லியிருக்காரு.
0: என் மனைவி தான் ஆக்கூர் செல்லரஜா.
1: அடுத்து மேலக்கோட்டிச்சேரி ரவுலின் மர்கஸ், நான் அதிகம் மொபைல் பயன்படுத்துவது கிடையாது, ஆகையால் நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு.
0: கவின் பிரசாத் அனுப்பியிருக்காரு. இளையராஜா பாலக்காடு இளையராஜா சொல்லியிருக்காங்க, நான் கைபேசி பயன்படுத்தினால் முதலில் சத்தம் போட்டு திட்டும் நபர் என் அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அலிவலம் சக்தி முருகானந்தம், வேற யாருங்க, குடும்ப இஸ்திரி தான் அப்படின்னு இருக்காரு.
0: ஜான் ஹஜா நஜமுதீன் கொடிக்கல் பாளையம், எல்லாரும் சொன்னதுதான் சார், நான் மட்டும் என்ன புதுசாவா சொல்லிட போறேன், செல்போன் அதிக நேரம் பார்த்தா குரல் கொடுப்பவர் லைஃப் பார்ட்னர் மனைவிதான். ஆனா அவங்க மனைவனுக்கா பாப்பாங்க, நம்ம அது சொல்லக்கூடாது, ஆனா நம்ம பார்த்தா மட்டும் குத்தம், இது என்ன ஒரு நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: கவலைப்படாதீங்க, நான் வந்து கேக்குறேன்.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வர்ல்ட் கிளாஸ் சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: ETS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BTEC ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் ME பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், MTEC ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் NAC, A++ மற்றும் NVA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ETS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: தன்பலி 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இல்லத்தில் அதிகமாக கைபேசி பயன்படுத்தினா யாரு வீட்டில் சத்தம் போடுவா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் என்ன நடக்குதோ அது அப்படியே பொய்யே சொல்லாம அப்படியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஜான்காஜா
5: நஜ்மி, உங்க வீட்லயே சொல்லுங்க நீங்க.
4: எங்க வீட்லயா? வேற யாரு, நான் தான்
5: சத்தம் போடுவீங்களா?
4: நானே சத்தம் போட்டுப்ப, நானே
5: பாத்துப்பேன். அத சொல்லுங்க.
4: ஆமா, இந்த பின்னாடி போராட்டியில் இப்படி தட்டிப்பாங்கல்ல, ஏய் ரொம்ப நேரம் ஆச்சு அந்த மாதிரி. அடுத்தது பப்பா கோவில் ரவி நிகழ்ச்சி கலக்கலாகவும் சுவையாகவும் போகிறது, இருவருக்கும் வாழ்த்துக்கள். அதோட முடிச்சிட்டாரு. கைபேசி, இப்போ கைபேசி பயன்படுத்தினா யார் திட்டுவாங்கன்னு
5: சொல்லாம அப்படின்னு. அடுத்தது பிரியாலட்சுமின்னு ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. வேற யாரும் நான் தான், என் கணவர் ஃபோன் பார்த்து கொண்டு இருப்பார், அப்போது வரும் பாருங்க கோவம், வீட்டில் வேலை பார்க்காம என்ன ஃபோனு.
4: அடுத்தது ராதா பிரதாபராமபுரம் சரண்யா ராதாகிருஷ்ணன், வேற யாருங்க, என் கணவர் தான், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் செல்லு பார்ப்பேன், சத்தம் போடுவேன், வச்சுட்டு தூங்கு, காலையில் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப சலிச்சிட்டு சொல்லுவார் போல.
5: அக்கறை பெற்று போப் டெய்லர் நிஷார்னு வந்திருக்கு ஐடியிலேருந்து, காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க.
4: அடுத்து பணங்காட்டாங்குடி அனிஷா சங்கர், அவங்க ஊர் ஏற்கனவே நேருங்கிறதுனால ஞாபகம் இருந்ததால சரியா படிச்சிட்டோம், பணம் தான் குடி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பணம் காட்டாங்குடி அனிஷா சங்கர், அதிக நேரம் எல்லாம் பேச மாட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசினாலே எங்க வீட்டுக்காரர் திட்டுவார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
5: நீங்களே சொல்லிடுங்க, எனக்கு அவ்வளவுதான் வரல.
4: அவ்வளவுதான், இதுவரைக்கும் நம்முடைய நேர்கள் நிறைய குறிஞ்செய்திகளை இன்றைய நிகழ்ச்சிக்காக சொடுக்கி இருக்கிறாங்க.
5: 91 பேர் சொல்லியிருக்காங்க அனுபவங்களை,
4: அவங்களுடைய அனுபவங்கள் இல்லத்தில் அவங்க இனிமே கைபேசி கொஞ்சம் குறைச்சி பயன்படுத்துவாங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் அந்த தலைப்பை நம்ம கொடுத்தோம். நிச்சயமா வந்து கைபேசியினுடைய நேரத்தை வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான், தேவைப்பட்ட நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்கிறது உள்ளுக்குள்ள நம்ம வந்து சில நேரம் வந்து பணி நிமித்தமா பார்க்க வேண்டியதான் இருக்கும். அதனால வந்து அதையே சாக்கா வச்சுக்கிட்டு அடுத்தெடுத்து பார்த்துட்டு இருக்கா பெரிய சிரமம், அதெல்லாம் குறைக்கப்பட வேண்டும்ங்கிறதான் நம்மளுடைய ஆவல், அதற்காக தான் தலைப்பை கொடுத்தோம். நேர்களும் ரொம்ப அழகா இன்றைய நிகழ்ச்சியில வந்து தங்களுடைய பின்னூட்டங்களை இட்டார்கள். நிகழ்ச்சிக்காக பின்னூட்டங்களை இட்டு நிகழ்ச்சியை சிறப்பாக்கி தந்த நம்முடைய கரைக்கால் பண்பலையினுடைய நேர்களுக்கு நன்றி கூறி நம்மிடமிருந்து விடைபெறவிருக்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
6: ஜாப் மில் கயா.

0: விடைபெற புறப்படுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. தொடர்வது சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேயர் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருந்தாரு. சரி, எனக்கு வந்து முதுகுலாம் வலியே இல்லை, பட் ஆனால் எனக்கு வந்து கால் ஃபுல்லாகவே வலி பரவுது. அது எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாங்க, ஆனால் மருத்துவர் வந்து எனக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு முதுகு தண்டில் வலியே இல்லை, நான் அது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருந்தாரு. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம பேசிக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளை இருக்கும், அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்பு, ஸோ மூளையில் சிக்னல் திரும்பி போகணும். இப்போ எப்படி ஒரு மெயினில் கேபிளிலேருந்து நம்ம எப்படி ஒயர்லாம் எல்லா இடத்துக்கும் இழுத்து இழுத்து எல்லா வீட்டுக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம மூளையிலேருந்து வர நரம்பு எல்லாமே வந்து ஒரு இதுக்கு வந்து தனியாக பிரிஞ்சிடும். அதுவும் முதுகு தண்டுவடத்துலேருந்து ரைட் சைடு தனியாக, லெஃப்ட் சைடு தனியாக, அந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்கும். அந்த முதுகு தண்டுவடத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜவ்வுன்னு ஒரு அமைப்பு இருக்கும், டிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்க் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது எதுக்கோசரம் அமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளோட குஷன், அதாவது வந்து அதிர்வு தன்மையை கம்மி பண்ணுறதுக்காக மெயினாக ஒன்று. ரெண்டாவது வளையக்கூடியதுக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக ரெண்டாவது அந்த முதுகு தண்டோட அமைப்பு இருக்குது. ஸோ இது இந்த ரீசன்னால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட்னால் உள்ளார ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அந்த இது மாதிரி. ஸோ அது என்னென்னா, ப்ரெஷர் பாயிண்ட் ஜாஸ்தியாகனால சம்டைம்ஸ் உப்பிடுங்க, உப்பி அது வெளியில் வந்து சில சமயம் போய் அந்த நரம்பை அழுத்தும். ஸோ அந்த நரம்பை அழுத்தும் போது ரைட் சைடு நரம்பு அழுத்துச்சுனா ரைட் சைடு கால் வலி வரும், லெஃப்ட் சைடு அழுத்தா லெஃப்ட் சைடு கால் வலி வரும். இதே கழுத்து பகுதியில் அழுத்துச்சுன்னா கை பக்கத்தில் எந்த பக்கம் அழுத்துதோ அந்த பக்கம் அந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு வந்து இப்போ அழுத்தின இடத்த நமக்கு பார்த்தீங்கன்னா முது தண்டுவரத்தில் வலி இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் பரவக்கூடிய இடத்துல தான் அந்த நரம்பு எந்த சைடு அழுத்திருக்கோ அந்த சைடு தான் உங்களுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மறுத்து போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக மருத்துவர் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நல்லாவே அந்த ஜவ் போய் அழுத்திட்டு இருக்கணும், அதனால் வந்து வலி பரவுது. ஸோ அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரிமூவ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பெட்டராக செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களோட எம்ஆர்ஐ பிக்சர்ஸோ ரிப்போர்ட்ஸோ எனக்கு அனுப்புங்க, மருத்துவ ஆலோசனையை நான் கொடுக்குறேன். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சிந்தனை தோழி.
1: நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேர்கள் இனி கேட்டு மகிழலாம். சிந்தனை அரங்கம்,
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா, அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
0: நித்தம் நித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மௌனத்தின் பலமும் பலவீனமும் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள், 4638 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2312331 இந்த எண்ணிலும், 2994 சுழி இந்த எண்ணிலும், 2995 சுழி இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு அலைபேசி எண் அறிமுக நேயர்களுக்காக 9566427231. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நேர்களே.

0: மௌனம் பேச தெரியாதவர்களின் அடையாளம் அல்ல, பேச வேண்டிய வார்த்தையின் மதிப்பை அறிந்தவர்களின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அநியாயம் நடக்கும்போது காக்கப்படுகிற மௌனம் பலம் அல்ல, அது பலவீனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மௌனம் எப்போது பலமாகிறது, எப்போது பலவீனம் ஆகிறது என்பதை தீர்மானிப்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் தான். சரியான நேரத்தில் பேசுவதும் அறிவு, சரியான நேரத்தில் அமைதியாக இருப்பதும் அறிவு தான். ஆனால் சில நேரம் இந்த மௌனம் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. சில நேரங்களில் நேர்மறைகளாக, சில நேரங்களில் எதிர்மறைகளாக. இப்படி இந்த மௌனத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதே சக்தி எதிர்மறை சக்தியாக மாறுகிற பொழுது நிறைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனால் இந்த மௌனம் எந்த நேரத்தில் எப்படி எப்பொழுது பலமாகவும் நமக்கு, அதே நேரத்தில் இந்த மௌனம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் பலவீனமாகவும் இருக்கிறது, இது குறித்து இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நாம் பேசலாம். நேர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: ஐயாவுக்கு. காலை வணக்கங்கள், நற்காலங்கள் வணக்கங்கள் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: ஐயா பேசுங்க.
1: ஒரு காமெடியாவே ஆரம்பிக்கிறேன். ஒரு குடும்பத்துல வந்து மாமியார் மருமகள் சண்டை நடக்குது. மாமியார் சண்டை நடக்கக்குள்ள அந்த இருக்கக்கூடிய குடும்பத்து தலைவன் என்ன பண்ணணும், அந்த சமயத்துல கொஞ்சம் பொறுமை காக்கணும்.
0: ஆமா,
1: பொறுமை காத்து மௌனம் காக்கணும். இப்படி என்ன என்ன எங்கேயாவது ஒரு பக்கம் பேச போய் இல்ல மௌனத்துக்கு அப்படின்னு குடும்பம் செதறி போயிடும்.
0: ஓ,
1: குடும்பம் செதறாம இருக்கணும்னா சர்ச்சுக்கு பொறுமையாக தான் இருக்கணும். அங்க மௌனம் காக்கணும்.
0: சரி,
1: அதே ஒரு குடும்பத்துல வந்து நம்ம தன்மானத்துக்கு கெழுக்கா ஒரு செய்தி வருதுன்னு வச்சுங்க, அங்க பொறுமை காக்க கூடாது. அப்ப தன்மானம் நம்முடைய தன்மானமா, நமக்கு தன்மானமா இருந்தா, நம்ம தாயா இருந்தான, நம்ம மனைவியா இருந்தானா, பிள்ளைகளா இருந்தானா,
0: நிச்சயமா
1: தன்மானத்திற்கு இடையூறாக எந்த ஒரு செய்தி வருதோ அங்க மௌனம் காக்க கூடாது.
0: சரி,
1: அப்போ இது மௌனம் காக்க வேண்டிய இடத்துல மௌனம் காக்கணும். அப்ப காத்தாதான் குடும்பம் செதறாமல் ஒற்றுமையாக இருக்கும்.
0: நம்மை சுற்றி இருப்ப, நம்மை சுற்றி இருக்கிற சூழல்கள் தான் அதை சரியாக தீர்மானிக்கிறது.
1: கரெக்டா சொல்ற அந்த சூழ்நிலைகள் இடம்பொருள் ஏவல், அந்த இடம்பொருள் ஏவலை பார்த்து ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய நல்லது தங்கள் விஷயங்களை நம்ம அலசி ஆராயணும். அலசி ஆராயக்குள்ள நமக்கு தெரியும் எந்த இடத்துல மௌனமாக இருக்கணும், எந்த இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. தன்மானத்துக்கு இழுக்கா ஒரு செய்தி வந்து மற்றவர்கள் மூலமா நமக்கு வரும்போது அந்த இடத்தில் மௌனம் காத்தோம்னா அது நம்மளோட பலவீனம் ஆயிடும்.
0: சரிங்க,
1: அப்போ பலம் பலவீனம் என்கிறது இடம்பொருள் ஏவல் பார்த்து நம்ம கால சூழ்நிலைக்கு குடும்ப சூழ்நிலைக்கு இருந்தோம்னா குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கலாம், நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கலாம்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்கய்யா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: கும்பகோணம்
2: மனோகரன் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
2: அதாவது மௌனம் வந்து நம்மளுக்கு வந்து பலம்
0: தான்.
2: நம்ம என்னைக்குமே வந்து நம்ம பலம் மௌனமா இருக்கணுங்கிறதுக்காக யாரும் வந்து நம்மள தப்பா நினைச்சிட கூடாது.
0: சரி,
2: ஏன் நம்ம மௌனமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம மௌனமா இருந்தா அந்த காரியத்தை நம்ம சாதிக்கணும். அதுக்கு நம்ம வந்து அந்த மௌனத்தை இது பண்ணதுனாக்கா வந்து யாருக்கிட்டயுமே வந்து அதிகமா பேசக்கூடாது. அவங்க எத்தனை பேர் என்ன பேசினாலும் சரி, அதை வந்து நம்ம ரொம்ப பிடிவாதமா அதை வந்து நம்ம இருந்து, அதான் சொல்லுவாங்கல்ல ரவுத்தரம் பழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு மௌனமா இருக்கிறதுல ஒரு தப்பே இல்லை. எப்படி போனாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி,
0: கோபத்தை பழகுகிற போது மௌனம் அதற்கு அடித்தளமாக இருக்கிறது இல்லையா?
2: ஆமா, கண்டிப்பா. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில வந்து எல்லா விஷயங்களுக்கு வந்து நம்ம பிடிக்காத விஷயமா இருந்தா கூட மௌனமா இருக்கணும். அதே மாதிரியே வந்து முன்கூட்டியே நம்ம ஏதாவது வாய திறந்து சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தப்பா போயிடும், அது வந்து பலகீனமா போயிடும். அதான் புத்தரே சொல்லியிருக்காரு, அவர்த்த வந்து நம்ம அவமானப்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதிர்த்து பேசணும்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அதை நம்ம நம்ம நம்ம வந்து அதை ஏத்துக்கிட்ட மாதிரி மௌனமா இருந்துட்டோம்னாக்கா எல்லாமே அவனுக்கே பேசினவனுக்கே போயிடும்.
0: மிக்க மகிழ்ச்சி,
2: மௌனமா இருந்தா பலம் தான்.
0: நன்றி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டல மக்கள் காரை பண்பலின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளர்கள் பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க.
3: அதாவது மௌனம் பலமா பலவீனமான்னு கேட்டிருக்கீங்க. மௌனம் வந்து பலம் தான்
0: ஐயா.
3: அதாவது குடும்பத்துல மனைவி கணவனுக்குள்ள சண்டை வரும்போது கணவன் திட்டும் போது மனைவி அமைதியாகவும், மனைவி திட்டும் போது கணவன் மௌனமாகவும் இருந்துட்டாக்க குடும்பத்துல பிரச்சனையே வராது.
0: சரி, பிரச்சனை வராது. அதே நேரத்துல மனைவி ஒரு குற்றச்சாட்டு உங்க மீது வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க திரும்ப அந்த இடத்துல மௌனமா இருந்தீங்கன்னா நீங்க ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் தானே? அந்த குற்றச்சாட்டு வந்து நாமா நான் செஞ்சிட்டேங்கிற மாதிரி அர்த்தம் தானே?
3: விளக்கமா எடுத்து சொல்லிட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல.
0: நீங்க எடுத்து சொல்லிட்டீங்கன்னா அப்ப மௌனம் கலைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் தானே? அவ்வப்போது கொஞ்சம் பலவீனமா இருக்கும், அப்படி சொல்லிடலாமா?
3: அப்படி சொல்லலாம்.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்
2: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் மௌனத்தின் பலமும் பலவீனமும். இந்த பொருண்மையில் நேயர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், உடையார் பாளையம்.
2: ஜிம் பேசுங்க.
3: மௌனம் வந்து சார், அது ஒரு வசீகர மொழி.
2: ஓ,
3: மௌனம் வந்து அம்மதான்ற சொல்லுக்கு பச்சை விளக்கு காட்டுகின்ற ஒரு சமிக்கை கூட. அது வந்து அமைதியின் சின்னம், கோபத்தை அடக்கி ஆளுகின்ற ஆயுதம் சார் அது.
2: சரிங்க,
3: மௌனமாக இருக்கும் போதுதான் மனசாட்சி நம்மோட பேசி விளையாடும். நாம் செஞ்சது சரியா தவறா என சிந்திக்க வைக்கிறது.

0: மௌனம் தான். அந்த மௌன விரதம் இருந்து பார்த்தவங்களை கேளுங்களேன், அதனுடைய உண்மை புரியும். ஒரு சாதாரணமா காரசார விவாதம் நடக்கும் போது ரெண்டு பேரும் சரி சமமா இருந்தா சண்டை தான் வரும். ஒருவர் வந்து விட்டு கொடுத்து கொஞ்சம் மௌனமா இருந்துட்டாருன்னு வச்சீங்களேன், அதுல ஒரு சமரசம் உண்டாகும்.
1: ஓஹோ,
0: இல்ல பலமும் உண்டு பலவீனமும் உண்டு.
1: உண்டு
0: உண்டு உண்டு.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: பூந்தோட்டம்
2: சதுரபதி மகேந்திரன்.
1: பேசுங்க மகேந்திரன்.
2: சார், அதாவது நான் என்ன பண்ணுவேன்றதை சொல்லிடுறேன். ஏன்னா பொதுவா பேசுறது நாம என்ன பண்றோம்ன்றது தானே சொல்லலாம். இப்போ எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா மிஸ்ஸஸ் அம்மா அக்கப்போ பிரச்சனை வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு பேரும் பேசுறதையும் நான் கேட்டுருவேன்.
1: சரி,
2: ரொம்ப ஆனா நமக்கு கோவம் வரும். அம்மா சரி சப்போர்ட் பண்றதா யார் சரி சப்போர்ட் பண்றது நமக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் கோபம் வரும். அந்த டைம்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நான்
1: கேட்டுப்பேன்,
2: கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு கடைசியா நான் அவங்கள தனித்தனியா ரொம்ப சாந்தமா அவங்கள அந்த டைம் என்ன பண்ணுவேன் தனித்தனியா கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட நான் பேசுறேன். அம்மா தனியா இருக்கும்போது அம்மா கிட்டயும் இவங்க தனியா இருக்கும்போது இவங்க கிட்டயும் பேசுறேன்னா நமக்கும் நல்லது. அந்த இடத்துல மௌனம் தான் சிஸ்டர் ஒரு ஆயிரம் மாதிரி.
1: இப்ப நீங்க பேசி இருவருக்குமானதை சரி பண்ணி விட்டீங்கன்னா அது சமாதானம். ஆனா அந்த மௌனம் அங்க எங்க வேலை செய்யுது
2: சார்? ஆமா, நான் இவங்க ஒருத்தவங்க சைடு சப்போர்ட் பண்ணி பேசினா இவங்களுக்கும் வரும், இல்ல அம்மா சைடு பேசினா அவங்களுக்கும் வரும், அவங்க சைடு பேசினா இவங்களுக்கும் வரும். அந்த டைம் நம்ம சைலண்டா இருந்துட்டு நம்ம கடைசி டைம்ல அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தனித்தனியா.
1: சரி,
2: இடத்துல மௌனம் தானே ஜெயிக்குது.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
7: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள்.
9: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
3: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் மௌனத்தின் பலமும் பலவீனமும் இந்த பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மௌனம் என்பது எல்லா சூழலிலும் பலமாக இருந்து விடுவதில்லை, எல்லா நேரங்களிலும் பலவீனமாகவும் இருந்து விடுவதில்லை. ஆனால் அந்த மௌனம் சில நேரங்களில் சிறந்தவையாகவே நம் மனசாட்சிக்கு தோன்றுகிறது. மனசாட்சி தான் மௌனத்தை தீர்மானிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, இல்லை, மௌனம்தான் மனசாட்சியை தீர்மானிக்கிறது என்பது கூட அந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
10: வணக்கம் சார். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வபாரதி.
3: செல்வபாரதி சொல்லுங்க.
10: அதாவது வந்து நம்ம வந்து கோபம் வரும்போது மௌனமா இருக்கிறதுதான் சிறந்தது. அந்த மௌனம் வந்து பலவித விளைவுகளை வந்து தவிர்க்கும். ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படுனாலும் கூட அந்த இடத்துல நம்ம வந்து மௌனமா இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து அங்க உருவாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் மௌனமா இருக்கக்கூடாது. ஸ்கூல்ல ஆசிரியர் கேள்வி கேட்கறாருன்னா அந்த இடத்துல மௌனமா
3: இருக்கக்கூடாது.
10: போறோம்னா அந்த இடத்துல மௌனமா இருந்தா இருக்கக்கூடாது. அதனால மௌனம் சிறந்ததுதான்.
3: சரி, மௌனம் சிறந்தது என்றாலும் கூட நீங்கள் சொல்வதை போன்று கோபம் வருகிற இடத்தில் மௌனம் சிறந்தது. ஆனால் அதே நேரத்தில் அதே கோபம் வருகிற பொழுது எதிராளி நம் மௌனத்தை வந்து அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலும் அந்த மௌனத்தினுடைய சக்தியை உலுக்குவது போன்று அவர் நடந்து கொண்டாரானால் அந்த நேரத்தில் நம்முடைய விளைவுகள் எதிர்மறையாக இருக்கும் அல்லவா?
10: ஆமாமா, நிச்சயமா மௌனமா இருக்காருன்னா அவங்க கொஞ்சம் அதே போய் தான் பார்ப்பாங்க. இவர் என்ன இவ்வளவு மௌனமா இருக்காருன்ட்டு இன்னும் கொஞ்சம் பேசிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் பொறுமைதான் பூமி ஆளும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல.
3: ஓ,
10: அது மாதிரி அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருக்கிறதும் எதிர் விளைவுகளை இல்லைன்னா நம்மளும் பேச ஆரம்பிச்சு அவர் வந்து ஆரம்பிச்சு அங்க விளைவுகள் தான் அதிகமாகும்.
3: சரி,
10: அதுல ஒருத்தர் வந்து மௌனம் காக்கிறது நல்லது.
3: சரி, எல்லா இடங்களிலும்

0: இந்த மௌனம் சாத்தியமா?
1: அதான் சொன்னேன் சார், அது வந்து எடுத்து சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆமா,
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நீங்க நலமா இருக்கும், சொல்லுங்க ஐயா. வேலையை முடிச்சு விட்டுருவாங்க.
1: அதோட இல்லைங்க, அந்த மௌனம் வந்து ஒரு கேடுங்க நமக்கு. சொல்லாத சொல்லி விளையேதும் இல்லைன்னு பண்ணிருக்காரு. அதுல வந்து அந்த மௌனத்தினுடைய மகிமை அடைஞ்சிருக்கீங்க, வாய்ப்பு.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: பாண்டியன் ஐயா பேசுங்க.
2: அதாவது இப்ப மௌனம்ங்கிற விஷயம் வந்து ஃபேஷனா போயிருக்கு. அடுத்தவங்களுக்கு தெரிய போறதே இல்ல.
0: இல்ல,
2: நமக்கு என்ன தேவைங்கறதும் தெரிய போறது இல்ல. என்ன நாம என்ன செய்ய போறோம் தெரிய போறது இல்ல. என்ன பல நேரங்கள்ல குழந்தைகள் மௌனமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்துக்களை கொண்டு போய் திணிச்சுட்டு இருக்கோம்.
0: திணிக்கிறது
2: அப்ப அவங்க மௌனமா இருக்கிறத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதா நினைக்கிறோம். ஆனா இல்ல, அது பாரபூரமான பல விளைவுகளை இன்னைக்கு நமக்கு கொடுத்துக்கிட்டு.
0: நிச்சயமா
2: நேரங்கள்ல, ஏன்னா இன்னைக்கு பஸ்ல நான் போயிட்டு இருந்தேன். பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். அவர் போற இடத்தையும் சொன்னாரு. பேசிட்டு இருந்து என்ன செஞ்சாரு, போனா போட்டாரு. பேசிக்கிட்டே இருந்தாரு. அவர் பஸ் என்னாச்சு, டாபிங் வந்து தாண்டி
0: போயிட்டு
2: கண்டக்டர் நட போட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னு
2: வச்சுங்களேன், ஒண்ணு அந்த காலத்துல கான்வர்சேஷன் எதுக்கு பண்ணாங்க, ஏன் பேசிக்கிட்டாங்க, பல விஷயங்களை பரிமாறிக்கிட்டாங்க.
0: இருவர் வந்து பேருந்துல பேசிட்டு இருக்கும் போது, இருவர் பேருந்துல பேசிக்கிட்டே பயணிக்கும் போது உங்க இடம் வந்துட்டான்னு பாருங்க அப்படின்னு கூட நினைவூட்டுவாங்க இல்லையா?
2: ஆமா, நினைவூட்டுறதுன்னா அவரு நம்மகிட்ட பேச எத்தனை நம்ம பேச முடியும். நம்மகிட்ட பேச விரும்பல.
0: சரிங்க,
2: அவர் போன் எடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம என்ன பண்ண முடியும்?
0: நிச்சயம்
2: செய்ய முடியாது.
0: சரி,
2: இதுதான் சூழ்நிலையே இன்னைக்கு. அதாவது கான்வர்சேஷன் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல விஷயங்களை பரிமாறிக்க முடியும். பரிமாறிக்கிறதுக்கு வழி இல்ல. அதனாலதான் நிறைய விஷயங்கள் தவறாவே போயிட்டு இருக்கு. காரணம் அதுதான்.
0: கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: காரைக்கால்
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ
0: பேசுங்க.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்.
0: குளஞ்சியப்பன் ஐயா பேசுங்க.
4: மௌனம் பலம், பலகீனம். அது ஒரு பாம்பின் விஷத்தை போலதாங்க. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாம்பு போட்டுச்சுன்னா அந்த விஷம் நம்மள ஆளையே கொண்டுடும்.
0: ஆமா,
4: அதே விஷம் பாத்தீங்கன்னா உயிரை காக்குற மெடிசனாவும் பயன்படும். அப்ப கையாளுகின்ற விதம் தான் இந்த மௌனத்திற்கு முக்கியம்.
0: ஓ,
4: இடம் பொருள் ஏவல்ங்கிறாங்கல்ல, அதே போலங்க இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நம்ம பேசணும். சில இடத்துல பேசாமலும் இருந்துட கூடாது. இப்ப போய் கோர்ட்ல போய் வக்கீல் கேக்குறதுக்கு பேசாம இருந்தா என்ன ஆகுங்க?
0: நிச்சயமா.
4: அதே போல பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஆனா இந்த கோபம் இருக்க, இந்த கோபம் எக்காரத்தை கொண்டு அந்த கோபம் நம்மள வந்து நல்ல வழிக்கே கொண்டு போவாது. அதான் மூங்கிலில் பிறந்த முழங்குத்தி முதல் அறுக்குமோ, தன்னுள்ளே பிறந்த சினத்தி தன் கிளையெல்லாம் தாக்கி மாங்கதன் வெண்மை அறியாதமையால் உள்ளடக்கவும் அடங்காது ஓங்கிய கோபத்தீயினை போல் உட்பகை உலகில் வேறுண்டோம்னாங்க. அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு இந்த மௌனத்தை பயன்படுத்தணும்னா நம்ம கோலோச்சர வாழ்க்கை வாழலாங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பெண்களின்

0: 1.3 சிந்தனை அரங்கத்தில் மௌனத்தின் பலமும் பலவீனமும் என்ற பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வர்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
1: வணக்கம் ஐயா. வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சிவகுமார், சொல்லுங்க.
1: அதாவது பலம், அதாவது மௌனம் வந்து பலமா பலவீனமான்னு கேக்குறீங்க. நாம வந்து மௌனமா வந்து எந்த இடத்துல இருந்தோம்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து மௌனமா இருந்தோம்னா நமக்கு வந்து அது எந்த சூழல் பொறுத்துது அப்படின்னு நம்ம உணரணும். ஏன்னா பொதுவான இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நடக்கும். அந்த இடத்துல நாம வந்து மௌனமாக இருந்தோம்னால் அந்த அந்த இடம் வந்து சூழல் சரியா இருக்காது. அதாவது தட்டி கேட்டுதான் ஆகணும், ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டுதான் ஆகணும். ஆக மௌனம் என்பது எந்த, அதாவது இளம் பொருள் ஏவலை பொறுத்ததுங்கய்யா.
0: சரி, மௌனத்தை கலைத்து தட்டி கேட்கிற பொழுது மௌனம் கலைகிறது. மௌனம் கலைகிற பொழுது எதிர்விளைவுகள் உண்டானால் அதற்கான விளைவு வந்து மௌனத்தினுடைய புறம் தானே அதிகமா இருக்கும்.
1: மௌனத்தின் புறம் தான் அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பிரச்சனையே நடக்குதுன்னா அதை தட்டி கேட்காம இருந்தோம்னா அந்த இடத்துல மிகப்பெரிய இன்னும் பூகம்பமா வெடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் எழும்.
0: சரிங்க.
1: ஆக அதை கட்டுப்படுத்தணும், அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தணும்னா அங்க வந்து நம்ம வந்து அதை தட்டி கேட்கணும்.
0: சரி,
1: அப்பதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். குடும்பத்தையே பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படுகின்ற சில சில சண்டைகளை பாத்தீங்கன்னா கணவன் வந்து அமைதியா போயிடுவாரு. அந்த சூழல் அந்த அந்த அதோட முடிஞ்சு போயிடுது. அவரும் எழுத்து பேசி என்ன இப்படி பண்ற அப்படின்னு எழுத்து பேசினா இன்னமும் பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால மௌனம் என்பது இடம் பொருள் ஏவலை பொறுத்தது. அது எந்த இடத்திலே நாம் வந்து பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல பயன்படுத்தணும்.
0: சரி
1: என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 10:30:45.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நூறு புள்ளி 3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் மௌனத்தின் பலமும் பலவீனமும் என்ற பொருண்மையில் நேர்களோடு இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். அடுத்து நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதாகையை விடுத்திருந்தோம். இந்த தலைப்பு குறித்து உங்களுடைய பின்னூட்டங்களை இடலாம் என அறிவிப்பையும் செய்திருந்தோம். அந்த வகையில் நம்முடைய நேர்கள் அவர்களுடைய பின்னூட்டங்களை இன்றைய சிந்தனை அரங்கத்திற்காக விடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, மௌனத்தின் பலமும் பலவீனமும். மௌனம் சில நேரங்களில் மிகப்பெரிய பலம். தேவையில்லாத வாதங்களை தவிர்க்கவும், கோபத்தில் பேசும் வார்த்தைகளால் உறவுகளை காயப்படுத்தாமல் இருக்கவும் அது உதவுகிறது. ஆனால் அதே மௌனம் சில நேரங்களில் பலவீனமாகவும் மாறிவிடும். நியாயம் கேட்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருப்பதும், தவறை தட்டி கேட்காமல் பொறுத்துக் கொள்வதும் நம்முடைய குரலை இழக்கச் செய்யலாம். எப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டும், எப்பொழுது குரல் கொடுக்க வேண்டும் என்பதை அறிதலே உண்மையான புத்திசாலித்தனம். மௌனம் என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல, சரியான நேரத்தில் பேச தெரிந்தவர்களின் கட்டுப்பாடு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து முள்ளக்காட்டிலிருந்து பாபு, மௌனம் பல நேரங்களில் வெற்றியைத்தான் தந்திருக்கிறது எனக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், மௌனம் என்பது வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது, 1,000 சொற்களை விட ஆழமானது. மௌனம் ஒருவரின் பலமாகவும் சில நேரங்களில் பலவீனமாகவும் இருமுகத்தன்மை கொண்டது. காயப்பட்ட மனதிற்கு மருந்தாகவும் மௌனம் விளங்குகிறது. குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் குரல் கொடுக்காமல் அமைதியாக இருப்பது கோழைத்தனமான மௌனம். நாம் எல்லா இடத்திலும் மௌனமாக இருந்துவிடக்கூடாது. நம்மிடம் தப்பு இருந்தால் மௌனமாக இருக்கலாம், தப்பில்லை என்றால் தட்டி கேட்கவும் தயங்கக்கூடாது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன், மௌனம் பல பிரச்சனைகளுக்கு மருந்து. மௌனம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காமல் அமைதியான சூழலை உருவாக்க ஒரு தெளிவான பாதையில் செல்ல ஒரு அருமருந்து. என்னை பொறுத்த அளவில் மௌனம் ஒரு பலமான ஆயுதம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, மௌனம் சில விடயங்களுக்கு அருமருந்து. மௌனமாக இருந்துவிட்டால் எதையும் சாதித்து விடலாம். பேச்சில் ஒன்று கொல்லும், இன்னொன்று வெல்லும். மௌனமே சிறந்தது அப்படின்னு அனுப்பி

சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் சோதிக்கும் நேரத்தில் பாதிப்பில்லாத பலம் மௌனத்தின் பலம். பலவீனம் என்பது மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போவது. கஷ்டத்தோடே நஷ்டம் வருவது பலவீனம். இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், காரைக்கால் நளினி, மௌனம் என்பது பலம்தான். ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது தனிமையில் இருந்து முடிவு செய்வது சிறப்பு. கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தவறாகவே செல்கிறது. மௌனமாக இருந்து புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பது சிறப்பு அப்படின்னு நினைப்பிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி, மௌனம் என்பது சூழ்நிலையை பொறுத்து பலமாகவும் மாறலாம், பலவீனமாகவும் மாறலாம். கோபத்தை கட்டுப்படுத்தவும் மன அமைதியை காக்கவும் புத்திசாலித்தனமாக செயல்படவும் மௌனம் ஒரு மிகப்பெரிய பலமாகும். ஆனால் நியாயத்தை கேட்க வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் பயத்தினாலோ அல்லது தயக்கத்தினாலோ உண்மையை மறைக்க மௌனம் காப்பது ஒருவரின் பலகீனம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் காலை வணக்கத்தோடு முடித்திருக்கிறார். நீடாமங்கலம் பட்டம் கலாச்சேரி மணிமாறன், மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம், அதை கையாள்வதிலே அவர்களுடைய வெற்றியை மறைந்திருக்கிறது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, பல நேரங்களில் மௌனம் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கருணா சித்ரா சிறப்பான பதிவுகள்னு மட்டும் போட்டிருக்காங்க. அடுத்து வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் அவங்க வணக்கம் மட்டும் போட்டு போயிருக்காங்க. மௌனம் என்பது ஒருவரின் மனநிலையை பொறுத்து மாபெரும் பலமாகவும் அதே சமயம் சில நேரங்களில் ஆபத்தான பலவீனமாகவும் மாறுகிறது. சரியான இடத்தில் பயன்படுத்தப்படும் மௌனம் எதிரியை வெல்லும் ஆயுதம். தவறான இடத்தில் பயன்படுத்தப்படும் மௌனம் நமக்கே இழப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, மௌனம் என்பது சூழ்நிலையை பொறுத்து பலமாகவும் பலவீனமாகவும் மாறக்கூடியது. கோபத்தை தவிர்ப்பதற்கும் மன அமைதி பேணுவதற்கும் மௌனம் பெரும் பலமாகும். ஆனால் அநீதியை தட்டி கேட்க வேண்டிய இடத்திலும் உரிமையை நிலைநாட்ட வேண்டிய தருணத்திலும் பேசாமல் இருப்பது தவறான புரிதலையும் அதுவே ஒருவரின் பலவீனமாகவும் மாறிவிடுகிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கத்தில் மௌனத்தின் பலமும் பலவீனமும். இந்த பொருண்மையில் நேர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மைதாங்க, இப்போ வானொலியில் நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நான் மௌனமாக இருந்தால் வானொலி தடைபட்டு விட்டதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும்னா இல்லையா? அதனால் பேச வேண்டிய நேரத்தில் பேசித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் அந்த இடத்தில் பேசுவது என்பது அந்த மௌனத்திற்குரிய மதிப்பை இரட்டிப்பாக்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே மௌனமாக இருந்ததற்கான வீரியம் அவருடைய வார்த்தையில் வெளிப்பட்டு விடுகிறது அப்படின்னு பெரியவர்கள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மௌனம் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்து பனங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மௌனத்தின் பலம் ஒரு பிரச்சனை வர்ற இடத்துல நாம் மௌனமாக இருக்கணும். அந்த மௌனத்தோட பலம் வந்து அன்னைக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டுரும். மௌனத்தின் பலவீனம், ஒருவர் ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல அந்த நபர் அந்த இடத்துல பேசியே ஆகணும், அப்போ தான் அந்த பிரச்சனை தீரும். ஆனால் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, அதனால் அந்த மௌனம் அந்த இடத்துல வீணாக போயிடுது, பலவீனமாக போயிடுது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதம்பார் கலை செல்வி செல்வம், மௌனம் பல நேரங்களில் பிரச்சனைகளை தவிர்த்திருக்கிறது. அதே சமயம் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் மௌனமாக இருந்து விட்டால் நாம் பலவீனமாக அடைந்து விடுகிறோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மௌனத்தினுடைய பலம் சொல்ல முடியாத பல கோபங்களையும் ஆழமான காயங்களையும் நொடியில் தீர்த்து வைத்து விடுகிறது. தீர்த்து வைக்கிற ஆற்றல்

மௌனத்திற்கு இருக்கிறது. மௌனத்தின் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா, சில நேரங்களில் பேச வேண்டிய உண்மைகளை மறைத்து பேசாமல் இருப்பது தவறான புரிதல்கள் சந்தேகங்களுக்கு வழிவகுக்கும். எங்கே பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாது என்கிற தெளிவு நம்மிடம் இருந்தால் மௌனத்தின் பலம் பலவீனத்தை நம்மால் பிரித்தறிய முடியும். நம் மனதை பொறுத்து தான் எல்லாமே. விவேகத்துடன் பயன்படுத்தப்படும் மௌனம் பலம், பயம் தயக்கம் இவற்றால் வரும் மௌனம் பலவீனம் அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, மௌனம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம், அது சந்தர்ப்பத்தை பொறுத்து பலமாகவும் மாறும் பலவீனமாகவும் மாறும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.

0: அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, மௌனம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம், அது சந்தர்ப்பத்தை பொறுத்து பலமாகவும் மாறும் பலவீனமாகவும் மாறும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம், மௌனத்தின் பலம் சில காலங்களில் கை கொடுக்கும், சில நேரங்களில் தொய்வு ஏற்படும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜா நஜிமுதீன், மௌனத்தின் பலமும் பலவீனமும், தெய்வ சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்லும்போது மௌனம் காக்க வேண்டும், இது பலம். சமூகத்தில் நடக்கும் கொடுமைகளை பார்த்து மௌனம் காக்கக்கூடாது, இது பலவீனம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. வேதாரணியம் பைத்தவரன்காடு ஆரம் படுகநாதன், மௌனம் பலம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர், மௌனம் நமக்கு பலமாகத்தான் இருக்கும், மௌனம் காக்க வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பதும் பேச வேண்டிய இடத்தில் பேசுவதும் சிறந்தது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருப்புண்டி சுந்தரி பாஸ்கரன், மௌனம் என்னை பொறுத்தவரை ஒரு அருமையான மொழி, மௌனம் நமக்கு பல விடயங்களை புரிய வைக்கும், நம்மை சுய விமர்சனம் பண்ணிக்கொள்ள மிகச்சிறந்தது மௌனம் மட்டுமே, ஆனாலும் சில நேரங்களில் மௌனத்தை தகர்த்து பேசவும் வேண்டும், எனக்கு மௌனம் பலம்தான். அடுத்து மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, மௌனத்தின் பலம் கோபத்தை கட்டுப்படுத்துவது, பலம் சில இடங்களில் நாம் பேசாமல் இருப்பது, மற்றவரை யோசிக்க வைக்கும் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, மௌனம் என்பது மனதின் வலிமை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டி ஆர் பட்டினம் ரமேஷ், மௌனம்தான் சால சிறந்தது, சொல்லுகிற வார்த்தையை விட சொல்லாத வார்த்தைக்கு அர்த்தங்கள் அதிகம், அவரவர்களுக்கு புரிந்த மொழியில் புரிந்து கொள்வார்கள், எனவே நாம் கூடுமான வரையில் மௌன மொழியை கடைபிடிப்பது நல்லதுதான். வலங்கை மாநாட்டு துறை, சில விடயங்களுக்கு மௌனம்தான் சரியான ஆயுதம், அதுவே அனைத்திற்கும் சரி என்றால் ஆபத்து, சூழலுக்கு ஏற்றவாறு இருப்பது நல்லது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. வேலங்குடி குணசுந்தரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து செந்தில் கண்ணன் பேரளம், மௌனம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகும், எதிராளி சண்டைக்கு வரும்போது மௌனமாக அங்கே இருந்து நகர்ந்து விட வேண்டும், இது மௌனத்தின் பலம். பலவீனம் எது என்றால், மாணவன் படிக்கும்போது தேர்வு சமயத்தில் மௌனமாக இருந்தால் அது பலவீனமாகும், எல்லா இடத்திலும் சூழலுக்கு ஏற்ப மௌனம் பயன்படும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலிருந்து, எங்கே மௌனமாக இருக்கணுமோ அங்கே மௌனமாக இருக்கணும், அநீதியை கண்டு நான் மனசுக்குள்ளே தான் பொங்கணும், அதை வெளிப்படுத்தினால் மேலும் பல பிரச்சனைகள் வந்துவிடும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், மௌனத்தால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம் சார், கோபத்தை குறைத்து விட்டு வீட்டில் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், மன அமைதி கிடைக்கும், தியானம் பண்ணலாம், புத்தகம் படிக்கலாம், புத்திசாலியாக இருந்தால் எல்லாமே பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பூர்வ பாளையம் ஆனந்த முருகன் அனுப்பியிருக்கிறார். அடுத்து முருகன் பெருமாள் எந்த ஊர்னு தெரியலை, அவங்க வந்து ஒரு ஸ்மைல் போட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்து மௌனம் பெரும்பாலும் பலம்தான் சார் அப்படின்னு மங்கைநல்லூர் தியாகராஜன் அனுப்பியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், மௌனம் ஆகச்சிறந்த ஆயுதம் அப்படின்னு அனுப்பியிருக்கார். விஜயலட்சுமி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து, பிரச்சனைகளில் இருந்து விலகி இருக்க சிறந்த வழி மௌனம், ஆனால் எல்லா தருணங்களிலும் மௌனம் காப்பது சிறந்ததா அல்ல, பேச வேண்டிய அவசியம் இருக்கும்போது பேசித்தான் ஆக வேண்டும், புன்னகையுடன் கூடிய மௌனம் மிகவும் சிறந்தது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருபுவனம் சத்யபாமா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பேசுவதால் பலம் அதிகமாகின்றன, ஆகவே மௌனம் அனுசரித்தால் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. நிறவி நச்சுப்பிள்ளை, மௌனம் குடும்பமாக வாழும் ஓ, குடும்பம் குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் மௌனம் சிறந்தது அப்படின்னு காரைக்கால் நிறவி நச்சுப்பிள்ளை அனுப்பியிருக்காங்க.
1: பிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: ETS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் MA பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், MTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் NAC, A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள் ETS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் சலுகை இன்று வரை மட்டுமே. நேர்களுக்கு நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா, சோமானி மற்றும் ஜாப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

மௌனம். எல்லா இடங்களிலும் மௌனம் சிறந்து நின்று விடுவதில்லை. அது பலம் என்றே நாம் நினைத்தாலும் கூட அந்த அதே மௌனம் சில நேரங்களில் எதிர்மறை விளைவுகளை உருவாக்குகிற பொழுது ஏன் என்று நாம் பேசாமல் இருந்தோம் என்கிற கேள்விக்கு விடை தேடும் ஒரு நாளாக அமைந்து விடுகிறது. அதே நேரத்தில் அதே மௌனம் சில இடங்களில் நமக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்து விடுகிறது. அந்த மௌனத்தினுடைய வெளிப்பாடு மிகப்பெரிய சக்தியை கொடுத்தது என்பதை மற்றவர்கள் நம்மிடம் சொல்லும்போதுதான் நம்முடைய மௌனத்தின் பலம் என்பது நமக்கே புரிய வரும் இல்லையா?

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
0: மௌனம் மனசாட்சியோடு தொடர்புடையது அப்படின்றாங்க. மௌனம் வந்து முழுவதுமாக மனம் சார்ந்த விடயம் என்பதால் அது உளவியல் ரீதியான பல தாக்கங்களை இந்த மௌனம் நமக்குள்ளே நிகழ்த்தி விடுகிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, அடுத்து தொலைபேசி இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
5: ஹலோ, வணக்கம் சார். சிவபுரிலிருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சோமசுந்தரம்.
5: பவுனாங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலமான ஆயுதம் தாங்க. ஆனா அத கடைபிடிக்கிற இடத்துல நம்ம கடைபிடிக்கணும். ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா தேவையில்லாம அந்த இடத்துல நம்ம மௌனத்தை கடைபிடிச்சோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு சால்வ் ஆகும்.
0: நிச்சயமா.
5: அதே நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு உரிமைகளை நம்ம கேட்டு பெறணும்னா அந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்க முடியாது. அந்த இடத்துல அதை நம்ம கேட்டுதான்

0: பெற்றாக வேண்டும். அதே மாதிரி ஒருத்தர் கடன் கொடுத்தோம்னா நம்ம வந்து மௌனமா இருந்துட்டோம்னா அவர் மறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு
1: போயிடுவாரு.
0: அதனால அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம அதை கேட்டுதான் பெற வேண்டும். அதனால மொத்தத்துல இடம்பொருள் ஏவல் பொறுத்து இது அமையுங்க.
1: சூழல் தான் மௌனத்தை தீர்மானிக்கிறது இல்லையா?
0: ஆமா ஆமாங்க.
1: சரி, இணைப்பில் வருகிற அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார். மகாத்மா காந்தியோட ஒரு ட்ரிப் கேட்டாங்க நிருபர், உங்களுக்கு இந்தியாவிலேயே பிடிச்ச மொழி எதுன்னு. எனக்கு மௌன மொழி தான் பிடிக்குன்ட்டாங்க.
1: ஓ,
2: அந்த சமயத்துல எனக்கு இந்த மொழி பிடிக்கும் அந்த மொழி பிடிக்கும்னா பிரச்சனை ஏற்படும்.
1: ஆமா,
2: மௌன மொழி பிடிக்கணும் பிறகு அவங்க ஒண்ணுமே வாய் திறக்கல போயிட்டாங்க.
1: சரி,
2: அது மாரி அது அணுக வேண்டிய நேரத்துல எப்படி எப்படி அணுகுமோ அணுகணும். எல்லா டைப்லயும் அதுல இருக்க முடியாது. வண்டியிலயே போய்கிட்டே இருக்கும் போது மௌனமா இருக்கும், சத்தம் கேட்க கூடாதுன்னு ஹார்ன் அடிக்காம போனீங்கன்னா என்ன
1: ஆகும்?
2: ஹார்ன் அடிக்க வேண்டாம், ஹார்ன் அடிச்சுதான் ஆகணும்.
1: நிச்சயமா நிச்சயமா,
2: இல்லன்னா வந்து அது ஒரு ஆபத்தாப்படும். குடும்பத்திலே சில சமயம் வந்து மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருந்துதான் ஆகணும். குடும்பத்துல ஒரு சண்டை நடக்குதுன்னா மனைவி பக்கமா அம்மா பக்கமா நம்ம வந்து கொள்ள பக்கம்னு போயிட வேண்டியதுதான்.
1: அவ்வளவுதான்.
2: நம்ம வந்து எந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை தான்.
1: நிச்சயமா,
2: அந்த மௌனம் வந்து நல்ல ஒரு ஆயுதம். அது அதை பரத வேண்டிய நேரத்துல கரெக்டான சமயத்துல நம்ம செஞ்சோம்னா அது நம்மள பாதுகாக்கும்.
1: சரிங்க,
2: அது எப்பயுமே மௌனமா இருந்துடக்கூடாது.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
1: நாகராஜன் பேசுங்க.
3: மௌனம் வந்து சார், சில இடத்துல மௌனமா இருந்து அந்த பிரச்சனை சமாளிச்சிடலாம். ஆனா ஒரு சில இடத்துல மௌனமா இருந்தா அது நமக்கே பாதிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: நிச்சயமா,
3: அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மௌனத்தை கலைச்சி நம்ம பேச வேண்டியதை பேசிதான் ஆகணும்.
4: நிச்சயமா, அசையாம ஒரு ஆலமரம் ஒரு அரச மரம் இருக்கிறப்ப நாம என்ன பண்ண முடியும்? காசை வாங்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். இயற்கை என்ன அன்பு சார் என்ன சொல்றாரோ, கிரிஜா மேடம் என்ன சொல்றாங்களோ, நிறைய ஆளுக்கு என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு தான் போகணும். பட்டன் போகணும், 1000 ரூபாய்க்கு வாங்கினது 3 வருஷமா ஓடி இருக்கு, சார்ஜ் தீர போகுது.
1: சரி சரி சரி,
4: அன்பு அன்பழகன் ரொம்ப நன்றி. அதாவது
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்த மிக்க. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நீங்க
5: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம்.
1: சொல்லுங்க.
5: மௌனம் வந்து சிறந்தது தாங்க. அத பயன்படுத்திட்டு இருக்கோம்னா அத காப்பாத்துறதுக்கு செயல்திறன் வேணும்.
1: ஓ,
5: முக்கியம் செயல்திறன் இருந்தா மௌனமாகவும் இருக்கலாம், மௌனத்தை வச்சு சாதிக்கலாம். மகாத்மாவை கேக்குறப்போ அவர் என்ன சொன்னாரு? மௌனம் காப்பாத்துறாரு.
1: ஆமா,
5: அந்த சொல்லு செயல் இருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தின தொட்டுதான் அவருடைய செயல்பாடு நல்லா இருக்கு. அதை வச்சுதான் நமக்கு சுதந்திரமும் கிடைச்சது.
1: சரிங்க,
5: ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம் இருக்குங்க,
1: அதை
5: கடைபிடிக்கிற விதத்தை பொறுத்துதான் இருக்குங்க.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார், சிதம்பரத்துலேருந்து பாலகிருஷ்ணன் பேசுகிறேன்.
1: பேசுங்க.
6: மௌனம் வந்து ஒரு நல்ல ஆயுதம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
1: ஆனால்
6: மௌனத்தில் வந்து முக்கியமான விஷயம் வந்து எந்த கருத்தையும் உண்மையான கருத்தையோ தெளிவான கருத்தை தைரியமாக சொல்கிறதுக்கு மன தைரியம் வேணும். அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய விட விட்டு கொடுக்கக்கூடாது.
1: சரி,
6: அந்த இடத்துல அமைதி வந்து காக்கவே கூடாது. அதனால அந்த இடத்துல வந்து கண்டிப்பா கருத்தை தெரிவித்துதான் ஆகணும். கருத்து போய் ஏன்னா நல்ல கருத்துக்கள் தான்
1: அது,
6: கண்டிப்பா நல்ல கருத்துக்களா இருக்கும். நல்ல கருத்துக்களை மற்ற இடத்துல கொஞ்சம் சேர்க்க வேண்டியது முக்கியமான கடமை இந்த வாக்குக்கு உண்டு.
1: சரிங்க சரிங்க.
6: மௌனமா இருக்க கூடாது.
1: ம் ம் ம்.
6: ஆனா எல்லா இடத்துலயும் வந்து பேசவும் கூடாது.
1: ம் ம்.
6: அதனால ரெண்டுமே தேவை.

0: என்னோட கருத்து என்னன்னு
1: கேட்டீங்கன்னா,
0: தெளிவான கருத்துக்களை, தூய்மையான கருத்துக்களை, அனைவருக்கும் பொருந்தக்கூடிய
1: கருத்துக்களை
0: எந்த இதுலையும் விட்டு கொடுக்காம மனதைரியத்தோட பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
1: ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ஐயா.
1: ம்,
2: மேலாண்டு என் கே முருகேஷ் பேசுறேங்க ஐயா.
1: முருகேசன் ஐயா பேசுங்க.
2: இதன் பொருள் பார்த்து மௌனமா இருக்கணுங்க ஐயா.
1: ஏன்னா
2: எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அதிகமான ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த இடத்துல மௌனமா இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல குட்ட குட்ட குளிஞ்சு போக முடியாது.
1: சரி,
2: ஆமா, அப்படி நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து அவங்க ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க, வந்து எதுவும் முடியாது அப்படின்னு நினைச்சுவாங்க. அதை வந்து ஒரு பலவீனமா நினைச்சுவாங்க வந்து அவங்க வந்து.
1: சரிங்க,
2: அதனால நம்ம பலமாகணும்னு சொன்னா வந்து அந்த இடத்துல எப்படி நம்ம சமாளிக்கணுங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து சமாளிச்சுக்கணும் வந்து.
1: சரி,
2: நன்றிங்க,
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து முகநூல் பக்கத்தில் ஒரு பின்னூட்டத்தை விட்டிருக்கிறார். பண்டார வாடை, வள்ளூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மௌனம் பலவீனமான பலம் அப்படின்னு ஆகா ஒரு ஒற்றை வாசகத்தில் முழுவதையும் அடக்கியிருக்கிறார். மௌனம் பலவீனமான பலம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்,
3: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: மௌனத்தை எல்லாருமே சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் மௌனத்தை தான் கடைபிடிச்சாங்க. அதிகம் பேசுனா என்னன்னு சொன்னா இந்த ஆவி கேடுங்கிறாங்க இல்லைங்களா?
1: ஓ,
3: அதனால எப்பயுமே என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா, மௌனமே சிறந்தது, மௌனத்தை கடைபிடிப்போம்.
1: அதிகம் அதிகம் பேசுனா ஆவி, அதிகம் பேசுனா ஆவி போயிருமோ?
3: ஆமா, அதான் பெரிய சொல்றாங்கல்ல.
1: இப்போ உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். ம்,
3: அது நீங்க ஒளிபரிசில உட்காந்து பேசிதான் ஆகணும், நான் வந்து தொலைபேசியில பேசிதான் ஆகணும்.
1: இங்க மௌனம் காக்க முடியாது என்னால். மௌனம் காத்தால் வா, மௌனம் காத்தால் நீங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும். ஒருவேளை வானொலி இன்றைக்கு ஒளிபரப்பை நிறுத்தி விட்டதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும்ல.
3: அதாவது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய இடத்துல மௌனம் கடைபிடிக்கணும், மௌனத்தை தவிர்க்க வேண்டிய இடத்துல மௌனத்தை தவிர்க்க வேண்டும். என்ன கேட்டீங்கன்னா, வாரத்துல ஒரு நாளாவது எப்படியாவது ஒரு கோயிலோ இல்ல ஒரு மலைப்பிரதேசமோ இல்ல ஒரு கொள்ளை காடுலாம் இருக்குங்கள, அங்க போய் இயற்கையை ரசிச்சுட்டு ஒரு நாள் கண்டிப்பாக குடும்பத்தின் எதையுமே சிந்தனை இல்லாமல் மௌனம் இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது குழந்தைகளை கருத்து. வாய்ப்பு, நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியினை அடுத்து 11 மணிக்கு முற்பகல் 11 மணிக்கு உலாவரவிருக்கிற வணக்கம் தோழி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி ஸ்ரீதலா. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மௌனத்தின் பலமும் பலவீனமும், இந்த சிந்தனையோடு தான் இன்றைக்கு காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கம். நிறைவாக வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்,
4: ஆண்டிப்பாளையம் மதனசேகர்.
1: ம், பேசுங்க மதனசேகர்.
4: நமக்கு எஜமான் வந்து மனம் தான் சார்.
1: ம்,
4: மனம் எடுக்கும் முடிவுக்கு கொஞ்ச நாளை மௌனமா இருந்து அந்த முடிவை எடுக்க வேண்டும்.
1: சரி,
4: அதாவது கூர்ந்து யோசனை பண்ணி சட்டவிதமா முடிவு எடுத்தால் வெற்றிகரமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இன்றைய சூழலில் மௌனம் என்பது எந்த அளவிற்கு ஒரு மனிதனை திசை மாற்றுகிறதா அல்லது திசை திருப்புகிறதா அப்படிங்கிறதுன ஒரு சிந்தனையோடு தான் நாம் வந்து யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் மௌனம் எல்லா இடத்திலும் வந்து நமக்கு கை கொடுத்து விடுவதில்லை, அதே நேரம் மௌனமாக இருந்து விடுவதும் அவ்வளவு நல்லது அல்ல அப்படிங்கிறது தான் நேயர்கள் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. அநீதியை கண்டும் கூட மௌனமாக இருப்பது அநீதிக்கு துணை நிற்பதாக ஆகிவிடும். அதேபோன்று மனதில் உள்ள உணர்வுகளை எப்பொழுதுமே அடக்கி கொண்டால் உறவுகளில் இடைவெளி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்தில் மௌனம் காப்பது தவறான புரிதல்களுக்கு வழிவகுத்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பயத்தால் வருகிற மௌனம் இருக்குல்ல, அது பலம் அல்ல, துணிச்சல் இல்லாமையினுடைய வெளிப்பாடு. சரி, நம்முடைய மௌனம் எப்பொழுது பலமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை பிரச்சனையை பெரிதாக்குகிற பொழுது அந்த மௌனம் என்பது அங்கு பலவீனமாகி விடுகிறது. அதே ஒரு வார்த்தை ஒரு அநீதியை தடுக்கிற பொழுது அங்கு அந்த மௌனம் பலம் பெறுகிறது. ஆக பேச வேண்டிய இடம்

இடத்தில் பேசுவதும் பேசக்கூடாத இடத்தில் மௌனமாக இருப்பதும் அறிவு, ஆனால் பயத்தால் மௌனமாக இருப்பது மட்டும் பலம் அல்ல என்ற இந்த கருத்தினை உங்களோடு பரிமாறிக்கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு மறைந்த நேயர்களுக்கும் நன்றி கூறி இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு இணைந்திருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் மின் கருவிகளை நோக்கி மாறுவோம், மின் ஆற்றலை சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ன் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். தோழிகள் பங்குபெறும் வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது தலைப்புகள். அந்த தலைப்புகளில் அழகான நம்ம தோழிகளுடைய கலந்துரையாடல்கள், அவர்களுடைய விருப்ப பாடல்கள். இப்படி வணக்கம் தோழி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது உணர்வுகளை தந்துகிட்டே இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம், நம்ம தோழிகளோட என்ன கலந்துரையாட போகிறோம் அப்படின்னா, இசை அப்படின்றது வார்த்தைகள் சொல்ல தவறியதை உணர்த்தும் மொழி. மனம் சோர்ந்திருக்கும் பொழுது மெல்ல வருடும் தென்றல் நம் நினைவுகளை மீட்டெடுக்கும் மந்திரம். சில நேரங்களை நம்மை நாமே நம்ப செய்யும் சக்தியும் கூட. ஒரு பாடலை கேட்ட உடனே நம்மளுடைய மனநிலை மாறிடுது. அந்த பாடல் எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பாடப்படுது, என்ன மாதிரி அதனுடைய இசைக்கருவிகள் சேர்க்கப்படுது, இந்த மாதிரி அதை கேட்கும் பொழுதே நம்முடைய மனநிலை மாறுது. சில பாடல்கள் நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றன, சில பாடல்கள் நம்மை பழைய நினைவுகளுக்குள் அழைத்து செல்கின்றன.

ஒரு சில பாடல்கள் நமக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்ல வைக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம இதை தான் நம்ம தோழிகள்கிட்ட கேட்க போகிறோம். உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் ஒரு திரைப்பட பாடலை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் ஒரு திரைப்பட பாடல் அழைக்கலாம், பேசலாம், விருப்ப பாடலும் கேட்கலாம். இது வணக்கம் தோழி. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368 இந்த முன்னிணைப்பு எண், 231-231 அல்லது 299-48-0 அல்லது 299-5-8-0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். அலைபேசி எண்ணும் இருக்குங்க, 956-642-7231 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம். சொல்லுங்கள், உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் ஒரு திரைப்பட பாடல்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் ஒரு திரைப்பட பாடல் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியோடு இணையவரும் முதல் தோழி வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க? ஒரு உற்சாகம் தூத்திக்கும் எனக்கு இந்த பாடல் கேட்டா, எப்ப கேட்டாலும் எங்க கேட்டாலும் அப்படின்னா என்ன பாடல்
1: சொல்லுவீங்க?
0: என்ன பாடல், என்ன பாடல் இந்த படத்துல? உற்சாகம் வரும் இல்லையா? அப்படியா, சரி, ஓகே, பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.

0: அன்பலையின் 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் தோழி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
0: இந்த பாடலை கேட்ட உடனே எனக்கு உற்சாகமும் உத்வேகமும் வருது அப்படின்னு சொல்கிற பாடல்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோடு இணைய வரும் தோழி யார்? அவங்களுக்கு உற்சாகத்தை தர பாடல் இது, கேட்கலாம். வருக. வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க? ரொம்ப உற்சாகமா.
5: தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க தனலட்சுமிமா, என்ன பாடல் வேணும்? உங்களுக்கு உற்சாகம் தரும் பாடல் எது, அதுவும் சொல்லுங்க.
5: எனக்கு உதயகீதத்திலிருந்து என்னோட பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோள.

0: அது போடுங்க.
1: சரி,
0: எனக்கு பிடிச்ச பாடல வந்து உள்ளத்தை அள்ளித்தாலேருந்து சிட்டு சிட்டு குருவிக்கு கூடி இரு சொந்தம் கொள்ள வானம் இருக்கு, அது பிடிக்கும் மேடம்.
1: பிடிக்கும்ன்றது நான் கேட்கல, உற்சாகத்தை தரும் இந்த பாட்டை கேட்டவொடனே எனக்குள்ள. ஓகே,
0: நல்ல உற்சாகத்தை தரும், எனக்கு ரொம்ப துள்ளலான பாடலாம் அதுவும். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம். அந்த பாட்டு வந்து எனக்கு கேட்கும் போல இருக்கு, நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன், இப்ப வந்து உதயகீதத்துல இருந்து கேட்கிறேன்.
1: ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
0: நன்றி மேடம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, இன்று பிற்பகல் 2 மணிக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோட்டிச்சேரி NGR வேதாச்சலம் அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம். உங்களுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரும் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். தோழிகள் சொல்லிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோட இணைவரும் இந்த தோழி யார், என்ன பாடல் கேட்க போறாங்க, உங்களுக்கு உற்சாகத்தை தர பாடல் இது, கேட்கலாம். மிருக வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: பஞ்சநதி குளத்திலிருந்து சித்ரா கோவிந்தராஜ் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
3: நன்றி.
2: ரொம்ப நன்றி மேடம்.

0: நேர்களை பண்பலை 800.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரியஸ் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் ஒரு திரைப்பட பாடல் அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த திரைப்பட பாடல்களுடைய வார்த்தைகள் வந்து நமக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம், மெட்டுக்கள் உற்சாகத்தை கொடுக்கலாம், அதில் இருக்க அந்த இசை கருவிகள் எழுப்பும் ஒளி வந்து உற்சாகத்தை கொடுக்கலாம், நடனம் ஆடுற மாதிரி இசை அமைச்சிருக்கிற அந்த ஒரு இசை வந்து உற்சாகத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால ஒரு பாடலை கேட்கும்போது நமக்கு உற்சாகம் உத்வேகம் தானாக வரும். சில பாடல்கள் கேட்கும்போது சில பேர் தாளம் போடுவாங்க, அந்த நம்ம பக்கத்தில் இருக்க மேஜையிலேயோ தாளம் போடுவாங்க, கால் வந்து தானாக டேப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பாடலுக்குள்ளேயே உள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குற உத்வேகத்தை கொடுக்குற ஒரு பாடல் கேட்டிருந்தோம். உத்வேகம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்குது, இந்த விஷயத்தை நான் வந்து சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன், செஞ்சிடுவேன், இது பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிற ஒரு வரிகள் இருக்கிற மாதிரி ஒரு மெட்டுக்கள் அந்த பாடுறதுல உள்ள அந்த ஜோஷ் நமக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்தை கொடுக்குற அந்த பாடலை பற்றி தான் நம்ம உங்களுக்கு எந்த பாடல் இந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னா வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் தொழில்கள் முன் வச்சுருந்தோம். ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் இந்த போஸ்டர் வந்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய தொழில்கள் சொல்லிட்டே இருக்காங்க. வடகுடி சத்யா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரிய வம்சம் படத்திலிருந்து நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது அந்த பாடல் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கடலூர் துறைமுகம் தமிழ் சுடர், பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வருகின்ற பூந்தளி ராடை சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் பிரேம்நாத் கர்ணா படத்தின் மலரே மௌனமா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், படையப்பாவில் வரும் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கற்கள், தடைக்கற்கள் அனைத்தும் படிக்கற்கள் அந்த பாடல். கரகால் நளினி ஆட்டோகிராஃப் படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே ஐயாவாடி, கனிமொழி அசோக்ராஜ். கொக்கரக்கோ படத்தில் வரும் கீதம் சங்கீதம் சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஃபைரோஸ் பானு, நெஞ்சிலோராலயம் படத்திலிருந்து நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அப்படின்ற ஒரு தத்துவ பாடல் சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. கண்ணதாசனின் வரிகளில் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் பாடல் அந்த படத்தை அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுஷியா சங்கர், திருபுவனம் நந்தினி சுரேஷ் பிகில் படத்தில் வரும் சிங்கப்பெண்ணை பாடல், மேலவாஞ்சூர் ஃபாத்திமா மனதில் உறுதி வேண்டும் படத்தில் மனதில் உறுதி வேண்டும் அதே வரிகளுடைய பாடல். எனக்கு வந்து மோகன் ஹிட்ஸ் ரொம்ப பிடிக்கும், உற்சாகம் தானாகவே வந்துடும் எந்த பாடல் கேட்டாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க. கரைக்கால் தளத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், அப்புறம் பேரளம் சோபா செந்தில் கண்ணன் ஆட்டோகிராஃப் படத்தில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பூக்களுமே. அப்புறம் சோபுரி விஜயா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி அந்த பாடல் வந்து உற்சாகத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. தெஞ்சலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு என்ற பாரதி கண்ணம்மா படத்தில் வர அந்த பாடல் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரவாச்சரி பிரியா கண்ணன், வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் என்ற பாடல் எனக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைபேசியில் காத்திருக்கிற அந்த தோழி யார் பார்க்கலாம்? வருக வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: தோப்புத்துறை சங்கரி.
0: சங்கரி சொல்லுங்க, சங்கரி என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: மேடம் மின்னலே பாடல், ஓ மாமா மாமியா வாழ்வை வாழ்வும் கிரேட்ஃபுல்லா காரை பண்பலையோட.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு உற்சாகம் தர்ற பாடல் அப்படின்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாடல் இருக்கா?
1: எனக்கு வந்து ஃபாஸ்ட் பீட் சாங் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோழி.
0: ஓகே, அதனால எந்த பாடல் கேட்டாலும்
1: கேட்ட மாதிரி எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். இப்போதைக்கு எனக்கு வந்து கன்னிமா சாங், மோனிகா சாங், அழகிய இளைஞ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, உற்சாகம் தர்றதுன்னா ரொம்ப ஃபாஸ்ட் பீட் கொடுக்குற எல்லா பாடலுமே எனக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தான் இந்த பாடலும் கேட்டிருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம் தோழி, இந்த பாட்டும் எனக்கு பிடிக்கும்.
0: ஓகே, பாடல் வருகிறது கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி தோழி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் ஒரு திரைப்பட பாடல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் தோழிகள் அவங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குற பாடலையும் சொல்லிட்டுருக்காங்க. நிகழ்ச்சியோடு இனியவரும் தோழி வருக, வணக்கம்.
3: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
2: சொல்லுங்கள் சித்ராமா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
3: படம் முன்னால் முடியும் தம்பி, பாடல் இதழில் கதை எழுது நேரம், அந்த பாடல் கொடுங்கம்மா.
2: சரி, இந்த பாட்டை கேட்டால் எனக்கு ரொம்ப உற்சாகம் எப்போதுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற பாடல் என்ன உங்களுக்கு?
3: கொஞ்ச சலங்கை படத்தில் சிங்கார வேலன் அந்த பாடல் ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்குமா, உணர்ச்சியை கொடுக்குமா எனக்கு.
2: ஓகேம்மா, ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். நன்றி,
3: நன்றிம்மா.

டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.

0: பன்மலை 100.3 நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. மேலும் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் ஒரு திரைப்பட பாடல் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். தொழில்கள் சொல்லிட்டே இருக்காங்க. முகநூல் பக்கத்தில் சர்வராஜன் பேட்டை சாந்தி அவங்க சொல்லியிருக்காங்க, தொல்லாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து தொடத்தொட எனவே அந்த பாடல் உற்சாகத்தை தரதா எழுதியிருக்காங்க. நல்லவன் படத்திலிருந்து வெற்றி மேல் வெற்றி தான் நம்ம கையிலே அப்படின்ற பாடல் அப்படின்னு திருபுவனம் அலமேலு மங்கை சொல்லியிருக்காங்க. கோமல் ராசாத்தி மனதில் உறுதி வேண்டும் பாடல். அதம்பார் கலைச்செல்வி அவள் ஒரு தொடர்கதை படத்தில் காற்றுக்கெண்ண வேலி கடலுக்கெண்ண மூடி என்ற பாடல். எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் பூவே பூச்சுடவா படத்திலிருந்து சின்ன குயில் பாடும் பாட்டு கேட்குதா. காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற பாடல் படிக்காதவன் படத்திலிருந்து. அனப்பன்பேட்டை ஜோதி ஆட்டோகிராஃப் படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே. பண்பலையோடு இணைந்து விருப்ப பாடலும் உற்சாகம் தரும்

0: பற்றியும் சொல்ல வராங்க. வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
0: சொல்லுங்க சுமதிமா, என்ன பாடல்?
1: எனக்கு வந்து நினைவே ஒரு சங்கீதம் படத்திலிருந்து ஏத்தம் ஐயா ஏத்தம்ங்கிற பாடல் கொடுங்க.
0: சரி, உங்களுக்கு உற்சாகத்தக்கூடிய
1: பாடல் வந்து அன்புள்ள அப்பாங்கிற படத்திலிருந்து அதே வரிகளில் வர்ற பாடல் ரொம்ப உற்சாகமா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்.
0: ஓகேமா, நீங்க கேட்ட பாடல் மட்டும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
2: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் ஒரு திரைப்பட பாடல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தோழிகள் நேரலையிலையும் சொல்லியிருந்தாங்க, ஃபேஸ்புக் பக்கத்துலையும் சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர் தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல.
1: தவிட

காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்றைய பகல் மற்றும் மாலை ஒலிபரப்பில் நமது நிலையத்தில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல்.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால், திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நண்பகல் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர், பங்கேற்கும் செல்வி சி திவ்யஸ்ரீ. 12:55 பன்னிசை நாத என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள். பகல் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மொழி, 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். புதுச்சேரி அரசு, காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கூட்டுச்சேரி என்ஜிஆர் வேதாச்சலம் அவர்கள் பங்குபெறும் நேரலை. பிற்பகல் 3 மணிக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி, 3:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் எல்எஸ்சி. மாலை 4 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஊரும் உறவும். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலில் இருந்து நேரலையாக. 4:30 வைக்கிங் பனி நான் பிரீப்ஸின் ஊரும் உறவும். 5:15 அலையூசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. மாலை 6 மணிக்கு பன்னிசை வண்டார் குழல் என தொடங்கும் பாடல் பாடியவர் டிஆர் நாராயண ஓத்துவார் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் முன்சுலமத்து, வழங்குபவர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:41 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புத்தூர் புது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஆர் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இர அறிவழகன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக விளம்பரதார நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம்.

0: எஃப்எம் எக்ஸ்பிரஸ் கேட்டீர்கள். காரைக்கல் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருப்போம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12:10 மனதில் என்ற நிகழ்ச்சிக்காக மீண்டும் இணைவோம் நேர்களே.
1: This is Akash.

நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை இடைக்கால பாடல்களின் இனிமை தாளாட்டாய். மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக முதல் பாடல் வருகிறது. புத்தம்புது பூவிய படத்திற்காக செவ்வந்தி பூவுக்கும் பாட்டு வருகிறது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க உதயமார்த்தாண்டபுரம் பிரேமாவதி சத்யமூர்த்தி, கங்களாஞ்சேரி முருகேசன், மைத்திலி முருகேசன், இனியா விளம்மல், கூட்டுறவு நக, தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா, சூரரோர், காமாட்சி சுப்பிரமணியம், சதீஷ்குமார், செந்தில்குமார், வரதராஜன் பட்டி, வளர்மதி, ஆரோக்கியதா, மரியபாஸ்டினா, ஃபெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனிசாமி, பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி, ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீபுத்தூர், யேசுதா, சகாயமேரி, ஜலினா, ஜோஸ்பின், யசிதாராணி, மர்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா, சுனில், கீழ்குடியிருப்பு, செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன், இந்த நேயர்களோடு ஹரிஹரன் குடல், கார்த்திகேயன், அமுதா, அச்சயா, ஆதிஷ், ஹர்ஷவர்தன், வரவுக்குடி தட்சிணாமூர்த்தி, சாமிநாதன், மருதங்குடி புறாசாமி, தத்தங்குடி சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், நிமேலி அறிவழகன், பெரியதம்பி, நாவலர் சுப்பிரமணிய, ராமாபுரம் என்பழகன், நந்தியநல்லூர் வைத்திய பாலசுப்பிரமணியம், இந்த நேயர்களோடு ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர், சௌத்ரி பிரகாஷ்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: ETS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் ME பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், MTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ETS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
7: காரைக்கால் GL மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: GL மருத்துவமனை
8: காரைக்கால்,
6: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
9: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
6: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
12: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர், மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
6: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. சட்டம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் அணிந்து பாடியது. பாடலுக்கு இசை கங்கை அமரன், பாடல் வரிகள் வாலி. பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க சமணர் கோயில் குணசேகர், திலகவதி, திருவான்மியூர், செல்வேந்திரன், சசிகலா. இந்த நேயர்களோடு தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், TR பட்டினம் பூங்கொடி தேவா, ரேணு பழனிவேல், மீனாட்சி செல்வம், சாரதா தட்சிணாமூர்த்தி, கீதா கண்ணா, வினிதா பாலமுருகன், மோனிஷா, ஹேமா, அனுஹாசினி, தர்ணீஸ்வர் மற்றும் கைலாஷ்வர், குறிச்சிமலை பாஸ்கர், செம்னார் கோயில் கண் ஸ்ரீராமலு, விநாயகா, லக்ஷ்மணன், சரஸ்வதி, கபிலன், சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரம், செல்வம், அமுதா, திருக்கலாச்சேரி பூதனூர் உமா, ஜெய்சங்கர், சுவாமிமலை சாக்ரட்டிஸ் கிருஷ்ணா, ராதிகா வெங்கடேசன், பவதாரிணி முகிலன், பூம்புகார் சுந்தரவலி சங்கரன், ரவிச்சந்திரன். இந்த நேயர்களுக்காக இந்த பாடல்.

0: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் வசந்தளிர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சவகில் அமுதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுத்து.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஷியல் ஜுவல்ஸ் பஜரை வடம் தெரு மயிலாடுதுறை.
0: 12:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: காரைக்கால்
0: வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. 1000 பூக்கள் மலரட்டும் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடியது இளையராஜா இசையில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா மேகநாதன், திவ்யா அலிவலம், ஜெயலட்சுமி கணேசன், நாகப்பட்டினம் லட்சுமி பாலு, சுபாவேல் முருகன், விவின் பாலாஜி, கவிபாலா, கும்பகோணம் TS பாலு, திருநாகேஸ்வரம் சாந்தி வைத்தியலிங்கம், நரசங்கன்பேட்டை ஐயப்பன் மற்றும் நண்பர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்தது குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா ஆசிஃபா ஆசிக், அந்த நேயர்களோடு சிறுகாழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்களின் உளம்கலந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாஃபர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை இன்று வரை மட்டுமே.
4: அனு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இளையான்குடி இக்பால், சித்தி கத்திஜா, அப்துல் மஜீது, ரிஃபாயா முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, அந்த நேர்களோட சிறுகழி கேவர் ஒடை, காசிலங்கோவன், மஞ்சுளா ஆர்த்தி, அருண், சவந்தர்யா, மகள் நிலா, ஆடுதுறை மாணிக்க, அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், ஃபேட்ரிக் ஜோ, டெனிஸ்ராஜ், வேளாக்குடி ரமணா, சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், நவீன்குமரன், குடந்தை மனோகரன், பாபுராஜ் ஜபர, முகமது இக்பால், செம்பியன் மகாதேவி, லலிதா, ரித்திஷ், தினேயர்களோடு சங்கரமந்தல், ராஜு, ஷாகுல் ஹமீது, ரவிராஜன், அஜிஸ், செர்வாஞ்சேரி கணேசன், கஸ்தூரி கலாவதி, ராஜ்மோகன், நாகப்பட்டினம் மாரிநாட்டு திரு சிவபாரதி, பிரகாஷ், முனீஸ்வரன், வரதராஜன், பாப்பா கோவில், ரவி, நாகூர், ரஹீம், தர்ஷினி, இந்த நேயர்களுக்காக பாட்டு பாடவா படத்திலிருந்து ஒரு பாடல்.

பேரளம் செந்தில்கண்ணன் சோபா அபர்ணா பிரவீன் சீனிவாசன் வானவன் மகாதேவி தமிழ்ச்செல்வன் வைரச்செல்வன் இந்த நேயர்களுக்காக அளித்து கொண்டிருக்கின்றது 1000 வாசல் இதயம் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும்

0: காப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிங்கியம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிங்கியம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பௌடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்டேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த மூன்று நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட

0: 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா, ஆர்சிட்டி மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
2: வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து சின்னக்கரையிலேருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிட்டின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சனல் பை மேக்கிங் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விதமான பொருட்கள் அதில் தைக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்காக இருந்தவங்க, வீட்டில் சும்மா இருந்தவங்களாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிட்டிக்கும் மிக்க நன்றி.
0: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயிண்டே ஹீச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்காயிண்டே ஹீச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெய்ன் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64,20,00,000 வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதிபூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜாம்ஷேத்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னணியில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்ய சென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் அலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயிண்டே ஹீச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: நேரம் நண்பகல் 12:50.
1: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
2: எப்படி சொல்ற?
1: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
2: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விளங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு காட்டுல சின்ன என்ற குட்டி முயல் இருந்துச்சான். அதுக்கு பழம்னா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் மரத்து மேல உச்சி கிளையில ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் தொங்குதா கவனிச்சுதான். ஆனா முயலால அவ்வளவு உயரத்துக்கு போய் பறிக்க முடியலையா, அதனால பக்கத்துல இருந்த ஒரு பெரிய யானை கிட்ட உதவி கேட்டுச்சான். அந்த யானை அந்த உதவியை ஏத்துக்கிட்டு தன்னோட தும்பிக்கையால மாம்பழத்தை பறிச்சு முயல் கிட்ட கொடுத்துச்சான். குட்டி முயலான சின்ன தனியா சாப்பிடாம அந்த மாம்பழத்தை பாதியா பிளந்து யானைக்கும் மகிழ்ச்சியா அதை வாங்கி சாப்பிட்டுச்சா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாமும் பகிர்ந்தளிப்பதே நல்ல பழக்கம் என்று. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: என்ன சொல்றீங்கும் காகம் கரையும் மானப்பாடி பாரும் கோழி கொக்கரிக்கும் எழுது எக்கால இடும் தேனி ரெங்காரும் கிளி பேசும் நரி ஊழே இடும் சிங்கம் காட்சிக்கும் குதிரை கணிக்கும் கூகை குளரும் புலி உரும்பும் கரை கத்தும் நாய் குறைக்கும் குயில் கூவும் வாத்து கத்தும் சேவர் கூவும் அணில் கீச்சிரும் பசு கதரும் வண்டு உளரும் புறா குழுகும் பாம்பு சீரும் பூனை சீரும்.
6: சரிங்க பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க? சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
7: தேங்க்யூ.
5: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேரம் நண்பகல் 12:55. இனி ஒரு பன்னிசை கேட்கலாம். நாத என தொடங்கும் பாடல், பாடியவர் பழனி கே. வெங்கடேசன் அவர்கள்.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: ஈடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்ஏ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NVA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள் ஈடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: தங்க மாளிகையில் வைர திருவிடா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால
6: என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

தேனுந்த கீதங்களுடன் 70-80களின் பாடல்கள் தேன்மழை. நிகழ்ச்சியில் முதல் பாடலாய் ஒலிக்கிறது வைரமுத்துவின் வரிகளில், இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குழுவினர் குரல்களில்.

பாக்கெட்டா பாக்கெட்டா தூணி, நாடானாம் பாக்கெட்டா பாக்கெட்டா தூணி, நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம், அவன் பாதமே பங்கஜம், நர்த்தனமே சிவகவசம், நடராஜ பாதம் நவரசம், திரநன.

நேர்லே இன்று பிற்பகல் 2 மணிக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோட்டுச்சேரி என்ஜிஆர் வேதாசலம் அவர்கள் பங்குவரும் நேரலை கேட்கலாம்.

0: பன்மலை 100.3 நாளை மழை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலின் அமுது தார்பாய்கள் குரீன் அண்ட் ரோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். தென்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தர்மயுத்தம்.

0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
2: மற்றும்
3: பிரம்மாண்டமான திறப்பு விழா.

நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும் இன்று மாலை 4 மணிக்கு. பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் கேண்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்திற்காக வாணிஜெயராம் பாடிய பாடல். இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

நேரலை இன்றிரவு 7:30 பண்பலை 100.3 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஏ அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பண்பலை நேரம் 1:19. தென்மொழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள், 70-80 காலகட்டங்களில் திரையில் வந்த பாடல்களை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து.

இன்று மாலை 6:41 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் பதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். பண்பலையில் நேரம் 1:24:30. தென்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சரிதா குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அக்னி சாட்சி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

உன் நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: பண்பலின் ஒரு புள்ளி மூன்றோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன?

0: எல்லாமே மங்களன் மங்கள் வெளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மொழி நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடியது பகல் நிலவு திரைப்படத்திற்காக.

0: பன்வெளி 100.3 நேயர்களுக்கு காரைக்கால் பேசா தங்க மாளிகையின் மூலம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பேசா தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை இன்று வரை மட்டுமே. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

0: தலைமுறைகளை நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பண்பலையின் முகநூல் பக்கத்தில் நேயர்கள் நம்ம தென்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, நாகை பாபு, அவரிக்காடு வித்யா வீரமணி, திருமலஸ்தானம் வீரசுந்தரி, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன்,

0: இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பண்பலையின் முகநூல் பக்கத்தில் நேயர்கள் நம்ம தென்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, நாகை பாபு, அவரிக்காடு வித்யா வீரமணி, திருமலஸ்தானம் வீரசுந்தரி, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, டிஆர் பட்டினம் ரமேஷ், நாயக்கல் பட்டி எழில் முத்துசாமி, நன்னிலம் அம்பலவாணன், பைத்திரவணிக்கம் ரகுபதி, டிஆர் பட்டினம் நளினி சங்கர், வேளங்குடி செல்வநாதன், மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, மணக்குடி சத்யா, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், பேரளம் செந்தில் கண்ணன், சோபா அபர்ணா, நிரவி என்எம்பி நச்சுப்பிள்ளை. இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி பொறியாளர் செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு

0: நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் 23,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அன்னதான கூடம், பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, அஇஅதிமுக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜேபி உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வரை கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தலா 10,00,000 ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் இன்று பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்.
1: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறில் இருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
0: நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட 20%லிருந்து 36% வரை ஒப்பந்தத்தில் மதிப்பீடுகள் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி ஆகிய துறைகளுக்கான மானியக் கோரிக்கையை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்தார். இதில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,315,58,00,000 ரூபாயும் சென்னை எல்லை சாலை திட்டத்திற்கு 3,540,00,000 ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகரப்பகுதிகளில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 912,00,000 ரூபாயும் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 593,00,000 ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன், மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் 1,279 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 975 பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா

0: ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. 40 நாடுகளைச் சேர்ந்த 500 கண்காட்சியாளர்கள் மற்றும் 240 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமையில் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குத்தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டதன் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி நாளை காஞ்சிபுரம் வட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மனுக்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. 3வது நாளாக பரிசில் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி மாவட்ட அளவில் தொடங்கப்படவுள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் வருகிற 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர்கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான காயின் மற்றும் கோயினிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசில் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: கல்லூரி அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களினி கேட்கலாம் லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோட்டுச்சேரி என்ஜிஆர் வேதாச்சலம் அவர்கள் பங்குபெறும் நேரலை. ஆம் நேர்களை, இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவங்க நம்ம சொன்னது மாதிரி தான் காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனராக இருந்திருக்காங்க, உள்ளாட்சித்துறை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அதோட 1980 வெல்ஃபேர் ஆஃபீஸராக பணியில் சேர்ந்து அதற்கு பிறகு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் துணை இயக்குனராக பணியாற்றி 1995 காலகட்டத்தில் உள்ளாட்சித்துறை ஆணையராக இவங்க பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்போ ஓய்வு காலத்தில் ஒரு நல்ல பயனுள்ளதாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட அனுபவங்களை நம்மகிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. வாங்க, வணக்கம் ஐயா.
4: வணக்கம். முதல்ல காரைக்கால் பண்பாளை வானொலி நிலையம் 30 முன்பு நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அது இன்றைய காலகட்டத்தில் இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் வலைத்தளங்கள்லாம் வந்துட்ட காலத்தில் உலகமுச்சோடும் இருக்கக்கூடிய தமிழ்கோர் நல்லுலக மக்கள் எல்லாரும் இதை நேரடியாக கேட்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்பட்டு போச்சுன்றது ஒரு பெரிய விஷயம்.
3: அந்த வாய்ப்பை சேர்ந்து பயணிக்கிறீங்களா நீங்கள்?
4: இந்த வாய்ப்பையை கொடுத்தமைக்கு உங்களுக்கு முதற்கனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கோங்க.
3: அதிகாரிகளுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. சொல்லுங்க ஐயா, நீங்கள் வந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறையில் துணை இயக்குனராக பணி புரிஞ்சிருக்கீங்க.
4: ஆமாம்மா.
3: அப்போ லேடிஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
4: ஆமாம்மா.
3: மகளிர்லேருந்து ஆரம்பிக்கலாமா?
4: ஆரம்பிக்கலாமே.
3: ஆரம்பிக்கலாமா? சரி,
4: நானே ஆரம்பிக்கிறேனே. எந்த ஒரு சமூகத்திலையும் மகளிர் எங்கே ஒரு மரியாதையோடு நடத்தப்படுகிறார்களோ அந்த ஒரு சமுதாயம் தான் ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கும். அந்த வகையில் அந்த நான் என்னுடைய பணியில் பல இடங்களில் வேலை பார்த்தேன். அந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் நான் பணிபுரிந்த காலம்ன்றது ஒரு பொற்காலம் தான் சொல்லுவேன். அது என்ன காரணத்தினாலன்னு நான் உங்கள்கிட்ட இப்போ
3: சொல்கிறேன்.
4: அதாவது மகளிரை பற்றி சொல்லும்போது நம்ம சிஸ்டர் நிவேதிதா இருந்தாங்க இல்லையா, அவங்க 1906 ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்டில் போய் பாரதியாரும் கலந்துக்கிறார். பாரதியாரை முன்ன ரெண்டு பேரும் பார்த்தது கிடையாது. ஆனால் நல்ல பரிச்சயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்றது ஒரு மிகப்பெரிய மகாகவின்னு அவங்களுக்கு தெரியும். பாரதியை பார்த்த உடனே பாரதி வேர் இஸ் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. இவர் தலையை சொறிகிறார், அம்மாடி இந்த பழக்கம்லாம் எங்கள்கிட்ட கிடையாது இந்தியாவில், நாங்கள்லாம் தான் வரமோ. அவங்களுக்கு பெரிய கோபம் வந்துடுது. நோ, யூஆர் ராங், நீ எங்கே போனாலும் உன்னுடைய மனைவி இல்லாமல் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் தான் பாரதியார் வந்து இந்த சக்தி பாடல்கள்லாம் பெண்மையை போற்றி பல பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிக்கிறார். அந்த வகையில் மகளிர் வந்து ஒரு சமுதாயத்தில் நல்லதமாக இருந்தால் தான் அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்கும். அந்த வகையில் நான் பணிபுரிஞ்ச காலத்தில் முழு ஈடுபாட்டோடு நான் செஞ்சேன். ஏன்னா குழந்தைகள் மகளிருடைய மேம்பாட்டுக்காக இருந்து ஒரு இது பல நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய விழாக்கள் நடத்தக்கூடியதெல்லாம் வரும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி முக்கியமாக பங்கெடுத்து செஞ்சேன். அதில் வந்து பள்ளி மாணவிகளுடைய நிகழ்ச்சி நிறைய நடக்கும். அதிலெல்லாம் போயிட்டு நான் வந்து ஒரு சின்ன பேப்பர் ஒன்று கொடுப்பேன். அதில் என்னென்னா வீரமங்கை வேலு நாச்சியாரினுடைய சரிதம், அதை வந்து அவங்கள்ட்ட கொடுப்பேன். 250 முன்னாடியே அந்த அம்மா வந்து ஒரு பெரிய வீராங்கனையாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து
3: இல்லை, நீங்கள் வந்து இப்போ வந்து வரலாற்றில் உள்ள மகளிர் பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய பணிபுரிந்த காலத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் மகளிருக்கு என்ன பண்ணீங்க, அதை பற்றி உங்களோட அனுபவங்களை நம்ம பேசலாமா?
4: முக்கியமாக வந்து ஒரு 160
3: அதாவது மகளிர் முன்னேற்றத்தில் அரசோட பங்கு என்ன, அவங்களுக்கு வந்து மகளிருக்கு அந்த குடும்பத்தில் ஆதரவு இருக்குதா, அந்த முன்னேறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்களா, இல்லை ஒரு தடைக்கல்லாக தான் இருக்குதா இன்னும் அந்த குடும்பங்கள் சமுதாயம், உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது?
4: நம்ம நாடு விடுதலை பெற்றதுக்கு பிறகு அதுவும் குறிப்பாக கடந்த 20 மகளிருடைய முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் கொண்டு வந்து அதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதை முன்னின்று நடத்துவது மகளிர் மேம்பாட்டுத்துறை தான். அதை நடத்தக்கூடிய வகையில் அது அந்த திட்டங்கள் வந்து உரியவர்களுக்கு போய் சேரணுன்றதில் ரொம்ப குறிப்பாக இருப்போம். அதுவும் மகளிர்களுக்கும் குறிப்பாக முதியோர்களுக்கு உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த தொகை, கணவனை எழுந்த பெண்மதிகளுக்கு உரிய அந்த

0: நேரம் பிற்பகல் 2:45.
1: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல்

0: முக்கியமான திட்டங்கள்லாம் அவங்க உரியவர்களுக்கு போய் சேரணுன்றதுல ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்து நாங்கள் செயல்பட்டுருக்குறோம். அதோட இல்லை, மகளிருக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவுக்கு வர்றவங்க அவங்க தான், இல்லைம்மா ஆண்களை தாண்டிய ஒரு உங்களுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அதை முன்னின்று நடத்தியிருக்கிறோம்.
1: ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த அரசு மூலமாக உதவித்தொகையெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்களை உதவித்தொகையோடு சேர்ந்து அவங்களை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு, அவங்க தன் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு என்ன விழிப்புணர்வு, என்ன திட்டங்கள்லாம் உங்கள் காலத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க?
0: ஆமாம்மா, குடும்பம்னு சொல்லி சொன்னாக்கா பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி நேரங்களில் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க பாதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு வேண்டிய ஒரு மன ரீதியான உதவியும் கொடுத்து தைரியத்தையும் கொடுத்து அவங்களுக்கு நலத்திட்டங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உதவிகளையும் செஞ்சு அவங்க தங்களுடைய சொந்த காலிலே நின்று தங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழிவகை செய்து கொடுக்குறோம்.
1: இப்போ இந்த குடும்ப ஆதரவு இருக்குதா அப்படின்னு உங்களோட அனுபவத்தில் நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறையில் அந்த துணை இயக்குநராக இருந்தீங்க?
0: நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பல இதில் சுற்றி வந்துட்டேன். இருந்தாலும் இது வந்து குறுகிய காலம் தான், மகளிர் மேம்பாட்டுத்துறையில் ஒரு 2 ஆண்டுகள் தான் நான் பணிபுரிஞ்சேன். அந்த 2 ஆண்டுகளில் நான் பாண்டிச்சேரியிலையும் ஒர்க் பண்ணேன், இங்கே காரைக்கால், முக்கியமாக காரைக்கால்லையும் வந்து ஒர்க் பண்ணேன். அந்த நேரங்களில் முன்னிருந்து இதுக்கு அதுவும் வந்து கிட்டத்தட்ட 160 அங்கன்வாடி சென்டர்ஸும் இருக்குது, அதில் மகளிரும் பணிபுரிகிறார்கள். எல்லாம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண உழைக்கக்கூடியவங்களை தான் பணிபுரியவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் முன்னிருந்து செய்ய வேண்டியதாக செஞ்சுருக்கிறோம்.
1: அதாவது இப்போ உங்களோட அனுபவத்தில் கிராமப்புற பெண்களின் முக்கிய பிரச்சனைகள்னு எதை நினைக்கிறீங்க நீங்கள்?
0: கிராமப்புறத்தில் அந்த நம்முடைய 1947 காலங்களிலிருந்து பார்த்தா ஒரு பின்னடைந்த நிலையில் தான் இருந்தாங்க, படிப்பறிவுலையும் சரி அதுலேயும் சரி. இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக. அதுவும் வந்து குறிப்பாக பள்ளியில் மாணவர்களை தாண்டிய ஒரு நல்ல ஒரு திறமை மிக்கவர்களாக பெண்கள் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா ஆண் பிள்ளைகளோட பெண்கள் முன்னாடி நிற்கிறாங்க. அதுவும் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பொறுப்புகளில், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட காலம் மாறி போய் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் முன்னாடி நிற்கிறாங்க. அன்னைக்கு பார்க்குறேன் இந்த உலக ஒரு தினத்தன்று கிட்டத்தட்ட ஒரு 10 ஏரோப்ளான் போகுது உலக மகளிர் தினத்தன்று. வந்து இறங்கின உடனே இப்போ பார்த்தாக்கா 10 ஏரோப்ளான்லேருந்தும் மகளிர் வர்றாங்க.
1: ரொம்ப
0: பெரிய விஷயமா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில் அப்படின்றத இது வந்து இன்னும் உலக சக்தியாகவே மாறிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னிருப்பவர்கள் மகளிர்ன்ற அளவில் அவங்க வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
1: சக்தி தான் உலகத்தை முன்னிருந்து நடந்துகிறது, அந்த காலகட்டத்தை நோக்கி போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கொடிச்சேரி என்ஜிஆர் வேதாச்சலம் அவர்கள் பங்கு பெற்ற இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மகளிர் பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஐயா நீங்கள்?
0: பொருளாதார முன்னேற்றத்துக்கு முதல்ல மனசு தைரியம் வேணும். அந்த தைரியத்தோடு அரசு உதவிகள் பல உதவிகள் பண்ணுது, அதை வச்சுக்கிட்டு உதவிகள் பண்ணுறதோடு அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் கொடுக்குறாங்க. இன்னது
1: என்ன மாதிரியான உதவிகள் அரசுலேருந்து கிடைக்குது, அதை வந்து மகளிர்லாம் வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிறாங்களா, முழுமையாக அவங்கள போய் சென்றடையுதா?
0: கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து போச்சுமா. இன்றைக்கி அவங்க முன்னாடி நிற்கிறாங்க, பல தொழில்களுக்கு முன்னிருந்து வர்றாங்க. அவங்க வந்து தன்னுடைய சுய காலில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்குது.
1: சரிங்க, மகளிர் முன்னேற்றம் குறித்து பேசிட்டு இருக்கும்பொழுதே இப்போ ஒரு பாட்டு ஒன்று சொல்லியிருந்தீங்க நீங்கள், ரத்தத்தில் மரத்திலிருந்து பசுமை நிறைந்த நினைவுகளே அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு 4 பாட்டு சொல்லியிருக்கீங்க. முதல் பாட்டை இந்த பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஏதாவது உங்கள் மனசில் பசுமை ஏதாவது நிற்குதா, பசுமை நிறைந்த நினைவுகள் ஏதாவது இருக்குதா?
0: பல எல்லாருக்குமே உள்ளது தானே, அந்த காலங்களில் என்ன நமக்கு அந்த பாட்டிலே வர்ற மாதிரி எந்த விதமான வரவும் இல்லாமல் செலவு செஞ்ச காலம்ன்றது மாதிரியும் பல சூழ்நிலைகளில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு காலம், அதை நினைவு வரக்கூடிய வகையில் அந்த பாட்டை கேட்குறேன்.
1: ஓகே, நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோட்டுச்சேரி என்ஜிஆர் வேதாச்சலம் அவர்கள் பங்கு கொண்டு தன்னுடைய அனுபவங்களை நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா அடுத்த
1: இந்த பாடலுடைய கேட்டீங்க, எதனால் அந்த நினைவுகள் வருது என்னன்னு கேட்டீங்க. முக்கியமாக வந்து கல்லூரியில் படித்த காலத்துலேயும் ஸ்கூலில் படித்த காலத்துலேயும் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி இருக்க அதுக்கு ஈடு இணையே கிடையாது. நாங்கள் ஒரு நாலு பேர் காலேஜில், அண்ணா காலேஜில் தான் படித்தோம், காரைக்காலில் ஒரு நாலு பேர் இணை பிரியாத நண்பர்கள். அப்போ வந்து என்னன்னே புரியாது இல்லையா, நாலு பேரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு. அப்போ சினிமா தான் முக்கியமான விஷயம் மாணவர்களை கவர்றது. ஒரு ரிலீஸ் ஆன படத்தை பார்க்கறதுக்காக நாகப்பட்டினத்துக்கு கிளம்பிட்டோம் மத்தியானம் 2 மணிக்கு சைக்கிளில். இங்கேருந்து நிர்மலா ராணிக்கிட்ட ஸ்கூல்கிட்ட போயிட்டு இருந்தோம். எங்களை விரட்டிக்கிட்டே இன்னொரு சைக்கிள் வந்துச்சு, பெல் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு, யூ யூ யூ யூ கோ டு யுவர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய அண்ணா காலேஜினுடைய பிரின்ஸிபல். அவர் ஒரு சைக்கிளில் வர்றார், அவர்கிட்ட வண்டி கிடையாது, சைக்கிளில் வந்து எங்களை விரட்டி விட்டார். அவரெல்லாம் ஒரு தெய்வமாக நினைக்கிறோம். எப்படி அந்த காலத்தில் எங்கள் படித்த காலத்தில் இருந்த ஆசிரியர்கள் எப்படி ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்தாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
0: அதோட ரொம்ப மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தீங்க.
1: அதோட கல்லூரியிலையும் ஸ்கூல்லையும் நான் என்சிசியில் சேர்ந்துருந்தேங்க. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு என்சிசி வந்து ரொம்ப அடிப்படையான இதை அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. அடுத்தது நம்ம வந்து

0: குளிர் நல்லா மாறுது. குழந்தைகள் நல துறையில் துணை இயக்குநராக இருந்திருக்கீங்க இல்லையா. இப்போ வந்து மகளிரின் தங்களின் உரிமைகளை அறிந்து கொள்வதன் அவசியம் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? மகளிருக்குன்னு என்ன இந்த சமுதாயத்தில் உரிமைகள் இருக்குது, அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விழிப்புணர்வு இருக்குதா, அது அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு?
1: ஆணுக்கு பெண்ணிங்கே நிகர்ன்ற சூழ்நிலை வந்து போச்சது. இன்னைக்கு பெண்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அதன் மூலமாக அவங்க வந்து நல்ல ஒரு வளர இதுக்கு அவங்களுடைய உரிமைகள் என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அது பொறுப்போடு அந்த உரிமைகளை அவங்க நிறைவேற்றணும், அதை வந்து செஞ்சுக்கிறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாகிடுச்சது. அதனால் வந்து இந்த இனிமேலாம் அதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்படுவதற்கு எதுவும் கிடையாது.
0: விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு,
1: நல்ல விழிப்புணர்வு அதிகமாக வந்துடுச்சு.
0: ஓகே, அடுத்தது மகளிருக்கு கல்வியின் அவசியம் என்னவா நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஒரு அந்த துறையில் இருந்திருக்கீங்க, கல்வி இல்லாமல் கஷ்டப்பட்ட பெண்களை நிறைய பார்த்துருக்கேன்.
1: நிறைய இருக்காங்க.
0: அந்த கல்வியின் அவசியம் என்ன நினைக்கிறீங்க?
1: கல்வின்றது இன்றைக்கு சூழ்நிலையில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. நல்லா படிக்கிறதுன்றா பெண் பிள்ளைகள் தான்ன்றது மாதிரி, ஏன்னா ஆண் பிள்ளைகளும் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அவங்கள கெடுக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக வாய்ப்புகள் போயிடுச்சுது. இவங்க கல்வியில் ஈடுபட கூடிய ஒரு நேரமும் காலமும் அதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நல்லா படித்து முன்னேறிவு இந்தமாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் நிறைய வர்றாங்க. இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் இராணுவத்தில் கூட அவங்க பணியாற்றக்கூடிய சூழ்நிலைலாம் இன்றைக்கி வந்திருக்குது, அது வரவேற்க வேண்டிய ஒன்று.
0: இப்போ மகளிர் மற்றும் குழந்தைகள் நல துறை, அதோட பொறுப்பு, ஒரு ஆணையராக அவங்களோட பொறுப்பு என்ன, அந்த துறையோட நோக்கம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அது இது ஆணையர்ன்றது அது உள்ளாட்சி துறையில், இதில் வந்து துணை இயக்குனர் உதவி இயக்குனர் அது மாதிரி வருங்க. அது வந்து அரசு வந்து மகளிரின் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் கணவனை இழந்தவர்கள் முதியோர்கள் இவங்க சம்மந்தப்பட்ட நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது, அதை செயல்படுத்துறது மகளிர் மேம்பாட்டுத்துறை தான். அந்த வகையில் அது செவ்வனே உரியவர்களுக்கு போய் சேரணுன்றத ஒரு கண்ணுங்கருதமாக பார்க்கக்கூடிய பொறுப்பு அதில் தலைமைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி உண்டு. கீழே உள்ளவங்கெல்லாம் போகிறாங்களா, எல்லா இடத்துக்கும் போகிறாங்களா, அந்த மகளிரை சந்திக்கிறாங்களா, அது உரியவர்களுக்கு போய் சேருதா, இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு கூட அதிகாரின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சரியான முறையில் செய்கிறாரா வந்து போய் இதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த அதிகாரிக்கு இருக்குங்க.
0: ஓகே, நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்து ஒரு ஏதோ ஒரு பெண் அல்லது ஒரு குழந்தையோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல ஒரு ஞாபகத்தில் இருக்குது அவங்களுக்கு? ஏதாவது
1: இருக்கிறாங்க. அதாவது பள்ளி கல்லூரியில் படிக்கும்போது படிக்கிறதற்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் அணுகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் இருந்தாலும் சரி நம்மளால் முடிஞ்ச அளவில் உதவி பண்ணியிருக்கிறோம். அந்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறதுன்றது நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கறதுன்றதுல ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே, அடுத்தது குழந்தைகள் நலத்துறை, குழந்தைகளின் கல்வி இடைநிற்றல், குழந்தைகள் பாதியில கல்வி விடுறது, எதுக்காக அந்த குழந்தைகள் நல துறையில் அவங்களோட பர்பஸ் என்ன, குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கறாங்க, அதோட நோக்கம் என்ன?
1: கல்வியிலேருந்து நிற்கிறதுன்றது ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தும் சிஓ மேடம் இருக்கிறாங்கள, சிஓ அதிகாரிகள் இருக்கிறாங்க, கல்வித்துறை உயரதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டேருந்து அப்பப்போ நாங்கள் வந்து இதேமாரி பள்ளியிலிருந்து நின்று விடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய லிஸ்ட்டு வாங்குவோம். லிஸ்ட்டு வாங்கி அது என்ன காரணத்தினால அவங்க நின்றாங்க அப்படின்றத போயிருந்து அவங்கள மீண்டும் பள்ளியில் கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரியான ஒரு பொறுப்புகளை எங்களுடைய ஊழியர்களை கொண்டு நாங்கள் செஞ்சு வந்துருக்கிறோம்.
0: சரி, உள்ளாட்சித்துறையை பற்றி நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிடுங்க, இது கொஞ்சம் அப்புறமா லேட்டாக கேட்டுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே போர் அடிக்குதா?
1: அது இல்லை, நிறைய விஷயங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு
0: வந்திருக்கீங்க.
1: ஆக்சுவலாக சொல்லணுன்றதுக்காக வேண்டி ஏன்னு சொல்லி சொன்னாக்கா, எப்போதுமே இந்தமாரி அனுபவம் அற்புதம் போது பிறந்ததுலேருந்து ஆரம்பிப்பாங்க. நான் பிறந்த சூழ்நிலையை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், என்னோட எனக்காக இல்லை மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டி. நான் 1952 பிறந்தேன். 1952 முதியோர்களை கேட்டால் தெரியும், ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சு காரைக்காலை புரட்டி போட்டுடுச்சு.
0: தனுஷ்கோடி
1: பகுதியிலிருந்து காரைக்காலை ஒன்று தரைமட்டமாக்கிடுச்சு. அந்த மாதிரி 1952 அடித்த புயலில் எங்களுடைய தந்தையார் இந்திய அரசினுடைய தாமிரபத்திர விருது பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் என் ஜி ராஜன், எங்கள் அப்பா கமலாம்பாள் எங்கள் அம்மா, அவங்க வந்து ஒரு அவங்களுடைய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக தலைகுப்புற ஆயிடுச்சு எங்கள் குடும்பம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் பிறந்த ஒரு துரதிருஷ்டமான ஒரு குடும்பம்.

0: நம்ம ஒரு நெகட்டிவா எதுமே பேச வேணாம், ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணிருக்காங்க.
1: எங்க சொல்றேன்னா, என்ன கஷ்டப்பட்டாங்க, பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்துச்சு இந்த சுதந்திர போராட்டத்துல. முக்கியமா
0: அப்படி சொல்லாதீங்க, சரி சொல்லுங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க?
1: சுதந்திர போராட்டத்தை பத்தி நம்ம கண்டிப்பா இன்றைய இளைஞர்களும், நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி சொன்னாரு, எப்போ ஆசிரியர் தினத்துல குறிப்பா வலியுறுத்தி சொன்னது என்னன்னு சொன்னா, உங்கள் பகுதியை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் நேரில் சென்று வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் சொன்னாரு. இங்க ரெண்டு பேரும் நான் குறிப்பா முக்கியமா சொல்லணும், அரங்கசாமி நாயக்கர்னு சொல்லிட்டு பக்கத்துல திருநள்ளாத்துல அவரு தான் சீஃப், தலைமை இருந்தவர். அவருக்கு 300 ஏக்கர் 400 ஏக்கர் நிலம் இருந்துச்சு, அது அத்தனையும் விடுதலை போராட்டத்தில் இழந்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட வீரர்களுக்கெல்லாம் அவர் வந்து இடம் கொடுத்தாரு.
0: மூன்று நாட்கள் தான் ஆகியிருக்கு நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடி, அதை அதோட ஒரு நினைவுபடுத்திட்டு இருக்கீங்க. இப்ப
1: ரெண்டு மூணு பேர் அவங்களெல்லாம் சொல்லலன்னா ரொம்ப தப்பு. லயான் சோழன்லாம் ஒருத்தர் பெரிய ஆளு, அவருக்கு அடுத்தது அவர் இருந்தாரு. அது மாதிரி எங்களுடைய தந்தையாரு, இன்னொருத்தர் ராமச்சந்திர நாயுடுன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கலெக்டருடைய காரையே கடத்திட்டு போயிட்டாரு பாண்டிச்சேரி. இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்றது இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன்.
0: உள்ளாட்சித்துறை பத்தி நீங்க பேசலிருக்கீங்க, உள்ளாட்சி துறையோட முக்கியத்துவம் என்ன?
1: உள்ளாட்சித்துறையின் கீழே கரைய முனிசிபாலிட்டிஸ் இருக்குது, கொம்யூன் பஞ்சாயத்து இருக்குது. இந்த முனிசிபாலிட்டி இந்த அமைப்புகள்லாம் சொல்லி சொன்னாக்கா அது தனியான அமைப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது, அது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு மினி செக்ரட்டேரியட்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னாக்கா அதனை சுற்றி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த உள்ளாட்சித்துறைக்கு தான். கொம்யூன் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், அவங்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு வளர்ச்சியில் கொண்டு வர்றது, இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த இது இருக்குது. முதல்ல மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதும், சாலை வசதி, குடிநீர் வசதி, மின் வசதி, அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், பிறப்பு இறப்பு பதிவுன்றது இந்தியாவிலேயே இங்கே தான் பாண்டிச்சேரியில் தான் ரொம்ப சிறப்பாக நடக்குது. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்துட்டு ரொம்ப, ஏன்னாக்கா ரெண்டு ரெஜிஸ்டரில் பதிவோம், ரெண்டுலேயும் வந்து இவர்கிட்ட போயிட்டு ஜுடிஷியரியில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஆரம்பிக்கும் போது ரெண்டுலேயும் கையெழுத்து வாங்கணும், ஒன்றை கொண்டு போய் சப்மிட் பண்ணிடணும். அங்கே எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு மாற்றம்னாக்கா இங்கேயும் கொடுத்து அப்ரூவ் வாங்கணும், அங்கே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிகிட்டையும் வாங்கணும், அப்புறம் தான் அதில் கையை வைக்கலாம். அப்படியெல்லாம் ஒரு முறைப்படுத்தி இருந்த ஒரு நிலைமை. அதுவும் வந்து நான் பணிபுரிந்த காலத்தில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு இருந்துச்சு, ஒரு அடிப்படையான உயிரோட்டமான ஒரு இந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்கிறதுனால ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், ஒரு 50 லட்சம் ரூபா வருதுன்னு சொல்லி சொன்னால் அதை எங்கே செலவு பண்ணலாம் அப்படின்றது அந்த மக்களுக்கு தான், கீழே இருக்கக்கூடிய அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில் அந்த பஞ்சாயத்து ராஜின்றது இருந்துச்சுது. அது சில குறைபாடுகளும் இருக்கலாம், ஏன்னாக்கா ஒவ்வொருத்தலையும் ஒரு 50 பேர் போல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அது மாற்றி ஒரு 10 பேருன்ற மாதிரி, அந்த 20 பேருன்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் தான் வச்சுங்களேன். அப்போ இந்தியா முழுக்க இருந்த பஞ்சாயத்து ராஜ் இது. அப்போ அப்புறம் டெல்லியில் ஒரு மாநாடு நடந்துச்சுது, அகில இந்திய பஞ்சாயத்து ராஜ் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, காரைக்காலில் இருக்கக்கூடிய சேர்மனு பிரசிடென்ட்ஸு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அங்கே போயிட்டு அப்போ இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட, நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருந்த போது எங்களெல்லாம் உள்ளே அழைச்சிக்கிட்டு போயிட்டு ரொம்ப சிறப்பு செஞ்சார். அதில் வந்து அந்த அமைப்பில் அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டப்ப இந்தியா அமைச்சூடுன்னு இருந்து வந்த அந்த சேர்மனு பிரசிடென்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி நாங்கள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தோம் அப்படின்றதோட இல்லை, அங்கே போனவங்கெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி இதை எப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலான்றது மாதிரி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சது. அதுமாரி உள்ளாட்சி
0: வருஷம் போனீங்க நீங்கள்
1: 2000 மன்மோகன் சிங் ஜி பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ 2019 அந்த வாக்கில் இருக்கும் டேட்
0: மாதிரி. ஆமாம், சரி, ஓகே. இப்போ வந்து வேற அடிப்படை தேவைகளை நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம், உள்ளாட்சித்துறை வந்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றினா, உங்கள் காலகட்டத்தில் இந்த குடிநீர் பிரச்சனை எப்படி இருந்தது, அதற்கான என்ன தீர்வு நீங்கள் கொடுத்தீங்க? நீங்கள்
1: குடிநீர் பிரச்சனைக்குன்றது முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றதையும் பார்க்குறோம் உடனேனா, ஆனால் அந்த குடிநீர் பிரச்சனைக்கு ரொம்ப அதிமுக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை. எங்கேயாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை போய் உடனடியாக பார்க்குறது, தண்ணி குறைச்சலாக வருதும்பாங்க, தண்ணி வரமாட்டேங்குதும்பாங்க, இங்கே உடச்சி கிடிச்சும்பாங்க, அந்தமாரி சூழ்நிலை.

0: இல்லை இங்கே நல்ல அருமையான பணியாளர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு உடனடியாக போய் செஞ்சு மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுங்க.
1: எத்தனை ஆண்டுகள் நீங்கள் உள்ளாட்சி ஆணையராக இருந்திருக்கீங்க?
0: 10 ஆண்டுகள் இருந்திருக்கு.
1: 10 ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. ஓகே. இந்த 10 ஆண்டுகளில் அந்த தூய்மை மற்றும் சுகாதாரம் மேம்பட உங்களுடைய பங்கு என்னவா இருந்தது? இந்த காரைக்கால் பகுதி என்ன கொம்யூன் தானே?
0: ஆமாங்க. இப்பெல்லாம் கூட அதை பெரிய அளவில் கான்ட்ராக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போல்லாம் வந்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் தான் இருந்தாங்க. அவங்க தான் வந்து ரொம்ப அந்த கிராமப்பகுதியில் எல்லாம் முக்கியமான அந்த கடத்தறையெல்லாம் சுத்தமாக வைக்கிறது, அவங்கெல்லாம் ரொம்ப ஈடுபாட்டோடு செய்கிறதுன்றது தான் நம்மளால் இன்னைக்கு நினச்சோம்னாலும் ரொம்ப போதும்ப்பா வந்திருப்பா அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கூட்டணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி அவங்க வந்து செய்வாங்க. அவங்களுடைய தேவைகளையும் நம்ம முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வேண்டியதை செய்வோம். ஒரு இது கூட சொல்லுவாங்க, ரவீந்திரநாத் தாகூருக்கு இந்த பிரைஸ் கொடுத்தாங்கல்ல, நோபல் பரிசு, அது எதுக்காகன்னு சொல்லி சொன்னால், அந்த கூட துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சேவையை ஒரு இறை சேவைக்கு இணையாக சொல்லி அவர் பாட்டு எழுதினாராம், அதுக்காக வேண்டி தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பணியாளர்கள் வந்து அவங்க தான் அடிப்படையில் ஒரு இதை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பணி என்றென்றைக்கும் போற்றுதலுக்குரியதுங்க.
1: அப்போ பொதுமக்களோட பங்களிப்பு என்ன இருக்கணும்? இந்த உள்ளாட்சி துறையோட இந்த சேவைக்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: அதில் கொஞ்சம் கசப்பான உண்மை என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, அது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அது வந்து நல்ல சமூக உணர்வு உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் கூட வந்து இந்த அமைப்புகள் தான் வந்து செஞ்சு கொடுக்கணும். ஒரு கூட்டுறது பெருக்கிறது அது இதுனாக்கா இந்த தூய்மை பணியை வந்து இந்த அமைப்பு தான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அந்த எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இதில் நம்மளுடைய பொறுப்பும் இருக்குது.
1: தனி மனித மாற்றம் கண்டிப்பாக
0: கண்டிப்பாக வேணும். வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, சிங்கப்பூருக்கோ ஃப்ரான்ஸுக்கோ போயிட்டு வர்றவங்க சொல்கிறாங்கல்ல, அங்கே வந்து அந்த தூய்மையாக பராமரிக்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டை வச்சுக்கிற மாரி வச்சுக்க சூழ்நிலை இருக்குது. அங்க அந்த மாதிரி உணர்வு இங்கேயும் வரவேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கிறோம்.
1: கண்டிப்பா வெளிநாடு போயிட்டு வரவங்க வந்து அதை பெருமையா சொல்றாங்க, ஆனா இங்க வந்து அப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியல இல்லையா?
0: ஆமாங்க.
1: சரி, இப்ப வந்து உள்ளாட்சி ஆணையரா நீங்க பணிபுரிஞ்சிருக்கீங்க, அதோட ரோல் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட பொறுப்பு அதான்
0: ரோல். ரோல்ன்றப்போ அது இதெல்லாம் உள்ளடக்கியதுதான். அடிப்படை பேசிக் அம்யூனிட்டிஸ் இருக்குங்க இல்லையா, சாலைகள் போடுறது, அது எல்லாத்தையுமே நல்ல முறையில நம்ம செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த இதெல்லாம் கூட பணி நிறைவு பிறகு உள்ள பணிகள் பற்றி கேட்குறேன்.
1: ஓய்வுக்கு பிறகு இப்பதானே நீங்கள் உள்ளாட்சி ஆணையராக நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னும் ஓய்வு காலம் வரல இல்லையா? ஓய்வு காலம் வந்து நிகழ்ச்சி நிறைவான நேரத்தில் தான் பார்க்கணும். அதை சொல்றதுக்கு ஆர்வமா இருக்கீங்க, அந்த அளவுக்கு ஓய்வு வந்து நீங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா?
0: நம்ம மனிதனாக பிறவி எடுத்துட்டோம். மனித பிறவி ஒன்று தான். நம்ம பிறவி எதை வகையிலாவது மற்றவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கணும்.
1: விளக்கமா பேசலாம். இப்ப ஒரு பாட்டு கேட்கலாமா? படத்து ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டுருக்கீங்க, புதையல் படத்துல இருந்து விண்ணோடும் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்க. அந்த பாட்டு இப்ப கேட்டு நம்ம தொடர்ந்து அடுத்து அடுத்து பேசலாம்.
0: நல்லதுமா.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதா மல்சுதா பார்மா சுடங்குளோர் எண்ணெய் வழங்கும் என்று சொல்லமுது.
3: பால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவார் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்த் தலி.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நல நிலக்கரை கொண்ட சைபால். நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கனமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர் சினடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். அதாவது புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோட்டுச்சேரி MGR வேதாச்சலம் அவர்கள் பங்கு கொண்டு தன்னுடைய அனுபவங்களை நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது உள்ளாட்சித்துறை ஆணையராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நான் பதவியில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. இப்போ வந்து குடிநீர் பிரச்சனை வந்து சரியான முறையில் தான் பண்ணிகிட்ருந்தோம். தூய்மை இதை பற்றிலாம் வந்து சொல்லியாச்சு. இப்போ இந்த கழிவு நீர் மற்றும் குப்பை மேலாண்மையில் அந்த உள்ளாட்சி துறைக்கு இருக்கிற சவால்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன், சொல்லுங்க ஐயா.
9: அது ஒரு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தாங்க அது. அப்பப்போ பல சூழ்நிலையில் இந்த மழைக்காலங்கள்லேயும் பணி புரிய முடியாதனாலையும் இன்னும் மோசமான சூழ்நிலையிலையும் நமக்கு வந்து பெரிய ஒரு இதாக இருக்கும். அதை முன்னிட்டு அங்கேயே இருந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்து ஆனால் உடனுக்குடனே ஊழியர்களுடைய ஒத்துழைப்போட அதை சரி பண்ணி கொண்டு வந்துடுவோம்.
0: சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் பணிபுரிந்த காலகட்டத்தில் இந்த

0: தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டதா? டிஜிட்டல்
1: அந்தளவு கிடையாது. இருந்தாலும் அப்போ தான் ஆரம்பிக்குது எல்லாம்.
0: இப்போ யோசிச்சிருக்கீங்களா? ஆ, நம்ம இப்போ இருந்துருக்கலாமே, ஈஸியாக
1: ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா இன்றைக்கி இருக்கு 3 வயது குழந்தைக்கு தெரியாத தெரிஞ்சிருக்கிறது கூட நமக்கு தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. அவங்க தான் உள்ளே பூந்து வருதுங்க. சின்ன 5 வயசு 6 வயசு பிள்ளைங்கள்லாம் அது நெட்டில் இதுலலாம் பூந்து வருதுங்க இல்லையா? அது என்ன தெரிந்தாலும் ஒரு வரவேற்க, பல சிரமங்களில் இருந்தாலும் கூட வரவேற்கப்பட வேண்டிய விஷயந்தான். அதனால் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு இல்லையே. அப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னாக்கா 100 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த ரிஜிஸ்டர்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பொக்கிஷங்கள், பர்த்து டெத்து சம்மந்தப்பட்ட அதெல்லாம் அப்போ தான் இதில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை ஆரம்பித்து வச்சோம். இன்றைக்கி நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
0: அப்போ ஆரம்பிக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு மலைப்பாக இருந்ததா, கம்ப்யூட்டர் கற்றுக்கணுமா அப்படிலாம் யோசிச்சுருக்கீங்களா?
1: இருந்துச்சு, அதோட முயற்சியும் எடுத்தோம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் மாரி அந்த அளவுக்கு உள்ளே நுழைய முடியல. ஓரளவுக்கு தான் அதில் வெற்றி பெற முடிந்தது.
0: சரிங்கய்யா, ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை உள்ள ஒரு ஆணையராக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இல்லையா? நல்ல நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய பண்புகள் என்ன, குணநலன்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு?
1: அப்பப்போ சவால்கள் வருங்க. மனசு தைரியமாகவும் செயல்பண்ணும். ஏன்னாக்க சில சூழ்நிலைகளில் நம்ம நினச்சி பார்க்காததும் தடுக்க வேண்டிய சூழ்நிலும் இருக்கும். அதை வந்து தடுக்கிறப்ப அதுக்கு நமக்கு சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மணல் எடுக்கிறது, போயிட்டு மணல் அளவுக்கு அதிகமாக தோண்டி எடுத்தாக்கா நம்முடைய முதியவர்கள் நம்மள்கிட்ட இந்த பூமியை கொடுத்துட்டு போனாங்க நல்ல விதமாக. இது நம்மளுடைய பொறுப்பு, அடுத்த தலைமுறைக்கு இதை நல்ல விதமாக கொண்டுட்டு போய் கொடுக்கணும். அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் அதை வந்து மோசமாக்கிட்டால் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தப்போ ஒரு 10 டிராக்டரை வரிசையாக கொண்டுட்டு இருந்த மண் எடுத்து மண்ணோட கொண்டு வந்து நிப்பாட்டினேன். அவங்களெல்லாம் ஒரு வார்ன் பண்ணி இதை மாதிரிலாம் எடுக்கக்கூடாது.
0: சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் பண்ணும்போது சவாலாகவே இருந்தது.
1: ஆமாங்க, அதோட இல்லை இந்த கோழிக்கடை இறைச்சி வச்சுருக்கிறவங்கெல்லாம் அதை கொண்டு போய் போடுறதுக்கு பதிலாக அப்படியே டப்புன்னு கொண்டு போய் பக்கத்தில் வாய்க்கா இருந்துச்சுன்னா, ஆறு இருந்துச்சுன்னா அதில் போடக்கூடிய சூழ்நிலை, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணி இந்தமாரிலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சுருக்குறோம். சில இந்தமாரி சேலஞ்சஸ் எல்லாம் நிறையா வருங்க, அதெல்லாம் எதிர்நோக்கி தான் ஆகணும்.
0: தலைமை பொறுப்பில் இருக்கும்போது அந்த சவால்களை எதிர்கொள்ளணும்,
1: செஞ்சுதான்
0: தைரியம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு உள்ளாட்சித்துறை ஆணையராக இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கும், அரசு விதிமுறைகள் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் நடக்கணும்.
1: ஆனால்
0: பார்த்தீங்கன்னா மக்களின் எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில்
1: எதுவாக இருந்தாலும் வந்து உடனே தீர்த்து வச்சுடணும்னு நினைப்பாங்க. அது வந்து நியாயமான ஒரு இதுனாக்க போய் இருந்து நம்ம செய்ய வேண்டியது தான். அது சில பிரச்சனைகள் அப்படிங்கும் பொழுது அதனுடைய பிரச்சனைகள் என்னன்றதை நம்ம முதல்ல ஆய்வு பண்ணிட்டு அது அதன் பிறகு அதுக்கு என்ன வழி அப்படின்றத இது பண்ணி அதை முன்னெடுத்து செஞ்சு கொடுக்க கூடிய சூழ்நிலை இருக்கும்.
0: ஒரு சூழ்நிலையில அந்த விதிமுறைகளை சற்று மீறினால்தான் ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு செயலை பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்திருக்கும் போது அந்த விதிமுறை மீறி இருக்கீங்களா?
1: விதிமுறைன்னா சன் சூழ்நிலை தகுந்த மாதிரி போய்க்கிறது தான். ஓப்பனா பிளண்டரா போய் செஞ்சிடாம என்னக்கா இவங்க சொன்னாங்கல்ல, நல்ல காரணத்தோடு சொன்னால் கூட பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்மை பயக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா பொய்யே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வரும். அந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் செஞ்சுக்க வேண்டியதுதான்.
0: மக்களோட நலன் முக்கியம்.
1: ஆமாங்க,
0: ஆமாங்க.
1: அடுத்தது வந்துடலாம்,
0: ஓய்வுக்கு பிறகு நீங்க பேசணும் அப்படின்னு சொல்றீங்க.
1: இல்ல ஜெனரலா சொல்ல வேண்டியது
0: இல்ல, இன்னும் உங்களுக்கு ஒரு 15 நிமிடங்கள் இருக்கு, கண்டிப்பா அவங்க கேக்கணும். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஓய்வு காலத்துல நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா திரும்ப நம்ம வர முடியாது இல்ல, நம்ம இது பேசிட்டு மாற்றம். ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அலுவலக பணியாளர்கள்ட்ட நீங்க ஏற்படுத்திய அந்த அனுபவம் என்ன, உங்களோட பணிபுரிந்த பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதோட சேர்ந்து ஒரு தலைமை பொறுப்புல இருந்திருக்கீங்களா, அவங்களை எப்படி ஒருங்கிணைச்சிருக்கீங்க?
1: ஏன்னா ஒரு கையை எடுத்துக்கிட்டோன்னா 5 வரலும் ஒன்னா இருக்கிறது கிடையாது. ஒருத்தருடைய ஒரு இயற்கை இது இருக்கும், சுபாவங்கள் இருக்கும். ஒருத்தர் வந்து நல்லதுமா ரொம்ப நல்லா நடந்துக்குவாரு, சில பேரை வந்து கொண்டுகிட்டு வரணும், அவங்க உணர்த்தி தான் கொண்டுகிட்டு வரணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு அவங்களுடைய கடமை பொறுப்பை உணர வச்சு ஒரு குடும்ப சூழ்நிலையில தான் கொண்டுட்டு வர வேண்டியிருக்கும். உடனே கடிஞ்சி இடிஞ்சி சத்தம் போட்டு அதெல்லாம் செய்யறதெல்லாம் தப்பு. அவங்கள புரிய வச்சு கொண்டுகிட்டு வர்றது தான் நல்லதா நினைக்கிறதுங்க.
0: புரிய வைத்தால் போதும் அப்படின்னு
1: வந்துருவாங்க, புரிஞ்சுக்குவாங்க
0: கண்டிப்பா. நீங்க வந்து எப்படி நேர மேலாண்மை கடைபிடிச்சிங்களா?
1: நம்ம கூடுமான வரைக்கும் அது ரத்தத்தோடு ஊறியதுன்னு வச்சுக்கோங்களேன், லேட்டாக போகணும்னு நினச்சா கூட முடியாது, போய் தான்.

0: ஆகணும். அதுமாரி போயிட்டு, அதுவும் இல்லாமல் இன்றைய சூழ்நிலையில் நம்ம 10 நிமிஷம் லேட்டாக போனோம்னா ஸ்டாஃப் இன்னொரு 20 நிமிஷம் லேட்டாக வருவாங்க. அதனால வேண்டி 8:30 ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போய் உட்கார்ற மாதிரி தான் நம்ம சூழ்நிலையை வச்சுக்கிறது.
1: சரிங்க ஐயா, இப்போ ஓய்வுக்கு பிறகு பேச சொல்லி ஆர்வமாக இருக்கீங்க, இருந்தாலும் விளம்பரம் கொடுத்து நம்ம வந்து ஓய்வுக்கு பிறகு உங்களுடைய அப்படி என்ன தான் நீங்கள் ஓய்வு காலத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்களும் ஆர்வமா இருக்கோம். நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நாளை மாய் வாழ.

0: பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்களும் ஆர்வமா இருக்கோம்.
1: நாளை
0: காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நாளை மாய் வாழ.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தாற்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தி.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்த்
7: தலை முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் ஒன்பதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்று சொல்ல
8: முடியும். உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நேர்களே, காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோட்டுச்சேரி என்ஜிஆர் வேதாச்சலம் அவர்கள் பங்கு பெற்று தன்னுடைய அனுபவங்களை பேசிகிட்டு இருக்கும்போது, நான் வேலை பார்த்த அனுபவங்களாக கேட்டுட்ருக்கீங்களே, நான் ஓய்வு காலத்தில் எப்படி இருக்கேன்னு முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள் ஐயா, ஓய்வு பெற நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அந்த ஓய்வு?
12: ஒன்றும் இல்லை, சொல்லுவாங்கல்ல ராமபிரானுக்காக அணில் மண் சுமந்ததுன்னு சொல்லுவாங்க. அது தட்டு கூடெல்லாம் எடுத்துகிட்டு மம்புட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சுமக்கலை, அதால் முடிஞ்சது.
0: மனதளவில்
12: தண்ணியில் போய் விழுமா, திரும்ப வந்து மணலில் புரளுமா, மணல் உடம்புல ஒட்டிக்கிட்டோடனே திரும்ப போய் தண்ணியில் விழுமா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சாண்டு, அதால் முடிஞ்சது. அந்த மாதிரி பணின்னு ஒன்று செஞ்சு அரசு பணின்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கிடையில் நம்மளால் அடிஞ்ச ஆனதே இந்த சமூகத்திற்காக செய்யணுன்ட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்னைக்கு பார்க்குறோம்ல, அது நம்மளால் வெயிலில் போக முடியாது, தாங்க முடியாத அளவுக்கு வெயிலினுடைய கொடுமை அதிகரித்து போச்சு. எல்நினோ அது இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்காக வேண்டி, அந்த சுற்றுச்சூழலுக்காக வேண்டி பனைமரங்களை, பனைமரம்னா அது மரம் கிடையாதுமா, அது ஒரு விருட்சம் அப்படிம்பாங்க. நம்முடைய கோயில்கள்லாம் அது வந்து ஸ்தல விருட்சமாகவே இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கோட்டுச்சேரியில் கூட ஏற்கனவே தேவராக இருந்திருக்கார், 1000 பனை விதைகளை அந்த ஆத்தங்கரை ஓரமாக போட்டிருக்கிறாங்க. ஏன்னா பனைன்றது நிலத்தடி நீரை, இயற்கையான நிலத்தடி நீரை இது பண்ணுறது. இப்போ வந்து என்னென்னமோ செய்கிறாங்கல்ல தோண்டிய, அதெல்லாம் இல்லை, அது அதோட இல்லை, வெள்ள காலங்களில் நீர் ஊருக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு அந்த கரைகளை பலப்படுத்தி நிற்கிறது. அந்த வகையில் மிகப்பெரிய விஷயம், இன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்றம் கூட ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க, பனைமரத்தை வெட்டுவது என்பது குற்றச்செயல், தண்டிக்கப்பட வேண்டிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட அங்கங்கேயும் தெரியாமல் வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்தமாரி நான் என்னுடைய பணிக்காலத்திலும் சரி, கடந்த 30 ஆண்டு காலமாக 1,00,000 பனை விதைகளை போட்டிருக்கிறேன், அது இன்றைக்கி நல்லா பயன் கொடுக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. முக்கியமாக கோட்டுச்சேரி, நெடுங்காடு, காரைக்கால் முச்சிடும். எக்ஸ்னோரான்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு, அதில் வந்து நம்முடைய நண்பர்கள்லாம் ஒத்துழைச்சாங்க பெரிய அளவில். என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் வச்சு பனை விதைகளை கொண்டு அதுக்கான இடம் பார்த்து போடணும். ஏன்னாக்கா அதை வந்து அந்த உள்ள உணர்வோடு போடணும், இது போட்டாக்கா இது முளைக்கணும், அதுக்கான இடத்த பார்க்கணும், ஏதோ போட்டோங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விதையை கொடுத்து விட்டா போடுனாக்கா கொண்டு போய் போட்டு வந்துடுறதில்ல. இருந்து 2 அடிக்கு 1 அரையடி ஆழத்தில், அரையடி ஆழத்தில் ஈரப்பதமுள்ள இடத்துல போட்டோம்னு சொன்னால் 120 ஆண்டுகள் நமக்கு பயனளிக்கும் அந்த பனை மரம். அதை வந்து அரசு எடுத்து செஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், செய்யணும்.
0: உங்களை பெரிய ஆர்வலர்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா?
12: ஆமாம்மா. அடுத்ததாக நான் வந்து அனைத்து சமய சகோதர வாழ்வு சங்கம்னு ஒன்று இருக்குமா காரைக்காலில், அதில் வந்து 20-30 வருஷமாக பாண்டிச்சேரியில் ஃபாதர் ஆரம்பித்தாங்க. அதில் இங்கே அனைத்து சமயத்தை சேர்ந்த பெரியவங்கள்லாம் அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக நாங்கள் செய்கிறது என்னன்னு சொன்னாக்கா, எல்லா ஸ்கூலுக்கும் போவோம், நாங்கள் போகாத ஸ்கூலுக்கே போக கிடையாது. பாரதியினுடைய பிறந்த நாளே, நினைவு நாளே, காந்தியடியினுடைய பிறந்த நாள், நினைவு நாளே, வேலுநாச்சியாருடைய பிறந்த நாள், இப்படி எதையும் நாங்கள் போகாத ஸ்கூலே கிடையாது காரைக்கால் பகுதியில். போயிட்டு பாரதி சிந்தனைகளை அவனுக்கிட்ட கொண்டு வரணும். இளம் வயதினத்தை உள்ள நம்ம வந்து உள்ளங்கையில் எண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் களைஞ்ச கதையாக அந்த உணர்வை நம்ம கொண்டுகிட்டு வந்துட்டோம்னா மாணவ

0: அவன் வந்து சிட்டிசன் ஆகும்போது அந்த சமுதாயம் அருமையான சமுதாயமாக இருக்கும். பாரதி என்ன செஞ்சான், ஒரு சில நேஷிகளாக கூட்டிகிட்டு காட்டுறது. சில்லம்மா ஊருக்கு போகிறான், கடையத்துக்கு போன உடனே திரும்ப ட்ரெயினில் வந்து ஏறுறப்ப கால் இடறி கீழே விழுந்துடுறான். ஐயையோ பாரதி விழுந்துட்டானேன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஓடியாறாங்க. யாரும் என்னை நெருங்காதீர்கள், எவ்வளவு காலமாக நான் பாரத தாயின் மடியில் கிடந்து புரள வேண்டும் என்று நினைத்திருந்தேன், அது இன்றைக்கு தான் சாத்தியப்பட்டதுன்றான். இந்த செய்தியெல்லாம் அவன்கிட்ட சொன்னோம்னா, இளைஞர்கிட்ட சொன்னோம், ஓ இப்படி மனுஷன் இருந்தானா அப்படின்னு நினைப்பான். அவனுக்கு ஒரு சமூக உணர்வு வரும். அந்த அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதோட இன்னொரு மிகப்பெரிய காரியம் செஞ்சோம் என்னன்னு சொன்னால், நான் இங்கே தலைவராக அந்த சங்கத்துக்கு இருந்தப்போ நம்முடைய பெருமைமிகு பாரதருக்கு, பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். சார், 100 ஆண்டு காலமாக இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்துச்சிங்க, காரைக்கால் பேரளம் ட்ரெயின். இது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மீண்டும் 1980 எடுக்கப்பட்டு விட்டது. இது மீண்டும் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதினேன். அதை பிரைம் மினிஸ்டர் வந்து ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார், டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட், இன்ஃபார்ம் தட் அசோசியேஷன், மார்க்கிங் ஏ காப்பி டு பிஎம்ஓ அப்படின்னு போட்டார். ஒரு 15 நாளில் 300 crores சேங்ஷன்டு, 207 crores அப்புறம் அதிகமாகவே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வந்து ட்ரெயின் நல்ல விதமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் சில இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
1: வேறு சமூக சேவைகள் இவ்வளோதான்.
0: அதில் வந்து இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னாக்கா, 1980 நான் என்ன செஞ்சேன், நிவேதிதா யோகாசன பயிற்சி கழகம்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதில் வந்து எங்கன்னாக்கா, ஒரு போட்டத்தலுக்குரிய மனிதர் இருந்தார், ஜாஃபர் மர்க்கார், அவர் தோட்டத்தில் ஆரம்பித்து பெரிய கல்வியாளர் ஜான் லூயிஸ் சார்லாம் இருந்தார். அவர்லாம் வந்து அதை ஆரம்பித்து வச்சு 30 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த வருஷம் வரையில் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும், ஏன்னா உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த வகையில் ஒரு பயிற்சியை அளித்துக்கிட்டு இருந்துட்டுறது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இருக்குது எனக்கு.
1: சரி, இப்போ இந்த ஓய்வு காலத்துக்கு பிறகு இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்க இல்லையா?
0: சரி, அதோடு இல்லை, சுற்றுச்சூழலில் பாதுகாப்பு, நான் எல்லா மரமும் வச்சுருக்கிறேன், அரச மரம், ஆலமரம், இழுப்ப மரம், புன்னை மரம், பின்னைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எங்கெங்கே வைக்கணுமோ வாய்ப்பு இருக்கிற இடத்துலலாம் வச்சு இன்றைக்கி அதை என்னென்னா, சில இடங்களில் ஒரு அரச மரம் வச்சு பெரிய விருட்சமாகி ஊருக்கே நேல் தரவன் பெரிய அளவில் அதை போய் வெட்டிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு. அதுமாரி பனை மரத்தை வந்து நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் அதை போய் வெட்டி போடுறாங்க. அதெல்லாம் நமக்கு மனசுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும், அந்த ஒரு உணர்வை கொண்டு வரணும். இந்தமாரி மரங்களை அழிக்கிறது தான் இன்றைக்கு வந்து நம்ம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத அவங்களுக்கு உணர வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்களுக்கு அந்த இது செய்யணும்ப்பா, இதெல்லாம் அவசியம் அப்படின்றத வலியுறுத்தி நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம்.
1: இப்போ இந்த இளைஞர்களுக்கு பொதுவாக என்ன அறிவுரை சொல்லுவீங்க, இளம் அதிகாரிகளுக்கு என்ன அறிவுரை சொல்லி, நீங்கள் ஒரு காலத்தில் அதிகாரியாக இருந்தீங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு என்ன அறிவுரை சொல்லுவீங்க?
0: ஏன்னா இன்றைய இளைஞர்கள் தான் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சிற்பிகள். இன்னைக்கு வந்து நம்ம பாரதம்ன்றது ஒரு உலக சக்தியாக இன்றைக்கி பரிணமிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் போலியோவுக்கு மருந்து கண்டுபிடிச்சப்ப நம்ம வந்து மிக மோசமான ஏழ்மை நிலையில் இருந்தோம். போலியோ மருந்தை வெளிநாடுகள்லேருந்து, ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வர்றது வாங்குறதுக்குள்ள நம்மளை மண்டி போட வச்சான். அது பல கண்டிஷன்ஸை போட்டு அது பிறகு தான் போலியோவுக்கு மருந்து கொடுத்தான். இன்றைக்கி முக்கியமாக இன்றைக்கி நம்ம வந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சி இலவசமாக 160 நாடுகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம உலகம்
1: சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே இருந்திருக்கோம். நம்ம
0: பெரிய அளவுல
1: சரி, வேற என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க?
0: அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைய இன்றைய இளைஞர்கள் வந்து ஒரு கடமை உணர்வு மிக்கவர்களாக இருக்கணும். நம்முடைய யாருக்கும் குறைஞ்சவர்கள் கிடையாது. உலகத்துல ஒரு மிகப்பெரிய சக்தியாக உலகத்து மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பழகக்கூடிய வகையிலேயே கூட யாராவது ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னு சொன்னா முன்னின்று போய் உதவி செய்யணும் அப்படின்றது மாதிரி அந்த ஒரு உணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
1: சரி, இளம் அதிகாரிக்கு ஒரு அறிவுரையா, ஒரு முன்னாள் அதிகாரியா என்ன அறிவுரை சொல்லுவீங்க?
0: அதை இன்றைக்கு வரக்கூடியவர்கள்லாம் நல்ல ஒரு திறமையானவர்கள் தான் வராங்க. அதுவும் கடுமையான போட்டிகள்லாம் வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வர்றாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து என்றைக்கும் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அந்த எந்த பணிக்காக நம்ம நியமிக்கப்படுகிறோமோ அதில் எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் ரொம்ப அதிகமான பெரிய பிரச்சனையும் வரும் சமயத்தில், அதை நம்ம நிறைவேற்றும் பொழுது அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம நம்ம என்ன நினைக்கிறோமோ, நல்லதுன்னு எது நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நிற்கும்.

0: பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.
1: சரி, நிகழ்ச்சி நிறைவா பொதுமக்கள், ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருக்கீங்க, பொதுமக்கள் அரசு அலுவலகங்களில் அந்த நடைமுறை இருக்கா, கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை வந்து எந்த அளவுக்கு திருப்தி தரதுக்கு தான் இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: கொஞ்சம் மாற்றம் தான் வேணுமா? வர்றாங்க அலுவலகங்களுக்கெல்லாம் வர்றாங்க, அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து மற்றவர் ஏன்னா உடனே எடுத்தோம் கவுத்தும் போன உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு அது கோயில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. சில வழிமுறைகள்லாம் பின்பற்றி என்ன சூழ்நிலையோ என்ன விதிமுறைகளோ அதுக்கு உட்பட்டு ஆனால் கண்டிப்பாக செய்யணும்.
1: வர்றாங்க, ஆமாம்,
0: வர்றவங்க என்ன எதிர்பார்ப்போடு வர்றாங்களோ அவங்க எதிர்பார்ப்பத கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு என்ன விதிமுறைகளோ அதுக்கு உட்பட்டு அது என்னென்னது வேணும், இதை பதியணும்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமா, இது முக்கியமாக ஒரு இது வேணும்னாக்கா அதுக்கு அடிப்படையான இது வேணும், நம்ம வந்து ரேஷன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தாம்மா இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணர்த்தி என்னென்ன வேணுமோ அதை செஞ்சு அவங்க நினைக்கிறத ஆனால் செஞ்சு கொடுத்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக.
1: நேர்மையின் அவசியம் என்ன நினைக்கிறீங்க?
0: நேர்மையாக இருக்கிறதுனா பல பேர் நமக்கு நேர்மையாக இருக்கணுன்றத நமக்கு அறிவுறுத்திட்டு போயிருக்கிறாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம். காமராஜர் அவர்கள்லாம் போய் அவர்கள்லாம் நினச்சிருந்தா, பெரிய காமராஜர் நினச்சிருந்தாருன்னா பெரிய பங்களா கட்டியிருந்திருக்கலாம், வீடு சேர்த்துருக்கலாம், கோடி கோடியாக பணம் சேர்த்துருக்கலாம். இறந்த பிறகு 160 ரூபாய் என்னமோ அவருடைய பாக்கெட்டில் இருந்துச்சுதான்.
1: உங்களோட பார்வையில் சொல்லுங்கள்.
0: அது நிறையெல்லாம் இருந்து ஏன்னா அவங்கள்ட்டேருந்து நம்ம படிப்பினையை பெற்று இன்றைய இளைஞர்கள் நாட்டுக்காக நிற்க வேண்டிய எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுலேருந்து அறிவிடக்கூடாது, ஒரு நேர்மையாக நடந்துக்கணுன்றதுக்காக சொல்கிறேன்.
1: ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா, இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களோட அனுபவங்களை
0: பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி.
1: ஓய்வு காலத்துக்கு பிறகு அதை கதை சொல்லும்போது தான் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க.
0: உங்களுக்கு தான் மிக்க
1: நன்றி. அந்த அளவுக்கு ஓய்வு நேரத்தை நீங்கள் வந்து பயனுள்ளதாக, மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த சமூக சேவை இது வந்து தொடர்ந்து நீங்கள் செய்கிறதுக்கு காரைக்கால் வானொலி சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். நன்றிங்க ஐயா.
0: நன்றிம்மா. காரைக்கால் பண்பலையும் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து முதியவர்கள் வரையும் ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் கூட இரவு 11 மணி வரையும் உறங்கும் வேலையில் வரையும் கேட்டுட்டு தான் படுப்பேன். அதனால வேண்டிய பொன்னியின் செல்வன்லாம் அருமையான ஒரு நிகழ்ச்சிகள், அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நன்றிம்மா, வணக்கம்மா.
1: தொடர்ந்து பயணித்துருங்க. நன்றி.
0: நன்றிம்மா. நன்றி.

0: அனுபவம் அற்புதம் கேட்டீர்கள்.
1: நின்று நான் சொல்ல வேண்டுமா?
0: இனி வானிலை அறிக்கை.
2: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக மதுரையில் 39.4 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை கோயம்புத்தூரில் 22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான அதிகபட்ச வெப்பநிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க

குற்றம் ஏதுமில்லை. எனினும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட குறைந்தும், சென்னை, தருமபுரி, திருநெல்வேலி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, சேலம், நாகப்பட்டினம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரித்தும், கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர், திருவள்ளூர் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட மிக அதிக அளவில் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். சிட்டாம்பட்டி, ஆர்எஸ் மங்கலம் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கல்லந்திரி, தேவாலா, முள்ளங்கினாவிளை, சிவகங்கை, கோழிப்பூர் விளை, மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழையளவும், காரைக்குடி, பெரம்பலூர், வால்பாறை, சிங்கம்புணரி, பந்தலூர், சின்கோனா, உபாசி, மதுரை, பெரம்பூர், சோலையார், நாகர்கோவில், திருவொற்றியூர், புழல், தண்டையார்பேட்டை, மாதவரம், சின்னக்கல்லார், நடுவட்டம், சோழாவரம், செங்குன்றம், குளச்சல், கொளத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

இணைந்திருக்கிறோம் நேர்களை கரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை. இன்று மாலை 4 ஊரும் உறவும் நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலில் இருந்து நேயர்களோடு நேரலையாக நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற செல்லலாம். கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம்.

0: இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆக சிறந்த உதவி. அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலை 100.3 இணைந்த நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர்

0: அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
1: பிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி இல்லை உங்களுடைய கருத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம கரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு கேள்வியோ இல்லை பதிவு நம்ம போடுறோம். அந்த பதிவுக்கான உங்களுடைய நேயர்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க கரைக்கால் பண்பலை 100.3 எஃபியில். இன்றைக்கி என்ன நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், விளையாட்டு அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் சின்ன வயசில் விளையாட்டு அப்படின்றது மனசுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். மைதானத்தில் ஓடிய கால்களும், கவலை இல்லாமல் சிரித்த நாட்களும், நண்பர்களோடு விளையாடிய அந்த பொழுதுகளும் சொல்கிற எந்த ஒரு விஷயமுமே நம்ம மனசில் பசுமையாக பதிஞ்சிருக்கிற ஒரு நினைவு தாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வி அப்படின்லாம் நம்ம பெருசாக யோசிக்கவே மாட்டோம். விளையாடுறதுல தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே பேக்லாம் வச்சுட்டு எப்படா போய் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவோம் அப்படின்னு ஓடின நாட்கள் தான் அதிகம் இல்லையா? அந்த நாட்கள் வந்து வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பொற்காலங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். காலம் மாற மாற பொறுப்புகள் அதிகமாக போயிடுச்சு, நமக்கான வேலைகளும் அதிகமாகிடுச்சு. ஆனால் மனசோட ஓரத்தில் இன்னும் ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்த்துட்டு அந்த விளையாட்டை இன்னொரு முறை விளையாடலாமா அப்படின்னு நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி மீண்டும் விளையாட ஆசைப்படும் சிறு வயதில் விளையாடிய விளையாட்டு ஒன்று, இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி எஃபி புக்கில் எஃபி பேஜில் வந்து நம்ம போட்டிருக்கோம். நேயர்கள் சின்ன வயசில் விளையாடி இன்றைக்கும் ஒரு ஆசை இருக்குது அதை விளையாடினா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிற விளையாட்டை பற்றி சொல்லுங்கள். கரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்களுடைய பதிலை ஷேர் பண்ணுங்கள். இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேயர்களே, பண்பலை 100.3 நாளை மலை 6:40 காரைக்கால் உங்களுக்கிடையே காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் பிகழ்ச்சியில் மீண்டும் விளையாட ஆசைப்படும் சிறு வயதில் விளையாடிய விளையாட்டு ஒன்று, இதை தான் கேட்டிருந்தோம். உங்களுக்கு பிடித்த விளையாட்டு, இப்போ விளையாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற விளையாட்டு என்ன அப்படின்றத நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிவனம் சரவணன் பம்பரம் கோலி குண்டு இது ரெண்டும் சொல்லியிருக்காங்க. என்னோட நான் விளையாட ஆசைப்படுற விளையாட்டு கபடின்னு சொல்லியிருக்காங்க. விளக்கப்பாடி செந்தில் முருகன், ஐயாவடி அசோக் ராஜ், கபடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலேருந்து கண்ணாமூச்சி சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், கொக்கோ விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விளையாட்டை. அதுக்கப்புறம் ரிங் பால், இது ரெண்டுமே நான் விளையாட ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டிப்புல் பற்றி சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் மேல்வளையமாதேவி ரமணி ராஜேஷ். நீடாமங்கலம் மாவட்டம் காலாச்சேரி மணிமாறன் வந்து கபடி விளையாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் கபடி விளையாட ஆசையை சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், கபடி மற்றும் கிட்டிப்புல் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன், கிச்சு கிச்சு தாம்பூலும் கல்லாமண்ணா ஒளிஞ்சா பிடிச்சி இதெல்லாம் விளையாட ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தளத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூப்பறிக்க வருகிறோம் அப்படின்னு அந்த பாடலை எழுதியிருக்காங்க. அந்த விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாட திரும்ப ஆசைப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. திருமலசான வீரசுந்தரி, கண்ணாமூச்சி தாயங்கோடு அப்படி சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, நாடு பிடிக்கிற விளையாட்டு, அப்புறம் கொக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: அன்பளின் நூறுபளின் ஒன்றோடு இணைந்து நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட். பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
4: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.

0: காரைக்கால் மற்றும் திருச்சிரா
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
2: மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: மீண்டும் விளையாட ஆசைப்படும் சிறுவயதில் விளையாடிய விளையாட்டு ஒன்று. பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, சிறுவயதில் விளையாடிய திருடன் போலீஸ் மற்றும் தாயக்கட்டை மீண்டும் விளையாட ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. வாலிபால் கேரம் போர்டு விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் என் பி ஸ்ரீதர், மங்கைமடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், ஸ்கிப்பிங் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், அந்த விளையாட்டை திரும்ப விளையாட ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லம் அம்பலவாணன், பம்பரம் கோழிக்குண்டு அதெல்லாம் வந்து விளையாட ஆசைப்பட்றேன், பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தியதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு திரு சிவசுப்பிரமணியன், கபடி வாலிபால் கிட்டிப்புள் விளையாட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முள்ளக்காடு பாபு, கபடி பம்பரம் மீண்டும் விளையாட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சேரி ஆனந்த செல்வம், கிட்டிப்புள் விளையாடுறது திரும்பவும் விளையாடி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் குழந்தை பருவம் ஞாபகத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, மீண்டும் மீண்டும் விளையாட ஆசைப்படும் சிறுவயது விளையாடிய விளையாட்டு கண்ணாமூச்சி சில்லுக்கோடு நாடு பிடிக்கிற விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களை எஜமாலை 4 மணிக்கு ஊரும்புறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலில் இருந்து நேர்களோடு நேரலையாக நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள செல்லலாம். நேர்களை கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு

0: மற்றும் அனைத்து
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.

மனதில் பதிந்த ஒரு சில விளையாட்டுகள் வெறும் விளையாட்டுகள் அல்ல, அவை நம்முடைய குழந்தை பருவத்தின் ஞாபக முகவரிகள். மீண்டும் விளையாட ஆசைப்படும் சிறு வயதில் விளையாடிய விளையாட்டு ஒன்று. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க, பூ பறிக்க வருகிறோம் வருகிறோம், எந்த பூவை பறிக்க வருகிறீர் வருகிறீர், இந்த விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பைத்தவரன் காடு வடுகநாதன் கபடின்னு சொல்லியிருக்காங்க. வீரவ நல்லூர் கருணாநிதி அவங்களும் கபடி விளையாட்டு ரொம்ப விளையாடி பார்க்கணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. நனிலம் நாகைக்குமரன் எத்து கம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கபடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாலங்காடு சரவணகுமரன், திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா கால்பந்து விளையாட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் விளையாடினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கண்ணி நெடுஞ்செழியன், சிறு வயதில் விளையாடிய விளையாட்டு வந்து கோலி குண்டு, அந்த விளையாட்டை திரும்பவும் விளையாட ஆசைப்படுறதா சொல்லியிருக்காங்க. கூவாகம் இளங்கோவன், ஓட்டப்பந்தயத்தில் கலந்துட்டு பரிசு வாங்கியிருக்கேன், மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த மாதிரி கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பம்பரம் சுற்றுவது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன். பேரிளம் சந்தோஷ்குமார், சிறு வயதில் விளையாடாத விளையாட்டே இல்லை, எல்லா விளையாட்டும் அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதை விளையாட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லலை. சிவரி கீர்த்திராஜன் சொல்லியிருக்காங்க, விளையாடிய சின்ன வயசில் விளையாடிய கபடி வாலிபால் இரண்டும் விளையாட மீண்டும் ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, கிட்டிப்புள் மிகவும் விறுவிறுப்பான விளையாட்டு, மறக்க முடியாத அனுபவம், மீண்டும் விளையாட ஆசைதான், இப்பொழுது நேரமும் இல்லை, விளையாடிய நண்பர்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடின விளையாட்டு கிட்டிப்புள் தான், மீண்டும் விளையாட ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், இவங்களும் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் நிபாஷ் திருக்கொள்ளிக்காடுலேருந்து, கிரிக்கெட் கேரம் போர்டு ரெண்டுமே விளையாட ஆசைப்படுறதா சொல்லியிருக்காங்க. திடச்சேரி பைசூர் ரஹ்மான், பம்பரம் மற்றும் கோழி குண்டு விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது. காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட் இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.

மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம் டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NVA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.

0: தலைமுறைகளை நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.

வயது வளர்ந்து விட்டாலும் விளையாட்டின் நினைவுகள் மட்டும் நம்மை மீண்டும் அந்த சிறு வயது குழந்தைகளாகவே மாற்றிவிடுகின்றன. சிறு வயதில் விளையாடிய ஒரு விளையாட்டோட பேர சொன்னாலே நம்மோட விளையாடிய நண்பர்களுடைய முகங்களும் விளையாடும் பொழுது ஏற்பட்ட குறும்புகளும் குதூகலங்களும் தான் நினைவுக்கு வருது. சில நினைவுகளுக்கு புகைப்படமே தேவையில்லைங்க, ஒரு விளையாட்டோட பேரே போதும். மீண்டும் விளையாட ஆசைப்படும் சிறு வயதில் விளையாடிய விளையாட்டு ஒன்று, ஆகூர் மடப்புறம் நாச்சியா வென்ஸ் சொல்லியிருக்காங்க, மியூசிக்கல் சேர் ஸ்கூலில் விளையாடுறது ஞாபகம் வருது, அதை விளையாட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடச்சேரி ரஹ்மான் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். திருவாரூர் கூடூர் இளவரசி ஸ்கிப்பிங் ரோல் வந்து அதிகமாக அப்போல்லாம் விளையாடுவோம், இப்போ நேரமும் இல்லை விளையாட முடியுமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கால நினைவுகளை கொண்டு வந்த தொழிலுக்கு நன்றிகள் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. திருவோணம் சத்தியமாமா அலமேலு மங்கை, நாடு பிடித்தல் கோடு போட்டு ஒவ்வொரு நாட்டின் பெயரை வைத்து கையில் உள்ள கோல் ஒன்றை போட்டு விளையாடுறது தான் அந்த விளையாட்டு, அது விளையாடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி

இருக்காங்க. புஷ்பவனும் விஸ்வநாதன் மீண்டும் விளையாட ஆசைப்படுவது கபடி, வாலிபால். காரைக்கால் நளினி, பள்ளி பருவத்தில் விளையாடிய எல்லா விளையாட்டணும்னு ஆசையாக அது மாதிரி உணவு இடைவெளியில் கபடி விளையாடுவோம், அந்த விளையாடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி தீபா, சின்ன வயசில் குதித்து குதித்து விளையாடும் மகிழ்ச்சியாக விளையாட்டுகள் மகிழ்ச்சியாக இருக்கும், இப்பொழுது அந்த மாதிரி விளையாட முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கபடி, கூட்டாஞ்சோறு இது ரெண்டுமே விளையாட ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டிப்பல் மற்றும் பம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜ்குமார். அடுத்து பவித்ரமாணிக்கம் ரகுபதி, சின்ன வயசில் செஸ், அதாவது சதுரங்கம் அதிகமாக விளையாடுவேன், அது இப்போ வந்து பிள்ளைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜ்குமார் அவங்க ஐடி மட்டும் அவங்க என்ன ஊர்லாம் சொல்லலை. சிறுவதியில் நுணாக்காய் பறித்து தேர் செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கடம்புரம் ஆனந்த், கபடி, பம்பரம், கோலிகுண்டு, ஓட்டப்பந்தயம் இவை அனைத்தும்

ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜ்குமார் அவங்க ஐடி மட்டும் அவங்க என்ன ஊர்லாம் சொல்லலை. சிறுவதியில் நுணாக்காய் பறித்து தேர் செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கடம்புரம் ஆனந்த் கபடி பம்பரம் கோழிகுண்டு ஓட்டப்பந்தயம் இவை அனைத்தும் இப்போ விளையாட ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வடக்குடி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிக்கெட் மற்றும் கபடி அந்த நாட்கள்லாம் ரொம்ப சந்தோஷமானவை, விளையாடி அனுபவிக்க ஆசையாக இருக்கிறது இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பம்பரம் கிட்டிப்புல் கோழிகுண்டு இது எல்லாமே விளையாடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை 100.3 நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பால் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவர் பூமிக்ஸ். பூமிக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேட்டஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி சில வாரங்கள் கமர்ஷியல் டேட்டஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைபூண்டி ABC கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைபூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மீண்டும் விளையாட ஆசைப்படும் சிறு வயதில் விளையாடிய விளையாட்டு ஒன்று. நல்லாஞ்சாவடி சந்தியா கிட்டிப்புல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவரி சமுந்தரம் பட்டம் விட்டு விளையாடுவோம், குளத்தில் நீச்சல் அடித்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டிப்புல் பம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலும் பழைய நினைவுகளை பகிர்ந்து வைக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டி ஹரிஹர பாண்டி விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவங்க ஊர் பேர் சொல்லலை. முக்கரும்பூர் ஆனந்த் சின்ன வயசில் விளையாடிய விளையாட்டு, இப்போதும் ஆசைப்படுற விளையாட்டு விளையாடுறதுக்கு கிரிக்கெட், சில்லிக்கோடு, கிட்டிப்புல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பம்பரம் கபடி விளையாட்டு அப்படின்னு பாபா கோவில் ரவி சொல்லியிருக்காங்க. நன்றிதான் சுப்பிரமணியன். பம்பரம் கபடி அந்த விளையாடிய நண்பர்களோடு விளையாடிய அந்த நாட்கள்லாம் மிகவும் மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. உடைந்த வண்பானை துண்டுகளை வைத்து ஒற்றை காலால் நொண்டி அடித்தபடி விளையாடும் சில்லிக்கோடு இப்பவும் விளையாட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாழிகட்பட்டி எழில் முத்துசாமி கண்ணாமூச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டக்குடி அரிசியா சின்ன வயசில் ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்துச்சுன்னு அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவோம், இப்போவும் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தரணி கொட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க. கிட்டிப்புல் அப்புறம் வந்து மரத்திலிருந்து குதித்து விளையாடும் ஊத்தா குழி அப்படின்னு ஒரு விளையாட்டை சொல்லியிருக்காங்க. ஒடிப்பிடித்து விளையாடும் விளையாட்டு கல்லாமண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை அன்புராணி. அப்புறம் அதம்பார் ராமன் பம்பரம் கபடி அப்புறம் ஸ்கூலில் விளையாட விளையாட்டுக்கள் அதுக்கான நண்பர்கள் இதெல்லாம் மறக்க முடியுமா, மலர் நினைவுகள் தந்துமைக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. கௌசல்யா தண்டபாணி கோயம்புத்தூர்லேருந்து கண்ணை கட்டி விளையாடுற விளையாட்டு, அப்புறம் ஒளிஞ்சிருக்க இடத்துல கண்டுபிடிச்ச பிறகு சிரிக்கிற சிரிப்பு, அந்த துள்ளும் பேரானந்தம்லாம் ரொம்பவே சந்தோஷத்தை தட்டும், எனக்கு இப்போவும் விளையாட ஆசை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்துலேருந்து கபடி கிட்டிப்புள் விளையாட ஆசை தான், இப்போ வாய்ப்பு இல்லை, என்ன செய்ய, அந்த நாள் நினைவுகளை நினைக்கிறேன், ஞாபகப்படுத்திய வானொலிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

மீண்டும் விளையாட ஆசைப்படும் சிறுவயதில் விளையாடிய விளையாட்டு ஒன்று கடலங்குடி பூங்கோதை, சிலிக்கோடு கண்ணாமுச்சிரியரே. குடும்பத்தில் மிகுந்த அந்த விளையாட்டுகள்லாம் இப்போவும் ஞாபகம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் கபடின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முகசுந்தரம் பம்பரம், சசிகலா தியாகராஜன் மன்னார்குடியிலேருந்து ஒரு குடம் தண்ணி தூக்கி ஒரே பூ பூத்தது என்ற குழு விளையாட்டு விளையாட தோணும்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பியில் மலினி சங்கர் உடைந்த கண்ணாடி வளையல்களை வைத்து டிக்ளர் என்ற ஒரு விளையாட்டு, அப்புறம் சில்லிக்கோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி கலைச்செல்வி சில்லிக்கோடு அதில் கண்ணை மூடிக்கொண்டு இச்சா இனியா காயா விளையாட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மனவெளி, அவங்க யாருன்னு சொல்லலை, நந்தகுமார் கபடி சில்லிக்கோடு நாடு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசன் தாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 83 நேயர்கள், கிட்டத்தட்ட 83 நேயர்கள் வந்து அவங்க சின்ன வயசில் விளையாடிய விளையாட்டை இப்போவும் விளையாட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தா கபடி, அப்புறம் வந்து சில்லிக்கோடு, பம்பரம், கோலிக்குண்டு, கிட்டிப்புள்ளி, இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் அதிகமாகவே வந்திருக்கு. எப்போதுமே அந்த சின்ன வயசில் விளையாடுற விளையாட்டுகளுக்கு நம் மனசில் எப்போதுமே மறையாத ஞாபகங்கள் அப்படியே இருக்கும். இப்போ விளையாடுற குழந்தைங்கள் விளையாடுறது, அந்த மாதிரி விளையாட்டை விளையாடுறதை பார்க்கும்போது நம்ம அறியாமலேயே நம்ம முகத்துலேயும் ஒரு புன்னகை தோணும். சில பேர் வந்து போய் கூட அங்கே பக்கத்தில் நேன் நானும் அந்த பம்பரம் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கோலி குண்டு அடிச்செல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் விளையாடி அந்த நாட்களுக்கு போய் நாங்களாம் அப்படி விளையாடுவோம்.

0: பண்பலையோடு இணைந்து நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட் இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 4 மணி.

0: மின் சாதனங்களை பயன்படுத்திய பின் அணைக்க மறக்காதீர். அதுவே சிக்கனத்தின் முதல் படி. அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஸ்மார்ட் ஈவி கார் பைக் வாட்ச் என்ன சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீங்க ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
4: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 கிலோவாட் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு.

0: கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் ஊரோடு நமது பண்பலையின் உறவு, ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலில் இருந்து நேயர்களோடு நேரலையாக வர காத்திருக்கு. நேயர்களோடு பண்பலையில் இணைகிறார் அறிவிப்பாளர் எம் கலியபெருமாள் அவர்கள். வணக்கம் கலியபெருமாள் சார்.
5: வணக்கம் சீதலா தேவி. இதமான ஒரு மாலை வணக்கத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். அது நீங்க சொன்னது போலவே நம்ம இந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். நேர்களை நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோயிலை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துல பெரிய நாயகியுடன் ஒரே பிரகதீஸ்வரர் திருக்கோயில் பல அதிசயங்களை கொண்டதா அந்த கோயில் இருக்குங்க. ராஜேந்திர சோழன் கங்கையை வெற்றி கொண்டதை நினைவு கூறும் விதமாக இந்த நகரம் உருவாக்கப்பட்டிருச்சு. கிபி 1022 ராஜேந்திர சோழன் இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரை முழுவதையும் வென்று கங்கையையும் அவர் வென்றாருங்க. இந்த வெற்றியின் காரணமா கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு இருந்துச்சு. அதாவது கங்கை கொண்டான் அப்படின்ற ஒரு பட்டப்பெயரும் இவருக்கு இருக்குங்க. இவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த சோழ மன்னர்கள் இந்த நகரத்தையே தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கும்பகோணத்துல இருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது கும்பகோணம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஜெயங்கொண்டம் தள்ளக்கூடிய சாலையில தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய சோழ மன்னர் ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவனா மாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த ராஜேந்திர சோழர். இவருடைய இயற்பெயர் மதுராந்தகன். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 1012 கிபி 1044 வரை ஆட்சி செய்த இவர் கடல் கடந்து சென்று பல நாடுகளையும் என்ற காரணத்தினால் கடரன் கொண்டா அப்படின்ற பெயரும் இவருக்கு பெருமையை கொண்டதா இருக்குங்க. ராஜேந்திர சோழனுடைய தன்னுடைய படையை இந்தியாவினுடைய வடப்பகுதிகளுக்கு புரிந்த கங்கை நதியில இருந்து எண்ணீர் எடுக்க அனுப்பினாராம் தன்னுடைய படையை. சோழ படையினர் வழியில பல எதிரிகளை படைகளை தோற்கடிச்சு வெற்றியோட தாய் நாட்டிற்கு அவர் திரும்பினாங்களாம். இதனால் கங்கை கொண்ட சோழன் என்ற ஒரு பட்டப்பெயரையும் அவர் பெற்றிருக்கிறார். இவருடைய ஒரு புதிய தலைநகரை நிறுவ பொழுது அதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லியிருக்காங்க. கும்பாபிஷேகத்தின் கூட கங்கையிலிருந்து கொண்டு வந்த புனித நீரும் பயன்படுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதா இருந்துட்டு இருக்குங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல தான் நம்ம இருக்கிறோம். நிறைய நேர்களை நம்ம சந்திக்கிறதுக்காகவும் இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு அதே வேலையில இருக்கார் நம்ம நேர் அடிக்கடி இந்த பகுதியில் வந்த வரக்கூடிய நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார். காரைக்கால் எப்பவுமே முதல் நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய பேர் வந்து கே ராஜதானே. என் சொந்த ஊர் தெற்கு ஆயுதகலம். எங்கெங்கோட அருகாமையில் இருக்கின்ற ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கிறது. அங்க வந்து ராஜேந்திர இந்த ராஜேந்திர சோழன் வர அருகாமையில் இருக்கின்ற இங்க இருந்து ஒரு மாளிகை மடி இருக்குது. மாளிகை மடி வழியாக ஆயுதக்களம் ஆயுதங்கள் வந்து அதிகமா இருக்கிற காரணத்தால அது ஆயுதக்களம் இருக்குது. போர் வந்து செய்து இந்த போர்ல இருந்து காவால் வீழ்ச்சி எதுவா அத்தனையும் இருக்குது. போர் புரிகின்ற நேரத்தில் இந்த போர் வாழ் அங்க வச்சிருப்பாங்க. இந்த போர் செய்கின்ற போது அதனுடைய படை வீரர்களை வந்து சூழ்ந்து அந்த போருக்கு சொல்லுவாங்க. அந்த அமைப்பான ஊர்ல இருக்கா என்ன உறவுகள்னு சொல்லும் போது என்னுடைய உறவுகள் தாய் மாமன் தாய் மாமன் என்னுடைய சிஸ்டர் என்னுடைய தங்கைகள் அனைவரும் உறவுகள் தான். அதுல முக்கியமான சொல்லணும்னா மனைவிகள். ஒரு வாழ்க்கையில வந்து முக்கியத்துவம் என்னன்னா ஒரு மனைவி தாங்க. அந்த மனைவி இல்லாத வாழ்க்கையில் இன்னைக்கு திருமண நாள் இன்னைக்கு என்னோட திருமண நாள் வந்து 2026 61 வயசு ஆகிட்டுங்க எனக்கு. இந்த 61 வயசு ஆகிட்டு எனக்கு இந்த 61 வயசுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச இந்த காரைக்கால் எஃப்எம்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதோடு இன்னும் என்னன்னா எனக்கு சிறப்பு என்னன்னா எனக்கு இந்த நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பு வரைந்திய நம்ம ஐயா அவர்களுக்கு நான் முதல் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தபடியா என்ன சொல்லணும்னா இன்னும் போய் பேசிட்டு இருக்கலாம். ஐயாருடைய எழுந்திரம் முறை இன்னும் 2 நிமிஷம் இருங்க, 20 நிமிஷம் இருங்க. இந்த நிகழ்ச்சிகளுக்கு நான் காலகாலமாக நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடர்பு கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில 3 முக்கியங்க. முதல்ல வந்து தாய், தன்னுடைய மனைவி, அடுத்தபடியாக தன்னுடைய உறவுகள். இந்த 3 தான் முக்கியம். கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்தை வாழ்கின்ற மக்கள் அனைத்தருமே நல்லா இருக்காங்க. தனி குடும்பம் என்பது வேண்டாங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சிகளை போகும்போது கூட்டு குடும்பம் ஒரு நல்லது கட்டது நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வது அவனோட ஒற்றுமா இருக்கும். அதே போல மனைவி இருந்து ஒரு ஆத்தா விட்டு போறோம் நல்லது கட்ட செய்யணும் அப்படிங்கும் போது அவங்களுடைய மன ஒப்புதல் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போறாங்க. நம்மளோட ஒப்பீனியன் கேட்கறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் கேட்கறாங்க. கருத்து வேறுபாடு இல்லாம குடும்பத்துல ஒற்றுமா இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு கூட்டு குடும்பம் மட்டும் தாங்க, தனி குடும்பம் வேணாங்கிறது என்னோட கருத்துங்க. சார் முன்னாடி ரொம்ப நன்றி. நிறைய

0: இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்களோ சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேருங்க? உங்க பேர்?
1: தண்டபாணி.
0: எங்கிருந்து வந்திருக்கீங்க?
1: சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கேன்.
0: ஓகே, இப்ப கங்கை சோபுரம் இதுக்கு முடிய எத்தனை இடம் இங்க வந்திருக்கீங்க?
1: நான் வந்து ஒரு 30 வருஷம் பண்ணாங்க வந்திருக்கேன்.
0: வந்திருக்கீங்க, ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்கீங்க?
1: இல்ல, நான் அடிக்கடி வருவேன்.
0: அடிக்கடி வருவீங்க, ஓகே. இது எத்தனை முறைங்கிற ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: இது நான் ஒரு கணக்கில் இட முடியாது, ஒரு 20-15 அடிக்கு மேலே வந்திருக்கேன்.
0: மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 நீங்க ஊர் உரம் நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, இங்க நம்மளுக்கு அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். முக்கியமா போன திங்கட்கிழமை அன்னைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கோயிலை கட்டிய ராஜேந்திர சோழனுடைய திருவிழா நாள் நடந்தது. அவருடைய சிறப்பாகவும் அந்த தமிழக அரசு சார்பில் அந்த விழா கொண்டாடப்பட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியோட தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் கூட நிறைய பேருக்கு, முக்கியமா இந்த கங்கசோபுரம் வந்து அப்பயிருந்து இப்போது வரைக்கும் நிறைய பேர் வந்து இங்க வழிபடுறத செலவாகவும் இருந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து 100 ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். நீங்க வந்திருக்கிறோம், இந்த ஊரை பத்தி சொல்லுங்க. நீங்க யாரு, எங்கன்னு வந்திருக்கீங்க?
2: வந்து இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பிள்ளைப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்ததன். இந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தில், கங்கேஸ்வரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் முன்பாக ஊரும்புறம் நிகழ்ச்சி நடக்கப் போவதாக நான் நேற்று நிகழ்ச்சியில் சொன்னார்கள். அதை கேள்விப்பட்டு நான் இப்பொழுது உடனடியாக வந்துள்ளேன். நான் தொடக்கப்பள்ளி தலைமையாக இருந்து ஓய்வு பெற்றவன். சிறப்பான முறையில் விவசாயம் செய்து வருகிறேன். இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் போன்ற விவசாயங்கள் எல்லாம் நான் சிறப்பாக செய்து வருகின்றேன். இந்த ஆலயமானது, கேங்கேஸ்வரம் ஆலயமானது, மன்னர் மாமன்னர் ராஜேந்திர சோழனால் நிறுவப்பட்டு 1002 ஆகிறது. பிற சித்தி பெற்ற கோயிலாகும் இது. உலக அளவில் இந்த கோயிலுக்கு அவ்வப்பொழுது இங்கே வந்து செல்கிறார்கள். நல்ல ஒரு சிறந்த கோயிலாக இருப்பதால் நம்ம தமிழ்நாடு அரசும் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழாவாக ஆண்டுதோறும் விடுமுறை விடப்பட்டு சிறப்பாக ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழாவன்றே ஒரு சதய விழாவாக இங்கே செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இங்கே கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. எந்த நாளும் இங்கே கூட்டமாக தான் இருக்கும். இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலக அளவில் வந்து இங்கே செல்கிறார்கள். கலை நிகழ்ச்சிகள் இங்கே நடந்தால் இந்த கிராம பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இங்கே பார்த்து வருகின்றோம். ராஜேந்திர சோழன் என்பவர் 1002 முன்பாக இந்த கோயிலை நிறுவி அவருடைய பெயர் இன்றும் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் சென்ற ஆண்டு கூட நமது மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இங்கே இந்த மண்ணை மிதித்து இங்கே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி சென்றிருக்கிறார்கள். ஆகவே நான் அருகில் உள்ள 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பிள்ளைப்படம் கிராமத்தைச் சேர்ந்தவன், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். இந்த கோயிலை பற்றி சொல்ல போனால் மிக சிறப்பான கோவில். உலக அளவில் இங்கு வந்து ஒரு தனி சிறப்பு இடம் பெறுகிறது.
0: நன்றி துர்ராஜ் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம காரைக்கால் பண்புகளுடைய நேர்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அருகிலேயே பாத்தீங்க அப்படின்னா, ராஜேந்திர சோழனுடைய கோட்டை அமைந்திருந்த இடம் தான் அந்த உட்கோட்டை. நம்ம அங்க கூட சில நேரங்களில் வந்து நம்ம நேர்லை நிகழ்ச்சிகள் நடத்திருப்போம். அதே போல இந்த கற்களை வைத்து அடிப்பதற்காக சுண்ணாம்பு வெட்டி எடுத்த இடம் வந்து சுண்ணாம்பு குழி அப்படின்னும் பல வரலாற்று பெயர்கள் உள்ள ஒரு ஊர் தான். தொடர்ந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயில் வாசல்ல தான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம் நேர்களை. இது நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இது ஊரும் உறவும்.
3: ஈடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் NAC, A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ஈடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: அன்பளின் நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களம்மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், திருச்சி மற்றும் காரைக்கால் நியூராஜ் சனி மார்பிள்ஸின் மூலம் கடந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: நியூராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

0: 4:15 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலில் இருந்து நேயர்களோடு நேரலையா ஒளிவந்துட்டு மீண்டும் இணையலாம் நேயர்களே ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு.
1: ஆமா, செய்தியில ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்னது போலவே அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அந்த கோயில் வாசல்ல தான் நம்ம இருக்கிறோம். நிறைய பக்தர்கள் வந்து முக்கியமா அது இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்களுடைய கூட்டம் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பால் எடுக்கப்பட்டு கோயில் புனரமைக்கப்பட்டு ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப திருவாதிரை திருவிழா திருநம் வந்து ராஜதனுடைய பிறந்த நாளை விட்டு அந்த திருவாதிரை தினம் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள்ல தான் நம்ம திரும்பி இங்க வந்திருக்கிறோம். அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியோட தான் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சில நேர்கள் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க, சந்திக்கலாம். பரவாயில்ல, வாங்க வாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வாங்க, வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து கலைவாணன் மினிஸ்டர் பேசுறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நேற்றுக்கு இரவு நிகழ்ச்சி நேரில் ஊரும் உறவும் மகேங்கொண்ட சோழபுரம்னு சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சி. நானும் நிறைய நேரங்கள்கிட்ட அறிவித்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கங்கைகொண்ட சோழபுரம் சுற்றி உள்ள ஊர் எல்லாருமே எல்லா ஊருமே வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சுண்ணாம்பு குழி. அதே போல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடாரங்கொண்டான் ஆயுதகலம், அதாவது போரிட்டு ஒரு பெரிய ஒரு களத்தில் போய் அந்த கருவி அந்த போரிட்ட கருவிகளை வச்சதால அந்த ஆயுதகலம் அப்படிங்கிற ஊர். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற பெரும்பாலான ஊர் கழுவுந்தோண்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தவறு செஞ்ச அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்த இடம் அந்த கழுவுந்தோண்டி. இப்படி பல்வேறு விதத்தில் நம்ம அரியலூர் மாவட்டம் சிறப்பாக நடைபெற்று இந்த ஊரும் உறவும் பல நேர்களை சந்திக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த காரைக்கால் வானொலிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி கலைவாணன் ஐயா. நம்ம காரைக்கால் பண்புலியுடைய நேர்கள் முக்கியமா அதிகமா இங்க கைத்தறி நெசவு அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்ம இங்க சந்திக்க முடியுது. முக்கியமா நேர்கள் நிறைந்த

0: அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட நீங்க சொன்னது போல அருகில நிறைய ஊரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, இங்க பக்கத்துல பொன்னேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அது ஒரு ஊர்னு சொல்றதை விட பொன்னேரி பெரிய ஏரி. அது வந்து இங்க இந்த கோயில் கட்டுவதற்காக அந்த கற்களை வந்து அந்த சுமந்து வருவதற்காக அந்த யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் தண்ணீர் குடிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஏரி தான் அந்த பொன்னேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி. அந்த ஏரி எங்க அருகில தான் இருக்கு. பெரிய பிரம்மாண்ட ஒரு எவ்வளவு கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குங்க. வந்து நம்ம தொடர்ந்து நம்ம நிறைய நிறைய பக்தர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, முக்கியமா கோயிலை பாக்குறதுக்காகவும். இங்க வந்து இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிறு சிறு கடைகள் இங்க அமைச்சிருக்கிறாங்க. அந்த அம்மாவை நம்ம சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேருமா? வணக்கம். மணியரசி, என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க
1: குழந்தைங்க வச்சிருக்க விளையாட்டு பொருள்,
0: குழந்தைங்க வச்சிருக்க விளையாட்டு நிறைய. ஆனா பூக்கள் அப்படின்னாலே மணந்து இருந்தாதான் பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளாஸ்டிக்ல இருக்கு பூக்கள்லாம், எப்போது வாங்கி வச்சா பல வருஷத்துக்கு வாடாது இல்லையா?
1: வாடாத போகுது.
0: ஓகே, இப்ப இங்க கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊரு தான் பாத்தீங்க அப்படின்னா. இப்ப நிறைய நேரங்கள்ல வந்து கூட்டம் அதிகமா எந்த நாட்கள் விடுமுறை நாட்கள் இருக்குமா?
1: வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் மட்டும் இருக்கும், மத்தது விசேஷ நாள்லாம் கூட்டம் வரும்.
0: கூட்டம் வரும். ஓகே, இப்ப இங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்கம்மா?
1: ஒரு 10 மாசமா வச்சிருக்கேன்.
0: 10 மாசமா? ஓகே. இப்ப வந்து அதிகமா இந்த நாட்கள்ல வந்து கூட்டம் வர்ற நாட்கள்ல நீங்க வியாபாரத்தை கவனிக்க முடியும்போதும் சில பேர் இந்த ஒரு பொருள் எடுப்பாங்க. சின்ன சின்ன குட்டி கார் எல்லாம் இருக்கு, நிறைய பசங்க யாரும் பபுள்ஸ் விடுறதா நிறைய இருக்கு. யாராவது மாத்தி எடுக்கும்பொழுது யாராவது தவறுதலா எடுத்து காசு கொடுக்காம
1: உண்டுதான் ஏமாத்திட்டு போறவங்க உண்டுதான். ஸ்கூல் பசங்க வந்து 3000 பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்க.
0: 3000 பொருள்
1: எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கிடையாது.
0: நல்லா இருன்னு வாழ்த்தி அனுப்பிட்டீங்களா?
1: என்ன பண்றது, பிள்ளைங்க எல்லாம் டீச்சர் திட்டுறாங்க, இது நான் அங்க வாங்கினா இங்க வாங்கணும்னு போய் சொல்றோம். நம்மளால அந்த பிள்ளைங்க அடி வாங்குது. சரி போனா போட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். 3000 பொருள் இது மாதிரி நல்லா காஸ்ட்லியான பொருளை திக்கிட்டு
0: போயிட்டாங்க. ஓகேம்மா, என்ன ஊர் உங்களுக்கு சொந்த ஊரு?
1: தேவாமங்கலம்.
0: தேவாமங்கலம் அங்க பழுவூர் போற லைன்ல இருக்கு இல்லையா?
1: சிலகாலு பக்கத்துல.
0: இந்த பொருளை எங்க போய் வச்சுட்டு போவீங்க?
1: இங்கே வீட்டுல வச்சுட்டு போயிருவீங்க.
0: போயிருவீங்க. எத்தனை மணி வரைக்கும் கடை திறந்திருப்பீங்க காலையில?
1: காலையில 9 மணிக்கு வருவோம். 9 மணி 8 மணி பஸ் வரத்தை பொறுத்திருக்கு. நைட்டு 7:30 கட்டிடுவோம். 8 மணிக்கு நடந்து வச்சிருவாங்க, 7:30 கட்டிடுவோம்.
0: சரிம்மா, சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. என்ன பேர் சொன்னீங்க?
1: எம் மணியரசி.
0: மணியரசிம்மா, ரொம்ப நன்றி. நேரில் இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்புலியுடைய ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்தா நம்ம நேரில் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா வந்திருக்கக்கூடிய பக்தர்களையும் சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பொருட்கள் வாங்குறதுல பர்ச்சேஸ் பண்றதுல ரொம்ப இஷ்டா இருக்காங்க. இன்னொரு அம்மா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம், உங்க பேருமா? வணக்கம். வணக்கம், உங்க பேரு?
1: ரஞ்சிதா.
0: ரஞ்சிதா, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: என்ன
0: பிடிக்குது?
1: கோவில் நல்லா இருக்கு, சுற்றுப்புறம் நல்லா இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு.
0: சரி, ஓகே. அதுக்கு முன்ன நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, ஓகே. அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தாலே எனக்கு பிரமிப்பா இருக்கு. யாரு இவங்க எல்லாம்? யாரு உங்க குழந்தைங்களா? அக்கா பொண்ணா? அக்கா பொண்ணு பேர் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேர் என்னப்பா?
2: லாவண்யா.
0: லாவண்யா, என்ன படிக்கிறீங்க? எங்க படிக்கிறீங்க? ஸ்கூல்லன்னு சொல்லக்கூடாது, ஸ்கூல்ல தான். உங்க ஊர் ஸ்கூல்லையா? சரி, ஓகே. தலையாட்டினா எல்லாரும் ரேடியோலயும் தெரியாது, நீங்க பேசுறது. அந்த ஒரு மாமா கையில வச்சிருக்காங்க பாருங்க ரேடியோ, உங்க கால விழுந்துட்டு இருக்கோம். சரியா? ஓகே. உங்க இவங்க பேர் என்ன? செயின் பெருசா போட்டிருக்கீங்களா? உங்க பேர்
2: என்ன?
0: பல்வீனா? பிரவீனா? ஓ, மழை மழை சொல்ல கேக்குது. மேல அடிக்குமா? நல்லா என் மாமாட்ட கொடுங்களா, நான் அடிச்சு பாக்குறேன் ஒரு டைம். ஓ, காசு போடுவாங்கிறது நானும் நீங்க அடிப்பீங்களா அப்படின்றாரு. சரி, ஓகே ஓகே. சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப நன்றிமா உங்களை சந்திச்சதுல. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, சொன்னது போலவே இன்னைக்கு நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல தான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னொரு அம்மா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம். உங்க பேரு?
1: ரூபி.
0: ரூபி, ரூபி வந்து ரூபாய்க்காக நிறைய கடை போட்டுருக்கீங்க ரூபிமா. என்ன பொருள் எடுத்துட்டு இருக்கீங்க இங்க?
1: உப்பு ஜாடி, பீங்கான் பொருள்.
0: பீங்கான் பொருள், இது ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் இல்லையா? கங்கை கொண்ட சோழபுரத்துல எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க?
1: நாங்க வந்து ஒரு 4 வருஷமா வச்சிருக்கோம்.
0: 4 வருஷமா? ஓகே, நல்ல வியாபாரம் போகுதா?
1: ஒரு வியாபாரம் போகுது.
0: இப்ப நானும் ஒரு அண்ணன் ஒரு அம்மா அங்க கேக்கிறப்ப, அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டைம் சொல்றாங்க. பெரும்பாலும் விடுமுறை நாட்கள் தான் அதிகமா அங்க மக்கள் அதிகமா வருவாங்க இல்லையா?
1: வருவாங்க.
0: இது எங்கம்மா போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம்
1: விருத்தாச்சலம்.
0: விருத்தாச்சலம் அங்க மொத்தம் தயாரிக்கிறாங்களா எப்படி அது?
1: இல்ல, அங்க ஒசூர்ல இருந்து வெளியில இருந்து அங்க வரும், அங்க இருந்து நாங்க போய் எடுத்துட்டு
0: வாங்கிட்டு வந்துருவீங்க. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கூடிய பொருள் இல்லையா? கஸ்டமர் எடுத்து பாக்குறாங்க அப்படின்னா கை தவறிச்சுன்னா உடஞ்சிரும். அதனால நைருங்கமா

0: நானே காட்டுவேன், கைத புடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இல்ல தொடாக கூடாதுங்க பொருள், ரேட்ட பேசினாலும் தொடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: அப்படி எல்லாம் சொல்ல முடியாது சார். ஒரு வியாபாரத்துல அப்படி சொன்னா எப்படி வியாபாரம் நடக்கும்? உடைச்சாலும் நம்ம தான் எடுத்து வச்சுக்கணும்.
0: ஓகே, இப்ப நீங்க வந்து இப்ப இங்க எல்லாத்தையும் வச்சு லாக் பண்ணிட்டு போயிருவீங்க அப்படிதானே?
1: ஆமாங்க சார்.
0: உங்க சொந்த ஊரு?
1: நாங்க கொண்டு சொல்றோம்.
0: இது சொந்த ஊர் இங்கே தான். அதே வீடு தள்ளிட்டு போயிடலாமே
1: சார். வீட்டுக்கு தள்ளிட்டு போறோம், இங்கே வச்சு லாக் பண்ணிட்டு.
0: ஓகே, மறுநாள் காலையில என்ன மாதிரி யாராவது இடத்த புடிச்சிட்டாங்கன்னா வியாபாரத்துக்கு
1: அப்படின்னு?
0: ஆமா வா, உண்மையாதான் இருக்கு அது. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு நிறைய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில பாக்குறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, சந்திக்கலாம். அவர் தம்பி இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேருங்க?
2: குட் ஆஃப்டர்நூன் சார், என் பேர் முகிலன்.
0: முகிலன், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: பாண்டிச்சேரி.
0: பாண்டியில இருந்து வந்திருக்கீங்க? நான் காரைக்கால்ல இருந்து வந்திருக்கேன், நீங்க பாண்டியில இருந்து வந்திருக்கீங்க. ஓகே, பாண்டிச்சேரியில எத்தனை முறை கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருக்கீங்க?
2: இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம்
0: வந்திருக்கேன்.
2: எங்க மேனேஜர் வந்து இங்க பக்கத்துல சிதம்பரத்துல இருக்காரு, அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. கோயில் பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயில் பத்தி கேள்விப்படுறேன்.
0: இப்ப நீங்க கேள்விப்பட்டதுக்கு நேரம் வந்து பாக்குறதுக்கு ஒரு பிரமிப்பு இருக்கு இல்லையா?
2: இருக்கு இருக்கு, அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அப்புறம் நல்லாவே இருக்கு, மெயின்டைன் பண்றாங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸா இருக்கு.
0: இப்ப முக்கியமா இங்க இருந்து மலைப்பகுதிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பெரம்பலூர் பகுதிக்கு அந்த பக்கம் போனாதான், துறையூர் சைடுக்கு போனாதான் மலைகள் இருக்கும். இப்ப ஒரு கண் நம்மளே எப்படி ஒரு வெறும் தரைப்பு வகையான பூமி இங்க எப்படி கற்கள் வந்தது? இப்ப எல்லாம் நிறைய இன்ஜினியர்ஸ் வச்சு நம்ம வீடு கட்டுறோம், நிறைய மிஷினரிஸ் இருக்கு, பொக்லின் வச்சு தூக்கி போறது, எதுவுமே ஆளாரி இருக்கு எல்லாம் எடுத்துருவாங்க. இவ்வளவு பெரிய கற்கள் எல்லாம் எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு ஒரு ஆச்சரியம் இருக்கா?
2: ஆமா, ஆச்சரியம் இருக்குதான். இருந்தாலும் இப்போதைக்கு காலகட்டத்துக்கு வந்து இந்த இது வந்து மத்தவங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு நம்ம இதை பண்ணணும்னு நினைச்சாலும் இப்ப பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்துல வந்து இது நமக்கு பெருமை சேர்க்கிற விஷயமா தான் இருக்கு.
0: ஓகே, இப்ப நம்ம பாண்டிச்சேரியில எவ்வளவோ கடற்கரை மாதிரியான எவ்வளவு சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலும் கூட, இது மாதிரி மன்னராட்சியின் போது நம்மள நம்மளுடைய மூதாதையர்கள் தாத்தா தாத்தா தாத்தா அப்படின்னு அவங்களாம் இப்படி எல்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கோயில தன்னுடைய தந்தையார் கட்டின அளவுக்கு இல்லைனாலும் கூட, அவரை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அந்த அளவுக்கு கட்டணும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 13.5 அது அந்த உயரத்துல அந்த லிங்கம் இருக்கிறதா கூட வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. அதெல்லாம் போய் லிங்கத்தெல்லாம் பாத்தீங்களா? உள்ள கோயிலுக்குள்ள
2: போய் பார்த்தோம், லிங்கம் பார்த்தோம், உள்ள எல்லாமே பார்த்துட்டா வந்தோம்.
0: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைய திரைப்படங்களும் கூட இங்க எடுக்கப்பட்டிருக்கு. நிறைய திரைப்படம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்கள் கேட்டவே அப்படி இந்த படத்துலயும் சரி, நிறைய படங்கள் கூட எடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் கோயில பாக்குறத வந்திருக்கு இன்னொரு பக்தர் இருக்கா, சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
3: வணக்கங்க, கோவர்தன் பேர்.
0: கோவர்தன், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: வேலூர்.
0: வேலூர்ல இருந்து இங்க கங்கை சோழபுரத்து வெயிலும் வேலூர் வெயில அப்படியே ஒப்பிட்டு சொல்லுங்க பாப்போம். வெயில் அப்படினாலே வேலூர் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா இப்ப மே மாசமே மப்டியில வந்த மாதிரி இருக்கு, ஆகஸ்டுக்கும் வந்துட்டோம் நம்ம. அந்த அளவுக்கு வெயில் இங்க அடிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஓகே, அதுக்கு தெரிஞ்சுக்கல எங்க, அதாவது ஊட்டியில இருக்கிறவங்க வந்து இங்க வந்தாதான் ஐயோ என்ன வெயில் சொல்ல
3: முடியும். ஆனா நாங்க அது போல சொல்ல முடியல, ஏன்னா எங்களுக்கு அங்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒண்ணும் அதுக்கான பிரச்சனை இல்லை.
0: ஓகே, எத்தனை முறை இங்க வந்திருக்கீங்க? அங்க கங்கை
3: டைம்
0: ஃபர்ஸ்ட் டைம் பொற்கோயில் போயிருக்கீங்களா? அங்க பக்கத்துல அடிக்கடி போயிருக்கீங்க? நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓகே. நாங்களாம் திருப்பதி போனோம் அப்படின்னா பொற்கோயில் போகாம வரமாட்டோம். ஓகே, கண்டிப்பா வருவோம், இடையில வருவோம் கண்டிப்பா. இப்ப சொல்லுங்க, கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்தீங்க, பிரம்மிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
3: பிரம்மிச்சம்னா நம்ம இதுதான், கோபுரம்.
0: கோபுரம்
3: ஒண்ணு உள்ள போனா சிவன் வந்து பெரிய பெரிய சிலையான்னு தெரியும். நந்தி
0: இது மாதிரிலாம் இருக்கு. ஓகே, இன்னும் அந்த காலத்துல வந்து இப்படி இப்படி எல்லாம் கட்டிருப்பாங்க அப்படின்ட்டு.
3: மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கு, அதே போல நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு.
0: இப்படி காமன் சோர்ல இன்னும் உயரமாக இருந்ததாகவும், அப்ப வந்து பக்கத்துல அணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குங்க, ஒரு கொள்ளிடக்க, அதுல வந்து பாலம் கட்டிருப்பாங்க. இங்க இருக்கிற கற்களை எல்லாம் பெயர்த்து எடுத்துட்டு போய் தான் அந்த அணக்கரை பாலத்தையே கட்டினதா கூட மக்கள் இங்க சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம், இதுவரை வேலூர்ல இருந்து வந்திருக்கீங்க அந்த கங்கை சோழபுரத்துக்கு. வாழ்த்துக்கள் இங்க இருக்கிற நேர்கள் சார்,
3: தேங்க்யூ.
0: ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு குட்டீஸ் இருக்கிறார், சந்திக்கலாம். வணக்கம் தம்பி, உங்க பேர்? நீங்களும் வேலூர் தானா? குரூப்பா வந்திருக்கீங்களா? எப்படி, பஸ்ஸா லாரியா எப்படி வந்தீங்க?
4: கார்ல
0: வந்தீங்களா? நீங்க பேசினாதான் எல்லாரும் ரேடியோலயும் கேக்கும். இப்ப லட்சக்கணக்கான பேர் ஏன் இப்ப இந்த மாதிரி டச் போன் வச்சு இணைய வழியில ரேடியோ கேக்குறாங்க. முதல்ல உலகம் முழுக்க உங்களுக்கு ஆப்பிரிக்காவில இருந்தாலும் அமெரிக்காவில இருந்தாலும் இப்ப நீங்க பேசுறது நேரடியா கேட்டுட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, இப்ப இங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கு முன்னாடி
4: வந்திருக்கீங்களா?
0: எது வந்தாலும் அவங்க யாரு பக்கத்துல? டாடி. அப்ப எதா இருந்தாலும் அப்பாட்ட கேட்டுதான் பண்ணுவியா? டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்தா கூட எங்க அப்பாட்ட கேட்டுட்டு தான் செய்வேன். டீச்சர் நான் கண்டிப்பா நீங்க சொல்றது செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஒரு டைம் அப்பாவை பார்த்து பார்த்து கேக்குறீங்க. அப்பா பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அம்மா பிள்ளை கேள்விப்பட்டிருக்கேன், அப்பா பிள்ளை இப்பதான் பாக்குறேன். ஓகே, என்ன படிக்கிறீங்க?
5: செவன்த்.
0: வேலூர்லயேவா? சரி, ஓகே. என்ன கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க? ஐயப்பன் கோயிலுக்கு. எத்தனை இப்ப எத்தனை நாள் ஆச்சு மாலை போட்டு? 3 நாள் தான் ஆச்சு. அப்ப வெளியில கோயில் கோயிலா போய் பாத்துட்டு வரலாம்னு டூரா வந்திருக்கீங்க. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் தம்பி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ஆனந்த்.
0: வேலூர்ல எந்த ஏரியா?
4: சங்கரன்பாளையத்துல இருந்து?

0: இங்கே வந்துட்டு போயிடலாம்
1: அப்படின்னு போயிடலாம்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசல்ல இருந்தா நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம் நேரில் ஒரு பாட்டுக்கு அப்புறமா.

0: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஊரும் உரமும். இன்றைய ஊரும் உரமும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர்

0: ஆலய வாசலிலிருந்து நேயர்களோடு நேரலையாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இணையலாம் நேயர்களே.
1: அணையில கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சீதா சொன்னது போலவே நம்ம அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலய வாசல்தான் இருந்து நம்ம நேர்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். நிறைய வெளியூர் பக்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பக்தர்கள் அப்படிங்கறத விட முக்கியமா அந்த காலத்துல எப்படிப்பட்ட பிரம்மாண்ட கோயிலை எப்படி அமைச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு பிரமிப்பு தான் இங்க வரக்கூடிய மக்களுடைய முகத்துல தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து இன்னும் நிறைய வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, நல்லா சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேருங்க? சரி ஓகே தம்பி, வணக்கம், உங்க பேருங்க?
2: பேர் தினேஷ்.
1: தினேஷ் எங்கிருந்து வந்திருக்கீங்க?
2: காஞ்சிபுரத்துல
1: இருந்து. நாங்களும் அங்க காமாட்சி அம்மன் நாங்க பாக்குறதுக்கு வருவோம். நீங்க எங்க பிரகதீஸ்வரர் பாக்குறது வந்தேன். காஞ்சிபுரத்துல எங்க இருந்து?
2: காஞ்சிபுரத்துல பக்கத்துல வில்லேஜ் கீழங்கலாபுரம் வில்லேஜ்ல இருந்து வரோம் நாங்க.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்ப எங்க இருக்கு, எத்தனை முறை வந்திருக்கீங்க இங்க?
2: நாங்க இயர்லி ஒன்ஸ் வருவோம். இங்க
1: ஒரு டைம் வந்துருவீங்க? இதே டைம்
2: பிகாஸ் இந்த உடையார்பாளையத்துல எங்க குலதெய்வ கோயில் இருக்கு. சோ அதனால வருஷம் வருஷம் வரும்போது பாத்துட்டு போவாங்க.
1: ஓ, இப்ப குலதெய்வத்தை வழிபடும் போது பிரகதீஸ்வரர் கோயிலையும் பாக்க வந்துருவீங்க?
2: ஆமா.
1: ஓகே, எப்படி இருக்கு கோயில்? இப்ப நீங்க இந்த தஞ்சாவூர் கோயிலையும் பாத்துருப்பீங்க, அதை விட கொஞ்சம் இது உயரம் குறைவாக இருந்தாலும் கூட இங்க எப்படி தெரியுது உங்களுக்கு இந்த கோயில் பாக்க?
2: சொல்ல போனா வந்து அதான் அவரோட அப்பா ராஜேந்திர சோழன் கட்டந்து அந்த ராஜராஜ சோழன். சோ அவர் மாரி கட்டணும்ட்டு அவர் இன்ஸ்பிரேஷன்ல அவரோட பையன் ராஜேந்திர சோழன் கட்டிருக்காரு.
1: முதலாம் ராஜேந்திர சோழன். ரொம்ப என்னங்க, அருகில மலைகள் எதுவுமே கிடையாது, இந்த கற்களை எப்படி அந்த காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க? இப்ப பிரம்மாண்டமா நிறைய வாகனங்கள் இருக்கு, இதுல கொண்டு வந்துருவாங்க. அப்படி எல்லாம் எப்படி கொண்டு வந்துருப்பாங்க? எல்லாம் மனித உழைப்பு தான். இப்ப அருகிலேயே பொன்னேரின்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? பெரிய ஏரி ஒண்ணு இருக்கும் இந்த சைட்ல, கொஞ்சூர்ல இருக்கும். ஆமா, அங்க இந்த கற்களை ஏற்றி இதுவரைக்கும் யானைகள் குதிரைகளுடைய அதனுடைய தண்ணி குடிக்கிறதுக்காகதான் அந்த ராஜேந்திர சோழன் வந்து அந்த பொன்னேரியையும் உருவாக்கினார். அப்ப அதையும் தெரிஞ்சுக்கோங்க.
2: ஓகே சரிங்களா,
1: ரொம்ப சந்தோஷம். குலதெய்வத்தை வழிபட்டாச்சா? ஓகே, குலதெய்வத்தோட பேர் என்னங்க?
2: பெரியநாயகி அம்மன்.
1: பெரிய நாயகி அம்மன். சரி ஓகே, காஞ்சிபுரத்துல இருந்து வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது.
2: இன்னொரு
1: ஐயா இருக்கா, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேரு? நீங்களும்
2: காஞ்சிபுரம்?
1: அவரு பஸ்ட் அவரு தானே சாப்பிட போறாரு, நீங்க பஸ்ட் நீங்க தனியா சாப்பிட போறீங்க. எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றீங்களே. சரி ஓகே, உங்க பேர் என்ன?
2: சரவணன்.
1: சரவணன், நீங்களும் காஞ்சிபுரம் தான்?
2: காஞ்சிபுரம்.
1: ஓகே, உங்களுக்கு அதுவும் அங்க பெரிய நாயகி அம்மன் தான் குலதெய்வமா?
2: பனையம்மன்.
1: ஓகே, அது எங்க இருக்கு? அந்த ரெட்டிவளம்னா பனிச்சேரி பக்கமா?
2: அரக்கோணம் பக்கத்துல.
1: அரக்கோணம் வேலூர் வர வழியில?
2: ஆமா.
1: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: நானு கூலி தொழில் தான்.
1: கூலி தொழில் தொழில் தான்.
2: பெயிண்ட்
1: அடிக்கிறது வேலைக்கெல்லாம் போகணும். எல்லா வேலையிலுமே ஆபத்து இருக்கு இல்லையா? இப்ப வந்து பெயிண்டிங் அடிக்கணும்னா நீங்க நிறைய சாரம் கட்டி எல்லாம் சைட்ல எல்லாம் அடிப்பாங்க. அடிக்கும்போது ஏதாவது அசம்பாவம் நடக்குதுன்னா எப்படி அந்த பயம் எல்லாமே எப்படி இருப்பீங்க?
2: மேல ரெண்டு கோடி பிடிப்பாங்க.
1: பிடிச்சிப்பாங்க. அப்படி நம்ம உழைச்சி
2: சந்திச்சதுல
1: இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு பெரிய தெரிஞ்ச கோயில் தான். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா விளையாடுறதுக்காக கோயிலுக்கு இங்க வந்துட்டு விளையாண்டுலாம் ஜாலியா இருப்போம். அதுக்கப்புறம் வந்து அது உலகத்துல அது வந்து புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டு யுனெஸ்கோவால அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாவே இருந்துட்டு இருக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரம். நிறைய இப்ப நிறைய மாற்றங்கள்லாம் நிறைய இருக்கு. பக்தர்கள் வந்து செல்றதுக்கும் அந்த கோயிலை கண்டு கழிக்கிறதுக்கும் நிறைய பொற்பலி எல்லாம் போட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. முக்கியமா நிறைய திரைப்படங்கள்லாம் எடுத்ததா கூட சொன்னோம். நம்ம எனக்கு தெரிஞ்சு நாங்க பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது பதவி பிரமாணம்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதையெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டவை அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் எடுத்து சங்கமம்னு சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் எடுத்தாங்க. இது போல நிறைய திரைப்படங்கள் இங்க எடுக்கப்பட்டிருக்கு. அவர் டி ராஜேந்தர் கூட ஒரு படம் இங்க எடுத்ததா கூட சொன்னாங்க. அது என்ன படம்னு கேட்டா நண்பர்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல தான் இருக்கிறோம். நிறைய பேர் நீங்களும் இப்ப நீங்க வந்து வரணும் அப்படின்னு நிச்சயமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கங்கை சோழபுரம் எங்க இருக்கு அப்படின்ட்டு கும்பகோணத்துல இருந்து இங்க 35 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்குங்க. நம்ம அணக்கரை தாண்டினோடனே ஜெயங்கொண்டம் குறுக்கு சாலை அப்படின்னு ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கு. அதுல இருந்து மேற்கு பக்கம் திரும்பினீங்கன்னா நீங்க அந்த மேம்பாலத்து வழியாவே இங்க பாத்தீங்கன்னாலே இந்த கோயிலுடைய கோபுரம் வந்து கண்டிப்பா தெரியும். நீங்க தேடி வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊர்ல தான் இன்னைக்கு காரைக்கால் பண்பலை நேர்களுக்காக நம்ம இங்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம் நேர்கள், இணைந்திருங்கள். இது நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இது ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊரும் உறவும் நிகழ்ச்சி. இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலிலிருந்து நேயர்களோடு நேரலையாக உலா வந்துட்டுருக்கு. மீண்டும் செல்லலாம் நேயர்களே பிரகதீஸ்வரர் ஆலய வாசலுக்கு உருமுறவும் நிகழ்ச்சிக்காக.
1: ஆமா சீது, ரொம்பவே சந்தோஷம். எனவே இங்க பெரும்பாலும் நம்ம அந்தந்த பகுதியில் இருக்கிற நேயர்களை சந்திப்போம். கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு வெளியூர்கள்ல ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த இங்க கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய நேயர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு பெண்மணி நம்ம கூட இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர்?
2: வணக்கம் சார், என் பேர் வந்து பவித்ரா. நாங்க நெமிலில இருந்து வரோம்.
1: காஞ்சிபுரம்.
2: காஞ்சிபுரம் பக்கத்துல நெமிலி. சோழ பேரரசுன்னும் போதே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அமரர் கல்கி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரைட்டரு. அவர் எழுதின முதல் புத்தகமான பார்த்திபன் கனவு, அந்த புத்தகத்துல இருந்து தோன்றினதுதான் சோழருடைய ஆட்சி காலம் முழுவதுமே அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல ஒரு பார்த்திபன் கண்ட ஒரு கனவு, அந்த ஒரு கனவு தான் இன்றைய பார்க்கக்கூடிய தஞ்சாவூரும் சரி, நம்ம கரிகால சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம்
1: ராஜேந்திர சோழன்,
2: ராஜேந்திர சோழனும் சரி, அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ல சோழருடைய ஆட்சி காலமும் சரி, அவருடைய சிறப்பு அம்சங்களும் சரி, கரிகாலனுடைய கல்லணை பற்றியும் சரி, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஃபுல்லா அதுல வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் நாவலாகவும் இருக்கு, நம்மளுடைய இன்னமும் புகழ்பெற்ற கோவில்களும், நம்மளுடைய தமிழை வந்து இன்னமும் ஹிஸ்டாரிக்கல் லெவலுக்கு வந்து சிறப்பா புகழ்பெற்று திகழ்ந்து நினைக்கிறோம். அது ஒரு சந்தோஷமா இருக்கு.
1: ஓகே மகிஷி, ரொம்ப அதுதான். இப்ப நீங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பல்லவர்கள் கட்டிய அந்த மாம்பலம்புரம் மகாபலிபுரம் எல்லாம் போயிருப்பீங்க. அங்கேயும் பல்லவர்களுடைய அந்த கட்டிடக்கலாம் எப்படி இருந்து இருந்திருக்கும் அப்படின்னு நேரடியா பாத்திருப்பீங்க. இப்ப வெகு தொலைவில் நீங்க பயணப்பட்டு வந்து இங்க ராஜேந்திர சோழர்களுடைய அந்த கட்டிடக்கலையும் பாத்திருப்பீங்க. இது இரண்டையும் பாக்குறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: ரெண்டையும் பாக்குறப்போ அதுதான் சொல்லனா, அந்தந்த நகரத்துக்கு அவருடைய சிறப்பு தான் வந்து எதையுமே விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. அது வந்து அவருடைய சிறப்பம்சம்ன்ற மாதிரி சோழருடைய சிறப்பம்சம் கங்கை கொண்ட சோழபுரமும் தஞ்சாவூரும் சிறப்பு மிக்கது. தேங்க்யூ.
1: சரி, ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப பேசவே ரொம்ப கூச்சப்பட்டாங்க. ரொம்ப அழகா சிறப்பா ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து பேசுவாங்களோ அந்த அளவுக்கு பேசிட்டு போயிருக்கீங்கம்மா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நிறைய, எதுவும் இப்ப ஈவினிங் டைம் ஆகி கொஞ்சம் வெயில் கம்மியாயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இங்க வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். இன்னொரு அம்மா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன?
3: பேர் கோவிந்தம்மாள்.
1: கோவிந்தம்மாள், எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா?
3: பக்கத்து நெல்லித்தோப்பு.
1: நெல்லித்தோப்பு, இங்க நம்ம பக்கத்துல தானே இருக்கு நெல்லித்தோப்பு, அதுக்கே கூச்சப்படுறீங்க. சொல்லுங்க, என்ன பண்றீங்கம்மா? சுண்டலியா வரும். சுண்டல் வேணுமா கேட்டு ஒரு குரல் கேட்டுச்சது, உங்க குரல் தானா? ஓகே, உங்க ஊர்ல 1 ரூபாய்க்குலாம் இட்லி குடுக்கறாங்கல்ல நிறைய, நாங்க வெளியில கேள்விப்படுறோம். அப்படி இருக்கு, உங்க ஊர்ல இருக்கா? உள்ள இளையபெருமாநல்லூர்ல. ஓ, நீங்க நெல்லித்தோப்புல. ஓகே, இப்ப சுண்டல் எவ்வளவு, எத்தனை கிழமை? இங்க வந்து ஈவினிங் டைம் மட்டும் வரீங்களா, காலையிலயும் வருவீங்களா?
3: சாயந்திரம் மட்டும்தான்.
1: சாயந்திரம் மட்டும்தான். எவ்வளவு ஒரு பொட்டலம் சுண்டல்?
3: 10 ரூபாய்.
1: என்ன சுண்டல்மா அது, கொண்ட கடலையா நிலக்கடலையா?
3: கொண்ட கடலைதான்.
1: வெள்ள கடலையா அல்லது கருப்பு கடலை?
3: கலந்து
1: மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப சுண்டல் வச்சவங்க ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா தள்ளு வண்டியில தள்ளிட்டு வந்து நிறைய நிறைய கேரட்டு சின்ன சின்ன மாங்காய் பீஸ் எல்லாம் போட்டு டிசைனா இருக்கும். நம்ம பேக்கரியில் பாக்கிற நிறைய டிசைன் எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. நீங்க பையிலேயே கொண்டு வந்துடுறீங்க. முக்கியமா சுகாதாரமா இருக்குன்ற நம்பிக்கையில தான் மக்கள் உங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா.
3: குழந்தைங்களுக்கு நசுக்கி ஊட்டி விடுவாங்க, நல்லாதான் செய்வேன். நல்லா ஊற வச்சு ஒரே நாள்லதான் ஊற வச்சு, காலையில ஊற வச்சு 3 மணிக்கு தான் தாளிச்சு கொட்டி எடுத்துட்டு வரும். 4 மணிக்கெல்லாம்
1: ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குமா?
3: 200 ரூபாய்
1: கிடைக்கும். ஒரு நாள் 200 ரூபாய் கிடைச்சா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி இங்க எழுதிப்புல இருந்து நடந்தே வந்துருவீங்களா? பஸ்லயா? பஸ் குறுக்கோழியா நான் சொன்னேன், அப்படியே வந்துருவீங்களா? மெயின்ல அப்படி
3: மெயின் ரோட்ல,
1: டவுன் பஸ் ஜெயங்கடம் போற பஸ்ல ஏறி வந்துருவீங்க. இந்த டைது வந்தா ஈவினிங் ஒரு 6-7 மணிக்குள்ள வித்துருவோம். ஏன்னா நீங்க சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் இப்ப எல்லாம் வந்து ஆரன் சின்ன சின்ன ஆரன் கட்டி அதுல வந்து இந்த பொருள் இருக்கு அப்படின்னு வித்துட்டு போவாங்க. நீங்க வந்து சுண்டல் வேணுமாமா சூடா இருக்கு அப்படின்னு தான் கேட்டுட்டு போயிட்டு இருந்தீங்க. சந்தோஷம். இங்க திரும்பி பேசி திரும்பி பாக்குறேன், இங்க சுண்டல் தாங்கல ஒரு குரல் கேட்டுச்சு, ஆளக்கானு தேடினேன், நீங்க போயிட்டு திரும்பி வந்துட்டீங்க. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷமா வியாபாரத்துக்கு கவனிங்க. எவ்வளவு சுண்டல்? சுண்டல்
3: 10 ரூபாயில
1: இருக்கு, 20 ரூபாயில இருக்கு. ஓகே, 20 ரூபாய்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, இதுனா வந்து நம்ம முழம் போடுவோம் பூ, அந்த மாதிரி நம்ம என் கையை காட்டி ஒரு வாட்டி முழங்க, ஒரு இந்த என் கையில அளந்துக்கிறமா அப்படின்னு ஒரு பூக்காராமாட்ட சொன்னேன், அஸ்கு புஸ்கு அப்படின்னு அவங்க பூக்கூட வீட்டு போனாங்கதான் வியாபாரத்துக்கே வள்ளியா. அதே மாதிரி நான் ஏதாவது கேட்டு போறேன்ற பயத்துல நீங்க எஸ்கேப் ஆயிட்டு
3: இருக்கீங்க.
1: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. நம்ம காரைக்கால் பண்பலையுடைய நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் அரியலூர் மாவட்டம் மீன் சுட்டிராஜர் சார்.

0: சொல்லுங்க ராஜா, இன்னைக்கு உங்க பகுதிக்கு வந்திருக்கோம். ராஜேந்திர சோழன் அவரு ராஜா, இப்ப மீன் சுட்டி ராஜா வந்திருக்காரு நம்ம கூட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நம்ம பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கு, ஆனா அடிக்கடி வர முடியல. ஆனா எந்த டைம் பார்த்தாலும் நம்ம கோயிலுடைய அப்படி அவ்வளவு கம்பீரமா இருக்கு கோயில். அது மீன் சுருட்டிங்குள்ள அவ்வளவு சிறப்பான ஒரு கோயில் பக்கத்துல அடிக்கடி வர முடியாது. இப்ப நம்ம பண்பலியுடைய நிகழ்ச்சிங்கிறதுனால வந்த நிகழ்ச்சி கேட்கறதுக்கு வந்திருக்கேன்.
1: சொல்லுங்க, இப்ப நீங்க வந்து இப்ப பக்கத்துல நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்லாம் இருக்கு. நம்ம முன்னாடி ஆரம்பத்திலேயே நம்ம நேர்கள்ட்ட சொன்னோம், இப்ப வந்து சுண்ணாம்புக்குழி, இங்க இருக்கிற வந்து சுண்ணாம்பு அந்த கோயில் கட்டுவராக வெட்டி எடுக்கப்பட்ட சுண்ணாம்புக்குழி அப்படின்னும், போரிட்ட இடம் அது வந்து, அது யுத்த களம், அது யுத்தம் வந்து யுத்தம் நடந்த அந்த யுத்த பள்ளம் அப்படின்னு சொல்லி, அந்த போரிட்ட இடம் வந்து யுத்தம் நடந்தப்ப அது பள்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இப்ப யுத்த பள்ளமாவும் ஒரு கிராமமாவும் இருக்கு. இப்ப முன்னாடி உட்கோட்டையை பத்தி சொன்னோம். அதே மாதிரி அங்கே ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி, அது சோழர்களுடைய ஆட்சியில வந்து அந்த ஆயுதங்கள் படைப்பிரிவுக்கு தேவையான அந்த ஆயுதங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட இடம் தான் அந்த ஆயுத களம் அப்படின்னும் வரலாற்று சிறப்புல இருக்கு. அப்படிப்பட்ட ஆயுத களம்னு ஊரும் இருக்கு. அதே மாதிரி வீர சோழபுரம் அப்படின்னு நிறைய ஊர் இருக்கு, ஒவ்வொரு ஊர் இருக்கு. உங்க மீன் சுருட்டிக்கும் ஒரு ஊர் ஒரு பெருமை இருக்கு.
0: ஆமா,
1: அது என்னங்கிறது நீங்களே சொல்லுங்க.
0: மீன் சுருட்டுங்கிறது ஒரு காரண பெயர் தான். ஏன்னா ஒவ்வொரு ஊரு, அதாவது எல்லா ஊருக்கும் ஒரு காரண பெயர் இருக்கு. மீன் சுருட்டிங்கக்குள்ள பாண்டிய மன்னனுக்கும் சோழ மன்னனுக்கும் போரிட்ட இடம் மீன் சுருட்டி. அந்த போரிட்ட போது சோழ மன்னனுடைய தாக்குதல் தாங்க முடியாம பாண்டிய மன்னன் தான் கொண்டு வந்த மீன் கொடியை சுருட்டி கொண்டு புறமுகிட்டு ஓடிய இடம் அது மீன் கொடி சுருட்டி. நாள் பட்ட அளவில் மீன் சுருட்டி என்று மறுள் ஆயிற்று.
1: ஓகே, ஆமா, இப்ப வந்து அது இப்ப வழக்கு மொழியில அது மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம சாதாரணமா ஜெயங்கொண்டத்தை கூட வழக்கு மொழியில என்ன, எங்க நீங்க எங்க போறீங்க, ஜெயங்கொண்டம் போறேன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. தேங்கணம் போறோம் அப்படிம்பாங்க. கங்கேஸ்வரம் போறேன்னு கூட யாரும் அழுவாசத்து சொல்ல மாட்டாங்க, கங்கோண்டரம் போறோம் அப்படிம்பாங்க. இப்ப கோவில் வாழ்க்கைன்னு ஒரு ஊர் இருக்கு அருகில், அந்த ஊரை பாத்தீங்கன்னா கோழி வாய்க்கால் அப்படின்னு வச்சிருக்காங்க. சர்வராஜன் பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கும், செராம்பேட்டை அப்படின்னு மாத்தோம். ஒவ்வொரு ஏரியாவிலயும் வழக்கு மொழின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். அப்படிதான் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கு. நீங்க ஒரு உங்களுடைய ஊரை பத்தி ஒரு சிறப்புகள் சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த நிறைய பேர் இருக்காங்க, அவளையும் நம்ம சந்திச்சலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன?
2: என் பேர் ஆதவன் ஸ்ரீ. ஆதவன் ஸ்ரீ,
1: ஆதவன் ஸ்ரீ. இப்ப நம்ம அவன் இந்த ஆதவன் மறைச்சுதான் இந்த அரச மத்தாடியில் நின்றுட்டு இருக்கோம் வெயில் தாங்க முடியாம. அந்த ஆதவனா நீங்க? இந்த நீங்க வந்து எந்த ஊர் ஆதவன், எந்த ஊர் ஆதவன் நீங்க?
2: நாங்க வீரசோழபுரம்.
1: வீரசோழபுரம், இப்பதான் உங்க ஊரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க தம்பி?
2: 9th.
1: எங்க படிக்கிறீங்க?
2: கங்கசோழபுரம்.
1: அரசு மேல்நிலைப்பள்ளியா உயர்நிலைப்பள்ளியா? அது
2: மேல்நிலை.
1: மேல்நிலைப்பள்ளி. எப்படி டெய்லி எப்படி வந்து போவீங்க?
2: பஸ்ல போயிருவோம்.
1: இங்க இப்படி மெயின்லயேவா அப்படி போயிருவீங்க?
2: ஆமா.
1: ஓகே, நீங்க படிச்சு முடிச்சுட்டு பெருசான உடனே என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு?
2: நான் மெக்கானிக்கல்
1: இன்ஜினியரிங் தான் ஆகணும்னு. என்ன காரணம், ஏன் அப்படி தேர்ந்தெடுத்தீங்க? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா அப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு?
2: பிடிக்கும்.
1: இப்போ 9th படிக்கும் போதே அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, சந்தோஷம்ப்பா, நல்லா படிங்க, ரொம்ப நன்றி தம்பி. இன்னைக்கு நம்ம ஊர் ஊரம் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல தான் நம்ம இருக்கிறோம். இன்னொரு தம்பி இருக்கார், சந்திக்கலாம். தம்பி வணக்கம், உங்க பேரு?
3: நேசன்.
1: நேசன், அழகா இருக்க பேர். யார் வச்சா? என்ன படிச்சு பெருசான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரியா இருக்கு. விலங்குகள் மேல எனக்கு அதிக ஆர்வம் உண்டு, அதனால அந்த இதை போகணும்னு ஆசை. தயாராயிட்டீங்களா அப்படின்னு ஆகணும்னா? சரி ஓகே, எல்லாத்துக்கும் அப்படிங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
4: வணக்கம், என் பேர் அப்பாதுரை.
1: அப்பாதுரை,
4: அப்பாதுரை
1: சொல்லுங்க.
4: இங்க இந்த ஊர் தான் பிறந்தது, 5 தலைமுறை இங்கதான் வாழ்ந்துருக்கேன். இது எனக்கு பிசினஸ் இதுதான், பொம்மை ஜாடி தான் எனக்கு வியாபாரம். இதே ஒரு 6-7 வருஷமா இங்கேயே தான் கொடுத்தேன். இதே ஊர் தான் எனக்கு. இங்க இருக்கும்போது அதை வந்து எங்க தாத்தா கால, எங்க அப்பா காலத்துல வந்து அந்த கோயில் இந்த இவ்வளவு இந்த அளவுக்கு டெவலப்பா இல்ல. இப்ப எனக்கு வெனவு தெரிஞ்சு இப்போ ஒரு 10-15 வருஷமா அந்த கோயில் நல்லா டெவலப் ஆகுறேன்.
1: 2004 தான் யுனெஸ்கோ அமைப்பு வந்து இது புராதன சின்னமா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இதுல டெவலப் எல்லாம் அதிகமா இருந்தது இல்லையா?
4: அதுக்கப்புறம் தான் டெவலப் எல்லாம் அதிகமா இருக்கு. ஆக மொத்தம் இந்த கோயிலுக்கு வந்து சுற்றுலா வந்து வெளியில வெளிநாட்டுல இருந்து வராங்க. மெட்ராஸ், இப்படி சென்னை, இப்படி கோயம்புத்தூர், ஈரோடு, இப்படி கேரளாவிலேருந்துலாம் வரேன். கேரளா, ஆந்திராவிலேருந்து வரேன். கோயில் பக்கம் டெவலப் நல்லா இருக்கும். இன்னும் மேலே மேலே இன்னும் டெவலப் பண்ணால் இன்னும் எனக்கெல்லாம் பெருமையாக இருக்கும், நல்லா இருக்கும்.
1: நீங்கள் சொன்னது போலவே அடுத்த மாவட்டம் இல்லைங்க, அடுத்த மாநிலம் இல்லைங்க, வெளிநாடுகள்லேருந்து அதிகமாக வராங்க. நாங்களாம் பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுது அயல்நாட்டிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து, இங்கிலாந்து இந்த மாதிரி வர்றது நாங்கள் அப்போ பார்ப்போம். இன்னும் கூட இப்போ வந்து நிறைய யுனெஸ்கோ அமைப்பு புராதனமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க,
4: டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த குளம், இந்த குளம், இந்த குளத்தில் தான் தண்ணி வந்து, இந்த மழை பெஞ்சா தான் தண்ணி. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து, இந்த கோயில் முன்னிட்டு இதுக்கு பேர் வந்து திருக்குளம் தான். இதுதான் வந்து மாசி மகத்துக்கு, இதுதான் சாமி அலங்காரம் பண்ணி சாமி மகம் கொண்டாடுற இந்த கோயில். இந்த கோயில்ல தான், இந்த குளத்துல இருந்து

0: ஆனால் பார்த்த பூமி அது வந்து தண்ணி தாங்க அன்னைக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும்.
1: அவங்க எந்த ஊர் நம்ம சந்திக்கலாம்? வணக்கம், உங்க பேருங்க?
2: என் பேரு ஃபேன்சி சார்.
1: ஃபேன்சி, என்ன ஊருங்க நீங்க?
2: எனக்கு வந்து மயிலாடுதுறை பக்கம் சார், தேர்லந்தூர் உள்ள கோமல்.
1: பரவாயில்ல, நம்ம ஏரியா தானே பக்கம்.
2: தேர்லந்தூர் கோமல் வந்திருக்கீங்க நீங்க?
1: பாத்துருக்கீங்களா?
2: நம்ம கடை வாசல் அப்பு கடை வச்சிருக்கேன். நம்ம கடை வாசல்லே நீங்க வந்து பேட்டி எடுத்திருக்கீங்க,
1: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்துருங்க. எத்தனை முறை இங்க வந்து?
2: நான் முதல் தடவை வரேன் சார். பக்கத்துலதான் இருக்கு, இருந்தாலும் இதுக்கு முன்னாடிலாம் நான் வரும்போதெல்லாம் ஃபேமிலியோட வந்ததுனால வர முடியாத சூழ்நிலையா இருக்கும். இல்ல நான் வர நேரத்துல இங்க க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, சில சமயம் வர முடியாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு எல்லாம் வரணும், நம்ம கரெக்டா வரணும். நான் சில சமயம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுருப்போம், அதோட இந்த கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால அந்த ஒரு காரணத்தினால போயிடுவோம். இன்னைக்கு நாங்களும் வேற கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தோம். வர வழியில் சரி நம்ம இந்த கோயிலையும் பாத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது இவ்வளவு அழகான கோயில நிறைய தடவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: உங்களுக்கு தரிசனம் பாத்துட்டு வந்தீங்களா?
2: பாத்துட்டு
1: வந்தாச்சுங்க. ஓகே, அவங்க பேசலாமா? வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? சரி, அவங்க ரொம்பவே கூச்சப்பட்டு. ஒவ்வொரு காரைக்காலா? காரைக்கால் எந்த ஏரியா?
3: மதுகிரி, தோமஸ் சிறல் சிறல்.
1: ஓகே, காரைக்கால் இருந்து காரைக்கால் எஃப்எம்ல வந்து பேசாம இருந்தா எப்படி அது? சரி, ஓகே, சொல்லுங்க, இங்க எத்தனை முறை வந்திருக்கீங்க? இங்க
3: இதான் ஃபர்ஸ்ட் டைம், இப்பதான் வர்றேன். இது மாதிரி வந்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம்
1: வந்திருக்கீங்க. ஓகே, இது இதை பத்தி கேள்வி, இந்த கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க?
3: காரைக்கால்
1: எஃப்எம்ல பேசலன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சந்தோஷமா. நிகழ்ச்சியில எஃப்எம்ல கேட்டிருக்கீங்களா? தொடர்ந்து
3: கேட்டுட்டு
1: இருக்கீங்க, பேசுறதுக்கு ஆசை வரல.
3: ஆமா, அது ஒரு இருக்கும்.
1: சரி, ஓகே, சந்தோஷங்க. நிறைவு பகுதியில் இருக்கோம். நம்ம காரைக்கால் பண்புடைய நேயர் நம்ம கூட இருக்காங்க. ரொம்ப நேரமா நான் கொண்டு வந்த அந்த ரேடியோவை வந்து கையில வச்சுக்கிட்டு கேட்டுட்டே இருந்தாரு. அவருக்கு முதல்ல ரேடியோ வச்சிருந்ததுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவர் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் கோட்டை ஜிஆர் விருமர்கள்.
1: சொல்லுங்க, உங்க அருகில இருக்கீங்க. ராஜேந்திரனுடைய கோட்டை அமர்ந்த அந்த ஊர் தான் இப்ப வந்து அந்த பேர் தான் இந்த கோட்டை தான்.
4: உங்களுக்கு செய்தி எல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் தெளிவா, என்னோட தெளிவா பார்த்து நீங்க முறையா சொல்லிட்டீங்க. அதனால இந்த ஏரியாவுக்கு பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம கோயிலை சிறப்பாக என்ன செயல்படுத்த சொல்லி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்த பிறகு கோயில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் அதுக்கான பராமரிப்புலாம் செஞ்சு கொடுத்து, குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்து, அது தக்க பாதுகாப்பு வசதிகளை செஞ்சு கொடுத்து என்ன பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த கோயில் சிறப்பாக இருக்குங்க ஐயா.
1: இப்பவும் அங்கே நிறைய நிறைய தனி ஆண்களுக்கு பெண்களுக்கான அப்படின்னு நிறைய அந்த கழிப்பறை வசதிகள்லாம்,
4: குடிநீர் வசதியெல்லாம் தேடி போகிற அளவுக்கு கண்ணில் பார்வைக்கு படுற மாதிரி ஒதுக்குறமா இல்லாம பார்வையிலே வச்சுனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்.
1: மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்றீங்க.
4: அதே மாதிரி எங்க ஊருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மாலியம் சொல்லி ஆராய்ச்சி மையம் இருக்கு. அது இப்ப பாத்தீங்கன்னா கேப்பரட்டு கிடைக்கிற மாதிரி கிடைக்கு. போன சிஎம் வந்தவர் வந்தாரு.
1: சரி, ஓகே, ஓகே. அதாவது வந்து இப்ப வந்து நிறைய அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் நிறைவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முன்னாடி ஒரு கூடம் இருந்தது இல்லையா? அப்ப உள்ள காசு இதெல்லாம் இங்க இருந்தது. இப்ப அது எங்க இங்கேயே இருக்கா? கங்கேஸ்வரத்துல
4: இருக்கா? கொண்டு வச்சிருக்காங்க. இன்னும் அதை சிறப்பா பயன்படுத்தி மக்களுக்கு இன்னும் வெளில தெரியற அளவுக்கு போடுவதை வச்சு பேர் பலகை வச்சு அது சிறப்பா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி வேல்முருகன். காரைக்கால் பண்பலையுடைய நேயர், ஒரு தீவிர நேயர். வந்து அவங்க ஊருக்கு வந்தாலும் சரி, இல்லை அருகில் இருக்கிற ஒரு ஊருக்கு வந்தாலும் சரி, காரைக்கால் பண்பலையை நேசிக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான நேயர்களில் நம்ம வேல்முருகனும் ஒருத்தர். அவர் சந்தித்த மகிழ்ச்சியோட நம்மளும் நிலையம் திரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேரில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஊர் எல்லாருமே இன்னைக்கு வந்து தெரியற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஊராக இருக்குங்க. அப்படிப்பட்ட அந்த ஊரில் தான் ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் கூட அந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிரதான சாலையில் சென்னை போகிறப்போ கூட நீங்க பாலம் வழியாக மேல போயிட்டு இருக்கும்போது கோயிலுடைய கலசம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். என்ன இது, தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கான்னு கூட நினைச்சிருக்கீங்க. அந்த தஞ்சாவூர் கோயிலுடைய பெரிய கோயிலுடைய அமைப்பை ஒட்டியேதான் தன்னுடைய தந்தையார் கட்டின அதே கோயிலை போலவே, தன்னுடைய தந்தையார் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோயிலை போலவே நானும் நிர்மணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த கோயில வந்து ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த கோயில கட்டிருக்கிறாரு. அந்த ஒரு வரலாற்று நிகழ்வு நேரம் சொன்னோம், நாமும் சொன்ன கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஊர்ல தான் நம்ம இருந்தோம், இருக்கோம், இப்போ நம்ம இங்கதான் இருக்கோம். நம்மளும் இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய நேர்கள் வந்து நம்மளோட இருந்து ஒத்துழைச்சாங்க. அந்த நேர்களுக்கு நன்றி சொல்லிட்டு நம்மளும் நிலையம் திரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது போலவே உங்க ஊருக்கும் ஊரும் உறவு நிகழ்ச்சி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நிச்சயமா நிலைய இயக்குனர் அவர்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை ஒரு கடிதம் மூலமா தெரிவிங்க. அனுப்புதல் பெறுதல் போட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டு எழுதிட்டு உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஊர் பேரு, அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, என்ன உங்களுடைய ஊர் அவருடைய பேர் அப்படின்னு குறிப்பிட்டு உங்களுடைய பேரையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும், அதாவது அலைபேசியும் அல்லது தொலைபேசியும் இருந்த குறிப்பிட்டு நிச்சயமா நீங்க அனுப்புங்க. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா உங்க ஊருக்கும் நாங்கள் ஒரு நாள் கண்டிப்பா வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். எந்த முகவரிக்கு அப்படின்னா, நிலைய இயக்குனர் அவர்கள், ஊரும் உறவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேர்நகர், காரைக்கால், 609-6005, புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு நீங்க கடிதம் எழுதுங்க, நாங்க மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோங்க. நிலைய இயக்குனர், ஊரும் உறவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம்.

0: நகர் காரைக்கால் 605 609 605 அப்படிங்கிற முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. நிச்சயமா உங்க ஊருக்கும் வருவோம் சொல்லிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நேரலையா நிச்சயமா நீங்களுடைய டச் பண்ணதுனால இணைய வழியிலையும் நீங்க உலகத்துல அது ஆப்பிரிக்காவில இருந்தாலும் சரி அமெரிக்காவில இருந்தாலும் சரி சிங்கப்பூர்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த நேரலை காரைக்கால் எப்பவுமே நேரடியா கேட்க முடியும். அதுக்காக நீங்க அங்க எங்க சிங்கப்பூருக்கு வாங்க அமெரிக்காவுக்கு வாங்கன்னு லெட்டர் போட்டுறாங்க. ஏன்னா எங்ககிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு காரைக்காலை சுற்றி இருக்கிற மாவட்டங்களிலிருந்து நீங்க லெட்டர் போடுங்க, கண்டிப்பா உங்க ஊருக்கு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலையம் தரமலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கூட்டத்திலிருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜி சீதலாதேவியோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் தேவனபுத்தூர் ஆர்ஜே எம் எம் கலைப்பெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
1: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: பிய சதங்க மாளிகை காரைக்கால்.
3: நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது.
3: நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சல் அமுது, தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள், கோபால் பல்புடி, நாகப்பட்டினம் AGS பிள்ளை கல்வி குழுமங்கள், காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
6: சேலம் மங்களம் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
9: நாகப்பட்டினம் AGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. AGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
3: பண்பலின் 100.3 இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி தங்கம் வாழ காலம் தங்கும்.

0: அந்த பகுதி நண்பர்கள்லாம் என்ன பேசிருக்காங்கன்னு கேட்கலாமா?
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சிவாஜி சார்.
1: சிவாஜி, சொல்லுங்க, என்ன வேலை பாக்குறீங்க, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.

0: நான் வியாபாரம் பண்ணிட்டு வாடகை வியாபாரம்
1: நல்லா போயிட்டு இருக்கா?
0: நல்லா அருமையாக போயிட்டு இருக்கு சார்.
1: எங்கே இருந்து எல்லா இடத்துல வியாபாரம் பண்ணுறீங்க?
0: தோப்பு எங்கன்னா தோப்பு எடுத்து குத்தம் எடுத்து அப்ளை.
1: அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிற தோப்பு வந்து குத்தம் எடுத்து நீங்கள் போய் கட் பண்ணிக்க வேண்டியது.
0: ம், கட் பண்ணி வியாபாரம் பண்ணுவீங்க.
1: எப்படின்னா எவ்வளோதுக்கு குத்தம் எடுப்பீங்க? ஒரு 100 குழி நிலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ குத்தம் எடுத்துக்கீங்க?
0: அதுக்கு மாதம் 5,000-6,000
1: போய் பார்ப்பீங்க இலையெல்லாம்.
0: இலையை பார்த்துட்டு அதிகமாக இருந்தால் ரேட்டு வித்தியாசமாக எடுக்கணும், கம்மியாக இருந்தால் குறைச்சி.
1: இந்த காத்தடி நேரத்தில் நிறைய இலையெல்லாம் கிழிஞ்சிக்கு போயிருக்குமாங்க, எப்படி என்ன பண்ணுவீங்க?
0: ஒரு நேரம் ஆதாயம் வரும், ஒரே நஷ்டம் வரும், ஈக்குவல் பண்ணி தான்.
1: ரெண்டுமே சமாளிச்சுக்கணும். சரி, லாபம் வரப்ப சந்தோஷப்பட்டு லாபம் இல்லாதப்ப வருத்தப்பட்டுறீங்களா?
0: ரெண்டுமே உண்டு சார், இல்லாமல் ஒன்றும் இல்லை, நஷ்டம் இல்லாமல் வியாபாரம் கிடையாது.
1: இப்போ காய்கறிலாம் இருக்குமே, அப்போ இலை கட் பண்ணுறப்ப காய்கள் இருக்குது, அதுவும் சேர்த்து தான்
0: அது தனி ரேட்டு.
1: ஓ அப்படியா, அது தனி எடுத்துக்கோ.
0: இலைக்கு மட்டும் ஒரு ரேட்டு, வாழைத்தாருக்கு ஒரு ரேட்டு.
1: நீங்கள் எத்தனை வருஷமா இது பண்ணுறீங்க?
0: 20 வருஷமா.
1: என்ன வயசு ஆகுது உங்களுக்கு?
0: 39.
1: சரி, இந்த இலை வியாபாரத்துக்கு உங்களுக்கு யாருங்க உங்களுக்கு பண்ணணும் சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கொடுக்குது? யார், எப்படி ஆர்வம் இருக்குது?
0: எங்கள் அப்பா மூலியமாக வரும், அப்பா கருத்து, அப்பா இருந்ததுல அதுக்கடுத்து நான் படுத்து பார்த்து.
1: எப்படி சொல்றீங்க இந்த இலை வியாபாரம் ஆளா இருந்துட்டு நல்லா லாபகரமானதா?
0: லாபம் தான் சார், எல்லாத்துலயும் லாபம்.
1: சரி, ஒருவேளை இங்கே இலை இல்லை அப்படின்னா வெளியில இருந்து எடுத்து வருவீங்களா?
0: கும்பணம் போயிருக்கு, ஏன்னா உங்களுக்கு கேட்ட அளவுக்கு கூட டெலிவரி பண்ணணும்ல.
1: நன்றி, வணக்கம்.

0: கலைக்கூடம்
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ரவி.
2: ரவி, சொல்லுங்க, மண்பாண்ட தொழில் பண்றதா சொன்னீங்க, எத்தனை வருஷம் பண்றீங்க?
3: பல வருஷம் பண்ணிட்டு இருக்கோம்.
2: இந்த மண்ணெல்லாம் எப்படி சொந்தமா இங்க இருந்து வெளில இருந்து கொண்டு வரீங்களா, நீங்களே வயல எடுத்துக்கிட்டீங்களா?
3: நீங்க சொந்த வயல இருந்து போயிட்டு வருவோம், வயல இருந்து வீட்டுல எடுத்துட்டு வந்து மண்ண ரெடி பண்ணி.
2: நல்ல ஒரு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் டயத்துல தான் நல்ல வியாபாரம் ஓடுது, அந்த நேரம் தான் மண்பானை எல்லாம் பார்க்க முடியாது.
3: சீசன் கிடையாது.
2: ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில கடைகள்லாம் பாக்குறப்ப மண்பானை வச்சு தண்ணி வச்சிருக்காங்க, என் மணல் போட்டு. சொல்லுங்களேன், என்ன மண்பானை பானையில தண்ணி குடுத்து என்ன
3: நன்மை? உடம்புக்கு நல்லது. மண் பானையில சமைச்சு சாப்பிட்டாக்க உடம்புக்கு நல்லது. மண் சட்டியில குழம்பு வச்சு சாப்பிட்டாக்க, அந்த காலத்துல யாரும் சுகர் வந்தது வந்துதான் மண்பானையில சாப்பிட்டாங்க. இப்போ மத்த பானையில சாப்பிடுறாங்க, எல்லாம் வியாதி வந்து.
2: மண்பாண்டத்தை என்னைக்கு நம்ம விட்டோமோ அன்னைக்கு பிறகுதான் வியாதி வந்துச்சுங்கிறீங்க.
3: ஆமா,
2: உங்களுக்கு பிறகு இந்த தொழில் பண்றதுக்கு யார் இருக்காங்களா? நீங்க
3: பையன்
2: எல்லாம் பண்றாங்க, நல்ல ஆர்வமா இருக்கு.
3: நல்ல ஆரோக்கியமா இருக்கு.
2: மண்பாண்ட தொழில் வந்துட்டு நல்லா வளர்ச்சிக்கு வரணும், ஏன்னா அது மக்கள் விரும்புறாங்க. உங்களுக்கு பிடித்தமான பாட்டு ஒன்று சொல்லுங்க.

0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தம்பி
3: தம்பி தமிழ்ச்செல்வன்.
2: தமிழ்ச்செல்வன் சொல்லுங்க, என்ன வேலை பாக்குறீங்க?
3: இரும்பு கடை.
2: இரும்பு கடை, இரும்பு கடை நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்கா?
3: ஏதோ போயிட்டு இருக்கு, பரவாயில்ல.
2: முன்ன மாதிரி இருக்கா? இப்ப வியாபாரம் கம்மியா இருக்கு?
3: நல்லா இருக்கு.
2: உங்களுக்கு சின்ன வயசா தெரியுறீங்க, நீங்க எப்படி அனுபவம்? உங்களுக்கு யாரு கடை?
3: ஒய்ஃப் இருக்காங்க.
2: ஆஹா, நீங்களும் ஒய்ஃப் வச்சு இரும்பு கடை பாக்குறீங்க. காலையில எத்தனை மணிக்கு எல்லாம் கடை திறப்புவாங்க?
3: காலை ஒரு 9:30.
2: கொஞ்சம் சைக்கிள் எல்லாம் வந்து பல தெருக்கள்ல வந்து வாங்கிட்டு வராங்களே, அது மொத்தமா நீங்க வாங்குவீங்க?
3: வாங்கிப்போம்.
2: உங்களுக்கு சில கஸ்டமர் தனியா இருக்காங்களா?
3: தனியா இருக்காங்க.
2: நீங்க மொத்தமா இரும்பெல்லாம் எடுத்து எங்க ஏற்றுமதி பண்ணுவீங்க?
3: வயசு கோயில.
2: இது நல்லா திருப்திகரமா இருக்கா?
3: பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, போயிட்டு இருக்கல, நல்லா வருமானம் தான் இருக்கு.
2: சரி, ஒருவேளை வந்துட்டு இளைஞர்கள் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்தா நீங்க செய்யலாமா? லாபகரமானதானே?
3: கண்டிப்பா.
2: என்ன பிடிச்சமான ஒரு பாட்டு சொல்லுங்க.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பாரச்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பாரச்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: பாரச்சோதி ஜுவல்லரி, சீர்காழி. 100% BIS 916 Hallmark Showroom, Paranjyothi Jewelry, Sirgali, Paranjyothi Thangam, Valakalam Thangum.
2: Nikachi Tayari Ku, LG Rasatyan, Rasatyan. Padaipu, Venkatesa, Medium Vision, Vision.
3: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5:16.
4: தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: அலையோசை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் SP பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில், கட்டபொம்மன் படத்திலிருந்து.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல்

0: 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கமாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை 7:30 கரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
7: தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேயர்களுக்கு கரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். கரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை இன்று வரை மட்டுமே. நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்விக் குழுமங்கள், திருச்சி கரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.

0: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் டிசைனியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில், கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில், கேளடி கண்மணி.

0: நிறைவு பெறும் நிகழ்ச்சி அலையோசை. காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5:30. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: எல்லாரும் விரும்பும்படி உண்மையான தள்ளுபடி, சேவிங் பண்ணும்படி.
8: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் TM சவுந்தரராஜன் பாடியது.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ETS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் MA பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், MTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் NAC, A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ETS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஸ்ரீபதி பாடியது.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பக்தி மனம் கமழும் இசையின் ராகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விலக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சிந்து பாடியது.

0: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
1: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்தலை பாத்திரங்கள்,
0: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
5: விலக்கேற்ற மேலே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் சரளா பாடியது.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலைக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன்கோ. சரி சரி, வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: இனி கேட்கலாம் பன்னிசை வண்டார் குழல் என தொடங்கும் பாடல். பாடியவர் TR நாராயண ஓதுவார் அவர்கள்.

0: family members and ordered the establishment of a medical board with his personal physician and his sister to be associated with it. Iran today said that the Strait of Hormuz will remain closed to maritime traffic until all Iranian conditions under the 14-point Memorandum of Understanding signed with the US are fully met. Tehran has tied the reopening of the strategic waterway directly to the complete removal of foreign sanctions and the cessation of military operations. The remarks come amid the expiry of the 60-day window provided by the MOU to halt military hostilities for peace talks between the two sides. The government has announced the National Sports Awards 2025. India's premier women's badminton doubles pair, Trisha Jolly and Pulela Gopichand, along with 15 other sports persons from various disciplines, will be presented the Arjun Award for their outstanding performances in sports and games. And in men's cricket, chasing a target of 372 runs, host Sri Lanka were 84 for 4 in the second innings against India on the fourth day of the first test in Galle when reports last came in. Earlier, India were bowled out for 193 in their second innings, setting the visitors a target of 372 runs. Rishabh Pant top scored with 66 runs off 69 deliveries. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி குறித்து 405 பொருட்கள் அடங்கிய புதிய பட்டியல் ஒன்றை பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாதாள சாக்கடை கால்வாய்களை நவீன இயந்திரம் மூலம் சுத்தப்படுத்தும் பணிகள் சோதனை அடிப்படையில் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு செமிகண்டக்டர் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு இடையிலான வட்டமேசை கூட்டத்திற்கும் அவர் தலைமை ஏற்கிறார். மாநாடு குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: செமிகான் இந்தியா மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து சுமார் 240 நிறுவனங்களும் 500 காட்சியாளர்களும் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டு கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகளும் இடம்பெற உள்ளன. இந்தியாவில் நெகிழ்வு தன்மையுடன் கூடிய வலுவான நீடித்த செமிகண்டக்டர் சூழல் ஒன்றை உருவாக்குவதில் அரசின் முற்போக்கு கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் பங்கை வலியுறுத்தும் வகையில் செமிகான் இந்தியா மாநாடு அமையும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் வளர்ச்சி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளின் வேகத்தை பரஸ்பர ஒத்துழைப்பு மூலம் அதிகரிப்பது குறித்து குழு விவாதங்கள் மற்றும் ஆலோசனை அரங்குகள் இம்மாநாட்டில் இடம்பெற உள்ளன. செமிகண்டக்டர் துறையில் மகளிர் தலைமைத்துவத்தை மேம்படுத்துவது குறித்து தனி அமர்வு ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் அபராஜிதா பராங்லா 2026 எனும் அகில இந்திய மகளிர் மலையேற்ற பயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஹிமாச்சல பிரதேசத்தின் ஸ்பித்தி பள்ளத்தாக்கிலிருந்து லடாக்கில் உள்ள சாங்தாங் வரையிலான இந்த 250 கிலோமீட்டர் சாகச பயணத்தில் முப்படைகள் சார்ந்த 28 NCC மாணவிகள் 3 அதிகாரிகளுடன் இணைந்து பங்கேற்றுள்ளனர். இந்த 30 நாள் பயணம் இந்திய இளம் பெண்களின் துணிச்சல், மன உறுதி மற்றும் அபார திறன்களை வெளிப்படுத்துவதாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இளம் தலைமுறையினர் இடையே தலைமை பண்பை வளர்க்கவும், மன ரீதியிலான நெகிழ்வு தன்மையை வலுப்படுத்தவும், ஒழுங்கு கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும் இத்தகைய பயணங்கள் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்த சாகச பயணத்தில் ஈடுபடும் மாணவிகள் தங்களின் பாதுகாப்பிற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும், பயணத்தின் போது உள்ளூர் சமூகத்தினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு துறைக்கு தேவையான எந்தெந்த பொருட்களை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள 6வது பட்டியலில் மேலும் 405 பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இப்பொருட்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதால் மொத்தம் 3,070 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக வாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக புதிய பட்டியல் திகழும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பட்டியல் குறித்த முழு விவரங்கள்

பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஸ்ரீஜன் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. 2020 இந்த இணையதளம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை பாதுகாப்பு துறைக்கு தேவையான 33,000 அதிகமான பொருட்கள் உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்றதாக அறிவிக்கப்பட்டு, இதில் 15,700 பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி ஏற்கனவே தொடங்கியுள்ளன. இதனால் கடந்த 5 இத்தகைய பொருட்களின் இறக்குமதி செலவு சுமார் 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களுக்கு இடையிலான 12வது கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்திர யாதவ் தலைமையில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மனித குலத்திற்கே முதலிடம் என்ற அடிப்படையில்

பட்டியல் குறித்த முழு விவரங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஸ்ரீஜன் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. 2020 இந்த இணையதளம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை பாதுகாப்பு துறைக்கு தேவையான 33,000 அதிகமான பொருட்கள் உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்றதாக அறிவிக்கப்பட்டு, இதில் 15,700 பொருட்களின்

0: 2025 தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாதாள சாக்கடை கால்வாய்களை நவீன இயந்திரம் மூலம் சுத்தப்படுத்தும் பணிகள் சோதனை அடிப்படையில் இன்று தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: கரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:20:15. இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
5: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாழ்க்கைய வளமாக்க நலமாக்க என்ன செய்யணும், நல்வழியில நம்ம செல்லணும், அப்படி முடியுமா? ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட நம்முடைய ஒரு அழகான பாட்டு என்னது, ஒரு பலமா சுழண்டடிக்கிற ஒரு சூறாவளியை பார்த்திருக்கிறோம். அந்த சூறாவளி என்ன பண்ணும், மரங்களை முறிக்கும், கூரைகளை எல்லாம் பறக்க விட்டுரும், கண்ணில் பட்டதையெல்லாம் தூக்கி செல்லும். ஒரு உறுதியான கல் தூண், அதை அசைக்க முடியுமா? முடியாது. அதே நேரத்தில் ஒரு சின்ன துரும்ப எவ்வளவு தூரம் வேணாலும் தூக்கிட்டு போயிடும். இதை வச்சுக்கிட்டு நன்னறி ஒரு பாட்டு சொல்லுதுங்க. ஒரு பலமான சூறாவளி வீசுது, அங்க ஒரு சின்ன கல் தூண் இருக்குது, பக்கத்தில் நிறைய துரும்பெல்லாம் கிடக்குது. சூறாவளியால் எது பாதிக்கப்படும்? கல் தூண் உறுதியா நிக்குது, ஆண்டாண்டு காலமா நிக்குது, ஆனா சூறாவளி அதை அசைக்கவே முடியல. ஆனா கீழே கிடக்கிற சின்ன துரும்பு இருக்குல்ல, அது அப்படியே வைக்கோல் துரும்பு, அதை அப்படியே தூக்கிட்டே போயிடுதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நம்ம வாழ்க்கையை புரிய வைக்கிறாங்க. என்னது, பொய்ப்புலன்கள் ஐந்தும் புள்ளியேற்பால் அன்றியே மெய்ப்புலவர் தம்பால் விளையாவாம், தும்பினி சுழன்றும் கல்தூனை சூறாவளி போய் சுழற்றும் சிறுபுன் துரும்புங்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற கண், காது, மூக்கு, செவின் இருக்கு இல்லையா, இந்த ஐந்து புலன்களும் நம் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி கண்மூடித்தனமா நம்ம ஓடணும்னா நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிருங்கிறாங்க. இந்த ஐம்புலன்களோட கவர்ச்சி தான் மன உறுதி குறைந்தவர்களை எளிதில் இழுத்து சிட்டுரும். ஆனா அறிவாளும் ஒழுக்கத்தால் செம்மைப்படுத்தப்பட்டு உண்மையை உணர்ந்தவர்களால அந்த ஐம்புலன்கள் எதையும் செய்ய முடியாது. எப்படி சூறாவளி கல்தூனை ஒன்றும் செய்ய முடியாதோ, அதுபோல உறுதி கொண்ட மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அழகான காட்சி, ஒரு இனிமையான ஓசை, ஒரு சுவையான உணவு, ஒரு நல்ல புகழ் பொருள், இதெல்லாம் மனித மனத்தை அப்படி ஈர்க்கும், அது எளிதில் இழுத்துட்டு போயிடும். ஆனா அறிவாலும் ஒழுக்கத்தாலும் தன்னை பண்படுத்தி கொண்டவர்களை அதால அசைக்கவே முடியாது. எப்படி சூறாவளி கல்தூணை அசைக்க முடியாது போல வாழ்க்கையில பல சோதனைகள் வரும், ஆசைகள் வரும், ஆத்திரம் வரும், பேராசை வரும், பொறாமை வரும். இதெல்லாமே நம்ம மனசை சுத்தக்கூடிய சூறாவளிங்க. இதை நம்ம

0: என்ன செய்யணும்? இத தூக்கி விட்டுட்டு போயிடணுமா? ஆமாங்க, இதை விடணும்னா நம்ம மனசு உறுதியா இருக்கணும்ங்கிறாங்க. எந்த சோதனையாலையும் நம்ம அசைக்க முடியாது. அந்த உறுதி எப்படி கிடைக்கும்? நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது, நல்லவர்களோட நட்பு கொள்றது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி. நம் முன்னோர்கள் புலன்களை அடக்குபவனை உண்மையான வெற்றியாளர் சொல்றாங்க. துரும்ப போல சூழ்நிலைகளால் அலைக்கழிக்கப்படாம கல் தோணை போல நெறியில் உறுதியாக நிற்போம். அப்போது எந்த புயலும் வந்தாலும் நம்ம வாழ்க்கையை அசைக்க முடியாதுங்க. புலன்களை வெல்லும் மனமே மெய்ஞானத்தின் அடித்தளம். துரும்பை போல அல்ல, கல் தூணை போல நிற்பவரை ஆசைகள் அசைக்க முடியாது. நல்ல சிந்தனையோட நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
9: கல்யாணத்துல கவனிச்சியா?
10: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
9: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
11: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து 6:41 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசைத்துரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஆர் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்புடி, திருச்சி சேலம் மங்களன் மங்கள், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள். நாளை காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைதானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி மதிவதனஸ்ரீ. 7:00 திரையிசை. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 கோபால் பல்பொடியின் காலை காம்போ. 8:05 திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 சொல்வேந்தர் தீர்

எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை வழங்குபவர் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், மனித நேயம் யாதெனில் இந்த தலைப்பில். 10:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் ஷாப்பிங் மால். 11 மணிக்கு வணக்கம் தோழி. கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவர்ஜனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 முதல் 2022 புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேதுபந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகரமாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள

0: செய்யப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டு தாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்பமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கைத்தறி துணி விற்பனையை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டு வருவது கவலை அளிப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு தடையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விசாரணை முடிவடைந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை வெட்டியும் இருக்கக்கூடும்.
0: நாகை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக ஊராட்சி செயலர் திரு சக்திவேல் தெரிவித்தார்.
3: நாகை மாவட்டம் தேவூர் ஊராட்சி விபி ராம்ஜி திட்டத்தில் நர்சரி கார்டன் பணி வளர்த்துக்கிட்டு பல வகையில் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொய்யா, பாதம், மாமரம், இளாமரம், புளியர் மரம், நாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 10,000க்கும் மேற்பட்ட கன்றுகளை வளர்த்து தினசரி மக்கள் வந்து விபி ராம்ஜி திட்டம் மூலயமா இந்த பணியை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது.
0: இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து பயனாளி திருமதி தனலட்சுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
4: நாங்கள் தேவூர் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். விபிஜி ராம்ஜி திட்டம் மூலியமாக வந்து நாற்றாங்கல் பண்ணை உருவாக்கிக்கிறாங்க எங்கள் பஞ்சாயத்தில். அதில் வந்து தினசரி ஒரு 15 உறுப்பினர்கள் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தினசரி கூலி வந்து 340 ரூபா எங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த நாற்றாங்கல் பண்ணை நாங்கள் உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கணி எங்களால் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
0: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை கட்டடத்தை ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி

0: வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறை கொண்ட கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31 வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் டார் துசாரை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை உறைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர்க்கு பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: இந்திய கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1-4-4-4-7 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: நிகழ்ச்சி தொடர்கிறது.
7: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:41, 30
8: நீங்கள் ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
7: இன்னி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
9: உங்கள் கடை காரைக்கால்.
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
12: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 வரை செயல்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
12: தொடர்புக்கு 8925936936.
7: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
13: இந்த புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள், புற்றுநோய் வரும் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்திய அளவுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. 2025 புதுசாக வந்த புற்றுநோய்களின் எண்ணிக்கை வந்து 1,570,000 பேருக்கு புதிய புற்றுநோய் நோயாளிகள் சென்று

இருக்காங்க. அதாவது 9 பேரில் ஒருத்தங்களுக்கு புற்றுநோய் வருது. பெரும்பான்மையான புற்றுநோய் பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் இதுதான் வருது. பெண்களுக்கு பார்த்தா கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய். இந்த மாதிரி புற்றுநோய்களுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு, அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டு. வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவுகளுடைய அளவு தான் ரொம்ப அதிகமாக போச்சு. பெரும்பாலும் எல்லா குடும்பங்கள்லேயும் வார இறுதி நாட்களில் சமையல் கட்டு பக்கம் போகிறதே கிடையாது, எல்லாருமே வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்றது டின்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம்

0: வார இறுதி நாட்களில் சமையல் கட்டு பக்கம் போகிறதே கிடையாது, எல்லாருமே வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்றது டின்டு ஃபுட்டு ப்ராசஸ்டு ஃபுட் இதில் தான் சாப்பிட்றோம். அதில் போடுற ப்ரிசர்வேட்டிவ்ஸு கலரிங் ஏஜென்ட்டு இது எல்லாமே புற்றுநோயை உருவாக்கும் தன்மை கொண்டது அப்படின்றது தன்மை கொண்டது தான். அப்புறம் ரீசைக்கிள்டு ஆயில், ஆயில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஹீட் பண்ணுற ஆயிலில் அதோடய தன்மை கெட்டுப்போய் அதனால வந்து நமக்கு பல புற்றுநோய்கள் வருது. சாதாரணமாக வடை பஜ்ஜி இதெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா அதை ஒரு நாள் பயன்படுத்துவோம், அடுத்த நாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றதுக்கு தான் பயன்படுத்துவோம், திரும்ப திரும்ப ஹீட் பண்ண மாட்டோம். ஆனால் வெளியில் கடைகளில் விற்கிற இடங்களில் அதையே தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறாங்க, அதனால அந்த எண்ணெயோட தன்மை கெட்டு போயிடுது, அதனால பல நோய்கள் நமக்கு வருது. அதில் ஒன்று புற்றுநோய். அப்புறம் டீப் ஃப்ரைடா ஃபுட் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப வறுத்த உணவுகள், அதனால நமக்கு புற்றுநோய் வருது. அதிக உப்புகள், அதிக மசாலா கலந்த பொருட்கள் இதெல்லாமும் புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாக இருக்குது. ரீஃபைன்டு சுகர், ரீஃபைன் கார்போஹைட்ரேட்டு இது எல்லாமும் நமக்கு புற்றுநோய் வர்றது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயுமே இவ்வளோ பேக்கேஜ்டு ஃபுட்லாம் கிடைக்கிறதே கிடையாது. அங்கங்கே எங்கேயாவது ஒரு சின்ன பெட்டிக்கடை இருக்கும், அங்கே போய் ஏதாவது வாங்குவோம் சாப்பிடுவோம் அப்படி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போனோம்னா அங்கே வந்து ஒரு 25 கடை இருக்குது. அதில் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக நிறைய தொங்க விட்டுருக்காங்க. இது எல்லாமே நம்ம குழந்தைங்களோட கவனத்தை வந்து ஈர்க்குது, அதை சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்றதுனால இவங்களுக்கு அந்த சுவை பிடிச்சி போயிடுறதுனால மற்ற வீட்டில் செய்கிற உணவுகளோட சுவை பிடிக்கிறது கிடையாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற உணவை பாதுகாக்கிறதுக்காக உள்ள கெமிக்கல் கலர்ஸு சுவையூட்டிகள் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக செல்களில் சேர்ந்துகிட்டே வந்து அதுதான் நம்ம புற்றுநோய்க்கு காரணமாக போயிடுது. எப்போவாவது சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு இயற்கையாகவே அதை வந்து வெளியேற்றிடும். நம்ம உடம்பு அதை வந்து வெளியேற்றதுக்கான நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான தன்மை வந்து நம்ம உடம்புல இருக்குது, அதுக்கு வந்து ஈஸியாக அது போயிடும். ஆனால் இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம் இல்லை மாதத்தில் 2 நாள் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் ஒன்றும் கெடுதல் பெருசாக வராது. ஆனால் தினமும் இதையே சாப்பிடும்போது வாரத்தில் 4 நாள் 5 நாள் இதை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கெமிக்கல் நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்ம செல்களை கரெக்டாக செயல்படாமல் வச்சு அதனால அந்த செல்களோட கோளாறுகள் வந்து அதில் டிஎன்ஏ சேஞ்சஸ் வந்து அதுலேருந்து புற்றுநோய்கள் வருது. ஸோ அந்த மாதிரி புற்றுநோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா பேக்கேஜ்டு ஃபுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு இது எதையும் சாப்பிடக்கூடாது. பெரும்பாலும் நம்ம வீட்லேயே செஞ்சு நம்மளே சாப்பிட்ற உணவுகள் தான் பாதுகாப்பானது. நம்மளோட சோம்பேறித்தனம் தான் இந்த மாதிரி நோய்கள் வரதுக்கான காரணம். ஃப்ரூட் சாலட் வெஜிடபிள் சாலட் மாதிரி பழங்கள் காய்கறிகளால் செஞ்ச சிற்றுண்டிகளை வந்து கொடுத்து பழக்கப்படுத்தணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
2: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை இன்று வரை மட்டுமே.
6: PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
9: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு. உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
1: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்தூரிகை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் என் ஆர் ரகுநந்தன் இசையில், வந்தனா ஸ்ரீனிவாசன் ஜெகதீஷ் குரல்களில் கொடி வீரன்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும். இன்சொல் அமது
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற

0: தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தரப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இசைத்தூரிகையில் இனி கேட்கலாம் ஆடுகளம், பேட்மிண்டன். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை அஷ்மிதா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஓய்வினை அறிவித்துள்ளார். 2026-27 கால்பந்து சீசன் தான் தனது தொழில்முறை வாழ்க்கையின் கடைசி ஆண்டாக இருக்கக்கூடும் என கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்துள்ளார். கேட்டது ஆடுகளம். இசைத்துறையில் வரும் அடுத்த பாடல் டி இமான் இசையில், பிரதீப் குமார் குரலில், கருப்பன் படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை இன்று வரை மட்டுமே. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை துரிகை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஷேன் ரோல்டான், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் சீமராஜா படத்திலிருந்து.

0: கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை துரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை இன்று வரை மட்டுமே.
1: PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்ஹத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் 700 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயம் து. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது.

0: பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாஃப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ்தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ்தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும், மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியிலிருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கி

0: சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7:25, 26 நொடி.

0: பெரிய ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
1: எப்படி சொல்ற?
0: பிஎம் சூரிய வீட திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்றவங்கள ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
1: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு கொள்ளுங்க www.suryagar.gov.in.
2: இணைக்கேட்கலாம் காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
6: உழவர்களுக்கு
7: பூங்கொடி, பூங்கொடி எதுக்குதான் நின்னுட்டு இருக்குது? காதுல வாங்காத மாதிரி நிக்குதே. பூங்கொடி ஒன்னதான்.
8: அக்கா நீங்க பேசாதீங்க அக்கா.
7: ஏன், என்னாச்சு? நான் என்ன பண்ணுனேன்?
8: ஏங்கா, உங்ககிட்ட வீட்டுல ஒரே எலி பிரச்சனைன்னு சொன்னேன். எலிய பத்தின மத்த விவரம் எல்லாத்தையும் சொன்னீங்க. எப்படி கட்டுப்படுத்தணும்னு கேட்டேன், வந்து சொல்றேன்னு சொன்னீங்க, இப்பதான் வரீங்க.
7: பூங்குடி தப்பா நினைச்சுக்காதம்மா, வயல்ல கொஞ்சம் வேலையா போயிடுச்சு. நானும் வரணும் வரணும்னு தான் நினைப்பேன், முடியாம போயிட்டு. அதுக்காக அக்கா கிட்ட பேசாம நிப்பியா?
8: கோமா இருந்தா மட்டும் அப்படியே நீங்க உருகி பேசுவீங்கக்கா.
7: சரி சரி விடு. இப்ப என்ன, எலிய கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே?
8: அதேதான்.
7: சில அருமையான எலி கட்டுப்பாட்டு விஷயம் சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ.
8: சொல்லுங்க சொல்லுங்க.
7: எலி வலை எங்க இருக்குதோ அதை பார்த்து அங்க மிளகு, திப்பிலி இதெல்லாம் சேர்த்து போட்டு புகை மூட்டம் போட்டோம்னு வச்சுக்கோ, வலைக்குள்ள இருக்கிற எலி காணாம போயிடும். அப்புறம் இன்னொரு வழி சொல்றேன் கேளு. வீட்டை சுத்திதான் நெய்வேலி காட்டாமணி அத்தனை கிடக்குல்ல?
8: ஆமா கிடக்கு.
7: அந்த செடியோட விதைகளை கொஞ்சம் எடுத்து நல்லா இடிச்சு 2-3 லிட்டர் தண்ணியில நல்லா கொதிக்க விட்டு, கொதிச்ச தண்ணிய வடிகட்டி சோள விதை இருக்கு பத்தியா?
8: எங்க, சோள விதைய வீட்டுல வச்சிருந்தா எலிதான் தூக்கிட்டு போயிடுது, கடையிலதான் வாங்கணும்.
7: இப்ப நீ சொல்ற மாதிரி சோள விதைய கடையில வாங்கி கொஞ்சம் வேக வச்சு அந்த சாரோட போட்டு கலந்து எலி நடமாட்டம் உள்ள இடத்துல வச்சோன்னு வச்சுக்கோ, அந்த சோள விதை எலிங்களுக்கு ஆகவே ஆகாது. அது மூலமாவும் கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி இன்னொரு வேலையும் செய்யலாம்.
8: என்ன வேலை சொல்லுங்கக்கா?
7: இந்த பருத்தி பஞ்சு இருக்குல்ல பூங்குடி,
8: நம்ம வீட்டுலதான் பருத்தி போட்டிருக்கோமே, இருக்குக்கா?
7: அது கொஞ்சம் எடுத்து திரி திரியா திருவி வெள்ளப்பாகல நினைச்சு

0: எலி நடமாடுற இடத்துல போட்டோம்னு வையி, அதை தின்ற எலிக்கு அது பிரச்சனையாகி அது மூலமாவும் எலிகளை கட்டுப்படுத்தலாம்.
1: சரிக்கா, இதை நம்ம வீட்டுல செஞ்சிடறோம். நம்ம வீட்டு வயலையும் விட்டு வைக்கலையேக்கா, அதுல இந்த எலியை எப்படி கட்டுப்படுத்துறது?
0: அதுக்கும் வழி இருக்கே. ஒன்னும் இல்ல, இந்த மோட்டார் சைக்கிள் எல்லாம் பயன்படுத்துறாங்க பாரு, ஆயிலு அதான் பொங்குடி வேஸ்ட் ஆயிலு.
1: சரி,
0: அதை ஒரு 3 லிட்டர் வாங்கி வயல் பாசன தண்ணியில கலந்து விட்டா எலிங்க அந்த பக்கமே வராது.
1: ஏங்கா, இந்த எலிங்க பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானக்கா, அதுங்களை துன்புறுத்தாம விரட்டுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்காக்கா?
0: பொங்குடிக்கு என்ன ஒரு நல்ல மனசு, அதுக்கும் வழி இருக்கு. பொங்குடி சொல்றேன் கேளு. கொஞ்சம் சாணத்தை எடுத்து அதுல மண்ணெண்ணெய் அதுல கொஞ்சம் நல்லா கலந்து சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி அந்த உருண்டைய நிழல்ல நல்லா உலர்த்தி ஒரு 3/4 காஞ்ச உருண்டைகளை எலி வர போற இடத்துல எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோ. அந்த உருண்டையிலேருந்து வர்ற வாடை பிடிக்காம எலிங்க எல்லாம் அடுத்தடுத்த இடத்த நோக்கி ஓடி போயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பொங்குடி,
1: அத முதல்ல சொல்லுங்கக்கா.
0: வயலை பொறுத்த அளவுக்கு எலியோட வரத்தை குறைக்கணும்னு நம்ம விரும்பினோம்னா முதல்ல வரப்போட அகலத்தை கண்டிப்பா குறைச்சாகணும். அப்பத்தான் எலிகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி வயல்ல களை அதிகம் அண்டாம, வரப்பு ஓரத்துலயும் அதிக பயிர்கள்லாம் இல்லாம களத்து மெட்டிலையும் ஓரங்களை சுத்தமா வச்சுக்கிறது மூலமா இந்த எலிகளை நல்லாவே கட்டுப்படுத்தலாம்.
1: பரவாயில்லையே ரேவதியக்கா, என்னதான் உங்ககிட்ட நான் கோபமா பேசினாலும் அதெல்லாம் மனசுல பெருசா வச்சுக்காம எலிய கட்டுப்படுத்துறதுக்கு பல வழிய சொல்லிருக்கீங்க.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
7: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
8: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: என்ன பூங்கொடி, ஒரே கோழி குஞ்சா மேயுது?
2: சாதாரண கோழி குஞ்சு இல்லக்கா, எல்லாமே நாட்டு கோழி குஞ்சு.
1: எங்க இருந்து வாங்கினது?
2: எங்க அப்பா சந்திக்கு போயிருந்தாங்களா, அங்க வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்களா, குட்டியா அழகா இருக்கு.
1: பரவாயில்லையே, சந்தைக்கு போய் காய்கறி தான் எல்லாம் வாங்குவாங்க. உங்க அப்பா கோழி குஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே. அது சரி பூங்கொடி, பாக்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்க, எத்தனை நிக்குது?
2: அது ஒரு 25 வாங்கிட்டு வந்தாங்கக்கா.
1: எங்கப்பா 25? அது சரி, பராமரிக்க தெரியுமா பூங்கொடி? ஒரே நேரத்துல 25 கோழி குஞ்சு வாங்கிருக்கீங்க.
2: அது எனக்கா பெரிய வேலை. நம்ம சாப்பிடுற அரிசியை போட போறோம், அதுவும் தான் சாப்பிடுது.
1: என்னது, கோழி குஞ்சுக்கு அரிசிய போட்டியா? அது சரி, கோழி குஞ்சுக்கெல்லாம் அப்படி போடக்கூடாது பூங்கொடி. இன்னைக்கு கிசான் வாணி நிகழ்ச்சியை நீ கேளு. ஏன்னா நாட்டு கோழி வளர்ப்ப பத்தி சொல்ல இருக்கு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஆர் அண்ணாதர் அவங்க.
2: ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது. சரி, நிகழ்ச்சி கேப்ப வாங்க.
3: உணவளிக்கும் கரங்களை போற்றும். இன்றைய விவசாய நிகழ்ச்சியில நம்மளை சந்திக்க ஒரு விவசாயி வந்திருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான விவசாயம் பண்றாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம் மேடம்.
3: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
4: நேர்களுக்கு அனைவருக்கும் எனது முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் அண்ணா.

0: மதுரைங்க வந்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கொடுக்கூர் கிராமத்துல அமைஞ்சிருக்கு. நாட்டுக்கோழி பண்ணை வச்சு நான் வளர்த்துட்டு வரேங்க.
1: சரிங்க, எத்தனை ஆண்டுகளாக நீங்க இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புல ஈடுபட்டு வரீங்க ஐயா?
0: கடந்த 6 வருடமா நான் நாட்டுக்கோழி வளர்த்துட்டு வரேங்க.
1: அதுக்கு முன்னாடி
0: நான் வெளிநாட்டுல போயிருந்தேங்க, ஃபாரின்ல போயிருந்தேன். அங்க படிச்சுட்டு அங்க போயிருந்த போதும்னு சொல்லிட்டு வந்தேங்க. இங்க வந்துட்டு பார்த்தா லேண்ட் இருந்துச்சு, நம்ம கிட்ட இருந்தது. அந்த லேண்ட் வாங்கி சரி, அது முந்திரி தோப்பு, சரி அதுல என்ன பிளான் பண்ணி பண்ணனாக்க சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வரும்போது கேவிகே சோழமாதேவியில் கேவிகே வந்துட்டு நமக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பை பத்தி ஒரு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து அட்டன் பண்ணாங்க, அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அழகு கண்ணன் முதுநிலை விஞ்ஞானி மிஸ்டர் அழகு கண்ணன் அவர் தான் வந்து எனக்கு கைட் பண்ணாருங்க, ஊக்கமும் அளிச்சாரு. அதன் அவருடைய அட்வைஸ் பேர்ல நம்ம நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் சக்சஸாக போயிட்டு இருக்குங்க. 6 வருஷம் ஆச்சு இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிங்க.
1: நாட்டுக்கோழி வளர்த்துட்டு வரீங்கன்றீங்க, நாட்டுக்கோழி வளர்த்துட்டு வரீங்க,
0: சிறுவடை நாட்டுக்கோழிங்க. இது வந்து ஆக்சுவலி இது என்னன்னா அழிந்து கொண்டு வர ஒரு ரகங்க. இது சிறுவடை நாட்டுக்கோழிங்கிறது நம்ம முன்னோர்கள், இங்கிலீஷ்ல ரெட் ஜங்கல் ஃபவுல்பாங்க, நம்ம முன்னோர்கள் வளர்த்தது தான். பட் நாளடைவில் அது வந்து நாட்டுக்கோழி அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க. அது மீட்டெடுக்கணுங்கிற அப்படியும் ஒரு எண்ணம் இருக்குது நமக்கு. அதனால தான் நாட்டுக்கோழி செலக்ஷன் பண்ணி நான் வளர்த்துட்டு இருக்கிறேன்.
1: இதனால தான் நீங்க நாட்டுக்கோழி வளர தேர்வு செஞ்சு பண்ணிட்டு வர மெயின் ரீசன் இதுதான்.
0: ஆமா ஆமா, நிச்சயமா தாங்க.
1: வெளிநாட்டுல பாரு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுக்கோழி தான் வளர்க்கணும்னு ஏன் இந்த ஆர்வம் உங்களுக்கு? அங்க ஏதாவது
0: போதும் டிமாண்ட் ரொம்ப அதிகம். நாட்டுக்கோழி எங்கேயுமே கிடைக்கிறதுல, ஒரிஜினல் பியூர் ஒரிஜினல் நாட்டுக்கோழி எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. அதனால வேண்டிய செலக்ஷன் பண்ணி, அதனால தான் செலக்ஷன் பண்ணி நான் வளர்த்தேன்.
1: எங்க வாங்கினீங்க முத முதல்ல ஒரு நாட்டுக்கோழி வாங்கிங்கல்ல? அது எந்த மாவட்டத்துல இருந்து வாங்கினீங்க?
0: இல்ல, அரியலூர் மாவட்டத்துல தான். இப்ப நாட்டுக்கோழின்னு பார்த்தாலே எங்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளி மாநிலத்துக்கு கூட நம்ம இங்க இப்ப வந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். பட் அரியலூர் மாவட்டத்துல தான் ஒரிஜினல் சிறுவிடை நாட்டுக்கோழின்னு உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்துட்டு அரியலூர் மாவட்டத்துல மட்டும்தான் கிடைக்கும். நண்பர் ஒருத்தர் வளர்த்துட்டு இருந்தாருங்க, பியூர் சிறுவிடை நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட தான் நாங்க வாங்கியிருந்தோம். ஆரம்பத்துல வந்து ஒரு வெறும் 80 குஞ்சு, 1 மாசத்துக்குஞ்சு 80 குஞ்சு தான் நம்ம வாங்கினோம். அதுல இருந்து தான் நம்ம பண்ண உருவாக்கி இன்னைக்கு வந்து மாசம் 2000 ஒரு 3000 குஞ்சு வரைக்கும் நம்ம அனுப்பிட்டு இருக்காங்க வெளியில. ஆமா.
1: எவ்வளவு பரப்பளவுல நீங்க நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கீங்க?
0: 7 ஏக்கருங்க நம்மளது. இப்போ 7 ஏக்கர் முந்திரி இருக்குதுங்க. 7 ஏக்கருமே ஃபுல்லா ஃபென்சிங் போட்டுட்டேன். வெளியில இருந்து நாயோ நரியோ வேற எந்த இது வெளியில் உள்ள வராம இருக்கிறதுக்கு ஃபென்சிங் போட்டுட்டேன். 7 ஏக்கர் இப்ப நம்ம 7 ஏக்கர்ல தான் நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கிறோம்.
1: கூண்டு முறை இல்லைங்களா?
0: இல்ல இல்ல, இப்போ புறக்கடை வளர்ப்பும்பாங்க, வெளி மேய்ச்சல். இந்த நாட்டுக்கோழி பொறுத்த அளவு கூண்டு முறையில வளர்க்கவே கூடாது, வளர்க்கவும் முடியாதுங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த சிகப்பு காட்டு கோழிம்பாங்க, இது எல்லாம் மரத்துல ஏறி அடையிறது அந்த மாதிரி ரகம் தாங்க இது. இது வந்துட்டு அதனால வந்து இது இந்த நாட்டுக்கோழி பொறுத்த அளவு கூண்டு முறையில யாரும் வளர்க்கவும் முயற்சி பண்ணாதீங்க, வளர்க்க முடியாது. நம்ம நாம வளர்த்துட்டு வந்து புறக்கடை வளர்ப்பும்பாங்க, அதாவது மேய்ச்சல் முறையில் வளர்ப்பும்பாங்க, அதுதான் வளர்த்துட்டு இருக்கிறோம்.
1: இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு 7 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. தீ முந்திரி தோப்பு காடுல சென்டர்ல நடுமயத்துல நீங்க நாட்டுக்கோழி வளர்த்துட்டு வரீங்களா? எப்படிங்க?
0: ஆமா ஆமா, ஒரு கார்னர்ல ஷெட் போட்டுக்கிறாங்க, 20-60 ஷெட் போட்டுக்கிறோம். நைட்ல வந்து அந்த ஷெட்ல வந்து எல்லாம் அடைஞ்சிருவாங்க. அது எல்லாம் ஃபுல்லா வந்து பகல்ல ஃபுல்லா 6 மணிக்கு எல்லாம் திறந்து விட்டுருவோம், மேய்ச்சலுக்கு போயிருவாங்க. மேய்ச்சல் முடிஞ்சிட்டு ஒரு 5 மணி 6 மணி வாக்குல திரும்ப வந்து எல்லாம் ஷெட்டில் அடைஞ்சிருவாங்க. வெளியில எங்கேயும் போறது, வெளியில எங்கேயும் அடையிற மரத்துலயோ அங்க எங்க அடையிற அந்த மாதிரி நாங்க பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க.
1: எவ்வளவு கோழி வச்சிருக்கீங்க ஐயா?
0: இன்னைக்கு வந்து 350 கோழி தாய் கோழி இருக்குதுங்க, பெட்டை 40 சேவல் இருக்குதுங்க, மொத்தம் 390 பிளஸ் அது இல்லாம குஞ்சு சிக்ஸ் வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்குதுங்க. ஒரு 200-300 வரைக்கும் ஒரு நாளே குஞ்சு, 1 மாசத்துக்குஞ்சு 2 மாசத்துக்குஞ்சு அந்த மாதிரி நம்ம இருக்குது. இப்போ
1: கோழி குஞ்சுகளை எப்படி பராமரிக்கிறீங்க?
0: கோழி குஞ்சுகள் பராமரிப்பு நிறைய பேர் ரொம்ப கஷ்டமான நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க சரிங்களா. கோழிகள் நம்ம ஒரு நாள் இருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம புரூடிங் செட்டப் போட்டு வளர்த்து அதுலயே வந்து IBD லசோட்டா அந்த வேக்சின் எல்லாம் போட்டுறோம். அதனால இழப்பு ஒண்ணு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. புரூடிங்னா ஒரு குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் கணக்குல நம்ம பண்றாங்க, அது மாதிரி பண்ணா தான் சரியா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 100 குஞ்சு ஒரு புரூடிங் செட்டப்ல இருக்குன்னாக்க அதுல வந்து 160 வருஷம் பல்ப் 2 போட்டானே எனக்கு சரியா இருக்குங்க. அந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறோம், நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இல்ல.
1: இப்ப கோழி குஞ்சுகளுக்கு நீங்க இந்த பராமரிப்பு மட்டும்தான் பண்ணுவீங்களா? வேற அந்த தீவன
0: மேலாண்மை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதன் பிறகு நாம வந்துட்டு நாமளே தீவனம் அரைச்சுக்கிறாங்க. அந்த இன்கிரீடியன்ஸ் கேட்டீங்கன்னாக்க 100 கிலோ சொல்றோம் பாருங்க, மக்கா சோளம் 30 கிலோ, தவிடு அல்லது தவிடுன்னாக்க அரிசி தவிடு போடலாம், கோதுமை தவிடு போடலாம், அது ஒரு 20 கிலோ, கடலை பண்ணாக்கு 10 கிலோ, கருவாட்டு தொல் 8 கிலோ, கம்பு அல்லது சோளம் எது வேணாலும் போட்டுக்கலாம், அப்படியே அரைக்க வேண்டிய அப்படியே போட்டுக்கலாம், அது ஒரு 15 கிலோ பிளஸ் மின

0: மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ இது எல்லாம் சேர்த்தா 100 கிலோ வருங்க. இந்த 100 கிலோ வந்துட்டு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அதான் பராமரிப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். தீவனம் வந்து கம்பெனி தீவனம் கூட போட்டு வளர்க்கலாம் கோழிங்க, பட் கம்பெனி தீவனம் போட்டு வளர்க்கும் போது நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, செலவு வந்து ரொம்ப அதிகமாகும். இது வந்து நம்ம நேரடியாக விவசாயிகள்கிட்ட வாங்கிக்கிறோம், ஸோ விவசாயிகளுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால வேண்டி நம்ம இந்த மாதிரி தான் தீவனம் வாங்கி, நம்ம ஒரு மாதத்துக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி தீவனம் தான் வாங்கி அரைச்சி நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
1: நீங்கள் தயாரித்து நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா, எத்தனை மாதங்கள் வரைக்கும்
0: இதெல்லாம் கட்டணி கட் பண்ணி போடும்போது தீவன செலவு நமக்கு ரொம்ப கம்மி வருதுங்க. ஸோ அதெல்லாம் இதை இல்லாமல் அந்த வாழை மட்டை அந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து பசுந்தீவனம் எது வந்தாலும் நல்லா சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். அந்த வாழை மரம்லாம் எங்கேயாவது கிடச்சதுனாக்கா நம்மகிட்டே இருக்குதுங்க, வாழை மரம் குளத்தில் மரம் பாங்க, அதெல்லாம் காயெல்லாம் வெட்டிட்டு அந்த மரத்தை வெட்டி போட்டால் அது ஒரு நாளைக்கு தீவனம் சரியாயிருங்க.
1: இப்போ இந்த 7 ஏக்கரில் குளமும் இருக்குங்களா? ஏன்னா அசோலா பெட்டு சொல்லியிருக்கீங்க.
0: இல்லை அசோலா பெட்டாக போட்டிருக்கிறாங்க, குளம்லாம் இல்லை, பெட்டு மட்டும் தனியாக போட்டுக்கோங்க, தார்பாலின் போட்டு பெட்டு தனியாக போட்டுக்கிறாங்க.
1: இந்த கோழிங்களுக்கு இப்போ இந்த கோழி குஞ்சுகளுக்கு இந்த தீவனம் கொடுக்குறீங்கன்றீங்களா, அதே தான் கோழிகளுக்குமே கொடுக்குறீங்க?
0: நமக்கு பெரிய கோழிகளும் அதே தான் கொடுக்குறோம். ஏன்னா இது எல்லா விதமான கோழிகளுக்கும் சரியாக வருதுங்க, இது வளர்ச்சிக்கு நல்லா. அதாவது அந்த சில கம்பெனிலாம் என்ன போடுறாங்க, குரோயரும்பாங்க, அதாவது வளர்ச்சிக்கு ஒன்று முட்டையிடத்துக்கு ஒன்று அப்படிம்பாங்க. இது நம்ம கொடுக்கறது வந்து சரி வீதம் ஒன்று எல்லாத்துக்குமே, அதாவது கொலஸ்ட்ரால் கொழுப்பு கம்மியாக இருக்கும், புரோட்டீன் அதிகம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதால இதை நான் செக் பண்ணி பார்த்தேங்க, ஆராய்ச்சி முறையில் செக் பண்ணி பார்த்தேன், சில பேர் அனுபவ சாலையில் கேட்டும் பார்த்துட்டேன், எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இதை நான் மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இதை நாங்கள் இதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்துட்டு இதனால் இதே பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறாங்க, இதே முயற்சி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது, இதே நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: தீவனம் தயாரிக்கிறத எங்கே கற்றுக்கிட்டீங்க?
0: இல்லை ஆராய்ச்சி முறையில் தான் நாமளே பண்ணணுங்க, ஏற்கனவே வந்துட்டு நாமளே தான் பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கம்பு இதில் அதுக்கு வந்துட்டு என்னென்ன உணவு வேணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். இப்போ முட்டை இடத்துக்குலாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து அசோலா வேணும், அல்ல அந்த மக்கா சோளத்தில் அது ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கருவாட்டு தூளுங்கிறது வந்துட்டு என்ன நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்திங்க அதுக்கு சரிங்களா. அதனால ஒரு ஒரு ஒன்று ஒன்றா போட்டு போட்டு பார்த்து தான் நம்ம பண்ணாங்க.
1: கருவாட்டு தூளன்னா எல்லா மீன்
0: கருவாட்டு? ஆமாம் ஆமாம், வேஸ்ட் கருவாடு. இந்த கருவாடு விற்கிறவங்கள்ட்ட நான் என்ன பண்ணுவோம், போய் வேஸ்ட் கருவாட்டுக்கான்னு கேட்பேன். அவங்க தலை வெறும் வேஸ்ட் கருவாடு தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அது மட்டும் சீப்பாக வாங்கிட்டு வரும், 15 ரூபா கிலோ 20 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு வந்து நல்லா ட்ரையை நல்லா காய வச்சு 2-3 நாள் காய வச்சு உரலில் போட்டு நசுக்கி மிக்சியில் போட்டு சும்மா 2-3 சுத்து விட்டா போகுதுங்க, கிளியரா வந்துடும், அது பொடி பொடியா வந்துடும். அதை வந்து காத்து போகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சு, இது மட்டும் கருவாட்டு தூளை மட்டும் இது கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது, தனியாக போட்டு வச்சுக்கணும். கருவாட்டு தனியாக போட்டு ஏர் டைட் கண்டெய்னர் இருப்பாங்க, அதை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னாக்க நமக்கு எப்போ தேவையோ அப்போ 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எடுத்து அதுக்கு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுக்க வேண்டியதாங்க. அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: ஏன் ஒரே கருவாட்டு தூளையும் அதுலேயே நீங்கள் தயாரிக்கிற தீவனத்திலே போட்டால் என்னங்க?
0: கருவாட்டு தூள் அதில் போட்டால் கருவாட்டில் ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஈரப்பதம் இருக்குங்க, ஈரப்பதம் எப்போவுமே இருக்கும், அது மிக்ஸ் பண்ணால் ஃபங்கஸ் பிடிக்கும், அது ஏற்கனவே பார்த்தாச்சு நம்ம, ஃபங்கஸ் பிடிச்சி வெள்ளை வெள்ளையாக அந்த கருவாடு தூளை மட்டும் வெள்ளையாக இருக்கும், அது மற்ற எல்லா தீவனத்தையும் பாதிச்சிடும். ஸோ அது மட்டும் தனியாக வச்சுட்டு நம்ம கருவாடு தூள் அந்த நேரத்தில் மட்டும் தனியாக போட்டுக்கணுங்க.
1: இந்த கோழிங்களுக்கு நீங்க தயாரிக்கிற தீவனத்துல
0: சரிங்க,
1: இப்போ நேப்பியர் பூல்
0: சொல்லிருந்தீங்க,
1: உற்பத்தி பண்றீங்க?
0: உற்பத்தி பண்றோம், சூப்பர் நேப்பியர் பூல் நாமளே உற்பத்தி பண்றோம், நாமளே போட்டு தண்ணி விட்டு வளர வளர கட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை சின்ன கட் பண்ணி போட வேண்டியதாங்க, சாஃப் கட் எல்லாம் இது அதிகமா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, கத்தியாலே வெட்டி போட்டுருவாங்க.
1: ஒரு 700 கோழி கிட்ட இருக்கும்,
0: இருக்கு எல்லா கோழியும் வெட்டி போட்டுலாங்க. ஒரு
1: எப்படி நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல நீங்களே தான்?
0: ஆட்கள் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு வெட்டி போடுவோம். இன்கேஸ் நான் சம்டைம் நானே கூட வெட்டுவேன், ஆட்கள் வச்சு வெட்டி போடுவாங்க.
1: இப்போ இந்த திறந்த வெளியில தான் கோழி குஞ்சுங்களை பராமரிச்சுட்டு வரீங்க, வளர்த்துட்டு வரீங்க இல்லைங்களா?
0: ஆமா,
1: திறந்த வெளியில வைக்கிறதுனால கோழி என்னென்ன நன்மைகள்லாம் பெறுறது?
0: நல்ல க்வெஸ்சன் கேட்டுருக்கீங்க. திறந்த வெளியில வளர்க்கறதால நிறைய நன்மைகள் இருக்குது. ஒண்ணு வந்துட்டு நோய் மேலாண்மை ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதாவது வந்து மூடிய உள்ளுக்குள்ளே வச்சு வளர்க்கறதுக்கும் திறந்த வெளியில வளர்க்கறதுக்கும் எந்த விதமான நோய் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்னொன்னு திறந்த வெளியில எல்லா இடத்துக்கும் போறதால நமக்கு வந்து இந்த கோழி எச்சம்லாம் அங்கங்க போறதால நமக்கு வந்துட்டு அது நம்ம அதுக்கு தொழு உரம் போடணுங்கிற அவசியம் இல்லை, முந்திரிக்கு வந்து தொழு உரம் போடணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று இது ஆரோக்கியமாக இருக்குங்க, அதெல்லாம் பறந்து இது ஆக்சுவலி இதெல்லாம் அந்த நான் காட்டு கோழிங்கத்தால பறந்து திரிஞ்சு வளர்ந்த கோழி தான் இது. அதனால வந்து திறந்த வெளியில் போகிறதால அதுக்கு அந்த மண் குளியல்பாங்க, உடல் வந்து தன்னைத்தானே குளிர்ச்சி ஆகிக்கும், சூடாக இருக்கிற உடம்பை வந்துட்டு தன்னைத்தானே குளிர்ச்சி பண்ணுறது மண் குளியல்பாங்க. அது என்ன பண்ணும், சீச்சு மண்ணுக்கெல்லாம் சீச்சு மேலே

0: போட்டுக்கும். அதனால வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதாவது திறந்த வெளியில் வளர்க்கறதால கோழிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், அது நிச்சயமா சொல்ல முடியும்.
1: திறந்த வெளியில கோழி வளர்க்கறதுனால ஆரோக்கியமும் நோயும் கட்டுப்படுத்த முடியும்.
0: ஆமா.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: சுபாக்கா, நாட்டுக்கோழி வளர்ப்ப பத்தி சொல்லிட்டு வர, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஆர் அண்ணாதுரை அவங்களுக்கு 6 வருஷமா நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்காங்களாம். அக்கா, இவங்கள பாத்தீங்களா, கேவிக்கு மூலமா பயிற்சிக்கு போயிருக்காங்களாம். அந்த ஆர்வத்துல இவங்க அந்த நாட்டுக்கோழிய சிறப்பா வளர்த்துட்டு வராங்களாம்.
3: அதுவும் கவனிச்சா பொங்கோடி, சிறுவிடை கோழியை தேர்ந்தெடுத்து வளர்க்கறாங்களாம். ஆமா, நீங்க வாங்கிட்டு வந்திருக்க கோழி என்ன ரகம்?
2: அதெல்லாம் வளர்ந்ததாங்க தெரியும், எங்க அப்பா கேட்டதான் தெரியும்.
3: பொங்கோடி, மேய்ச்சல் முறையில நாட்டுக்கோழி வளர்த்துட்டு வராங்க. வா, அடுத்த பகுதியில என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: இதெல்லாம் தாண்டி ஒருவேளை நோய் வந்துருச்சுன்னா என்னென்ன பராமரிப்பு நீங்க மேற்கொண்டுட்டு வந்தீங்க?
4: மேலும் இது வந்து நோய் மேலாண்மை பத்தி கேட்டிருக்கீங்க. நோய் மேலாண்மை நம்ம வந்துட்டு இன்ன வரைக்குமே வந்துட்டு இந்த 6 வருஷம் ஆச்சுங்க நம்ம பண்ணை ஆரம்பிச்சு. இந்த 6 வருஷத்துல இந்த பண்ணையில வந்து இன்ன வரைக்கும் பெருசா வந்து நோய் அட்டாக் ஆகி பெரிய பிரச்சனை வந்ததுன்னு இதே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், வருமுன் காப்போம், அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். வருமுன் காப்போம்னா நம்ம மூலிகை தான் அதிகமா வந்து நம்ம பண்ணையில வந்து அதிகமா மூலிகையை தாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பெருசா வந்து இங்கிலீஷ் மருந்து அதிகமா பயன்படுத்துறது இல்ல, ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் பயன்படுத்துறோம். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வருமுன் காப்போம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்னு நான் வச்சிருக்கேங்க, அதை வாட்ஸ்அப்ல கூட எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அதுல வந்து என்னன்னா, வெத்தலை 2, உப்பமேனி 1 கைப்பிடி, கீழா நெல்லி 1 கைப்பிடி, துளசி 1 கைப்பிடி, 20 மிளகு, சீரகம் 2 ஸ்பூனு, வெங்காயம் 10, பூண்டு பல்லு 5, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி 1 துண்டு, இது எல்லாமே வச்சு நம்ம வந்து கஷாயம் மாதிரி வச்சு கொதிக்க வச்சு 10 லிட்டர் தண்ணிக்கு கஷாயம் மாதிரி வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஆற வச்சு மாசத்துக்கு ஆறு நாள் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த தண்ணியை வச்சுக்கணும் எல்லா கோழிகளுக்கும். அடுத்தது 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி இதை நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னாக்க நாட்டுக்கோழி வளர்ப்புல நிச்சயமா நோய் பெருசா அட்டாக் ஆகி கோழி இறந்தது அப்படிங்கிற சரித்திரமே கிடையாதுங்க. நான் வந்து கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும், ஏன்னா நான் 6 வருஷத்து அனுபவத்துல இதுதான் பயன்படுத்திட்டு வரேன். நோய் இன்ன வரைக்கும் பெருசா உனக்கு பாதிப்பதே கிடையாதுங்க.
2: இப்போ ஆற வச்சு இந்த தண்ணியை வந்துட்டு குடிக்கிற தண்ணியில கலக்கணுங்களா?
4: கலக்க வேண்டாம், அப்படியே 10 லிட்டர் தண்ணி, 10 லிட்டர் தண்ணி அப்படியே வச்சிட வேண்டியதுங்க. ஆற வச்சு அப்படியே வச்சிட வேண்டியதாங்க, கலக்கலாம் வேண்டியது, எதுவுமே வேற எதுவும் கலக்க கூடாது.
2: இது எந்த நோயை கட்டுப்படுத்துறது?
4: எல்லா நோய்க்கும் கட்டுப்படுது. இது வந்து வருமுன் காப்போம், அதாவது வந்துட்டு இதுக்கு வர கல்லீரல் பிரச்சனை, சளி பிரச்சனை, நோய் பார்த்தாலே நோய்னு பார்த்தாக்க ரெண்டு கஷாயம் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு நமக்கு.
2: இப்ப வரப்போறது மழை காலம் இல்லைங்களா?
4: ஆமாங்க.
2: இந்த மழை காலத்துல கோழிங்களையும் கோழிங்க கொட்டகையையும் எப்படி பராமரிச்சுட்டு வரணுங்க?
4: ஆமா, கோழி கொட்டகை எப்படி பராமரிக்கணும்னா, நம்ம அதுவும் வந்து இயற்கை முறையில தான் பண்றோம். ஒரு டெய்லி வந்து காலையில ஆள் இருக்காங்க, டெய்லி காலையில கூட்டிடுவாங்க. இது வந்து நைட்ல வந்து நம்ம கொட்டையில படுத்துக்கோம், நைட்ல போற எச்சம் மட்டும்தான் கொட்டையில இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, காலையில வந்து கிளீன் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, 10 லிட்டர் தண்ணிக்கு 10 எலுமிச்சம்பழம், 1 கிலோ கல்லுப்பு, 100 மஞ்சத்தூள், இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொட்டைகளை ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, கையில தெளிச்சிட்டாலும் சரி, கொட்டைகளை ஃபுல்லா தெளிச்சிட்டாலும், இது வந்து கிருமி நாசினி, நல்ல கிருமி நாசினி. இது வந்து நம்ம இயற்கையா தான் பண்ணிட்டு இருக்கோம் கிருமி நாசினி. இதுல வந்துட்டு கிருமி நாசினிக்கு இங்கிலீஷ்ல வந்துட்டு கொர்சோலின்னு சொல்லி ஒன்னு இருக்குதுங்க, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனா மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்துறது.

0: வந்து வாரம் வாரம் நீங்க வாரம் ஒரு முறை பயன்படுத்தினால போதும், மழை காலத்துல வர நோய்கள்லாம் வந்து இதுல கண்ட்ரோல் ஆயிருங்க. கோழிகளுக்கு வந்து அது கோழிகள் வந்து மழையில வந்து நம்ம எல்லாம் பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். மழை பெஞ்சா கோழிகள் கொட்டாய்க்கு உள்ள வந்துருங்க. மழை விட்ட பிறகுதான் எல்லாம் வெளியில போகும்.
1: அப்படி சில கோழிகளுக்கு சீக்கு வந்து
0: இல்ல வந்தா வராதுங்க. ஏன்னா இது கோழிகள் வந்து இதான் காட்டு கோழிம்பாங்கல்ல, ஏற்கனவே காட்டுல வளர்ந்த கோழி தான், அதுக்கு வந்து அடிப்பிடிக்கு தாங்கும்பாங்க. அதான் ஆக்சுவலி அதான் அப்படிதான் நம்ம வட்டார வழக்கில் அதான் அடிப்பிடிக்கு தாங்கும்பாங்க. அதாவது இந்த கோழிகளுக்கு வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, ஒன்னும் பெருசா பாதிப்பு வராதுங்க.
1: கோழி குஞ்சுக்கு தான் சேல் பண்றீங்களா?
0: ஆமா, ஒரு நாளை குஞ்சு இல்ல ஒரு மாசத்து குஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முட்டையும் குடுக்கறாங்க. முட்டைன்னா இப்ப என்ன பண்றோம்னா,
1: இப்போ நீங்க வளர்த்துட்டு வர இந்த கோழிகளையும் கோழிகளோட நாட்டு முட்டைகளையும் நாட்டுக்கோழி முட்டையுமே எப்படி சந்தைப்படுத்துறீங்க நீங்க?
0: ஆக்சுவலி நம்ம கோழி வந்துட்டு முட்டையா நம்ம கொடுக்கறது இல்லைங்க, முட்டையா சேல்ஸ் பண்றது இல்லை. ஆனா என்னன்னா, நம்ம வந்து குஞ்சுகள் தரமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி 36 கிராமுக்கு மேல உள்ள முட்டையை மட்டும்தான் நம்ம இங்குப்பட்டல வச்சு, இங்குப்பட்டலாம் வச்சு பொறிச்சு நம்ம சேல்ஸ் பண்றோம். கமர்ஷியலா போகும்போது இங்குப்பட்டல் தான் வைக்க முடியுங்க. சில பேர் வந்து கோழியிலேயே வச்சுதான் கொடுக்கணும் அப்படிம்பாங்க, அது மாதிரி கமர்ஷியலா பண்ண முடியல. இங்குப்பட்டல் வைக்கும் போது 36 கிராமுக்கு மேல உள்ள முட்டையை மட்டும்தான் வச்சு நம்ம குஞ்சு பொறிச்சு அதான் நம்ம சேல்ஸ் பண்றோம். அந்த அதுக்கு கீழே இருக்கிற முட்டையை வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்றாங்க. ஒரு முட்டை வந்து 15 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க.
1: கோழி குஞ்சுகள் ஒரு நாள் குஞ்சு இங்க விற்பனை செய்யறதா சொல்றீங்க? எப்படி பேட்ச் பேட்சா எடுத்துப்பாங்களா இல்ல எப்படிங்க? உங்ககிட்ட இருந்து வாடிக்கையாளர் எடுத்துப்பாங்களா இல்ல நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரீங்களா?
0: இல்ல இல்ல, நம்ம வாடிக்கையாளர் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா, புதுசாவும் வாடிக்கையாளர் வருவாங்க, ஏற்கனவே எடுத்த வாடிக்கையாளர் வராங்க. நிறைய வந்து வாடிக்கையாளர் தான் வந்துதான் மேக்சிமம் வந்துதான் எடுத்துட்டு போறாங்க. இல்ல வர முடியாதவங்களுக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் அவங்களால அவங்களோட டிஸ்டன்ஸ் வர முடியாதுங்க. தேவை வேண்டி நாமளே இங்க இருந்து பஸ்ல வச்சு அனுப்பிடுறாங்க.
1: பஸ்ல?
0: ஆமா, பஸ்ல வச்சு அனுப்பிச்சிடறோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அது நமக்கு அட்டைப்பெட்டி தனியா நம்ம எதுக்காக வச்சிருக்கிறோம், சிக்ஸ் அனுப்புறதுக்காக வேண்டி அட்டைப்பெட்டி தனியா வச்சிருக்கிறோம். அந்த அட்டைப்பெட்டியில போட்டு நம்ம அனுப்பிச்சிடோம்னாக்கா அது ஆல்மோஸ்ட் 12 hours வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்லை. இன்னும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. அதர் ஸ்டேட் கூட பெங்களூரு மங்களூர் வரைக்கும், மங்களூர் வெட்டினரி காலேஜ் கூட நம்ம குஞ்சு அனுப்பிருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்லைங்க. நல்லா
1: ஒரு இழப்பு கூட வந்தது?
0: ஒரு இழப்பு கூட வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க.
1: தண்ணி குடிக்காமா?
0: இல்ல வேண்டாம் வேண்டாம், கோழிகளுக்கு குஞ்சுகளுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லைங்க. நான் போயிருக்குது, நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சுங்க.
1: நீங்க நிறைய ரிசர்ச் சென்டருக்கு கூட அனுப்பிருக்கீங்கன்னு சொல்லி?
0: ஆமா, பண்ணாங்க. கோழிகளுக்கு வந்து பிளட் எடுத்தாங்க, மெஷர்மெண்ட்லாம் எடுத்தாங்க. சரி, எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் பியூரா இருக்குது, எது கூட ஜாயிண்ட் அவங்களுக்கு தெரியும்ல ஜீன், எது கூட ரெட் ஜங்கல் தான், இங்கிலீஷ்ல ரெட் ஜங்கல் ஃபவுல் கூட ஜாயிண்ட் ஆகுன்னு சொல்லி அவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து நமக்கு ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களே ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட இப்ப சார் வந்து ஒரு 2000 குஞ்சுக்கு வந்து டாக்டர் ரிச்சர்ட் சார் ஒரு 2000 குஞ்சுக்கு சொல்லியிருக்காருங்க. இப்ப நமக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறதால இப்போதைக்கு நம்ம கொடுக்க முடியல, திரும்ப அவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கறது
1: தாங்க. சரிங்க, இப்போ இந்த ஆரம்ப காலத்துல நீங்க சந்தித்த சவால்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க?
0: சந்திச்ச சவால்கள்னா குஞ்சு வளர்ப்பு தாங்க. சிக்ஸ், அதாவது ஒரு நாள்ல இருந்து ஒரு மாசத்து குஞ்சு வளர்ப்பு தான் எனக்கு ரொம்ப இழப்பு ரொம்ப அதிகமா வந்தது. என்ன காரணம்னு கண்டு தெரியல. ஆக்சுவலி என்னென்ன காரணம்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணும்போது தான் தெரிஞ்சது என்னென்ன ரீசன் வரணும்னு சொல்லிட்டு. குஞ்சுகளுக்கு வந்து என்னன்னா லைட் வந்து கண்டிப்பா வேணும். குஞ்சுகள் வந்து ஒரு நாள் குஞ்சுனா வயித்துல வந்து மஞ்சள் கரு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் கரு வயித்துல வந்து வெளியில வரணும். வெளியில வரணும்னா நமக்கு சடன் அந்த கரெக்டான ப்ராப்பரா அந்த 37.5 டிகிரி சென்டிகிரேட் அந்த இது கொடுத்தா மட்டும்தான் அந்த மஞ்சள் கரு வெளியில வருங்க. அது 3 நாள் வந்துட்டு 3 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும். சரிங்களா, அப்பதான் நல்லா கிளியரா தெரியும். அதன்போது கொஞ்சம் ஆக்டிவா இல்லைன்னா கொஞ்சம் ஆக்டிவா இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு பண்ணிக்க வேண்டியது. ஜீரக தண்ணி கொடுப்போம். ஜீரக தண்ணி கொடுத்தா கூட வயித்துல இருக்கிற மஞ்சள் கரு வெளியில வரும். முதல் நாள் நம்ம தண்ணி குடுக்கிற தண்ணி என்னன்னா கருப்பட்டி தண்ணி தான் கொடுப்போம். குஞ்சு வந்துட்டு இங்குப்பட்டல இருந்து எடுத்து நம்ம விட்டோம்னாக்க கீழே வந்து தீவனம் போடுவோம். தீவனம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தண்ணி வைக்கிறது கருப்பட்டி தண்ணி தான். கருப்பட்டி வந்து தண்ணியில கொதிக்க வச்சு அந்த ஆற வச்சு அந்த தண்ணி தான் கொடுக்கறது. அந்த தண்ணி கொடுக்கும் போது வயிற்றுல உள்ள இருக்கிற மஞ்சள் கரு வந்து வெளியில வந்துடும். அப்புறமா வந்து குஞ்சு பாதிப்பு வராது. இது தெரியாம ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு இருந்தோம், அதனால வேண்டி கொஞ்சம் இழப்புகள் இருந்தது. அப்புறம் பார்த்தோம்னா இப்பெல்லாம் 100% குஞ்சை காப்பாத்திடுறோம். ஆமா, எல்லாத்தையுமே ஒரு அனுபவம் வந்துச்சுங்க நமக்கு.
1: அரசாங்கத்தால ஏதாவது திட்டங்கள் மூலமா நீங்க பயனடைஞ்சிருக்கீங்களா?
0: இல்லைங்க மேடம், நான் 2-3 வருஷம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சரிங்களா, அந்த ஸ்கீம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல, அதனால நான் ஒன்றும் பெருசாக அதை பற்றி ஃபீல் பண்ணலைங்க. நம்மளே உழைச்சி சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் வந்துட்டாங்க.
1: இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு வந்துட்டு வீட்டில் இருக்கிற இல்லத்தரசி ஆசைப்படுறாங்கன்னா, இல்லை இளைஞர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு நீங்கள் சொல்கிற தகவல்கள் என்ன?
0: நாட்டுக்கோழி

0: அப்போ நான் என்ன சொல்றதுன்னா, நிச்சயமா வந்து இல்லத்தரசியலும் இல்லை யாரில் அடுத்தது வந்துட்டு பெரிய பெரிய முதலாளிலாம் நாட்டுக்கோழி வளர்ப்பு கையில் எடுக்க போறாங்க இப்போ. அதனால வேண்டி இல்லத்தரசியல் எல்லாமே வந்து இளைஞர்கள் கூட சொல்லலாம் நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு வாங்க, டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு. நாட்டு கறிக்கும் சரி, நாட்டுக்கோழி குஞ்சிக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நான் இதில் இந்த ஃபீல்டில் இருக்கிறதால சொல்றேன், என்னாலே கொடுக்க முடியாம இருக்குது, அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. சரிங்களா, நாமளே வந்து இப்போ என்ன பண்றோம், இப்போ கிட்டத்தட்ட நிறைய பண்ணைகள்லாம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதனால எல்லாருமே வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட கான்டாக்டில் இருக்கிறாங்க. விற்பனை வாய்ப்புகள் பத்தி நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, என்னை தொடர்பு கொண்டா கண்டிப்பா நீங்க எவ்வளவு கோழி வளர்த்தாலும் சரி, 1000 கிலோ இருந்தாலும் சரி, நம்ம வித்து கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். விற்பனை வாய்ப்பு பத்தி யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எங்க போய் விற்கிறதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி நோய் மேலாண்மை பத்தி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாட்டுக்கோழி வளர்த்தா தீக்கு வரும், மொத்தமா இறந்துரும், மொத்தமா செத்துரும், இப்படிதான் வந்துட்டு ஒரு ஒரு தாட் ஒரு திங்கிங் இருக்குது மக்கள்கிட்ட. அப்படிலாம் கிடையாதுங்க, நாம முறைப்படி அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிருந்தோம்னாக்க நிச்சயமா வந்து அந்த வேக்சின் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா போட்டீங்கன்னா இறப்பு விகிதம் வரதுக்கு வாய்ப்பில்ல. விற்பனை வாய்ப்புகள் நல்லா இருக்கும் போது உட்காந்த இடத்துல நம்ம வந்து பெருசா ஒன்னும் கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க பண்ணுங்க அவசியமே கிடையாது. அதனால இது வந்துட்டு மக்களுக்கு வந்து தரமான உணவா நம்ம கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் இதுல. அதனால வந்து எல்லாமே நாட்டுக்கோழி வளங்கன்னு தான் சொல்றது, எல்லாருமே வந்து தயவுசெய்து எல்லாமே வாங்க நாட்டுக்கோழி வளங்க.
1: இப்போ உங்க எதிர்கால திட்டம், உங்க நாட்டுக்கோழி பண்ணையில என்ன சார் பண்றதா இருக்கீங்க?
0: இப்போ வந்துட்டு மேடம் இப்போ 350-400 கோழியில வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இது வந்து நிறைய வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கிறதால இன்னும் ஒரு ஷெட்டை போட்டு இன்னும் ஒரு 350-400 கோழி வளர்த்து இப்போ வந்து 3000 குஞ்சு நமக்கு சிக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பர் மந்த் வந்து ஒரு 3000 குஞ்சு தான் நம்மளால பண்ண முடியுது. ஆனா எனக்கு இப்போ இருக்கிறது வந்து 6000 குஞ்சு வரைக்கும் டிமாண்ட் இருக்குதுங்க. வந்து எனக்கு பெரிய கோழி வேணுங்கிறாங்க, பெரிய கோழின்னா ஒரு 6 மாசத்து கோழி வேணுங்கிறாங்க, விட கோழியா வேணுங்கிறாங்க, சில பேர் 3 மாசத்து கோழியா, இதெல்லாம் என்னால எதுவுமே கொடுக்க முடியாம இருக்குது. இப்போ வந்து நம்ம சேல்ஸ் பண்ணா ஒரு நாளைய குஞ்சியோ அல்லது 1 மாசத்து குஞ்சோ தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். எதிர்காலத்துல யாரு என்ன கேட்டாலும் சரி நம்ம வந்து எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல இருக்கிறேன். இதுக்கு வந்து இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்சம் பிளான் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் ஷெட் ஒன்று போட வேண்டியது இருக்குது. கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷம் வந்துட்டு மக்கள் யார் என்ன கேட்டாலும் உடனடியாக நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி பண்ணலான் இருக்கிறாங்க.
1: சரிங்க சார், நீங்க பண்ணிட்டு வர கோழி வளர்க்கிற முறைகளை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற விவசாய பெருமக்களா இருக்கட்டும், நேர்களா இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்களை அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் தரலாமா?
0: கொடுக்கலாங்க, 9445314685.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, அரியலூர் மாவட்டம் கொடுக்கூர் கிராமம் அண்ணாதுரை ஐயா அலைபேசி எண் 9445314685. மீண்டும் ஒரு முறை 9445314685. மிக்க நன்றி ஐயா.
0: மிக்க நன்றி.
2: பூங்குடி, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஆர் அண்ணாதுரை அவங்க திறந்த வெளியில நாட்டுக்கோழிகளை வளர்க்கறதுனால நோய்கள்லாம் அதிகமா வரது இல்லன்னு சொன்னாங்களே, கவனிச்சியா?
3: அப்படியே நோய் வந்தாலுமே நோயை கட்டுப்படுத்துற மூலிகை வைத்தியம் சொல்லிருக்காங்களே.
2: எந்த ஒரு நுண் தொற்றுகளும், அதாவது இந்த பாக்டீரியா மாதிரியான நுண்கிருமிகள்லாம் வராம தடுக்கிறதுக்கு 3 விஷயங்கள்ல கவனமா இருக்கும்னு சொன்னாங்களே, அத கவனிச்சில்ல? தீவனம், தண்ணி, கொட்டகை இதெல்லாம் சுத்தமா இருக்கணுமா?
3: நல்லா கவனிச்சிருக்கேங்கா, ஏன்னா நானும் வளர்க்கணும்ல.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
4: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
5: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

0: திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823111 அல்லது 2994480 அல்லது 2995580 இந்த எண்களில். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேட்க போறோம் அப்படின்னு ஃபேஸ்புக்கை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ரெடியாக எடுத்துக்கிற நேரம் மினிட்ஸ்லையா ஹவர்ஸ்லையா அப்படின்னு கேட்டிருக்கோம். யார் யாரெல்லாம் சீக்கிரமா கிளம்புவீங்க, யார் யாரெல்லாம் கிளம்புறதுக்கு நேரம் எடுத்துப்பீங்க, இதை வந்து காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்துல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடலாம்.

0: காற்றில் வரும் கவனம் நிகழ்ச்சியில் இனி முதல் நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: பானசோரிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
1: அன்பானசோரிக்கு
0: சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆண்டனி.
0: மதுரையிலேருந்து ஆண்டனி.
1: சரி,
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்? இது எப்படி இருக்கு படத்துலேருந்தா?
1: இது எப்படி இருக்க திரைப்படம், அதுல சாங் வந்து எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சொல்லுவோமா?
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக இது அந்த பாடல்.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், ஹிமாச்சல் கருப்பியம்மா.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் இன் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடிசா செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் கீழ்மாத்தூர் கருப்பையா கேட்ட பாடல் ரிக்ஷா மாமா படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: எல்லா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மளிகை காரைக்கால்.
2: நேர்லே நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணம் மட்டும் திப்பராஜபுரம் கிருஷ்ணசாமி.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: பத்திரகாளி படத்திலிருந்து ஒரு சாங் கேட்டிருந்தேன் மேடம்.
2: கண்டிப்பாக உங்களுக்காக இது அந்த பாடல்.

0: இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள் இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: சதங்க மாளிகையில் வைர திரு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பனையூர்ல இருந்து கார்த்தி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கோம் கார்த்தி, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு ஊர் விட்டு ஊர் வந்த படத்துல இருந்து தானா வந்த சந்திரமே அந்த பாடல் கொடுங்க மேடம்.
2: கண்டிப்பாக உங்களுக்காக இதோ அந்த பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நீங்க ரெடியாக, அதாவது வெளியில கிளம்பணும்னா எடுத்துக்கிற நேரம் மினிட்ஸ்லையா ஹவர்ஸ்லையா அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுவரையில் ஒரு 40 கமெண்ட் வந்திருக்கு. யார் யாரெல்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், நான் ரெடியாக எடுக்கிற நேரம் ஹவர்ஸில் தான், ஏனென்றால் எல்லாவற்றையும் மினிட்ஸில் எடுக்க முடியாது. குடும்பம் சம்பந்தமான விஷயமாக அல்லது வேலை விஷயமாக இருந்தால் யோசனை செய்து தான் முடிவெடுக்க வேண்டும். ஊருக்கு போவது, சினிமாவுக்கு போவது, கோவிலுக்கு போவது, இதையெல்லாம் ஒரு நொடியில் முடிவெடுத்து விடலாம். அதாவது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, முடிவெடுக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நாம் கேட்டது வந்து, நீங்கள் ரெடியாக, அதாவது வெளியில் கிளம்பும்போது சில பேர் வந்து உடனே சட்டன் கிளம்பி வந்துடுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி கேட்டிருந்தோம். சரி ஓகே, அடுத்து அவங்க கரெக்ட் பண்ணி அவங்க கமெண்ட் அனுப்புகிறாங்களான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து குழந்தை கொரநாட்டு கருப்புலேருந்து பிரபாகரன், எடுக்கின்ற நேரம் நல்ல விசேஷமாக இருந்தால் உடனே எடுப்பது சிறப்பு, 1 நிமிஷம் 2 நிமிஷம். இவங்களும் அந்த முடிவு எடுக்கிறது அதை பற்றி தான் அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, காரைக்கால் பேரலம் சந்தோஷ்குமார் என்ன அனுப்பியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காலையில் எழுந்தவுடன் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடித்ததும் அதுக்கப்புறம் எங்காவது போக வேண்டியிருந்தால் நான் ரெடியாக அரை மணி நேரமாவது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் என்பி ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து, நான் மினிட்ஸில் ரெடி ஆகி விடுவேன், ரொம்ப டைம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பெருஞ்செரி ஜார்ஜ், எங்கு எப்போது செல்ல வேண்டும் என நினைத்தாலும் உடனே கிளம்பி விடுவேன், அதற்குரிய ட்ரெஸ்களை எப்போதும் ரெடியாக வைத்திருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் நாகை குமரன், நாமெல்லாம் சொல்லிட்டா போதும் அடுத்த நிமிஷம் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசோக் ராஜ் கனிமொழி ஐயாவடியிலேருந்து, குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து, நான் ஒரு இடத்திற்கு போக ரெடியாகும் நேரம் 20 நிமிஷம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிடுகிடுன்னு ரெடி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, குறைந்தது எனக்கு 3/4 மணி நேரமாவது ஆகும்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, டக்குன்னு கிளம்பிடுவேன், எங்கே போனாலும் எளிமையாக தான் போவேன், ட்ரெஸ் மட்டும் சூப்பராக போட்டுக்குவேன், எங்கே கிளம்பினாலும் சட்டுன்னு கிளம்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேரலம் செந்தில் கண்ணன், நான் ரெடியாக எடுத்துக்கொள்ளும் நேரம் நிமிடங்களில்தான், குளிப்பதற்கு 10 நிமிடம், ரெடியாக 10 நிமிடம், மொத்தம் 20 நிமிடம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிருஷ்ணமூர்த்தி குத்தாலம்லேருந்து, நான் ரெடியாக மணிக்கணக்கெல்லாம் ஆக, அவசரமாக செல்ல வேண்டும் என்றால் நிமிடத்தில் புறப்பட்டு விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, நான் ரெடியாக குறைந்தது ஒரு 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெடியாக மினிட்ஸ் போதும் மேடம் அப்படின்னு ரொம்ப

0: ரிஸ்க் எடுக்க மாட்டேன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அனுப்பியிருக்காங்க. நான் ஒரு இடத்திற்கு போக ரெடியாகும் நேரம் வெறும் நிமிடங்களில் தான் நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் அம்பலவாணன், நல்ல விஷயமாக இருந்தால் உடனே மினிட்ஸ், ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடுவேன். அதாவது இவங்களும் அந்த முடிவெடுக்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நான் தெளிவாக தான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெடியாக அதாவது கிளம்புறதுக்கு எடுத்துக்கிற நேரம் மினிட்ஸ்லையா ஹவர்ஸ்லையா? அடுத்து யார், எந்த பணி செய்தாலும் நிமிடங்கள் எனக்கு மிகவும் இன்றியமையாத வெயின்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஒரு துறை சேப்பு விஜயராகவன், அடுத்து வாய்ப்பு தருவீர்களான்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு, உங்களுக்கு தான் வாய்ப்பு நாங்கள் தர்றோமே. நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன பாடல் வேணுமோ, என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்களோ அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு திறந்து தான் இருக்கிறது காரைக்கால் பண்பலையில். அடுத்து அதம்பார் கலை செல்வி, எனக்கு புடவை தேர்வு செய்ய கொஞ்சம் டைம் ஆகும், மற்றபடி டக்குன்னு கிளம்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கச்சமங்கலம் ராஜேஷ், இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டூர் சிவகுமார், ஒன்லி மினிட்ஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க ஷார்ட்டாக. அடுத்து காரைக்கால் தலத்திரிலேருந்து பத்மாவதி ஸ்ரீதர், எனக்கு 15 நிமிடங்கள் போதும், உடனே ரெடி ஆகிவிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி, எல்லாவற்றிற்கும் நிமிடங்கள் போதாது, இது போன்ற அனைத்துக்குமே மணிக்கணக்கில் நேரம் தேவைப்படாத தருணங்களுக்கு தகுந்த மாதிரி என்னமோ சொல்லியிருக்காங்க, எனக்கு சரியாக புரியல அவங்களோட கமெண்ட். அடுத்து பாப்பா கோவில் ரவி, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், நிமிடத்தில் ரெடியாகிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பனங்காட்டான்குடியிலேருந்து அனுஷியா சங்கர், சீக்கிரமாக கிளம்பிடுவேன், ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சீக்கிரம் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆரூர் குடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், மினிட்ஸில் ரெடி ஆகிடுவேன், ஆண்கள் பெரும்பாலும் நிமிடங்களில் ரெடியாகி விடுவாங்க, ஏனென்றால் ஆண்கள் மேக்கப் செய்வதில்லை, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கீங்க. ஓகே, அடுத்து நாகை பாபு, நாங்கள் எல்லாம் உங்களை மாதிரி இல்லைங்க, அதிகபட்சம் 10 நிமிஷம்தாங்க, உங்களுக்கு தெரியுமாங்க, நாங்கள் இல்லை நேரம் எடுத்துக்கோன்னு, நாங்களும் ஃபாஸ்ட்டாக கிளம்புவோம், பார்ப்போம் அடுத்தடுத்து பெண் நேயர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர், நான் ரெடியாவதற்கு 30 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், வெளியூர் செல்வதென்றால் உடனே கிளம்பி விடுவேன், உள்ளூரில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் மணிக்கணக்கு எடுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி தெரியல. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார் மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ரெடியாக ஹவர்ஸ் தான் ஆகும், எல்லா வேலையும் முடித்து விட்டு தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வேலையும் சேர்த்து ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளம்புறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அடுத்து மதுரை சண்முக சுந்தரம், 10 நிமிடம்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஆனந்த செல்வம், எனக்கு 7 நிமிடங்கள் போதும், நிகழ்ச்சி எங்கே போகணுங்கிறத தொகுத்து வச்சுருப்பேன், அதனால் அந்த இடத்துக்கு விரைவில் கிளம்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கிளம்புறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க, அதுதான் கேள்வி. அதுக்கு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஷார்ட்டாக சூப்பராக சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா, நான் எடுத்துக்கிற நேரம் ஹவர்ஸில், ஒரு வேலையை முடிப்பதற்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க இந்த கேள்வியை. அடுத்து யார், பில்லூர் சதா கௌதமன், நான் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயமும் நிமிடங்களில் தான், விஷயத்தை கேட்கல. நீங்கள் கிளம்புறீங்க வெளியில் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க, டக்குன்னு கிளம்பிடுவீங்களா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக கிளம்புவீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்து கோமல் சரவணன், உடனே ரெடியாகிடுவேன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க, மினிட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து. அடுத்து நிறைவே நச்சுப்பிள்ளை, அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வினோத் பொறையார்லேருந்து, நான் ரெடியாக 1/2 ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த், நான் அதிகபட்சம் 15 நிமிடங்கள் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒரு 43 கமெண்ட்ஸ் வந்திருக்குது, அதில் கொஞ்சம் பேர் வந்து அந்த கேள்வியை சரியாக புரிஞ்சுக்காமல் அனுப்பியிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெடியாக எடுத்துக்கிற நேரம் மினிட்ஸ்லையா ஹவர்ஸ்லையா, இதுதான் கேள்வி. எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிகழ்ச்சியோட நிறைவில் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாரோட கமெண்ட்டையும் படிக்க ரெடியாக காத்திருக்கோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் தேவனூர், ஜோதிலட்சுமி.
0: ஜோதிலட்சுமி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் மனிதனின் மறுபக்கம். பாடல் சந்தோஷம், உங்க சந்தோஷம்.
0: சரி, பாடல் கேட்கலாமா? சந்தோஷமா?
1: நன்றி
0: நன்றி.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலே
6: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது
7: பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC Commercial Jewels பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணை மடுத்து நேயர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அம்சவல்லி சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
11: ரோஜா புறவுக்கு பாடல் உங்களுக்காக.

0: நன்றிமா.
1: நன்றி மேடம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வேகமாவாடா. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலம்ங்க.
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, தன்னால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா அது உனக்கு.
2: எனக்கா?

இப்படி வாடான்னு பயில்வானும் சொன்னாங்க, இப்படி வாடான்னு பயில்வானும் சொன்னாங்க. ஏழு தோலானுக்கு பாதாவும் பிஸ்தாவும் மூணு

வரேன். வத்தல வத்தல வத்தலையோ கொழுந்து வத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வத்தலையோ, பண்டி சோல செம்பட்டனா வித்து வர உங்கட்டதா, எல்லாம் சோதா போய் எல்லாம் சோறா நடந்து.

0: புதிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சுரேஷ் ராஜேந்திரன், ஜெயங்கொண்டம் கண்ணாரம் பேசுறேன்.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: படம் கேப்டன் பிரபாகரன், பாடல் பாசமுள்ள பாண்டியரு. அனைத்து நேயர்களுக்காகவும்
2: கண்டிப்பாக எல்லாருக்காகவும் பாடல் உலாவரும். நன்றி. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நீங்கள் ரெடியாக எடுத்துக்கிற நேரம் மினிட்ஸ்லையா ஹவர்ஸ்லையா அப்படின்னு சொல்லிட்டு யார் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பிறகு நான் படித்த கமெண்ட்ஸ், 43 கமெண்ட்ஸ் படிச்சிருந்தேன். அடுத்து திட்டச்சேரி நிசான் ஹலீம், சில நிமிடங்கள் மட்டுமே போதும்னு சொல்லியிருக்காங்க. மேல உடுதுறை சேப்பு விஜயராகவன் கரெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, ஒரு நிமிடத்தில் தயாராகி விடுவேன்னு. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நாகூர் அலவுன்ஸ் ராஜ், நான் எந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் உடனே கிளம்பி விடுவேன். நான் தனியாக சென்றால் குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று விடுவேன். மனைவி செல்லும் பொழுது சரி ஓகே, கிளம்பி போகிற நேரத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி மினிட்ஸ்ன்னு அனுப்பியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், நான் ரெடியாகிறது 5 நிமிடம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து, எங்க சும்மா யார்கிட்ட அடைப்போங்க, நீங்கள் வேற நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஓகே. நனிலம் அம்பலவாணன், நான் ஒரு சின்ன கேள்வி தானங்க கேட்டேன், நான் ஒரு இடத்துக்கு கிளம்ப ரெடியாகும் நேரம் 15 நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், அரை மணி நேரத்தில் நான் ரெடியாகி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் 52 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. வந்த கமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம படிச்சுட்டோம். காரைக்கால் பண்பலையில் கமெண்ட் செய்த அனைத்து நேயர்களுக்குமே பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைவாக கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் கேட்ட பாடல்

0: கேட்டது நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வாய் பேச முடியாத அந்த மாதரசி எங்கே இருப்பாள் என்பது தனக்கு தெரியும் என்றும், அவள் சேந்தநமுதன் அவன் தாயார் இவர்களுடைய இருப்பிடத்தில்தான் இருப்பாள், சில வீரர்களை தன்னுடன் அனுப்பினால் அவர்களை கொண்டு வருவதாக திருமலை அனிருத்த பிரம்மராயரிடம் கூற, உடனே அவனை எரித்து விடுவது போல பூங்குழலி பார்க்கிறாள். யாராவது சற்றேனும் நெருங்கினால் உடனே அவர்களை கத்தியால் குத்தி விடுவதாகவும், அரண்மனை வாசலில் கூப்பாடு போட்டு நடக்கும் அநியாயத்தை தெரியப்படுத்துவதாகவும் பூங்குழலி மிரட்டுகிறாள். அப்போது திருமலை பூங்குழலியை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும், இளைய பிராட்டியிடம் அனுப்பினால் ஒருவருக்கொருவர் ஆக வேண்டிய காரியங்கள் ஒருவேளை இருக்கலாம் என்றும், ஆகையினால் எல்லாம் அமைதியாக இருக்கும் என்றும் ஆலோசனை கூறுகிறான். மிகவும் சலித்துப் போன அனிருத்த பிரம்மராயர், பூங்குழலிக்கு வாய் பேச முடியாமல் அவள் பிறந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று கூற, அதற்கு பூங்குழலியும், கேள்வி முறையில்லாமல் கொடுமை செய்யலாமல்லவா என்று முணுமுணுத்தாள்.
1: நாகைப்பட்டினத்துக்கு பெரிய ஆபத்து என்று கேள்விப்படுகிறேன். கடல் பொங்கி வந்து நகரையே மூழ்கடித்து விட்டதாக சொல்லுகிறார்கள்.
2: இந்த வார்த்தைகளை கேட்டு முதன் மந்திரி அனிருத்தர், பூங்குழலி இருவருமே திடுக்கிட்டார்கள்.
1: அதை பற்றி தங்களிடம் விசாரிப்பதற்கு இளைய பிராட்டியே இங்கே வந்தாலும் வரக்கூடும்
0: என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே அரண்மனை வாசலில் ஜெயகோஷ துணிகள் கேட்டன.
2: திருமலை, ஹெம்பா, நீ எப்போது ஞான திருஷ்டி பெற்றாய்? இளைய பிராட்டிதான் வருகிறார் போலிருக்கிறது
0: என்று சொல்லிக்கொண்டு அனிருத்தர் எழுந்து வாசலை நோக்கி நடந்தார். அதற்குள் அதே வாசல் வழியாக குந்தவை தேவியும் வானதியும் உள்ளே பிரவேசித்தார்கள். பூங்குழலி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் இளைய பிராட்டியின் திருமுகத்தில் குடிகொண்டிருந்த கவலைக்குறி மறைந்து வியப்பும் உவகையும் ஒருங்கே பிரதிபலித்தன. இளவரசிகளை உபசரித்து வரவேற்று பீட்டங்களில் உட்காரச் செய்த பிறகு அனிருத்தர் தாமும் அமர்ந்தார்.
2: தேவி, என்னை பார்க்க வேணும் என்று சொல்லி அனுப்பினால் நானே வந்திருக்க மாட்டேனா? இவ்வளவு அவசரமாக வந்த காரணம் என்ன? சக்கரவர்த்தி சௌக்கியமா இருக்கிறார் அல்லவா
0: என்று கேட்டார். சக்கரவர்த்தியின் தேக சுகம் எப்போதும் போல் இருக்கிறதையா, ஆனால் மனதுதான் கொஞ்சமும் சரியாக இல்லை. நேற்று இரவு அடித்த கடும் புயல் தந்தையின் மனத்தை ரொம்பவும் பாதித்திருக்கிறது. ராத்திரியெல்லாம் அவர் தூங்கவில்லை. குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி அடிக்கடி புலம்பினார். பொழுது விடைந்தவுடன் தங்களைப் போய் பார்க்கும்படி சொன்னார். புயலினால் கஷ்டநஷ்டம் அடைந்தவர்களுக்கெல்லாம் உடனே உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமாம். அதை தங்களிடம் சொல்லுவதற்காகவே முக்கியமாக வந்தேன்
3: என்றாள் இளைய பிராட்டி குந்தவை.
2: தேவி, இந்த எளியவனால் என்ன செய்ய முடியும்? முதன் மந்திரி என்ற பெயர்தான் எனக்கு என்பது தங்களுக்கு தெரியாதா? பெரிய பழுவேட்டரையர் இந்த சமயம் ஊரை விட்டு போயிருக்கிறார். பொக்கிஷத்தை இறுக்கி பூட்டிக் கொண்டுதான் போயிருப்பார். அவருடைய சம்மதமின்றி காலாந்தக கண்டரால் கூட பொக்கிஷ சாலையை திறக்க முடியாதே. கஷ்டநட்டங்களை அடைந்தவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? வாசலில் பலர் வந்து காத்திருப்பதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்களை பார்ப்பதற்கே எனக்கு வெட்கமாயிருக்கிறது. அதனால்தான் வெளியில் செல்ல தயங்கிக் கொண்டிருக்கிறேன்
0: என்று அனிருத்த பிரம்மராயர் பஞ்சப்பாட்டு பாடினார். ஐயா, அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சொந்த உடைமைகள் அனைத்தையும் கொடுக்கிறேன். என் அன்னையும் அவ்விதமே கொடுக்க சித்தமாயிருக்கிறார்கள்.

0: சக்கரவர்த்தியின் அரண்மனையில் உள்ள எல்லா பொருள்களையும் தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தந்தை அவ்விதம் சொல்லி அனுப்பினார்கள். ஏழைகளின் கஷ்டங்களுக்கு தற்காலிக சாந்தியாக வேணும். ஏதேனும் ஏற்பாடு செய்யுங்கள்.
1: தங்களுடைய சொந்த உடைமைகள் யானை பசிக்கு சோழப்புரி கொடுத்ததாகவே இருக்கும். சோழ நாடு முழுவதும் நேற்று புயல் அடித்திருக்கிறது. எங்கெங்கே என்னென்ன நேர்ந்திருக்கிறது என்ற செய்திகளே இன்னும் கிட்டவில்லை. இதோ நிற்கிறானே என் பரமானந்த சீடன். இவன் பெரும் பயங்கரமான செய்தியைச் சொல்லுகிறான். கடல் பொங்கி எழுந்து கோடிக்கரை முதல் நாகப்பட்டினம் வரையில் கடலோரமுள்ள நகர்களை ஊர்களையெல்லாம் மூழ்கடித்து விட்டதாம்.
0: இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த மூன்று பெண்களின் முகங்களும் பீதிகரமான மாறுதலை அடைந்ததை அனிருத்தர் கவனித்தார். உடனே அவர் தொடர்ந்து ஆறுதலாக கூறினார்.
1: ஆனால் அதை நான் நம்பவில்லை. இவன் கூறுவது வெறும் வதந்திதான். புயலை காட்டிலும் வேகமாக வதந்தி பரவியிருக்கிறது. கடற்கரை பகுதியிலிருந்து செய்தி வருவதற்கே இன்னும் நேரமாகவில்லை. குதிரை மீது தூதர்கள் வந்தாலும் இன்று மதியானத்துக்கு மேலேதான் இங்கு வந்து சேர முடியும். இதற்கிடையில் நம்மால் செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம்.
0: இளைய பிராட்டி குந்தவை தன் மனக்குழப்பத்தை சிறிது சமாளித்துக் கொண்டு, ஐயா, நாகைப்பட்டினம் பற்றிய வதந்தி என் காதிலும் விழுந்தது. அதை பற்றியும் தங்களிடம் பேசலாம் என்று வந்தேன். இப்போதுதானே சூடாமணி விகாரத்திற்கு நாம் நிபந்தங்கள் அளித்துவிட்டு வந்தோம். விகாரத்துக்கு விபத்து நேர்ந்தால் பாவம், அதில் உள்ள பிக்ஷுக்கள் என்ன செய்வார்கள் என்று கூறிவிட்டு பூங்குழலி நின்ற இடத்தை நோக்கினாள். ஐயா, இந்த பெண் இங்கே எப்படி வந்தாள்? கோடிக்கரை தியாகவிடங்கரின் மகள் பூங்குழலி அல்லவா இவள் என்று வினவினாள்.
1: ஆமாம், தியாகவிடங்கரின் குமாரிதான். ஆனால் அவரைப் போல சாதுவல்ல. ரொம்ப பொல்லாத பெண். தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொந்தரவை விளைவிப்பவள்
0: என்றார் முதன் மந்திரி. இளைய பிராட்டிக்கு வேறுவது ஐயப்பாடு தோன்றியது. அருள்மொழியைப் பற்றி உளவு அறிவதற்காகத்தான் பூங்குழலியை இங்கே அனிருத்தர் தருவித்திருக்கிறாரோ? தந்திர வித்தைகளில் கைதேர்ந்த மந்திரியாயிற்றே. எப்படியிருந்தாலும் பூங்குழலியின் சார்பில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு. அப்படி ஒன்றுமில்லையே, பூங்குழலி மிக நல்ல பெண்ணாயிற்றே. இங்கே வா அம்மா. முதன் மந்திரி ஏன் உன் பெயரில் கோபமாயிருக்கிறார்? அவருக்கு ஏதேனும் தொந்தரவு கொடுத்தாயா என்றாள். பூங்குழலி சற்று நெருங்கி வந்து, தேவி, முதன் மந்திரியே தாங்கள் கேளுங்கள். நான் முதன் மந்திரிக்கு தொந்தரவு கொடுத்தேனா, அவர் எனக்கு தொந்தரவு கொடுத்தாரா என்று கேளுங்கள் என்றாள்.
2: ஓஹோ, நீயும் கோபமாகத்தான் இருக்கிறாய். இங்கே வா பெண்ணே, என் அருகில் உட்கார்ந்து கொள் என்று கூறி இளைய பிராட்டி பூங்குழலியை தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்டாள்.
0: ஐயா, இந்த பெண்ணை எதற்காக தெரிவித்தீர்கள்? ஏதாவது முக்கியமான காரியமா என்று கேட்டாள்.
1: அம்மணி, நான் இந்த பெண்ணை தெரிவிக்கவில்லை. இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாது. இவளாகவேதான்
0: என்று அனிருத்தர் தயங்கினார். தேவி, முதன் மந்திரி ஏன் தயங்குகிறார்? மிச்சத்தையும் சொல்ல சொல்லுங்கள் என்றாள் பூங்குழலி.
1: இவளாகவேதான் இவளுடைய அத்தையை தேடிக் கொண்டு வந்தாள்.
0: யார் இவளுடைய அத்தை? ஓஹோ, சேந்தன் அமுதனின் அன்னையா? கோட்டைக்கு வெளியில் அல்லவா அவர்களுடைய வீடு இருக்கிறது?
1: இல்லை, அமுதனின் அல்ல. இல்லை, இவளுக்கு இன்னொரு வாய் பேச முடியாத அத்தை இருக்கிறாள். இளவரசி, தங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய செய்திதான், ஈழ நாட்டு காடுகளில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருந்த வாய் பேச முடியாத ஸ்திரீ ஒருவர் உண்டு. அந்த மாதரசியை இங்கே ஒரு முக்கியமான காரியத்துக்காக அழைத்து வர விரும்பினேன். அதற்காக பெருமுயற்சி செய்தேன். கடைசியில் வெற்றி கிட்டியது. அந்த சமயத்தில்
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: குந்தவையும் வானதியும் வர வரையில் சோழ நாட்டு முதன் மந்திரிக்கும் ஓடக்கார பெண்ணுக்கும் இடையே நடந்த காரசாரமான விவாதத்தில் தியாக விடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இது

0: கதை தெரியாமற் போயிற்று. அனிருத்தர் சொன்னார் அல்லவா, ரொம்ப கிண்டலா இதை வெளியில் சொல்ல வேண்டாம் ஐயா. சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரிக்கு இது தெரியாதுன்னு தெரிய வந்தா மக்களுக்கு உங்கள் மேலே உள்ள மதிப்பு பறிபோயிடும்னு அந்த பெண் அவரை திணற அடிச்சிட்டா. அதை மறந்து குந்தவையிடம் மறுபடியும், இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாதுன்னு ஆத்திரமா சொன்னதும், மறுபடியும் பதிலடி கொடுக்காமல் மிச்சத்தையும் சொல்ல சொல்லுங்கன்னு அவரை தொடர்ந்து பேச வச்சு வேடிக்கை பார்க்குறா பூங்குழலி. அனிருத்தர் கொண்டிருக்கிற தற்பெருமையை பற்றி குந்தவைக்கா தெரியாது. வைகாசியிலிருந்து புரட்டாசி வரையில் தென்மேற்கு பருவமழையின் ஆதிக்கம் இருக்கும். இது இந்திய பெருங்கடலிலிருந்து வீசும் ஈரப்பதம் நிறைஞ்ச காற்றால் உருவாகுது. மாமல்லபுரத்தில் நடந்த உரையாடல்ல மலையமான், இலங்கையில் இப்போ மழைக்காலம், இனி 4 மாதம் போர் நடத்த முடியாது, பிடிச்ச இடத்தை பாதுகாத்து வர வேண்டியதுதான்னு சொன்னது நினைவிருக்கும். கதையின் இந்த கட்டம் வடகிழக்கு பருவமழை காலம். வடகிழக்கிலிருந்து வீசுகிற காற்று வங்கக்கடலின் ஈரப்பதத்தை ஈர்த்து தென்கிழக்கு பகுதிகளிலே வீசிக்கிட்டு இருக்குது. கடலோர பகுதிகளில் வீசுகிற புயலின் தாக்கத்தால் தஞ்சை போன்ற உட்பகுதிகளில் சூறைக்காற்று அடித்து கனமழை பெய்ததை பார்த்தோம். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய சக்கரவர்த்தி குடும்பத்தினர் ஆயத்தமாக இருப்பதையும் கேட்டோம். நல்லது. அடுத்து அன்பில் அனிருத்த பிரம்மராயர் சொன்ன பழமொழியை ஆராய்வோம். யானை பசிக்கு சோழப்பொறி. இதன் பொருள் எளிதாகவே விளங்குது. இதில் இடம்பெறும் பொறிங்கிற சொல்லல சின்ன ரீன்னும் பெரிய ரீன்னும் வழக்கில் உள்ள இடையின ரீ வருமா, வல்லின ரீ வருமா, இந்த ஐயம் நிலவுவதை பார்க்குறோம். மொழியியல் வல்லுநர்கள் இதற்கான விளக்கம் தந்திருக்காங்க. இரண்டுக்கும் பொருள் உண்டு. இடையின ரீ வந்தா அது வெப்பத்தால் வெடிச்சு பரவும் தன்மையை குறிக்கும். எடுத்துக்காட்டு சோழப்பொறி. வல்லின ரீ இணைஞ்சா பொருள், அடையாளம், பொறித்தல், பதித்தல், இந்த அடிப்படையில் அமையும். கருவியை குறிக்கும் கனிப்பொறி, எலிப்பொறி, பொறியியல், இந்த சொற்களில் வல்லின ரி வருவது அனைவரும் அறிந்தது. சரி, இப்போ மெல்லியலார் மூவர் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த 3 பேரும் அனிருத்தரோட தனித்தனியாக வாதப்போர் நடத்தியிருக்காங்க.
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கரைக்கால் பண்பலை 100.3.
3: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் கரைக்கால்.
4: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:30. இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் 1 பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வலம் வரப்போகும் திரைப்பட பாடல் புதுநெல்லு புதுநாத்து. முதல் பாடல் இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்லி நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: மற்றும் பிரம்மாண்டமான திறப்பு விழா
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் புது நெல்லு புதுநாத்து திரைப்பட பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மனோ எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில்.

இசையின் சரளாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் புதுநெல்லு புதுநாத்து திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி பாடியது.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
1: இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்

0: வருகிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள் ஸ்டாரிக்கால்.
1: ETS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் MA பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், MTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் NAC, A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ETS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.
6: காற்றலையில் ஒரு கான அலை, இது காரைக்கால் பண்பலை 100.3. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் புது நெல்லு புதுநாத்து திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சித்ரா பாடியது.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் புது நெல்லு புது நாத்து திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் இளையராஜா குரலில்.

0: இதுவரை வானொலியில் உலா வந்தது இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் புதுநெல்லு புதுநாத்து திரைப்பட பாடல்கள் வலம் வந்தது. காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:56.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இணைக்கேற்கலாம் காரைக்கால் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
4: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாழ்க்கைய வளமாக்க நலமாக்க என்ன செய்யணும், நல்வழியில நம்ம செல்லணும், அப்படி முடியுமா? ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட நம்முடைய ஒரு அழகான பாட்டு என்னது, ஒரு பலமா சுழன்றடிக்கிற ஒரு சூறாவளியை பார்த்திருக்கிறோம். அந்த சூறாவளி என்ன பண்ணும், மரங்களை முறிக்கும், கூரைகளை எல்லாம் பறக்க விட்டுரும், கண்ணில் பட்டதையெல்லாம் தூக்கி செல்லும். ஒரு உறுதியான கல் தூண், அதை அசைக்க முடியுமா? முடியாது. அதே நேரத்தில் ஒரு சின்ன துரும்பை எவ்வளவு தூரம் வேணாலும் தூக்கிட்டு போயிடும். இதை வச்சுக்கிட்டு நன்னறி ஒரு பாட்டு சொல்லுதுங்க. ஒரு பலமான சூறாவளி வீசுது, அங்க ஒரு சின்ன கல் தூண் இருக்குது, பக்கத்தில் நிறைய துரும்பெல்லாம் கிடக்குது. சூறாவளியால் எது பாதிக்கப்படும், கல் தூண் உறுதியா நிக்குது, ஆண்டாண்டு காலமா நிக்குது, ஆனா சூறாவளி அதை அசைக்கவே முடியல. ஆனா கீழே கிடக்கிற சின்ன துரும்பு இருக்குல்ல, அது அப்படியே வைக்கோல் துரும்பு அதை அப்படியே தூக்கிட்டே போயிடுதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நம்ம வாழ்க்கையை புரிய வைக்கிறாங்க. என்னது, பொய்ப்புலன்கள் ஐந்தும் புள்ளியேற்பால் அன்றியே மெய்ப்புலவர் தம்பால் விளையாவாம், தும்பினி சுழன்றும் கல்தூனை சூறாவளி போய் சுழற்றும் சிறுபுன் துரும்புங்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற கண் காது மூக்கு செவின் இருக்கு இல்லையா, இந்த ஐந்து புலன்களும் நம் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி கண்மூடித்தனமா நம்ம ஓடணும்னா நம்ம வாழ்க்கையை வீண் அடிச்சிருங்கிறாங்க. இந்த ஐம்புலன்களோட கவர்ச்சி தான் மன உறுதி குறைந்தவர்களை எளிதில் இழுத்து சிட்டுரும். ஆனா அறிவாளும் ஒழுக்கத்தால் செம்மைப்படுத்தப்பட்டு உண்மையை உணர்ந்தவர்களால அந்த ஐம்புலன்கள் எதையும் செய்ய முடியாது. எப்படி சூறாவளி கல் தோணை ஒன்றும் செய்ய முடியாதோ, அதுபோல உறுதி கொண்ட மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அழகான காட்சி, ஒரு இனிமையான ஓசை, ஒரு சுவையான உணவு, ஒரு நல்ல புகழ் பொருள், இதெல்லாம் மனித மனத்தை அப்படி ஈர்க்கும், அது எளிதில் இழுத்துட்டு போயிடும். ஆனா அறிவாளும் ஒழுக்கத்தாலும் தன்னை பண்படுத்தி கொண்டவர்களை அதால அசைக்கவே முடியாது. எப்படி சூறாவளி கல் தூணை அசைக்க முடியாது போல, வாழ்க்கையில பல சோதனைகள் வரும், ஆசைகள் வரும், ஆத்திரம் வரும், பேராசை வரும், பொறாமை வரும், இதெல்லாமே நம்ம மனசை சுத்தக்கூடிய சூறாவளிங்க. இதை நம்ம என்ன செய்யணும், இதை தூக்கி விட்டுட்டு போயிடணுமா? ஆமாங்க, இதை விடணும்னா நம்ம மனசு உறுதியா இருக்கணும்ங்கிறாங்க. எந்த சோதனையாலையும் நம்ம அசைக்க முடியாது. அந்த உறுதி எப்படி கிடைக்கும், நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது, நல்லவர்களோட நட்பு கொள்றது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி. நம் முன்னோர்கள் புலன்களை அடக்குபவனை உண்மையான வெற்றியாளர் சொல்றாங்க. துரும்ப போல சூழ்நிலைகளால் அலைக்கழிக்கப்படாம கல் தோணை போல நெறியில் உறுதியாக நிற்போம். அப்போது எந்த புயலும் வந்தாலும் வாழ்க்கையை அசைக்க முடியாதுங்க. புலன்களை வெல்லும் மனமே மெய்ஞானத்தின் அடித்தளம். துரும்பை போல அல்ல கல் தோணை போல நிற்பவரை ஆசைகள் அசைக்க முடியாது. நல்ல சிந்தனையோட நன்றி, வணக்கம்.
4: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

0: சிந்தனை துளி. மின்சார சாதனங்களை பயன்படுத்திய பின் அணைக்க மறக்காதீர், அதுவே சிக்கனத்தின் முதல் படி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

இரவு மலரும். காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் திரிசூலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஏழு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாபர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: நேர்லே நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன், P சுசீலா குரல்களில், TK ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில் சங்கமம்.

0: 5% வரை தள்ளுபடி பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மளிகை காரைக்கால்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், பி சுசீலா குரலில், கொடிமலர்.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு கரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தரப்பைகள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமர்ஷியல் ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை இரவு 7:30 கரைக்கால் ONGC காவேரி

0: சற்றின் உழவர் அரங்கம்
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசிலா குரல்களில், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பாத காணிக்கை.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10:31. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில் 1000 வாசல் இதயம்.

0: நேர்லி நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி

0: ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் டிசைனியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் அந்தரங்கம் ஊமையானது.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழு மங்கள், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை இன்று வரை மட்டுமே. இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் மலேசிய வாசுதேவன் இஸ் ஜானகி குரல்களில். விடியும் வரை காத்திரு.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: இசையின் சாரலாய் திசை எங்கும் வீசமித உங்கள் அபிமான பண்பலை 100.3 இரவும் வளரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சங்கர் கணேஷ் இசையில், கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா குரல்களில், சிவப்பு மல்லி.

இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி ராஜேந்தர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் ரயில் பயணங்களில்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் பொல்லாதவன்.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி இரவும் மலரும். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11:00. காற்றலையில் நாளை நாளை நமது நிலை ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, திருச்சி சேலம் மங்களன் மங்கள், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நாளை காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி மதிவதனஸ்ரீ, 7:00 திரையிசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 கோபால் பல்பொடி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:05 திருச்சி மற்றும் சேலம் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜி

ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். 10:00 சிந்தனை அரங்கம் மனித நேயம் யாதெனில் இந்த தலைப்பில். 10:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் ஷாப்பிங் மால். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். 12:55 பன்னிசை திருவும் என தொடங்கும் பாடல் பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். 1:00 ஒளி வண்ணம் என் கைவண்ணம் உலக புகைப்பட தினத்தையொட்டி காரைக்கால் புகைப்பட கலைஞர் எஸ் ஆனந்தராஜ் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. மருந்தகத்தில் விற்பனையாளராக வேலை செய்து வரும் திருவாரூர் பவித்ரமாணிக்கம் வி ரகுபதி அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 3:30 கோபால் பல்படி திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் எல்எஸ்சி. மாலை 4:00 ஊரும் உணவும் திருவாரூர் மாவட்டம் மேல தென்குடி மாரியம்மன் கோவில் காத்தவராயன் கோவில் அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். மாலை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை செல்வ நெடுமாடம் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவிடை மருதூர் சிவசா நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் லாபம் தரும் தென்னை. தஞ்சாவூர் மாவட்டம் செம்மங்குடி மேலநாகம்பாடி எஸ் திருப்பதிசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:00 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் காற்றில் வரும் கானம். 8:30 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அம்மது. 10:00 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடசச்சியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் தங்கமானவர்கள். கேட்டது நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.